0: முடிக்க அவன் நாயடா. சின்ன போய் அப்படியே முடிச்சிட்டான். ரெண்டு காருக்கு நடுவு தலை ஊட்டி குப்பரக்கா தூக்கி
1: விளைகிறது. கொஞ்சம் விளையாடும் வெண்புல பெண்களுக்கு மச்சாடைக்கு பணிமுறை மாமனா மச்சானா மச்சானா மச்சானா மச்சானா மச்சானா மச்சானா மச்சானா மச்சானா மச்சானா மச்சானா மச்சானா மச்சானா மச்சானா மச்சானா மச்சானா
0: மகளை ஆண்டி மச்சானா நமக்கு தாண்டா. அந்த போச்சு
2: மீனாட்சி.
3: என்னங்க
2: எங்க அந்த மூணு தண்டச்சோத்து தடீனுங்களா?
3: தெரியலங்க, நேத்து சாயங்காலம் காவலுக்கு போறதா சொல்லிட்டு போனவங்க தான், இன்னும் வரல. எப்படியும் மத்தியானம் சாப்பாட்டுக்கு வந்துருவாங்க.
2: வந்தா நாய்களுக்கு சோறு போடாத, அப்பதான் புத்தி வரும்.
4: கபடி போட்டுல ஜெயிச்சா அண்டா உங்கட்டா குடுக்கறாங்க, செல்லிப்பீங்க.
5: அவ்வையார் பேர மாதிரி பாடினா அண்டா தாண்டா குடுப்பாங்க, பின்ன யானையா குடுப்பாங்க. வேர்ல்டு கிரிக்கெட் கப் பாத்திருக்கா இம்மா சைஸ் இருக்கு, இது வேர்ல்டு கப் அப்படித்தாண்டா
6: இருக்கு. கிரிக்கெட் எல்லாம் தெரியுமா?
5: என்னமா இன்சல்ட் பண்ணிட்ட? கிரிக்கெட்டு கமர் கட்டு சீட்டு கட்டு மார்க்கெட்டு பல்லு கட்டு நான் பாக்காத கட்டா? பந்த ஓடி புடிச்சிருக்கேன், உட்கார்ந்து புடிச்சிருக்கேன், தப்பி
4: புடிச்சிருக்கேன்,
5: மாப்பி அதெல்லாம்
4: நீங்க பெருசா ஆடிட்டீங்க.
5: பொய்ய வழங்க ஆரம்பிச்சாமா?
4: கேளுங்க, கிளடி தலைமையில இந்தோ சைனாசு கபடி போட்டு நடந்தது, அப்ப நான் பாடி போனா ஒரு பையன் கிட்ட வரமாட்டான்ல?
5: யாரா வருவாங்க? வருஷ கணக்கிலயும் மாச கணக்கிலயும் குளிக்காம பல்லு விளக்காம நாத்தம் புடிச்ச வாய வச்சிட்டு இருந்தா. தம்பி நீ எல்லாம் பாகிஸ்தான் பாடல போய் நின்னு கொட்டாய் விட்டா போது, அணுகுண்டே தேவையில்ல, அத்தனை பேர் சேர்த்து போய் வேண்டாம். ஐயா மாப்பி, அடுத்த வாரம் வாடிப்பட்டியில ரேக்லா ரேஸ், அதுல மட்டும் ஜெயிச்சவனு வைய
4: செருப்பு.
5: நாய செருப்பா குடுப்பாங்க, இம்மா பெருசு வெள்ளி குத்து வளர்க்கலாம்
4: செருப்பு.
6: ஆமா மாமி, என் கண்ணனோட செருப்பு இப்படி ஓடி போயிடலாமா?
5: அடச்சே, என்ன மாப்பி எலிமெண்டரி ஸ்கூல் பையன் மாதிரி பயப்படுறேன்.
4: ஊரே பயப்படுது
5: அந்த கண்டா ஊரே பயப்படலாம்டா. ஆனா நான் யாரு? நான் யாரு? நான் யாரு
4: சொல்லுங்க?
5: இந்த வீட்டு மருமக மீனாட்சியோட ஒண்ணு விட்டு அண்ணன்டா. ஈக்குவல் சம்பந்தி, ஈக்குவல் டு ஈக்குவல். நான் எப்படி பேச தெரியுமா? இங்க பாரு, காலை இப்படி வச்சுக்குவேன். ஐ லுக்கியா யூ லுக்க, இந்த ரேஞ்சுக்கு நாங்க பேசிக்கோம்டா. அப்ப பாடுற அந்த ஆளு எப்படி பம்பறான்னு உள்ள வந்து பாடுற நடக்கிற கதையே வேற.
2: ஊர் சுத்தி நாய்களா, எங்க போயிட்டு வரீங்க?
6: அண்ணா அது வந்து இந்த ஆண்டி பட்டியல் ஒரு அண்டா அண்ணன், அந்த அண்டா அண்டா இதான அந்த
5: மாமா. தங்கச்சி தண்ணி அடிக்கணும்னுங்க, இது தண்ணி பிடிக்கணும்னு அண்டா கேட்டுச்சுங்க. அதாங்க ஆண்டி பட்டிக்கு போய் மூணு பேர் அண்டா தூக்கிட்டு வந்தோம்.
3: என்ன, நான் எப்ப உங்ககிட்ட அண்டா கேட்டேன்?
5: என்னம்மா தங்கச்சிமா, கொடுத்த சீதனத்துல அண்டா ஒண்ணுதான் குறையுதுன்னு மாமா அடிக்கிறாருன்னு ராத்திரி தானம்மா சொன்னேன். அதுக்குள்ள மறந்துட்டியே தங்கச்சி.
3: இப்படி வந்து நின்னு இவர் மூஞ்சி பார்த்து பேசுங்க.
5: ஏன் மூஞ்சி பார்த்து பேசணும்? கால் சைடு இருக்கும் போது
2: செய்யறதை செஞ்சு போட்டு பொய்யான சொல்றேன். ஆண்டி பட்டிக்கு கபடி போட்டிக்கு போனீங்களா இல்லையா?
5: போனது வாசம் தான் மாமா, ரெண்டு கபடி விட்டங்க, குப்புற உளுந்து வாயில மண்ணு போயிடுச்சுங்க, அதை தட்டி விட்டுங்க. ஆனாங்க மாமா, உங்களுக்கு தூரத்து பார்வீங்க, கண்ணு சின்னதா இருந்தாலுங்க பவர் ஃபுல்லுங்க. கால தூக்காதீங்க,
2: வேண்டாம் பயமா இருக்கு.
5: இல்லைங்க மாமா. மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா.
2: படிச்சு எதிர பகல கபடி விளையாடி போட்டீங்க, ராத்திரி எங்க போனீங்க?
4: காவகரம் படத்துக்கு ரெண்டாவது ஆட்டத்துக்கு அவர் தான் கூட்டி போனாரு.
5: அதுங்க மாமா, சேதுக்கு லூஸ் மோஷன் ஆகிட்டே இருந்துங்க, நிக்கவே இல்லைங்க. நாங்க டாக்டர் கிட்ட போய் கேட்டோம்ங்க, காவக்கார சினிமா போய் நாலு தடவை பாரு நின்றுமுன்னு சொன்னாருங்க. நாங்க படம் போய் பார்த்தோம் மாமா, தியேட்டருக்குள்ளேயே கப்புன்னு சேதுக்கு நின்னு போச்சுங்க.
2: நின்னு போச்சு. ஆனா எங்க கோயில நாங்க களவு போகிறது தெரியுமா?
5: அப்படிங்களா?
2: எப்படியா திரி ஊர் சுத்திட்டு இருந்தா?
5: மாமா ஒரு முக்கியமான விஷயம்ங்க, அந்த டாக்டர் பேரு கதிரி.

0: வாங்க.
1: இப்ப இவர் எதுக்கா என்ன அடிச்சாரு? இவருக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கலன்னு போறாம டாக்டர் பட்டம் அவார்டு எல்லாம் சும்மா கிடைக்குமா? அதெல்லாம் வாங்குறவங்க கேட்டா தான் தெரியும். தினம் குடுக்கறவங்க காலு கையில் உழுந்து கெஞ்சிடு.
0: அவங்களோட என்ன
2: நாலு கட்டு போச்சு மாமி, ஆனா விட்டதை பிடிக்காம வீட்டுக்கு போக மாட்டேன்.
0: நீ பஞ்சவாண்ட ஒரு பரம்பரை நாட்டை வச்சு தோத்துட்ட. நாலு கட்டு வீடு 2000 ரூபாய், இதுக்கு போய் விட்டத்தை பிடிக்கிற சட்டத்தை பிடிக்கிற பேசாம ஆடு மாப்பி.
3: என்னடா
0: இதுக்கு பேர் பிசியாடா? தம்ம கடை ஒரு பிரச்சனை வச்சு காது கட்டு தேய்ச்சிட்டு இருக்க போன நாயா.
4: என்ன
5: தாவா?
4: ஆமாடா, அத போட்டு சுட்டு போட்டு வந்திருக்கேன். புடுங்க
5: என்ன செய்வ?
4: என்ன செய்வனா? மரத்துல கட்டி வச்சு உரிச்சு விடுவேண்டா.
5: முதல்ல நீ பொடி, அப்புறம் கட்டி வச்சு வரிக்கலா.
0: இந்த சொரிநாய வெறிநாய் கடிச்சு மாதிரி ஓடியாருது.
4: அஞ்சாறு குரங்கு போயிருக்க, மாங்க கேட்டா மாங்க அடிக்காங்க.
0: வாங்க புறப்படுங்கள். இதுகளை பார்த்தா குரங்கு சொன்ன இந்த வார்த்தையை நெஞ்ச குரங்கு கேட்டு இருந்தா மொத்த குரங்கு தூக்கு போட்டு செத்துருக்க முடியும்.
6: அடேங்க அப்பா,
0: அப்படி மொத்த காலில் இவ்வளவு பெரிய சீப்ப நிப்பாட்டிட்டேயா? பாடி மோன
4: பாருங்க
0: மாப்பி, கால கொஞ்சம்
7: மேலும்
0: அதெல்லாம் ஒண்ணு ஏறாது எடுப்பா.
7: விளையாடாதீங்க மாமி.
0: இல்ல இப்ப நீதான் சீப்போட விளையாண்டுருக்க. கால புடிங்க விடுறா, அப்படியே கீழே குனிஞ்சு பாரு. மேல வா. இவ்வளவு பெரிய பாறையில மோதி நிக்குது சீப்பு, அது மேல எதுக்கு ஒத்த கால வச்சுட்டு தம் கட்டுற? இப்ப எதுக்கு நீ முறுக்கிட்டு நிக்கிற?
5: என்ன பண்றீங்க? பயப்படுங்க.
0: இருமா பேசிட்டு இருக்கிறோம்ல.
4: வந்தவளை விட்டு வளவன் பேசிட்டு இருக்கீங்க. மாங்க ஏத்தி தங்கி புடுங்க.
0: என்ன புடுங்குறது? அதான்
7: வாழ்க்கையில முதல் தடவை ஒரு கேஸ் புடிச்சிருக்க. மரியாதையே பஞ்சாயத்துக்கு வந்துருமா?
0: பாப்பே மடி போட்டு கெஞ்சாத,
5: கையை
0: கையை பிடிக்காம ஒடிச்சு
7: நான் தாங்க இந்த தோப்புக்கு
8: சொந்தக்காரன்.
7: இந்த விஷயம் கண்ணகிட்ட சொல்லிடாதீங்க.
0: தப்பா நினைக்காதீங்கண்ணா, உங்களை பார்த்தோன்னு தோப்புக்கு சொந்தக்கார மாதிரி தெரியுங்கண்ணா, பிச்சைக்கார மாதிரி தெரிஞ்சது. ரெண்டு அப்பா பிட்டண்ணா என்ன மன்னிச்சிருங்கண்ணா. கால விழுந்து
7: நல்லாவே காவை காக்குறீங்க.
5: இந்த தோப்புக்கு சொந்தக்கார நீ தாங்க. என்ன அந்த தோப்புக்கு வேலை?
7: அது என்னம்மா இழுத்து பிடிச்சு வித்தா ஒரு 20,000 ரூபாய் போகுங்க.
0: யானுங்கண்ணா இழுத்து புடிச்சு விக்கிறதுக்கு அது என்ன எரும் மாடுங்களா? இழுத்து புடிக்காம வித்தா அது எவ்வளவுக்குண்ணா போகும்?
7: என்னங்க ஒரு 15,000 ரூபாய்க்கு போகும்.
5: யோ நான் உனக்கு 25,000 ரூபாய் தரேன். இந்த தோப்பை எனக்கு கொடுத்துரு, செக் புக் கொடுறி.
0: நாட்டுக்கு ரொம்ப தேவையான பேரு.
5: இதுப்பா தோப்பை நான் விலைக்கு வாங்கியாச்சு. இனிமே இந்த தோப்பு என்னது? ஒழுங்கா நாய் மாதிரி காவல் காருங்க.
9: பாத்தியா துமுறு பிடிச்சது
3: ஏமா, செருப்பு போட்டுட்டு நாத்து மிதிக்கிறிய, நாத்து உடஞ்சி நட்டமாயிராது.
5: நான் அப்படித்தான் மிதிப்பேன். என்னமோ பெரிய டாட்ட பிர்ல இந்த சீனாசிரிங்க என்ன வந்துட போகுது. இந்த வயல் என்ன வேலை?
3: வயலுக்கு சொந்தக்காரங்க அந்த வாராங்க, அவங்க கிட்ட பேசிக்க.
6: நேற்றுக்கு
5: நீ விக்கிறியோ இல்லையோ நான் விரும்பிட்டு விலைக்கு வாங்கப்படுற விலை என்ன சொல்லு?
4: நான் விலையா?
6: பாத்துட்டு
7: என்ன நீ விரும்பினா இரவு நேரம் விலைக்கு வாங்குவியா?
5: ஆமா.
7: யூ வாண்ட் வயல்?
5: எஸ்
7: வயல்.
6: மாமி என்ன பையன் பிள்ளை?
7: மாமி தமிழ்நாட்டில் பெண்கள் விரும்பினால் எதை வேண்டுமானாலும் விலைக்கு வாங்கலாம். மாமி
6: ஓ நீ அங்க அங்க வாடி மகளே.
7: அஞ்சு ஆமணிங்க மாமி.
6: அப்ப உனக்கு ரெண்டு எனக்கு ரெண்டு, அந்த நாய்க்கு ஒண்ணு.
4: எனக்கு ஒண்ணு பண்ணாத.
6: 1.5 ரூபாய் கொண்டுதாடா.
4: சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்.
7: சரி சரி கொடுங்க. இந்த கவுங்க.
5: என்னது?
7: ஐயோ நீ கவுங்க.
5: என்னது?
7: அட நீங்க எடுத்துங்க. இந்த செக்குக்கு மேல 9 ரூபாய் இருக்குது. இப்போ நீங்க பொம்பளைக்கு ஆசை பட்டீங்க, சொத்து விலைக்கு வாங்கினீங்க. இப்ப நாங்க ஆம்பளை ஆசை போடுறோம், பொம்பளை விலைக்கு
5: வாங்குறோம்.
7: என்னது?
6: உங்களை எல்லாம் விலைக்கு வாங்கிட்டேன்னு மாப்பி இங்கிலீஷ்ல கொல்லுது.
5: அகார்டிங்
6: டு செக்ஷன் 1, 2, 3, 4, 5, 6.
7: என்ன மாமி இது?
6: என்ன மாப்பி இது கூட புரியலையா? நான் இங்கிலீஷ்ல வாய மூடிட்டு சொன்னேன், இது புரியலையா
5: உனக்கு?
6: மரியாதையா கூப்பிடுறான்.
7: எப்படி?
6: சூப்பர்.
4: அங்க பாருடி அந்த குரங்க கூட்டம் நம்மளே பாத்துட்டு இருக்கு. போமா
6: நீ என்ன மிலிட்டரி பொம்பளை கிட்ட பயப்படுற?
4: பொம்பளை அடிச்சு அசையும்.
5: நீங்க எல்லாம் ஆம்பளைங்களா?
6: ஆம்பளைங்க உதவி உங்களுக்கு தேவைப்படுதா?
5: பொம்பளைங்க குளிக்கிற இடத்துல உங்களுக்கு என்ன வேலை?
6: பாத்துட்டு இருக்கா, காவலை பாத்துட்டு இருக்கா. மடைக்கு நாகரமா காவலு. ஒரு பொருள் காணா போனா 10 மடங்கா திருப்பி கொடுக்கணும்.
5: என்ன கதை விடுறியா
6: மாப்பி? இந்த 10 குரங்குல ஒரு குரங்கு காணா போனா மத்த குரங்கு எங்க போறது?
7: குரங்கு கிடைக்கும் மாமி, பல்லு விளக்கிற குரங்குகளுக்கு எங்க போறது?
5: மரியாதையா பேசு, இல்ல நடக்கிறதே வேற.
6: எப்படி சப்பாணி மாதிரி நடப்பியா?
5: ஓய் நான் யாரும் தெரியும்ல, பார்த்து பேசு.
6: பார்த்தா பேசுன, பிற பாக்காம இப்படியா பேசுன?
5: உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு?
6: என்கிட்ட பேசாத, பாருங்க ஒரு எருமை குளிக்குது அதுகிட்ட போய் பேசு.
5: இத பாருங்கயா, அங்க வச்சிருந்த என் செயின காணோம். யார் எடுத்தீங்க? மரியாதை திருப்பி கொடுத்துருங்க.
7: செயின் காணாம போச்சுன்னா மூக்க புடிச்சு முக்குளி போட்டு தேடுங்க. எங்க வீட்டு கட்ட நாங்க என்ன பண்றது?
5: ஆத்துக்கு நீ தானே காவல்.
6: என்ன காவல்? நீ கொண்டு வந்து சோப்புக்குமா காவல்?
5: ஒண்ணு காணாம போன 10 தடவை சொன்னியே, எங்க
6: அது? குரங்குகளுக்கு உங்களுக்கு இல்ல.
4: இங்கிலீஷ் மட்டும் பேசாத.
6: இங்கிலீஷ் வேணா பேசு.
5: இதுவரைக்கும்
7: போன இடத்துல எல்லாம் மதுரையோட சாதியை சொல்லி கேவலமா பேசுறானுங்க. ஒரு நாய் நம்மளுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. நம்மளுக்கு கல்யாணம் வேண்டாம், ஒரு மண்ணு வேண்டாம், விடுங்க.
6: ஏமாப்பி
9: ஊருக்குள்ள உங்க சாதியை விட்டா வேற சாதியில பொண்ணே கிடைக்காதா? இந்தியாவில ஏகப்பட்ட சாதி இருக்குது மாப்பி, சாதி விட்டு சாதி கல்யாணம் பண்ண உங்க அண்ணன் நிம்மதி இல்ல? பாரு மனசுக்கு புடிச்ச மனுஷ சாதியில ஒரு பொண்ண பாரு. எங்க ஆத்துக்குள்ளயா?
4: ஆத்துக்கு மேல அங்க பாருங்க
9: மாப்பி, பொண்ணு கிடைச்சாச்சு, வசதி உள்ள அட்டமா இருக்கு, அவசரத்துக்கு ஒட்டு அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
5: என்ன முறைக்கிற வந்தன்னா பிச்சிடுவ, அப்படி முறைச்சேன்னா. ஓய் செயின் கிடைச்சிச்சா? கிடைக்கல, பஞ்சாயத்துதான். என்ன பசிக்குதா? இத பத்தியா நாள் பிஸ்கெட், இத மூணு பேரும் சண்டை போடாம தின்னுட்டு ஒழுங்க செயின தேடுங்க, இத பிடிச்சிக்கோ.
10: எனக்கு நம்பி வேண்டாம். இது மனுஷன் நாய் மாதிரி நடத்துது, நாய மனுஷன் மாதிரி நடத்துது. நீங்க நம்ம ஊர்லயே என் ரேஞ்சுக்கு சலீஸ்வர அம்மனி புடிச்சு கொடுங்க.
9: உன் ரேஞ்சுக்கு நம்ம ஊர்ல அட்டை பிடிக்கணும்னா முனியம்மா காத்தாயி ராக்காயின்னு இப்படி
10: கிடையாது. என்ன யோசிக்கிற? உனக்கு எந்த வேலையும் கிடையாது, இதுதான் வேலைய. ஓட பின்னா லொங்கு லொங்கு ஓடி போடு, புண்ணாக்கு திங்காத மாட்டு கொண்டு போய் வை.
4: சரி சரி, சீக்கிரம் ஆட்டுங்க. பட்ட பகலே சொல்ல தாங்க முடியல.
5: என்ன
4: சரிதான், எதுவும் பிரச்சனை வந்துட்டா
11: கூட கூட பேசாம சொன்னது செய்ய தப்பு. அது போற
4: சரி தம்பி, அப்படியே செய்யறேன். வரோம் தம்பி. ஹலோ ஹலோ, வாட வராரு, வாட வராரு, வாட
11: வராரு,
4: வராரு, போய் உழுந்துக்கப்பா.
11: இங்க என்ன
5: பண்ணிட்டு இருக்க? நகம் மாமா,
11: நகம் எல்லாம் வீட்டுக்குள்ள போய் விட்டு காத்தாரா.
9: ஆமா,
11: நீ என்ன பண்றீங்க?
9: மாட்டுக்கு புண்ணா காட்டிட்டு இருக்கேன்னுங்க.
11: காத்துல ஆட்டாத, கையில பிடிச்சா.
9: சரிங்க மாமா.
11: அவங்க உன் கூட்டாளி சேரு, கண்ணிலே தட்டு போட மாட்டேங்கிறேன்.
4: அவர் இங்கதான்
9: நிக்கிறாருங்க.
4: இல்ல தோப்புல
9: காவலுக்கு நிக்கிறாருங்க மாமா. அந்த வயசு பொண்ணு வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து மாமா உள்ள வர்றதுக்கே சேர்ந்து கூச்சப்படுறானுங்க. அப்புறம் பொண்ணுங்களை பார்த்தாங்க மாமா, குப்பரடிச்சு படுத்துக்கிறானுங்க மாமா. அவ்வளவு வடக்குங்க மாமா.
11: என் தம்பி படிக்காம இருந்தாலும் பண்பானா?
9: ஆமாங்க மாமா.
11: நீ கண்டத கத்து கொடுத்து அவனுக்கு எடுத்துறாரு. என்ன
9: ரொம்ப பம்பராருங்க மாமா, சார பாம்பு ரேஞ்சுக்கு. மரத்துக்கு பின்னால என்ன பம்பு பம்பராருன்னு பாருங்க. இப்படி ஒரு பம்பான குடும்பத்தை நான் பார்த்ததே இல்ல. இங்க பாருங்க, அக்கம் பக்கத்துல ஆடு இருக்குன்னு பாக்குறானா, ஆடு மாடு இருக்குன்னு பாக்குறானா, என்ன அட்ட மாதிரி ஒட்டுறான் பாருங்க. இந்த மாதிரி பம்பான பையனை நான் பார்த்ததே இல்ல. வாடடே.

0: என்னாச்சு இவனுக்கு, தானா சிரிச்சுக்கிறான்?
1: உன் கை மல்லிப்பூ மாதிரி இருக்கு.
0: எப்படி இருக்கு?
1: மல்லிப்பூ மாதிரி.
0: இந்த கரடி கையும் உனக்கு மல்லிப்பூ மாதிரி இருக்கா? வெறும் பூவா? நான் கூட என்னமோ டச்சிங் டச்சிங் கிச்சிங் கிச்சிங் நடந்திருக்கு நினைச்சேன். வெறும் பூவுக்கா இந்த புலம் புலம்புற?
2: இதற்கு புலம்பாமல் வேறு எதற்கு புலம்புவது?
3: பயர்
0: அடைச்சி பயர் இல்லடா பயர்.
3: நாங்க மிலிட்டரியில அப்படி சொல்லுவோம்.
0: மிலிட்டரியில இந்த கல்ல பல்லும்பாங்களா? ஓ
4: ஐயே, நீங்க பீடிலாம் சாப்பிடுவீங்களா?
3: பீடிலாம் சாப்பிட மாட்டாரு, பிடிப்பார்.
0: ஏய் போய் எருமையை கவ்வு.
3: எருமைன்னு சொன்ன உடனே தான் ஞாபகம் வருது. இப்படிதான் திபத்து பாடுறல, நூறு எருமை சுத்தி என்ன வளைச்சிச்சு.
0: பின்ன குடும்பத்தோடு கோச்சிட்டு போனா விடுமா?
3: உங்களுக்கு தேசப்பத்தே இல்ல.
0: இவர் பெரிய பத்து ஒன்பதெல்லாம் கண்டவர், போய் அண்டாவ கழுவிடா. மப்பி யூ கண்டினியூ.
2: என்னடா பண்ண?
3: ஐயோ அண்ணா, ஓடியாங்க ஓடியாங்க.
0: என்னடா
3: வாட, ஒருத்தர் போட்டு அடிச்சுட்டு கோமா வராரு. அஜிஜோ அந்த வந்து வராரு.
0: அப்படியே
3: அந்த பக்கம் வந்தீங்க, வாடி வருது.
0: வாடியா?
3: வாட பொண்டாட்டி.
0: அப்ப இது புடி,
3: இத எங்க வச்சிருக்கு?
0: பின்னால வைக்க போறிருக்கு, வச்சிட்டு நீ குத்தி
3: வச்சிரேன்.
0: போங்கடா.
3: ஐயோ ஓடல கால் ஓடலையே.
2: ஏய் என்ன கோழி தின்ன மாதிரி முடிச்சிட்டு இருக்க?
4: மாமா
2: அடச்சே, பட்டணத்துல படிக்க போய் கண்ட பழக்கம் எல்லாம் பழகிட்டு வந்திருக்க. தம்பி படிக்க வைக்கல.
0: தம்பி பறிச்சிட்டாலும் இடுப்பளவுக்கு பறிச்சிருவாரு.
2: கதவரையா?
0: மாமா
2: இங்க என்ன பண்றீங்க?
0: பார்த்தா தெரியல, அண்டாவுக்கு தீ வச்சிட்டு இருக்கேன்.
2: உன கரும்பு சுவைகள் போய் தீ வைக்க சொன்ன?
0: ஐயோ கரும்பு சுவைக்க தீ வைக்க சொன்னீங்க? நான் மறந்து போய் வைக்க போறதுக்கு வைக்க சொல்லிட்டேன்.
2: போய் வேலை பாரு, பேச்சுக்கு பேச்சு நொன்னாயும் பேசிட்டு. என்ன
4: இன்னைக்கு தீபாவளி, என்ன தேய்ச்சி குளிக்கணும்?
2: காய்ச்சனியா?
4: காய்ச்சல
2: காய்ச்சாம காலையில என்ன பண்றீங்க? போய் காய்ச்சி வேகமா எடுத்துட்டு வா, சீக்கிரம் வரணும். ஒரே வீட்டுல எத்தனை சோம்பேறி கழுத்தி?
0: பேக்கில மூணு, பிரண்ட்ல மூணுங்க. இந்த ஒண்ணு வந்துருச்சு.
3: அடி யாருக்கு?
0: வழக்கம் போல தங்கச்சிக்குதான். காய்ச்சி எண்ணெய் அப்படியே கொண்டு போய் நடு மண்டையில் ஊத்து, வெள்ளரி பழம் மாட்டு வெடிச்சிருவா. இப்ப இம்ச தாங்க முடியலடா.
4: எனக்கு வந்து காலையில காய்ச்சின எண்ணெய தம்பி கொடுத்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்க.
2: அதுக்கெல்லாம் மன்னிப்பு கிடையாது, மல்லிகைப்பூ தான்.
4: என்னங்க இது?
2: பார்த்தா தெரியல, மல்லிகைப்பூ.
4: தெரியுது தெரியுது.
2: ராத்திரி ஒத்த மல்லிகைப்பூ வச்சுட்டு நீ நஸ்தனில, இப்ப கொத்து மல்லிகைப்பூ வச்சுட்டு நான் நஸ்த போறேன் பாரு.
4: போங்க.
2: எங்க போறது? அவ்வளவு கழிச்சு நடுவில் சொம்பு.
0: அடி பிசிதாண்டா.
4: என்னங்க
2: பாரு, காவக்காரனுக்கு ராத்திரி தான் பகல், பகல் தான் ராத்திரி. இருக்கிற ஒரே ஒரு படுக்க ரூமையும் ஐஸ்வர்யா கொடுத்துட்ட, நம்மளை தூக்கி ஊஞ்சல்ல போட்ட. அதனால இனிமே நமக்கு குளிக்கிற ரூம் தான் படுக்கிற ரூம், படுக்கிற ரூம் தான் குளிக்கிற ரூம். எப்படி வசதி?
3: 24 மணி நேரம் கட்டணம் கட்டாட்டி கழுகு வச்சிருந்தா எப்படின்னா?
0: அதான்டா இவனுக்கு பிள்ளைய பிறக்கல.
3: சின்ன மாப்பிள சிரிச்சுக்கிட்டே இருக்க, அவருக்கு ஏன் குழந்தை பிறக்கல?
0: ஏண்டா கல்யாணம் ஆகாம எப்படி புள்ள பிறக்கும்?
3: அது ஒண்ணு இருக்கோ?
0: அது ஒண்ணு இருக்கா? அது ஒண்ணுதான்.
3: எஸ்
0: என்ன தங்கச்சி நில்லுமா? நீ அழாதமா, வா அண்ணன் நான் கேக்குறம்மா.
3: அண்ணன் வாட வர.
0: எங்க வரட்டா? அவ என்ன பெரிய கொம்பனா கேக்குறான் பார் கேள்வி. எங்க மாமா?
2: என்ன
0: ஒண்ணு இல்லைங்க மாமா, அன்னைக்கு தங்கச்சி ஆத்மேட்ல வச்சு, குளத்துமேட்ல வச்சு, வயக்காட்டுல கூட வச்சு. இன்னைக்கு நாங்க ரெண்டு பேர் இருக்கும் போதே
5: எங்க கண்ணு முன்னாலேயே என்னதான் கட்ட பொண்டாட்டியா இருந்தாலும் தரத்தரன்னு எடுத்துட்டு போய் பாத்ரூம் வச்சு அடிக்கிறீங்க, அது நல்லா இல்லைங்க மாமா.
6: இனிமே தகச்சி அடிக்காதீங்க மாமா.
2: சரி சரி சரி சரி, அடிக்கல அடிக்கல. அதெல்லாம் பாக்கலாம்.
3: என்ன கோபப்படுங்கன்னு பார்த்தா இப்படி சுதோரமா பம்புறீங்கள.
6: டேய், நல்லா கோவிச்சா நாடு தாங்காதரா.
3: ஏன் தாங்காது?
6: அது எத்தனை கருமத்து தாண்டா தாங்க.
3: இப்படிதான் நானும் விளட்டுல.
6: டேய் போடா,
3: சொல்ல விட மாட்டீங்களே.
4: மாமா
6: வாமா. அவனும் மாமாங்கிற, நீயும் மாமாங்கிற, ஊருக்குள்ள எவராது கேட்டா தப்பா நினைக்க போறாங்கம்மா.
4: என்ன வேணா உங்களை அண்ணன் கூப்பிட்டுமா?
6: ஓ, தங்கச்சி சென்டிமெண்டா, கூப்பிட்டுக்கோ.
4: அண்ணே
6: பார், வெங்காய விலை ஜாஸ்தி, மீசக்காரனுக்கு பதில் சொல்ல முடியாது. இப்ப சொல்லு,
4: இந்த வீட்டுல அடைஞ்சு கிடக்கிறது ஒரு ஜெயில் மாதிரியே இருக்குன்னு.
6: ஜெயில் மாதிரியா? ஜெயிலே தான்.
4: அதான் இந்த வீட்டை விட்டு வெளியில போறதுக்கு வழி சொன்னீங்கன்னா.
6: அது தெரிஞ்சா நாங்க போயிருக்க மாட்டோமா? இங்க உட்கார்ந்து ஏன் தேங்காய் திருவிட்டு இருக்கோம்?
4: அதெல்லாம் செய்த கூட.
6: இவார் நேகத்துல அழுக்கெடுக்கிறதா? அப்புறம் வச்சுக்கலாம், விஷயத்த சொல்லு.
4: அதானே செய்த கூட வெளியில போறதுக்கு வழி சொன்னீங்கன்னா.
6: ஏற்பாடு இதுக்கு நீ என்ன மாமானே கூப்பிட்டுருக்கலாம். இங்க பார், சென்டிமெண்ட் டச் பண்ணிட்ட. இந்த ஹாஸ்டல் எல்லாம் போய் சொல்லிட்டு வெளியில போய் சினிமா பாப்பீங்களே, அதே மாதிரி மீசக்காரன் வாடங்கிட்ட பெர்த்டேன்னு ஒரு டூப் போடு, சென்டிமெண்ட்டுக்கு லைட் ஆஃப் ஆயிடுவான். அப்புறம் உங்களை வெளியே அனுப்பிடுவான். சேது போட போவோமா, ஊர் போலாம், திரிவோமா, திருத்திருவா, ஜாலி என்ஜாய். ஏங்கப்பா என்ன குளிரு, பாசி பனி மச்ச கிழிக்குது. நாயர் ஒரு டீ கூட.
3: இதெல்லாம் ஒரு பணியா? என்ன
6: பின்ன இது? சரியா?
3: நான் சைனா வரல.
6: பெரிய செருப்பா தச்சிட்டியாக்கும்.
3: அது இல்ல, இமயமலை உச்சில வெறும் உடம்போட விடிய விடிய சுடுவல்ல.
7: ஓ, நீங்கள் இமயமலை எல்லாம் கேட்டுண்டோ?
3: நான் ராத்திரியில் ஏறும், காலையில் இறங்கும்.
6: எப்படி ஒரு ஃபுல் பாட்லா?
3: அது இல்ல, இமயமலை உச்சில உங்களுக்கு மிலிட்டரி பத்தி ஒண்ணு தெரியாது.
6: ஆமா, இது யாரா? அது குள்ள மிலிட்டரி.
3: இது எப்படி முடிஞ்சு வந்தா?
7: தவச்சி வரணும் வரணும். சுகம் தானே? சுகமே. பட்டாளத்து எப்ப வந்தது? இப்பதான். இப்பதான் தாங்காய்ட்டு ஒரு சாயா. என்ன வீரவாக மாதிரி தெரியுது?
8: நான் உங்களை தான் கேக்குறேன்.
3: எனக்கு தெரியாது.
7: அவன்டா டேய் வீரவாக.
8: நான் உங்களை தான் கூப்பிடுறேன்.
7: என்னப்பா அப்படி சொல்லாம உள்ள ஓடி வந்த?
3: அடே, என் பாட்டி செத்து போச்சுனே.
6: உனக்கு எதிர பாட்டி உன்னைய பண்ணி கொட்டையில எடுத்தேன்னு வளர்த்தாங்க.
3: அலசெல்லாம் நோண்டாதீங்க, அதை விடுங்கண்ணே.
7: வீரவாக, நீ வந்த பிறகு சுடுறதுக்கு ஆளே இல்லப்பா. மிலிட்டரி போலீஸ் உன்னை தேடுது. மிலிட்டரியே ஆடி போச்சு.
6: என்ன அப்படி சுடுவாங்க? துணியே இல்லாம சுடுவானாம?
7: சுடுறதுக்கு துணி எதுக்குங்க?
6: தேவையில்லைங்களா?
7: தேவையில்லை.
6: ஆமா, அது என்னங்க ஏகே பாட்டி சேவனா?
7: பாட்டு நயனுங்க.
6: அதுவும் சுடுறதானுங்களா?
7: சுடுறாங்க.
6: அதை கொஞ்சம் எடுக்க பாப்போம்.
3: எடுக்கணும்.
6: எடுக்கல, நான் பார்த்தே இல்ல.
3: அதை எடுத்து தேஞ்சிடறேன்.
6: என்ன பெரிய டேஞ்சர்? நான் பாத்துறேன்.
3: என்ன கேட்க மாட்டீங்களே?
6: கொடுங்க,
7: நான் ரிட்டர்ன் ஆயிட்டேன். அங்க இருந்து ஞாபகார்த்தமும் கொண்டு
6: வந்துருக்கேன். கொண்டாங்க
7: பாருங்க
3: பாருங்க.
6: டேய், இத வச்சு தோசை வடதான சுடலாம்.
7: ஆமா,
6: மிலிட்டரியில இவன் யாரு?
7: சமயக்காரன்.
6: நீயே
7: சீப் குக்கு? நான் இவன் அசிஸ்டன்ட்.
6: அப்ப நீ எதிரிகள் சுட்டதே இல்லையா?
7: எதிரிகள் பார்த்ததே இல்லையா?
6: எப்படா நீங்க சமயம் கேட்டிருந்தா எதிரிகள் எப்படி தெரியவானுங்க? அதுக்கே நீ எப்ப பார்த்தாலும் மிலிட்டரியில நான் அப்படி சுட்டேன் இப்படி சுட்டேன்னு சொன்ன.
3: நான் சுட்டேன் சுட்டேன்னு சொன்னே, எதை சுட்டேன்னு விவரம் கேட்டீங்களா?
6: எப்படா ஒரு மிலிட்டரிக்கு போன போய் இதெல்லாம் கேட்பாங்களா?
3: இதெல்லாம் நீங்க கேட்கணும்.
6: கேட்காது, என் தப்பு தான். இப்ப என்னன்ற? நீயே
3: நான் வர்றேன்.
6: மவன, நீ அவ்வளவு சீக்கிரமா என்கிட்ட இருந்து போக முடியாது. உள்ள போ. டேய் குள்ளா, நீ போ. டயர பின்னால கதவு இருக்கு, முன்கதவு மட்டும் தானே மூடிக்க. உள்ள போய் சுடுறோம் பாரு. ஏன் உன்ன கண்டா ஒதுங்கி ஒதுங்கி போறான்? உங்களுக்குள்ள ஏதாவது கசம்சா?
4: அதெல்லாம் எதுவுமே இல்லன்னு. அவர் என்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாரு.
6: ஓஹோ, அவன் மூஞ்சி கொடுத்து பேசலன்னு தான் அழுகையா? முன்னெல்லாம் உன்கிட்ட பேச முடியலன்னு அவன் அழுவான், இப்ப அவங்கிட்ட பேச முடியலன்னு நீ அழுகிற. என்ன எல்லாமே உல்டாவா போச்சே? அடுப்படி எங்கடா சேது?
3: வேகல்ல இருக்கங்க.
6: சரி, நீ போடா. இங்க பாரு தங்கச்சி, நீ ஒண்ணு கவலைப்படாத, அவங்கிட்ட நான் பேசுறேன்.

0: நீ அனாதமா, அண்ணன் கிட்ட மேட்டர் சொல்லிட்டீல, இன்னைக்கு வாடம் வெட்டு, ரெண்டு ஒண்ணு பேசி முடிவு பண்ணிடுறேன். இந்த வீட்டுல இருக்கிறவங்க ஆடு திம்பானுங்க கோழி திம்பானுங்க, ஆனா ஆட்டுக்கு கோழிக்கு இருக்கிறவங்க கூட மூளை கிடையாது.
1: அண்ணே விவரம் இல்லாம பேசாதீங்க, அந்த பொண்ணு வெங்காயம் உரிக்கிறதால கண்காசி கேட்டு இருக்கா, இது புரியாம என்னென்னமோ பேசிட்டு
0: இருக்கீங்க. நீ விவரம் எல்லாம் பேசாத, வெங்காயம் உரிக்கிறதால மட்டும் கண்ணீர் வல்ல, இந்த வீட்டுல சில விவரம் கிட்ட வெங்காய பசங்க இருக்காருங்களே, அவர்களாலதான் கண்ணீர் வருது. இந்த பொண்ணுக்கு என்ன வயசாச்சு?
2: அத கேட்க கூடாது.
0: உங்க அம்மா உன்னை கேட்டா அதுக்கு என்ன வயசாச்சு? இதுக்கு ரெண்டு பேருக்கு காலா காத்து ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். இந்த வீட்டுல இருக்கிற பெரியவங்களுக்கு ஒரு பொறுப்பு இல்ல.
3: நீ பாட்டுக்கு பொங்கி பொங்கி போட்டு இருக்கு, அது ரெண்டு தண்டத்துக்கு திருட்டு திரிட்டோம்.
1: நானும் இந்த கல்யாண விஷயமா அவர்கிட்ட பல தடவை பேசி பார்த்துட்டேன், அவர் எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு.
0: அதுக்கு என்ன சும்மா ஓட்ட முடியுமா? இதெல்லாம் நீ பேச முடியாதுமா, உனக்கு வயசு பத்தாது. இதெல்லாம் வாயில பேசுற பட்சம் அதுக்கு உக்காம அவர்களா சுமார் தங்கச்சி, உனக்காக இந்த வீட்டுல நான் பேசாம வேற யாருமா பேச போறாங்க? ஆறுலையும் சாவு, ஏழுலையும் சாவு, இங்கேயும் ஜெயிலு, அங்கேயும் ஜெயிலு. வரட்டும் வாடன் வரட்டும், உங்க ரெண்டு பேரும் கல்யாணத்தையும் ஒரே மேடையில் நடத்தாம இந்த அருவாளை நான் கீழே வைக்க மாட்டேன்.
4: ஊருக்கு பத்து ரவடி போய் இருக்குதான் செய்வேன், அதையெல்லாம் பார்த்தா வேலை பார்க்க முடியுமா?
2: ஐயோ
3: மாமி, மாமி பாரு, அண்ணா விவரமா பேசி சொல்ல கூடாது, பேசி முடிச்சிரு மாமி. மாமி கொஞ்சம் பாத்து, மாமி பாத்து. மதுரை நீங்களும் அண்ணன் சேர்ந்து என்ன முடிவு செஞ்சா எனக்கு சம்மதம் பண்ணி
2: யாருகிட்ட? நீ போயா
4: என்ன காத்தவராயா?
0: மாமா
4: சத்தம் வாசல் வரை கேக்குறேன்.
0: இல்ல தங்கச்சி கிட்ட கூடமாட வேலை செய்யணுமான்னு கேட்டுங்க.
4: அதுக்காக கையில அருவா
0: அருவாள் சும்மா தொங்கிட்டு இருந்தீங்க, எடுத்து கையில வச்சிட்டு இருக்கீங்க. மாமா இந்த வீட்டுல யாருக்காவது முடி வெட்டுங்களா? இல்ல இது விறகு வெட்டணுமான்னு
4: கேட்ட வெட்டியாச்சாப்பா. ஆமா ஏன் ஒரு மாதிரி பேசுற? காலங்காத்தால புள்ள ஏத்திட்டியாக்க.
2: ஐயோ இல்லைங்க மாமா, மாமா நான் ரொம்ப நாளா மனசுல ஒண்ணு போட்டு வச்சிருந்துருங்க மாமா, அதை எப்படியாவது உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு மாமா நான் தேங்கி நின்னுட்டு இருந்தேங்க மாமா. மாமா ரொம்ப ஆடாதீங்க மாமா, சங்கிலி மூக்குல பட்டு ரத்தம் கொட்டிருங்க மாமா.
4: எது கம்பி ஒரு வீட்டுக்கிற விஷயத்த சொல்லு
5: மாமா. அந்த பொண்ணுக்கு வயசாயிட்டு போதுங்க மாமா, நம்ம சேதுக்கு வயசாயிட்டு போதுங்க மாமா. வயசுன்றிருந்தா ஆகத்தானுங்க மாமா செய்யும். அதனால மாமா அந்த பொண்ணு அவங்க அப்ப நாக்கிங் கிட்ட சொல்லி அந்த பொண்ணுக்கும் நம்ம சேதுக்கும் முடிஞ்சா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வைங்க மாமா, முடியாட்டி நம்ம.
6: அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா, வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.
4: பெரிய மனசு நாட்டு உருப்படியா ஒரு யோசனையை சொல்லியிருக்கேன், இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு நல்ல முடிவை எடுத்துட்டு தானே வந்திருக்கேன். மீனாட்சி நம்ம சீனிச்சாமி தவிரல்ல, அவர் தன்னோட மகளை நம்ம சேருவுக்கு கல்யாணம் பண்ணி தர சம்மதிச்சாரு.

துன்பம் வரும் வேளையிலே திரிங்க அப்படின்னு சிவாஜி கணேசன் சொல்லிருக்காரு.

0: எப்படா முதல்ல இந்த அளவுக்கு இருக்கும், அப்புறம் இந்த அளவுக்கு இருக்கும், அப்புறம் இந்த அளவுக்கு ஆயிரும். அதே அளவுதான் உனக்கு லைஃப் லாங் இருக்கு. போய் நிம்மதியா தூங்க, விடிஞ்சோன்னு ஒரு முடிவு கேட்டேன். போ போய் தூங்க, என்ன யோசிக்க விடுங்க.
1: இப்படிதான் மிலிட்டரியில ஒரு தடவை

இனி தொடர்வது மும்மத பாடல்கள். முதலாவதாக இந்த பாடல்களை கேட்கலாம். தெரிந்தோ தெரியாமலோ கடவுளின் பெயரை எப்படி சொன்னாலும் பலன் கிடைக்கும் என்கிறார்கள் அருளாளர்கள். உதாரணமாக, ஐயா வந்தாரா தெரியுமா என்று ஒருவரிடம் கேட்டால், அவர் வந்தாராம், நடந்ததை கேட்டாராம், கொஞ்ச நேரம் காத்திருந்தாராம், அப்புறம் சாப்பிட்டாராம், கிளம்பிட்டாராம் என்று பதில் சொல்வதாக வைத்துக் கொள்வோம். இப்படி வார்த்தைக்கு வார்த்தை ராம் என்று சொன்னதால் சொன்னவர் கேட்டவர் இருவருக்கும் ராம பக்தரான ஆஞ்சநேயரின் அருள் கிடைக்கும் என்கிறார் வாரியார் சுவாமிகள். நல்ல செயல்களை கிழக்கு நோக்கி செய்வது சிறப்பு. சாப்பிடும் பொழுதும் தூங்கும் பொழுதும் வடக்கு தவிர்த்த திசைகளை நோக்கி இருக்க வேண்டும். வேதம் சொல்பவர்கள் தெற்கு நோக்கியும், கை கால் கழுவும் போது மேற்கு நோக்கியும், மலஜலம் கழிக்கும் போது வடக்கு நோக்கியும் இருப்பது நல்லது. யோகாசனம் தியானம் போன்றவற்றை காலையில் கிழக்கிலும் மற்ற நேரங்களில் வடக்கு நோக்கியும் செய்வது உத்தமம். கௌரவர்களில் மூத்தவனான துரியோதனின் சித்தப்பா விதுரர். சாந்த குணமுள்ள இவரை மகாத்மா என்பர். கோபமே வராத இவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் இரண்டு ரக மனிதர்கள் மீது கோபம் ஏற்பட்டது. தேவைக்கு அதிகமாக பணம் இருந்தும் கஷ்டப்படுபவர்களுக்கு கொடுக்காமல் வேடிக்கை பார்ப்பவர்கள், வறுமையில் வாடும்பொழுது ராமா கிருஷ்ணா என திருமாலின் திருநாமத்தை சொல்லி வழிபடாமல், துன்பப்படுகிறேனே, காப்பாற்ற யாரும் இல்லையே என்று புலம்புபவர்கள் ஆகியவர்கள் அந்த ரகத்தினர். இவர்களில் கழுத்தில் கல்லை கட்டி நடுவில் தள்ளிவிட வேண்டும் என்கிறார் விதுரர். கொடுக்கும் மனமும் பக்தியும் மனிதனுக்கு மிக அவசியம் என்பது அவருடைய கருத்து. இப்பொழுது ஒரு பாடலை கேட்கலாம்.

திருப்பதி ஏழுமலையானுக்கு வியாழக்கிழமைகளில் பூ வங்கி சேவை நடைபெறும். சுவாமிக்கு கீழாடை, மேலாடை, மெல்லிய வேட்டி அணிவிக்கப்படும். அதன் மீது மேனி முழுவதும் பூக்களால் ஆன ஆடை அணிவிக்கப்படும். பூ ஆடையில் பொலிந்து தோன்றியவர் என்னும் குறிப்பு சிலப்பதிகாரத்தில் உள்ளது. வெள்ளிக்கிழமை காலையில் ஏழுமலையானுக்கு அபிஷேகம் நடக்கும். தண்ணீர், பால், சந்தனத்தால் அபிஷேகம் செய்வர். சந்தனத்தில் பச்சை கற்பூரம், குங்குமப்பூ, புனுகு சேர்ப்பர். அபிஷேகத்தின் போது ஸ்ரீ சுக்தம், புருஷ சுக்தம், நாராயண சுக்தம் ஆகிய மந்திரங்கள் ஜபிக்கப்படும். பின்னர் பட்டாடை, பொன், வைர ஆபரணத்தால் அலங்கரிக்கப்பட்டு தீபாராதனை செய்வர். இந்த வழிபாடு விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவர் காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரரை வழிபட வந்த சோழ மன்னன் ஒருவன் காவிரியில் நீராடினான். அவன் கழுத்தில் கிடந்த முத்து மாலை ஆற்றில் அடித்துச் சென்றது. வருத்தம் ஏற்பட்டாலும் சிவார்ப்பணம் என்று சொல்லி கோவிலுக்குள் நுழைந்தான். அப்பொழுது கருவறையில் சுவாமிக்கு காவிரி தீர்த்தத்தால் அபிஷேகம் நடந்தது. யாரும் எதிர்பாராத வகையில் தீர்த்த குடத்தில் இருந்து முத்து மாலை சுவாமியின் கழுத்தில் விழுந்தது. இதை கண்ட மன்னனுக்கு ஆனந்த கண்ணீர் பெருகியது. நன்றி கடனாக புதிய கோபுரம் ஒன்றை கட்ட உத்தரவிட்டான். இந்த கோபுரத்திற்கு ஆரம் விட்டான் கோபுரம் என்று பெயர். அதாவது ஆரம் என்பதற்கு முத்து மாலை என்று பொருள்.

இனி கேட்கலாம் கிறிஸ்தவ பாடல்கள். எந்த செயலில் இறங்கும் முன்பும் யோசித்து இறங்க வேண்டும். இறங்கிய பிறகு எத்தனை தடைகள் வந்தாலும் அவற்றை முறியடித்து வெற்றி பெற்றே தீர வேண்டும். ஒரு மன்னன் தன் படைகளை எதிரி நாட்டுக்கு போருக்கு அனுப்பினான். அந்த இரு நாடுகளையும் ஒரு பாலம் பிரித்தது. பாலத்தை கடந்து சென்ற படைகள் எதிரி படையுடன் மோதின. எதிரி படை பலமாக இருந்ததால் மன்னனின் படை திணறியது. பாலத்தின் வழியே புறமுதுகிட்டு ஓடி வந்தது. மன்னனுக்கோ அவமானம் தாங்கவில்லை. படைத்தலைவனை கடிந்து கொண்டான். என்ன செய்வாயோ ஏது செய்வாயோ எனக்கு தெரியாது. நீ மீண்டும் படைகளுடன் போ. எனக்கு தேவை எதிரி மன்னனின் தலை என்று சொல்லி அனுப்பிவிட்டான். படைத்தலைவன் மீண்டும் சண்டைக்கு போனான். அப்பொழுதும் எதிரிகளை அசைக்க முடியவில்லை. படைகள் மீண்டும் பாலம் வழியே தப்பி ஓடி வந்துவிட்டன. மன்னனோ கோபத்தின் உச்சிக்கே போய்விட்டான். வாருங்கள், மீண்டும் போவோம். இந்த படைத்தலைவன் எனக்கு தேவையில்லை. நானே தலைமையேற்று வருகிறேன் என்றான். படைகள் மன்னன் தலைமையில் புறப்பட்டு எதிரி நாட்டுக்குள் நுழைந்தன. எதிரிகளின் கை ஓங்கியது. மன்னனின் படைகள் பாலத்தை நோக்கி ஓடின. அவன் யோசித்தான். அந்த பாலத்தை குண்டு வீசி தகர்த்து விட்டான். படைகளுக்கு ஒன்றும் புரியவில்லை. எதிரிகளிடமிருந்து தங்களை காத்து கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டதால் படு ஆவேசமாக போரிட்டனர். எதிரிகள் தோற்க எதிரி மன்னனை சிறைப்பிடித்தான். அவனது நாட்டை கைப்பற்றி தன்னுடையது ஆக்கிக் கொண்டான். பார்த்தீர்களா, உயிருக்கு ஆபத்து வரும்போதுதான் உத்வேகம் வருகிறது. நாம் எதை சார்ந்தும் இருக்கக்கூடாது. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கி வெற்றி பெற செய்ய வேண்டும். கலைப்பையின் மேல் தன் கைகளை வைத்து பின்னிட்டு பார்க்கின்ற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவன் அல்ல என்கிறது பைபிள். முன்வைத்த காலை பின்வைப்பவன் இறைவனால் வெறுக்கப்படுகிறான்.

நெப்போலியன் ரஷ்யா மீது படையெடுத்தார். அவரது படைகள் ஒரு குளிர்ந்த ஆற்றை கடக்க வேண்டி இருந்தது. தண்ணீரில் பனிக்கட்டிகள் மிதந்தன. ஆற்றை கடக்கும் பாலத்தை ரஷ்யர்கள் நொறுக்கிவிட்டனர். தண்ணீருக்குள் இறங்கினால் விரைத்து செத்துப்போவார்கள் வீரர்கள். என்ன செய்வதென யோசித்த வேளையில் நெப்போலியன் தன் வீரர்களிடம் இந்த உலகத்திலேயே சிறந்தது எது என கேட்டார். பல வீரர்கள் முன்வந்து தியாகம் என்றனர். சரி, இந்த ஆற்றை கடக்க வேண்டும். அதற்காக தியாகம் செய்ய முன் வருபவர்கள் யார் என்றார் நெப்போலியன். பல வீரர்கள் போட்டி போட்டு கொண்டு வந்தனர். நீங்கள் தண்ணீரில் இறங்கி வரிசையாக குனிந்து நில்லுங்கள். உங்கள் மூக்கில் தண்ணீர் ஏறாத அளவுக்கு மூச்சடக்கி நிற்க வேண்டும். குளிர் உங்களை வாட்டும், அதை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்றார். அவர்கள் சம்மதித்தனர். ஆற்றில் இறங்கி முதுகை காட்டி வரிசையாக நின்றனர். நெப்போலியனின் படைகள் குதிரைகள் எல்லாம் அவர்களின் முதுகின் மேலேறி ஆற்றை கடந்தன. மறுகரைக்கு சென்ற நெப்போலியன் திரும்பி பார்த்தால் கடக்க உதவிய எந்த வீரனுமே உயிருடன் இல்லை. எல்லோரும் பனியோடு பனியாக உறைந்து கிடந்தார்கள். நாட்டிற்காக அந்த வீரர்கள் தியாகம் செய்தது போல மனிதர்களின் பாவத்தை ஏற்று உயிரை கொடுத்தார் இயேசு. தியாகம் ஒவ்வொரு மனிதனின் இரத்தத்திலும் ஊறியிருக்க வேண்டும்.

இனி தொடர்வது இஸ்லாமிய பாடல்கள். ஒருவர் செய்த உதவிக்கு கைமாறு செய்வது அவசியம். அவ்வாறு செய்ய முடியாவிட்டால் உதவி செய்தவரை புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அது ஒரு வகை நன்றி. எவன் அல்லாவின் அடியார்க்கு நன்றி செலுத்தவில்லையோ அவன் அல்லாவிற்கும் நன்றி செலுத்த மாட்டான். உங்களுக்கு உணவு கொடுத்தவருக்கு நல்லருளும் அபிவிருத்தியும் உண்டாவதற்கு துஆ செய்யுங்கள். அதுவே உணவு அளித்தவருக்கு நீங்கள் செய்யும் நன்றி. எனது முயற்சியோ ஆற்றலோ எதுவுமே இல்லாமல் எனக்கு உணவு கொடுத்த அல்லாவுக்கே நன்றி உரித்தாகுக என்று உணவு உண்ட பிறகு எவர் கூறுகின்றாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. ஒருமுறை நபிகள் நாயகத்துடன் முஆத் பின் ஜபலி என்பவர் வண்டியில் சென்று கொண்டிருந்தார். நாயகம் முன்னாலும் அவர் பின்னாலும் இருந்தனர். நாயகம் அவரை சத்தமாக அழைத்தார். அதற்கு முஆத், நபிகளாரே, நான் பின்னால் தான் இருக்கிறேன், என்ன சொல்லுங்கள் என்றார். நாயகம் எதுவும் சொல்லவில்லை. நாயகம் மீண்டும் அவரை அழைத்தார். அப்பொழுதும் அவர், நாயகமே, இதோ நான் உங்கள் அருகில் தான் உள்ளேன் என்றார். அப்பவும் அவர் அமைதியாகிவிட்டார். வண்டி சிறிது தூரம் கடந்ததும் மீண்டும் அழைத்தார். அண்ணலே, தாங்கள் என்னிடம் என்ன சொல்ல வேண்டுமோ சொல்லுங்கள், உங்கள் கருத்தை கேட்க நான் ஆவலாயிருக்கிறேன் என்றார் முஆத். முஆத்தே, அல்லாவிற்கு மக்கள் செய்ய வேண்டிய கடமை என்ன தெரியுமா? அதை தாங்களே சொல்லுங்கள். ஏனெனில் அல்லாவிற்கும் அவனது தூதரான தங்களுக்குமே அது தெரியும் என்றார் முஆத். மக்கள் அல்லாவிற்கு மட்டுமே கட்டுப்பட வேண்டும். அல்லாவிற்கு இணையாக வேறு யாரையும் ஈடு வைக்க கூடாது. மீண்டும் நபிகள் முஆத்திடம், அல்லாஹ் மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை கூறுகிறேன். கீழ்ப்படிந்து வாழும் மக்களை அவன் துன்பம் தராமல் இருக்க வேண்டும் என்றார். இதை மும்முறை அழைத்து ஏன் கூறினார் புரிகிறதா? ஒரே தடவையில் அழைத்து இந்த முக்கிய கருத்தை சொல்லிவிட்டால் சில காலத்தில் இவை மறந்துவிடலாம். ஆனால் மும்முறை அழைத்து சொன்னதன் மூலம் இந்த நிகழ்ச்சி மறக்காமல் நினைவில் இருக்கும். அப்பொழுது சொல்லப்பட்ட கருத்தும் மறக்காது என்பதால் நபிகள் நாயகம் இந்த யுக்தியை பயன்படுத்தினார்.

இன்றைய ரமலான் சிந்தனைகள். தாய்க்கு சேவை செய்யுங்கள். அலி மக்தூம் மகாயிமி என்ற மகான் சிறுவராக இருந்த காலத்தில் ஒரு இரவில் அவருடைய தாயார், மகனே எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்றார். வீட்டில் தண்ணீர் இல்லை, எனவே கிணற்றுக்கு போய் தண்ணீர் கொண்டு வந்தார். அவர் வருவதற்குள் தாயார் தூங்கிவிட்டார். மகாயிமி விடிய விடிய அம்மாவின் அருகில் கோப்பையுடன் காத்திருந்தார். மறுநாள் காலை தாயார் கண் விழித்தார். வியப்பு மேலிட, மகனே எவ்வளவு நேரம் இப்படி நிற்கிறாய் என்று கேட்டார். அம்மா, நேற்றிரவு தாங்கள் தண்ணீர் கேட்டீர்கள், நான் கொண்டு வருவதற்குள் உறங்கிவிட்டீர்கள். விழித்தவுடன் கேட்டால் கொடுக்கலாம் என தங்கள் அருகிலேயே உறங்காமல் காத்து நிற்கிறேன் அம்மா என்றார். அந்த தாயடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. மகனுக்காக இறைவனிடம் பிரார்த்தனை செய்தார். தாயின் காலடியிலேயே சொர்க்கம் இருக்கிறது என்ற நபிகள் நாயகத்தின் பொன்மொழி நம் அனைவருக்கும் பொருந்தும்.

அனைவருக்கும் இனிய வணக்கம். இது எம்டிஆர் நேரம். உங்களுடன் காற்றலையில் இணையும் நான் மதுரை கலையகத்தில் இருந்து அனுசாத்தப்பன். முதலாவதாக நமது சிந்தனைக்கு, முயற்சி இருந்தால் முடியாதது ஏதும் இல்லை சொல்கிறார் அன்னை சாரதா தேவியார். எப்பொழுதும் சுறுசுறுப்புடன் இருங்கள். முயற்சி இருந்தால் முடியாதது எதுவுமே இல்லை. எந்த இடத்தில் இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருங்கள். சுற்றியுள்ளவர்களின் மகிழ்ச்சிக்கும் துணை நில்லுங்கள். யாரையும் எதிர்பார்த்து காத்திருக்காதீர்கள். சுய காலில் நின்று பழகுங்கள். உலகத்தை விட்டு செல்லும் பொழுது மனிதன் அழுகிறான். ஆனால் மகான்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்றனர். உலகில் கடவுள் மட்டுமே உண்மை, மற்ற அனைத்தும் பொய். இந்த உண்மையை உணர்ந்தவனுக்கு மகிழ்ச்சி தவிர வேறு எதுவுமே இல்லை. கஷ்டங்கள் நீடிப்பது இல்லை, ஓடும் நீரைப் போல ஓடி மறைந்துவிடும். துன்பம் என்பது கடவுளின் பிரசாதம். அது நம்மை நல்வழிப்படுத்தவே வழங்கப்படுகிறது. துறவிக்கு பணத்தை வெறுக்கும் சக்தி இருக்கும். மற்றவர்கள் பணத்தால் பொம்மை போல ஆட்டி வைக்கப்படுகிறார்கள். நட்பு என்பது ஒருவருக்கு ஒருவர் பொழுதுபோக்க அல்ல, தேவையான சமயத்தில் எச்சரித்து திருத்தும் கடமையும் நட்பிற்கு உள்ளது. கல்வியால் மனிதன் தானும் மேன்மை அடையலாம், மற்றவர்களையும் மேன்மை அடைய செய்யலாம். மனதை அடக்க பழகுங்கள். பிறரது அந்தரங்கம் பற்றி அறிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டாதீர்கள். ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டவராக கடவுள் இருக்கிறார். அறிவை கொண்டு அவரை அளக்க முற்படாதீர்கள். மதம் பிடித்த யானை போல மனம் செயல்படுகிறது. தியானத்தால் அதை கட்டுப்படுத்த முடியும். தூய்மையான மனம் படைத்தவர்கள் உலகில் உள்ள அனைத்தையும் தூய்மையாக பார்க்கிறார்கள். அவர்கள் சொல்லும் செயலும் எல்லோருக்கும் நன்மை அளிக்கும்.

இது தகவல் அறியும் நேரம். வாழ்வின் ஒவ்வொரு நொடியையும் மகிழ்ந்து நாம் கொண்டாடுவோம். மேகம் என்றதும் மழைதான் நம் நினைவுக்கு வரும். ஆனால் எல்லா மேகமும் மழையாக பொழிவது இல்லை. நுண்ணிய நீர்த்திவலைகள் மற்றும் பனிக்கட்டி துகள்கள் அடங்கியதுதான் மேகம். காற்றில் எப்பொழுதுமே நீராவி உள்ளது. கோடை காலத்தில் வெப்பம் அதிகமாக இருப்பதால் காற்றில் நீராவியின் அளவு அதிகமாக இருக்கும். குறிப்பிட்ட வெப்பநிலையில் குறிப்பிட்ட பருமனுள்ள காற்றில் குறிப்பிட்ட அளவு நீராவிதான் இருக்க முடியும். அதற்கு தெவிட்டளவு என்று பெயர். வெப்பநிலை அதிகமானால் தெவிட்டளவும் அதிகமாகும். வெப்பநிலை குறைந்தால் அதுவும் குறையும். சூடான காற்று வானில் எழும்போது அது குளிர்ச்சியான பகுதியை அடையும். அங்கு சென்றதும் அதிலுள்ள நீராவி சுருங்கி நுண்ணிய நீர்த்துளிகளாக மாறும். பின் அவை மேகங்களாக உருவெடுக்கின்றன. இந்த மேகங்கள் நகர்ந்து செல்லும் பொழுது சூடான காற்றை சந்திக்க நேரிட்டால் நீர்த்துளிகள் மீண்டும் ஆவியாகிவிடும். மேகம் மறைந்து போகும். மேகங்களில் உள்ள நீர் திரும்ப திரும்ப ஆவியாகவும் திரவமாகவும் மாறிக்கொண்டே இருக்கும். மேகங்களில் உள்ள நீர்த்துளிகள் கனமானவை. பூமியின் நீர் ஈர்ப்பால் இவை கீழே வரும்பொழுது சூடான காற்று மீண்டும் அவற்றை ஆவியாக்கிவிடும். இதன் காரணமாக எல்லா மேகங்களும் மழையாக பொழிவது இல்லை. நீர்த்துளிகள் தரையை எட்டும் முன்பே ஆவியாகி விடுகின்றன. மேகத்தின் அடியில் உள்ள காற்று சூடாக இல்லாமல் நிறைய நீரமாக இருந்தால் நீர்த்துளிகள் ஆவியாகாது. அப்பொழுது பொழியும் மழை.

இது நீதி நூல்களில் நிர்வாகம் பகுதி. கோபம் வந்தால் என்ன செய்வது? பழமை கடைப்பிடியார் கேண்மையும் பாரார் கிழமை பெரிதொன்றும் கொள்ளார் வெகுளின்மன் காதன்மை உண்டே இறைமாண்டர்க்கு ஏதிலரும் ஆர்வலரும் இல்லை அவர்க்கு. நல்ல ஊழியர்கள் முதலாளிகளின் கோபத்திற்கு ஆளாக விரும்ப மாட்டார்கள். கூடிய மட்டும் முதலாளியின் கோபத்திற்கு இடம் கொடாமலேயே நடந்து கொள்வார்கள். சில சமயங்களில் கண்ணில் படாமல் இருப்பதே நல்லது என்று நினைத்து கொஞ்சம் விலகியும் இருக்கலாம். ஆனால் அதற்கும் கூட முதலாளி கத்தக்கூடும், தேடிய பொழுது இல்லாமல் எங்கேடா போனாய் என்று. குறிப்பிட்ட நேரத்தில் அகப்படுவதை விட இப்பொழுது அகப்படுவது பரவாயில்லை என்றும் ஊழியர் நினைக்கலாம். இன்றெல்லாம் முதலாளிகள் அன்று மன்னர்களாம். அந்த மன்னர்களுக்கு கோபம் வந்தால் எதையும் நினைத்து பார்க்க மாட்டார்கள். கோபம் வந்தால் மன்னர்கள் எப்படி செயல்படுவார்கள், என்ன மனோநிலையில் இருப்பார்கள் என்பதை குமரகுருபரதான் இப்படி குறிப்பிடுகிறார். பழங்காலத்திலிருந்தே இவர் நம் நண்பராயிற்றே, இவரிடம் கோபப்படலாமா என்று யோசித்து பார்க்க மாட்டார்கள். நெருங்கிய நண்பராயிற்றே என்று நினைத்து பார்த்து சிநேகிதத்தை மதிக்க மாட்டார்கள். என்ன இருந்தாலும் இதற்கு இவ்வளவு கோபப்படுவதா என்று வரம்புகள் வரைமுறைகள் பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள். எதையும் பொருட்படுத்தாமல் கோபப்படுவார்கள். கோபம் வந்தால் நட்பு நெருக்கம் வரம்பு எதுவுமே அவர்களுக்கு நினைவுக்கு வராது. மன்னருக்கு என்றில்லை, அதிகாரம் யாரிடம் இருந்தாலும் அவருடைய கோபம் அப்படித்தான் என்பது இன்றும் பலரது அனுபவம். ஆனாலும் மன்னன் அல்லது நிர்வாகி என்பவன் கோபம் வரும் இடத்தில் கோபப்படுவதற்கு முன்பாக இதையெல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும். அந்த கால மன்னன் இவ்விதமாக நடத்தையினால் இழந்தது அதிகமாக இல்லாமல் இருக்கலாம். இன்றோ வரம்பு கடந்த கோபம் இழப்புக்கு வழிவகுக்கும் என்பதை அனைவரும், குறிப்பாக பதவியில் உள்ள அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு பாடலை கேட்கலாம்.

இது திருத்தலம் உலாவரும் நேரம். ஏக்கம் தீர்க்கும் ஏகநாதர். நீண்ட நாட்களாக போராடியும் நினைத்தது நடக்கவில்லையே என்று ஏக்கமா? மதுரை மாவட்டம் செக்கானூரணி அருகிலுள்ள கிண்ணிமங்கலம் ஏகநாதரை பிரதோஷத்தன்று தரிசித்தால் ஏக்கம் தீர்ப்பார். தல வரலாறு. மதுரை நாகமலையைச் சேர்ந்த சத்குரு சுவாமி தனக்கு சமாதி அமைக்கும் இடத்தை தேர்ந்தெடுக்க விரும்பினார். ஒரு மாடு மேய்க்கும் சிறுவனிடம் அடியில் துளை உள்ள காந்த கிண்ணி ஒன்றை, அதாவது கிண்ணம் ஒன்றை கொடுத்து காராம் பசுவின் பாலை கறக்கும்படி கோரினார். துளையுள்ள கிண்ணமாக இருந்தாலும் ஒரு துளி பால் கூட சிந்தாமல் கிண்ணி நிரம்பியது கண்ட சிறுவன் நடந்ததை ஊராரிடம் தெரிவித்தான். சுவாமியின் மகிமை அறிந்த மக்கள் தங்கள் பகுதிக்கு வரும்படி அழைத்தனர். அப்பொழுது சுவாமி தாம் எந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்பதை காந்த கிண்ணி தீர்மானிக்கும் என்று சொல்லி கையில் இருந்த கிண்ணியை ஆகாயம் நோக்கி வீசினார். அது மங்களப்பட்டி கிராமத்தில் சங்கொலி எழுப்பி விழுந்தது. கிண்ணி விழுந்ததால் இப்பகுதி கிண்ணி மங்கலம் என்று அழைக்கப்பட்டது. சுவாமி ஜீவசமாதி அடைந்த இடத்தில் சிவனுக்கு கோவில் கட்டி ஏகநாதர் என்று பெயர் சூட்டினர். குதிரையான குட்டிச்சுவர் கிண்ணிமங்கலத்தில் ஒரு குட்டிச்சுவர் மீது அமர்ந்த சுவாமி தவசக்தியால் மக்களுக்கு மண்ணை கொடுக்க அது அவரவர் விரும்பிய பொருளாக மாறியது. ஒருமுறை அந்த வழியாக இப்பகுதியை ஆண்ட மன்னன் வந்த பொழுது மக்கள் யாரும் அவனை பொருட்படுத்தவில்லை. மன்னனாகிய என்னை அலட்சியப்படுத்தும் அளவிற்கு இந்த குட்டிச்சுவர் சாமியாருக்கு மக்கள் கூட்டமா என கோபத்தில் கத்தினான். உடனே சுவாமி கையால் குட்டிச்சுவரை தட்டி கொடுக்க அது குதிரையாக மாறி விண்ணில் பறந்தது. இந்த அதிசயம் கண்ட மன்னன் சுவாமியிடம் மன்னிப்பு கேட்டதோடு குதிரை வட்டமிட்ட நிலப்பகுதியை மானியமாக வழங்கினான். கோவில் அமைப்பு கருவறையை அடுத்துள்ள அர்த்த மண்டபத்தில் ஆனந்தவள்ளி அம்மன் அருள் பாலிக்கிறாள். கன்னிமூலை கணபதி, வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணியர், பைரவர், வீரபத்ரர் சன்னதிகள் இங்கு உள்ளன. சுவாமி ஜீவசமாதி அடைந்த வைகாசி பூர நட்சத்திர நாளில் சிறப்பு பூஜை நடக்கும். நினைத்தது நடக்க, ஏக்கங்கள் தீர, மகா சிவராத்திரி பிரதோஷ நாளில் சிவன் நந்தீஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்கிறார்கள். இது மதுரை தேனி சாலையில் செக்கானூரணியில் இருந்து திருமங்கலம் சாலையில் உள்ளது இந்த கிண்ணிமங்கலம் தலம். இணைந்திருங்கள், ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.

குட்டிக்கதை காணும் நேரம். ஒரு கிராமத்து கோவிலின் சன்னதி வாசலில் நின்ற துவாரபாலகியர் அம்மனிடம், தாயே, இந்த ஊரில் தாங்களுக்கு பிடித்த பக்தர் யார் என கேட்டனர். ஊருக்குள் போய் மக்களிடம் பேசி பாருங்கள், உண்மை புரியும் என்றாள் அம்பாள். இருவரும் சாதாரண பெண்கள் போல ஊருக்குள் சென்றனர். ஒரு விவசாயியிடம் பேசும்போது, நான் வயலுக்கு போய் அசதியாக திரும்பினாலும் கோவிலுக்கு வராத நாளில்லை, போதாக்குறைக்கு வீட்டிலும் அம்மனுக்கு பூஜை செய்கிறேன் என்றார். ஒரு தையல்காரர், நான் வாரத்தில் ஒரு நாள் விரதமிருந்து கோவிலுக்கு வருவேன் என்றார். ஒரு கடைக்காரர், நஷ்டம் வரும் நேரத்தில் அம்மனிடம் முறையிடுவேன் என்றார். ஒரு இளைஞனோ, வயதான தாய்க்கு பணிவிடை செய்வதால் கோவிலுக்கு வர நேரம் கிடைப்பதில்லை என்றான். துவாரபாலகியர்கள் அம்மனிடம் வந்து நடந்ததை சொல்ல அவள் சிரித்தபடி, பெற்றவளுக்கு சேவை செய்வதாக சொன்னானே, அவனே எனக்கு மிகவும் பிடித்த பக்தன் என்றார்கள். ஒரு துறவியிடம் அரசன், நான் மக்களுக்கு இலவச விடுதிகள் கட்டியுள்ளேன், கோவில்களில் திருப்பணி செய்துள்ளேன், தினமும் அன்னதானம் செய்கிறேன் என்று நீட்டித்துக் கொண்டே போனார். துறவி, அப்படியா என்று தலையாட்டிவிட்டு அமைதி காத்தார். அரசனுக்கு என்னவோ போலாகிவிட்டது. அவர் தன்னை பாராட்டுவார் என்றிருந்த அரசனுக்கு ஏமாற்றம் ஏற்பட்டது. இருந்தாலும் விடாமல், துறவியே, இவ்வளவு சேவை செய்த எனக்கு சொர்க்கம் நிச்சயம்தானே என்றான். இல்லை என்றார் துறவி. அதிர்ச்சியுடன் ஏன் என்று கேட்டான். எதை செய்தாலும் நான் தான் செய்தேன் என்ற ஆணவம் கூடாது, அது புண்ணியத்தை தடுத்து பாவச்சேற்றில் உன்னை தள்ளிவிடும், எனவே சொர்க்கம் கிடைக்க வாய்ப்பில்லை என்றார். இதைத்தான் வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது என்கிறார்கள். தற்பெருமை வேண்டாமே.

இனிமையான வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு. பொதிகை தென்றல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். வீசி வரும் தென்றல் காற்றோடு இசை பாடும் இனிய பாடல் ஒன்று.

தனவும் காற்று பொதிகை தென்றலாக வீட்டின் கதவுதனை தட்டாது. வெளிநூல் நுழைந்து இனிய பாடலொன்றை தர வருகிறது.

என்னை தழுவி, என்னை தழுவி, எங்கும் இருப்பவர் மனங்களை தழுவி. இதமாக வருகிறது பொதிகை தென்றல்.

காலையில் வீசும் தென்றல் பொதிகை தென்றல், காலமெல்லாம் வீசும் தென்றல் பொதிகை தென்றல், பாடல்தனை கொண்டு வரும் பொதிகை தென்றல்.

தளவும் காற்று பொதிகை தென்றலாக வீட்டின் கதவுதனை தட்டாது. வெளிநூல் நுழைந்து இனிய பாடலொன்றை தர வருகிறது.

இல்லமெங்கும் வந்தது பொதிகை தென்றல். ஒரு மணி நேரமாக வீசிய பொதிகை தென்றல் விடைபெறும் நேரம் இது. இன்னும் ஒரு பொதிகை தென்றலோடு இணையும் வரை பிரியமுடன் ரதீஷ். நன்றி, வணக்கம்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி. வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்.

எம்டிஆர் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய முத்துச்சிதறல் பகுதியில் சில அறிஞர்களின் பொன்மொழிகளோடு இனிய பட பாடல்களை கேட்கப் போகிறோம். முதல் பொன்மொழி: முன்னேற்றம் என்பது இன்றைய செயலாக்கம், நாளைய உறுதிநிலை. முன்னேற்றம் என்பது இன்றைய செயலாக்கம், நாளைய உறுதிநிலை. இதை சொன்னவர் எமர்சன் என்ற அறிஞர். படம் தனிப்பிறவி. பாடல்: உழைக்கும்

வந்து அணைகள் கட்டும் கைகளே, ஆண்கள் பெண்கள் மானம் காக்க ஆடை தந்த கைகளே, சேற்றில் ஓடி நாற்று நட்டு

நீகளே பாதை கோட்டு உலகை உண்டாய் இணைத்து வைத்த கைகளே, பாரிலுள்ள பெருமையாவும் படைத்ததெங்கள் கைகளே, பச்சை ரத்தம் வேர்வையாக படிந்து நிற்கும் கைகள் எங்கள் கைகளே, உழைக்கும்

0: சமயம் வந்தால் கருவி ஏந்தி போர் முனைக்கு ஓடுவோம். தர்ம நீதி மக்களாட்சி வாழ்கவென்றே ஆடுவோம், வாழ்கவென்றே ஆடுவோம்.
1: எம்டிஆர் எஃப்எம் அன்பு உறவுகளே, அடுத்த பொன்மொழிக்கு செல்வோமா. மகிழ்ச்சியை தேடாதீர்கள், ஆனால் மகிழ்ச்சியாய் இருக்க எந்த நேரமும் தயாராக இருங்கள். மகிழ்ச்சியை தேடாதீர்கள், ஆனால் மகிழ்ச்சியாக இருக்க எந்த நேரமும் தயாராக இருங்கள். இதை சொன்ன அறிஞர் எடிசன். அடுத்து நம்ம கேட்க போற பாடலோட படம் ஒரு குடும்பத்தின் கதை. பாடல் ஒரு குடும்பத்தின் கதை இது.

0: அன்பே அமுதே அழகே அறிவே, நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? மனிதனுக்கு எத்தனை கண்கள்?
1: இரண்டு.
0: எப்படி சொல்லு பார்க்கலாம்?
1: வெரி
0: குட். புதிதாய் தெரிந்த குரல் ஒன்று சொல்லு.
1: நமக்கு
0: இனிய குடும்பம் என்பது என்ன?
1: ரெண்டுக்கும் மேலே எப்போதுமே.

0: அந்த குள்ளநரியை போல் உள்ளவர் யாரு? அப்படியா? இந்த ஒட்டை சிவிங்கியின் உயரம் யாருக்கு?
1: உள்ளத்தாலே உயர்ந்த பேருக்கு.
0: ஓஹோ, இந்த ஆணை வயிறு யாருக்கு இருக்கு?
1: அல்லது மேலே திண்டவருக்கு.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம். அடுத்த புன்மை, விடியற் காலையில் எழுந்து செயல்பட வேண்டிய வாழ்க்கை சூரியனைப் போல என்றும் பிரகாசமாக இருக்கும். இப்போ பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எதை செஞ்சாலுமே நல்ல அந்த நேரம் அமைதியாக இருக்கும். அந்த நேரம் செய்யும்போது அதில் முழு ஈடுபாடு நமக்கு வரும். அதனால தான் விடியற்காலில் மாணவர்கள் எல்லாம் படிக்க சொல்கிறாங்க, எல்லாம் நினைவில் இருக்கிறதுக்காக. இதை சொன்னவர் இங்கர் சால் என்ற அறிஞர். படம் அவன் பித்தனா, பாடல் கிழக்கு.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம். உங்களை 24 மணி நேரமும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் வானொலி நம்ம எம்டிஆர் எஃப்எம் தாங்க. அடுத்தது, மிதமான உணவு, போதிய ஓய்வு, மகிழ்ச்சி ஆகியவை வைத்தியரை வீட்டுக்குள் வரவிடாது. மிதமான உணவு, போதிய ஓய்வு, மகிழ்ச்சி ஆகியவை வைத்தியரை வீட்டுக்குள் வரவிடாது. இந்த இக்கட்டான கொரோனா சமயத்தில் இது ரொம்பவும் உபயோகமான பொன்மொழிதான். அனைவருக்கும் இது அவசியமானது கூட. இதை சொன்னவர் ஹோரேஸ் என்ற அறிஞர். படம் வசந்தி, பாடல் சந்தோஷம்.

அச்சத்திலிருந்து உதயமாகும் போதுதான் நம்பிக்கை ஒளிமிக்கதாக உள்ளது. இதை சொன்னவர் வால்ட் ஸ்காட். அதுதான் நம்ம பாரதியாரும் அச்சம் தவீர் என்று கூறியிருக்கிறார். இப்பொழுது நம்ம கேட்க போற பாடலோட படம் இதயம் பார்க்கிறது. பாடல் யானையின் பலம் எதிலே தும்பிக்கையிலே, மனிதனோட பலம் எதிலே நம்பிக்கையிலே.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என்டிஆர் எஃப்எம் மொன்றியல் தமிழ் வானொலி. அடுத்த பொன்மொழி, அச்சத்திலிருந்து உதயமாகும் போதுதான் நம்பிக்கை ஒளிமிக்கதாக உள்ளது.

கோட பலம் எதிலே நம்பிக்கையிலே, யானையின் பலம் எதிலே மனிதனோட பலம் எதிலே.

எம்டிஆர் எஃப்எம் உறவுகளை இன்றைய முத்துச்சிதழல் பகுதியில் சில அறிஞர்களோட பொன்மொழிகளையும் நல்ல இனிமையான பாடல்களையும் கேட்டுக்கொண்டு வருகிறோம். அடுத்த அறிஞரோட பொன்மொழி, எரிகிற விளக்காய் இரு, அப்போதுதான் மற்ற விளக்குகளை ஏற்றி வைக்கலாம். எரிகிற விளக்காய் இரு, அப்போதுதான் மற்ற விளக்குகளை ஏற்றி வைக்கலாம். இதை சொன்ன அறிஞரோட பேர் டிஸ்ரேலி. இதைதான் நம்மளுடைய நம் நாட்டினுடைய அறிஞர்கள் சொல்வது என்ன என்றால், படித்த பெண்ணா இருந்தால் அந்த குடும்பமே நன்றாக இருக்கும், மற்ற எல்லாருக்கும் அறிவூட்டுவாள் என்ற பொருள்பட இது வருகிறது. படம் காலங்களில் அவள் வசந்தம், பாடல்

நல்ல கருத்துகளுடன் பாடல்களுடன் செவிகளுக்கு நல்ல விருந்தளிக்கும் வானொலி எம்டிஆர் வானொலி. உன் சிந்தனைகள் உனக்கு சொந்தமானவை, உன் சொற்கள் உனக்கு சொந்தமாயிருப்பதில்லை. உன் சிந்தனைகள் உனக்கு சொந்தமானவை, உன் சொற்கள் உனக்கு சொந்தமாயிருப்பதில்லை. இதை சொன்ன அறிஞர் வந்து பேட்ரிக் டேலனி. படம் அம்பிகாவதி. பாடல் சிந்தனை செய் மனமே.

எம்டிஆர்எஃப்எம் உறவுகளே, அடுத்ததா சிங்சன் என்ற அறிஞர் என்ன சொல்றார் என்றால், சட்டைப்பையில் இருக்கும் பணத்தை விட சிறந்தவன் உயர்ந்த நண்பன். சிங்சன் என்ற அறிஞர் என்ன சொல்றார்னா, சட்டப்பையில் இருக்கிற உன் சட்டப்பையில் இருக்கிற பணத்தை விட சிறந்தவன் யாருன்னா உயர்ந்த நண்பன். ஆஹா, அதுதான் திருவள்ளுவரும் சொல்லியிருக்கார், உடுக்க ஏந்தவன் கை போலே அங்கே இடுக்கன் கலைவதாம் நட்பு, நட்போட சிறப்ப நண்பனோட சிறப்ப. அடுத்தது பாடல் இடம்பெறும் படம் சட்டம். பாடல், நண்பனே எனது உயிர் நண்பனே,

நட்புக்களே, நண்பர்களோட நண்பனோட பாடல் கேட்டீங்களா? அடுத்த பொன்மொழி. சந்தேகம் குடிகொண்டுள்ள மூளையில் அறிவு நிலைப்பது கிடையாது. சந்தேகம் குடிகொண்டுள்ள மூளையில் அறிவு நிலைப்பது கிடையாது. இதை சொன்னவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். படம் சொர்க்கம் நரகம். பாடல் சந்தேக கோடு அது சந்தோஷ கேடு.

அவர்கள் கண் மூடி தலையணையில் சாய்ந்ததும் இல்லை. சந்தேக கோடு அது சந்தோஷக்கேடு, சந்தேக கோடு அது சந்தோஷக்கேடு. இதை மறந்தவர் வீடு துன்பம் வளர்ந்திடும் காடு, துன்பம் வளர்ந்திடும் காடு. சந்தேகத்தோடு அது சந்தோஷ

அது கத்தியாச்சு உத்தமியின் உயிருக்கு, அது கத்தியாச்சு உத்தமியின் உயிருக்கு. சந்தேக கோடு அது சந்தோஷ கேடு, இதை மறந்தவர் வீடு துன்பம் வளர்ந்திடும் காடு, துன்பம்

விட்டு கொண்டாள் தன்னையே. சந்தேக கோடு அது சந்தோ.

எம்டிஆர் எஃப்எம் நேயர்களே, அடுத்த பொன்மொழி அறிஞரோட பொன்மொழி. தண்டிப்பதை விட தயவு காட்டுவது அதிக வலிமை உள்ளது. தண்டிப்பதை விட தயவு காட்டுவது அதிக வலிமை உள்ளது. இதை சொன்ன அறிஞர் சிட்னி ஹாரிஸ். படம் எங்கிருந்தோ வந்தால் பாடல் நான்

எம்டிஆர்எஃப்எம் உறவுகளே, அடுத்த பொன்மொழி, சண்டைக்கோழிக்கு சமாதான புறாக்களின் அருமை தெரியாது. சண்டைக்கோழிக்கு சமாதான புறாக்களின் அருமை தெரியாது. இதை சொன்ன அறிஞர் சாணக்கியர். படம் தாயே உனக்காக பாடல் அமைதி புறாவே அமைதி புறாவே. சிந்தனை. குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை முள் இல்லாத கடிகாரம் போன்றது. அது நின்றாலும் பயனில்லை, ஓடினாலும் பயனில்லை. குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை முள் இல்லாத கடிகாரம் போன்றது. அது நின்றாலும் பயனில்லை, ஓடினாலும் பயனில்லை. இன்றைய முத்துச்சிதறல் பகுதிக்கு எனக்கு வாய்ப்பளித்த மீரா அம்மாவுக்கும் கேட்டு ரசித்த நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நான் சென்னை திருநீண்டூர் ரேவதி. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்எம்
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது எம்டிஆர் எஃப்எம். உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி. வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது எம்டிஆர் எஃப்எம். இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

உலகமெங்கும் கம்பீரமாக வளம் வரும் தமிழ் வானொலி, உலக புகழ் பெற்ற மொன்றியல் தமிழ் வானொலி MTRFM வழங்கும் 24 மணி நேர உலக தமிழ் சேவை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது இசைமலை. ஆமாம் நேயர்களே, இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்க இருக்கும் நான், உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகவர் சாதிக். கேட்க கேட்க ஆனந்தம், கேட்டாலே பரவசம். நமது MTRFM வழங்கும் நிகழ்ச்சிகள், நமது MTRFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

வான் அலைகளில் ஒரு வசந்த அலை நமது MTR FM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சியில் முதலாவதாக ராம் லக்ஷ்மண் என்ற படத்திலிருந்து விழியில் என் விழியில் ஒரு பூ பூத்தது என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் SP பாலசுப்ரமணியம், P சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக சவால் என்ற படத்திலிருந்து தெரியும் தெரியும் விஷயம் தெரியும் காலம் வந்தால் கனிந்து கைகூடும் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாழ்வே மாயம் என்ற படத்திலிருந்து மழைக்கால மேகம் ஒன்று மடி ஊஞ்சல் ஆடியது என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணிஜெயராம்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக காஷ்மீர் காதலி என்ற படத்திலிருந்து சங்கீதமே என் தெய்வீகமே நான் தேடும் என் காதல் ராஜாங்கமே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் பி ஜெயசந்திரன், பி சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் நடத்துவதாக தாயம் ஒன்று என்ற படத்தில் இருந்து மனதிலே ஒரு பாட்டு மழை வரும் அதை கேட்டு என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா.

இணைந்திருங்கள் எனது அருமை உறவுகளே, நமது MTR FM தமிழ் வானொலியோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது MTR FM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக அந்த 7 நாட்கள் என்ற படத்திலிருந்து கவிதை அரங்கேறும் நேரம், மலர் கனைகள் பரிமாறும் தேகம் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் P. ஜெயச்சந்திரன், S. ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் நடத்ததாக சிவா என்ற படத்தில் இருந்து இரு விழியின் வழியே நீயா வந்து போனது என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், சித்ரா.

இசைமலை நிகழ்ச்சியில் நடத்ததாக எங்க சின்ன ராசா என்ற படத்திலிருந்து தென்பாண்டி சீம ஓரமா என் மாமன் வீட்டு தோட்டம் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக முந்தானை முடிச்சு என்ற படத்திலிருந்து அந்தி வரும் நேரம் வந்ததொரு ராகம் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் நடந்ததாக இளமை காலங்கள் என்ற படத்திலிருந்து இசை மேடையில் இந்த வேளையில் சுகராகம் பொழியும் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் ஜானகி, எஸ் பி பாலசுப்ரமணியம்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக தங்கமான ராசா என்ற படத்திலிருந்து தென்மதுர சீமையிலே மீனாட்சி கோயிலிலே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் சித்ரா மற்றும் குழுவினர்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTR FM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியின் நிறைவாக தர்மத்தின் தலைவன் என்ற படத்திலிருந்து தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு என்ற இணைய பாடல். இந்த இணைய பாடலை பாடியவர்கள் SP பாலசுப்ரமணியம், P. சுசீலா, மலேசியா வாசுதேவன்.

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTRFM வழங்கிய இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர்ஷாதி. இதுவரை நமது MTRFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை புலர்ந்த இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாகவும் இனிமையான பொழுதாகவும் ஏன் மகிழ்ச்சிகரமான பொழுதாகவும் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது MTRFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR ரேடியோ

கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அது மட்டுமல்லாமல் அன்பு உறவுகளை, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியையும் தருகின்றேன். அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே வளமை போல இன்றும் மலர்கின்றது மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். முதலில் காதல் கடிதம் திரைப்படுத்த பாடல் கேட்போம். உயிருக்குள் ஊர் சுற்றும் என்ற முதல் வரியோடு முழுவதையும் பாடுகின்றது இந்த பாடல். ஆங்கிலேய நாடான இங்கிலாந்திலிருந்து அருள்மோகன், நீங்கள் தந்த பாடல்.

அவரை தொடர்ந்து ஒலிக்கும் ஒரு பாடல் நீதானா நிஜந்தானா என்று கேட்கும் நாள் எல்லாம் பௌர்ணமி திரைப்படுத்த பாடல். இந்த பாடலை ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டனிலிருந்து டிராஞ்சி காத்துக்கொண்டிருக்கின்றார் கேட்பதற்காக ஒலிக்கின்றது பாடல்.

மீண்டும் ஒரு பாடல். இளமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி தந்த பாடல். படையப்பா திரைப்படுத்த பாடலை விரும்புகிறார். ஒலிக்கின்றது அந்த பாடல் சுத்தி சுத்தி வந்தீக என்ற வரியோடு.

கனடா மொன்றியலிலிருந்து தனுஷன் வளமை போல என்றும் ஒரு பாடல் தந்திருக்கின்றார். ஒரு பாடல் அம்மாடி ஐயையோ என்ற ஒரு பாடல் வெளிவர இருக்கும் சிக்மா என்ற திரைப்படத்து பாடலாக

இது மொன்றியல் தமிழ் வானொலி ஒலித்துக் கொண்டிருப்பது சர்வதேச நேயர் விருப்பம். அடுத்து வரும் பாடல் கனடா அல்பர்டா மாநிலம் சாந்தினி நீங்கள் தந்த பாடல். 1000 ரூபாய் என்ற ஒரு திரைப்படம், அந்த திரைப்படத்தில் ஆனாக்கா அந்த மடம் என்று ஒரு பாடல் ஒலித்தது அல்லவா? இன்று அந்த பாடலை ஒலிக்க வைக்கின்றார், காது கொடுப்போம்.

சர்வதேச நேயர் விருப்பத்தை அலங்கரித்து தொடரும் பாடல்களுள் அடுத்து வரும் பாடல் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்களின் பாடல். முதலில் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து தருகின்றார்கள், என்மேல் விழுந்த மலை துளியே என்ற பாடலை. இந்த பாடல் மே மாதம் திரைப்படத்திலிருந்து ஒலித்ததல்லவா இப்பொழுது எங்கள் வானொலியில்.

அவர்களை தொடர்ந்து அடுத்த பாடலை தருகின்றார். மேலும் நம் சிட்னி மாநகரத்திலிருந்து நீண்ட கால உறவு ரமணி. வெற்றி கொடிகட்டு என்ற பாடலை படையப்பா திரைப்படத்திலிருந்து தருகிறார். மீண்டும் ஒரு படையப்பா பாடலை நாங்கள் கேட்கின்றோம்.

தொடரும் அடுத்த பாடலும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டம் நீண்டகால உறவு எங்களோடு தொடர்ந்து இசைப்பயணம் செய்யும் கேதீஷ் நீங்கள் தந்த பாடல். சிகரம் திரைப்படுத்த பாடல் தான் இன்று நீங்கள் கேட்க இருக்கும் பாடல் என்று எழுதியிருக்கின்றீர்கள். வண்ணம் கொண்ட வெண்ணிலவே என்று வரி எடுத்து பாடுகின்றது அந்த பாடல்.

இந்த வழியிலே கனடா வான்கூவர் மாநிலத்து வசந்தி தரும் பாடலை ஒரு தடவை கேட்போம். பூ என்ற திரைப்படத்து பாடல் தான் வசந்தி, நீங்கள் தந்த பாடல். சூ சூ மாரி என்று பாடுகின்றது அந்த பாடல்.

நீங்கள் வந்தவுடன் உங்களோடு இணைந்து கொண்டு வன்கூவரை சேர்ந்த இளவரசியும் வந்திருக்கின்றார். எட்டு முழ வேட்டி கட்டி என்ற கார்மேகம் திரைப்படுத்த பாடலை தந்திருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அன்பு உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மொன்றியல் தமிழ் வானொலியில் தினமும் போல் என்றும் மலர்கின்றது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். திட்டிக்கும் தேனான பாடல்களை கேட்டு மகிழும் இந்த வேளையிலே உறங்கும் தேடி ஒன்றாக கூடி கேட்டிடுவோம் பாடல்களை நாடி வாருங்கள் என்று நீங்கள் அழைக்கும் விளை உங்களை நாடி ஓடி தேடி வருகின்றது. காற்றலையிலே மொன்றியல் தமிழ் வானொலியிலிருந்து நேயர் நேரத்துக்காக நீங்கள் தெரிந்து அனுப்பிய பாடலை நாங்கள் கேட்க வேண்டும் என்று. அந்த வகையில் அடுத்து வரும் பாடல் சிங்காரப்பூமி சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் நீங்கள் தந்த ஒரு அற்புதமான தத்துவ பாடல் ஆலயமணி திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றீர்கள். சட்டி சுட்டதடா கை விட்டதடா என்ற பாடலை.

யானை வந்ததடா, நான் இதய தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்ததடா.

அங்கு அடுத்த பாடல் யாராக இருக்கலாம்? சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகர் நிரேஷன் தந்த பாடல் ஏரோப்ளேன் என்ற ஒரு பாடலை பாறை என்ற திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து தந்திருக்கின்றீர்கள். கேட்போமே.

ஐரோப்பிய மண் என்றால் என்னவள் வர வேண்டும் என்று நாங்கள் எண்ணுவது உண்டு உண்மை. என்னவள் இப்பொழுது இளமணி திருநாட்டில் ஓய்விலே இருக்கும் வேளையில் ஒரு பாடலை தருகின்றார். பாலும் பழமும் என்ற திரைப்படத்து பாடல். ஆலய மணியின் ஓசையை நான் கேட்டேன் என்ற அற்புதமான அந்த பாடலை

கீர்த்தனை பாடல்களையும் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் நேயர் நேரத்தை, சர்வதேச நேயர் நேரத்தை அலங்கரிக்கும் இனிய பாடல்களுக்குள் இறுதியாக ஒரு பாடலை வளமை போல தந்து இன்றும் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வை சேனா ஆசான் அவர்கள் கனடாவில் இருந்து. அவர் விரும்பி கேட்ட பாடல் என்று சந்தனத்தில் நல்ல வாசம் எடுத்து என்ற பிராப்தம் திரைப்படுத்து பாடல்.

அன்பு உறவுகளை, நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலி தினமும் போல் இன்று மலர வைத்த சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். மீண்டும் ஒரு நிகழ்விலே சந்திப்போம் என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒலித்தரம் மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

மதுரை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்

0: அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

வளமை போல என்றும் நேயர் நிறத்தை அலங்கரிக்க வேண்டும் என்ற முதல் பாடலை தருகின்றார். தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன். ஞானசேகரன் எப்பொழுதும் பாடலை கேட்கும் பொழுது அவரோடு இணைந்து தமிழ் செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், சண்முகப்பிரியா இவர்களோடு எடப்பாடி, வெள்ளாண்டி வலசு, துறை பாண்டியன், காந்திமதி இவர்களும் இணைவார்கள். அனைவரும் விரும்பி கேட்கும் பாடல் இன்று ஒலிக்க இருக்கின்றது காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திலிருந்து என்ன பார்வை உந்தன் பார்வை என்று கேட்கும் அற்புதமான பாடல்.

0: அவர் தந்த வேளையில் இன்றைய நாள் வாழ்த்துக்களை வளமை போல கூறி தமிழ்நாடு மயிலாப்பூரிலிருந்து மயிலை பட்டாபி அவர்களும் ஒரு பாடலை தந்திருக்கின்றார். அவர் தரும் பாடலை அவரோடு இணைந்து கண்ணன், சங்கரி, ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ரேவதி மற்றும் வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், சுரைராம் இவர்களோடு சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோரும் இணைவார்கள். இவர்கள் அனைவரும் இணைந்து கேட்கும் அந்த பாடல் சொன்னா புரியாது என்ற பாடல் வேலாயுதம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.
1: சென்னை சங்கமத்தில் தங்க மெடல் வாங்கிய நாங்க காரைக்குடி

ஒலிக்கின்ற பாடல்களோடு எனது பாடலையும் ஒலிக்க வையுங்கள் என்று தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா தந்திருக்கின்றார் ஒரு பாடல். அமைதி இல்லாததென் மனமே என்ற பாடல் பாதாள பைரவி திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. வடமை போல இன்றும் அவரோடு இணைந்து ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுசூரி, சிவசங்கரன் அவர்களோடு நட்பவி நர்முகையாள், தமிழ் இனியாள் அவர்களும் ஒலிக்க கேட்கின்றார்கள். இந்த அவர்களும் இணைந்து செவி மடுக்கின்றார்கள் இந்த பாடலை.

ஒன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே கலந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நேயர் நேரத்திற்கான பாடல்கள்.

நேயர், நிறத்தை அலங்கரித்து ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் கிழக்கும் மேற்கும் சந்திக்கின்றன என்ற திரைப்படுத்த பாடல். இந்த பாடலை வேலூர் மாவட்டம் பாலம்பாக்கம் அன்பு மகளே மஞ்சுளா நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். பாடுகின்ற பாடல் மலை மேல் அமர்ந்து என்ற முதல் வரியை கொண்டு பாடுகின்றது. அந்த பாடல் செவிமடுப்போம்.

மீண்டும் ஒரு பாடல். ராணி சம்யுக்த திரைப்படத்திலிருந்து பாட இருக்கின்றது. இந்த பாடலை நீண்டகால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்களும், பழமை போல முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் அவர்களோடு கதீஜா, ஷஹானா பர்வின், நசீகா, ரிஃபாக, இம்ரான், ஷாஹில் உலகத் தமிழர்களோடு கேட்கின்றார்கள். ஒலிக்க இருக்கும் அந்த பாடல் நெஞ்சிருக்கும் வரைக்கும் நினைவிருக்கும் என்ற பாடல்.

மீண்டும் ஒரு பாடல் கேட்டு மகளை இருக்கும் இந்த வேளையிலே தான் ஈழமணி திருநாட்டின் யாழ்ப்பாணம் அருள் அவர்கள் ஒரு பாடலை தந்திருக்கின்றார்கள். தன்னோடு இணைந்து திருக்கோவில் இடத்தைச் சேர்ந்த சீலன், வவனியாவை சேர்ந்த காந்தன் இவர்களும் கேட்கின்றார்கள் என்று எழுதியிருக்கும் வேளையில், எங்கே அந்த வெண்ணிலா என்று வரியெடுத்து 2022 ஆண்டு திரைக்கு வந்த வருஷமெல்லாம் வசந்தம் திரைப்படுத்து பாடலாக கேட்கின்றார். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

0: அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் ராமு திரைப்படத்து பாடல். இன்று ஒலிக்க இருக்கும் இந்த பாடலை அன்போடு கேட்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே அனுஷ்யா கிருஷ்ணன். திருமதி அனுமதி அனுஷ்யா கிருஷ்ணன் கேட்கும் அந்த பாடலை அனந்தராமன் அம்மா விஜயம் இணைந்து கேட்கும் வேளையில் அனைவரும் நாங்களும் கேட்டு மகிழ்வோம். ஒலிக்கின்றது அந்த பாடல், ஒலிக்கும் அந்த பாடல் பச்சை மரம் ஒன்று இச்சைக்கிளி இரண்டு என்று பாடுகின்றது.
1: பச்சை மரம் ஒன்று இச்சைக்கிளி ரெண்டு.

ஒன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே நெய்வேலி அரசடி குப்பம் சரவணனும் ஒரு பாடலை தந்து தன்னோடு இணைத்து தங்கம் சரவணன் மற்றும் பெரியசாமி ஜனனி ஆகியோரும் கேட்கும் பாடலாக மொட்டுவிட்ட சின்ன பூ என்ற பாடலை தந்திருக்கின்றார்கள். அந்த பாடல் பாடுகின்றது புதுசா படிக்கிறேன் பாட்டு என்ற திரைப்படத்திலிருந்து.

0: மீண்டும் ஒரு முறை ராமு என்ற திரைப்படத்து பாடலை கேட்க இருக்கின்றோம். பச்சை மரம் ஒன்று, இச்சை கிளி இரண்டு என்ற வரியோடு இசை அரசி பி சுசீலா அம்மா அவர்களோடு இசை மணி பிபி ஸ்ரீனிவாச ஐயாவும் இணைந்து பாடுகிறார்கள் அந்த பாடலை. இந்த பாடலை மீண்டும் கேட்க விரும்புவர் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பவனத்திலிருந்து கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள்.
1: பச்சை மரம் ஒன்று, இச்சை கிளி ரெண்டு,

ஒலிக்கும் பாடல்கள் இனிமையாக ஒலிக்கும் வேளையிலே தொடர்ந்து ஒலிக்கும் பாடல்கள் அதிசய பிரவி பாடலும் ஒலிக்க இருக்கின்றது. இந்த பாடலை தமிழ்நாட்டிலிருந்து திருப்பூர் மாநிலம் காளிப்பாளையம் ரவிச்சந்திரன் தந்திருக்கின்றார். தான தந்தின கும்மி கொட்டி என்ற பாடல் அதிசய பிரவியிலிருந்து பாடுகின்றது.

ஒலிக்க இருக்கும் பாடல் புதுச்சேரி கச்சேரி எக்கச்சக்க பாட்டு ஒன்று என்று ஆரம்பிக்கும் பாடல். இந்த பாடல் சிங்காரவேலன் திரைப்படத்தில் வந்த பாடல். நகைச்சுவையோடு நல்ல கருத்துக்களை தரும் இந்த பாடலை மீண்டும் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறையிலிருந்து எஸ் ஏ பு விஜயராகவன் அவர்கள் நன்றியோடு கேட்டிருக்கின்றார். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

0: பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச பம் பம் பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச பம் பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச பம் பம் பம் பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச பம்
1: பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச பம் பம் பம் பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச பம்
0: கக்கக்கி கீ கூக்கு கக்கே கூக்கு கூக்கு கே கே கக்கக்கி கீ கூக்கு கக்கே கூக்கு கூக்கு கே கே கக்கக்கி கீ கூக்கு வெரி குட் கக்கக்கி கீ கூக்கு கக்கே கூக்கு கூக்கு கே கே
1: பாடுங்க
0: கக்கக்கி கீ கூக்கு கக்கே கூக்கு கூக்கு கே கே புதுச்சேரி கச்சேரி எக்கச்சக்க பாட்டி ஒண்ணு புடிச்சேன் புது டைகர் ஆச்சாரி வரதாச்சாரி போல பண்டிச்சேன்.

அன்பு உறவுகளை, நாங்கள் கேட்கும் பாடலோடு இனிமையான இன்னமோர் பாடல் ஒலிக்க இருக்கின்றது. தர்மத்தின் தலைவன் திரைப்படத்திலிருந்து வெள்ளிமணி கிண்ணத்தில் நல்ல நல்ல சந்தனங்கள் என்ற பாடல் தான் அந்த பாடல். இந்த பாடலை நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் முகமது ராபிக் அவர்களும், ரிஷ்வான், நாசார், நஜீமா, ஜமான், தௌவிக் இவர்களும் கேட்கின்றார்கள்.

இவர்கள் கேட்ட பாடலை தொடர்ந்து இன்னும் ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்ற அந்த பாடலை தமிழ்நாடு வண்டிகை சிலுவை சந்தன்ராஜ் அவர்கள் தந்திருக்கின்றார். சந்தன்ராஜ் அவர்கள் தந்த இனிமையான அந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது என்ப உறவுகளே. நிழல் தேடும் நெஞ்சங்கள் என்ற திரைப்படத்திலிருந்து மங்கள வானம் குங்குமம் தீட்டும் என்ற பாடல்தான் அவர் தந்த பாடல். சந்தனராஜ், உங்கள் பாடலை நாங்கள் இணைந்து கேட்கின்றோம். ஒலிக்கின்றது பாடல்.

இத்தனை பாடல்களையும் நாங்கள் கேட்டு மகிழ்ந்த வேளையிலே மீண்டும் ஒரு பாடலை அன்போடு அனுப்பி வைத்து காத்து கொண்டிருக்கின்றார் கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து அன்புடன் ரதீஸ். அவர் தந்த பாடல் மழலை சாரலை என்று கரிகாலன் திரைப்படத்து கலிங்கா திரைப்படத்து பாடலாக கேட்போம்.

இறுதியாக ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடலுடன் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. இந்த பாடல் வளைகுடாமன் ஜோஜ், நீங்கள் கேட்க வேண்டும் என்று ஒலிக்க வைக்கின்றோம். பட்டியல் என்ற திரைப்படத்திலிருந்து ஏதேதோ எண்ணங்கள் என்று கூறி பாடுகின்றது.

0: அவனது வழியாகும் அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேயர். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம்.

0: மீண்டும் ஒரு நீர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா.

கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவினர்களிடம் நலம் நாடி நாங்களும் நலம் என்று கூறி இப்பொழுது முதல் காற்றலையில் கலந்து வர செய்ய இருக்கின்றேன். மொன்றியல் தமிழ் வானொலியின் 162வது பாட்டு சவாரியை கலந்து அலங்கரித்து சிறந்த பாடலை தெரிவு செய்த உறவினர்கள் தங்கள் மன விருப்பத்துக்கேற்ப விருப்பமான பாடலை தந்த வேளையிலே அவர்கள் விருப்ப பாடல்கள் இப்பொழுது பாடினோர் பாட்டு சவாரி நேயர் விருப்பமாக ஒலிபரப்பாகின்றன.

முதலில் ஒலிக்க இருக்கும் பாடல் பக்தி பாடலாக இருக்கின்றது. தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஆர் தேவா அவர்கள் அற்புதமாக வந்து இணைந்து விளையாடி சிறந்த பாடல்களை தெரிவு செய்த அந்த வழியிலே தனக்கு விருப்பமான பாடலாக இந்த பாடலை இன்று கேட்டிருக்கின்றார். விநாயகனே வினை தீர்ப்பவனே என்று பக்தியோடு பாடுகிறார்.

தொடரும் அடுத்த பாடல் மாலை வண்ண மாலை என்று ஆரம்பிக்கும் இனிமையான திருவருள் திரைப்படத்து பாடல். இந்த பாடல் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே அனுஷ்யா கிருஷ்ணன் உங்களுக்காக ஒலிக்கின்றது.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் மொன்றியல் தமிழ் வானொலியின் பாட்டு சவாரி. நேயர் விருப்பத்தை அலங்கரித்து தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தந்த பாடல். அவருக்கு விருப்பமாக தந்திருந்தார் தண்ணீர் தொட்டி தேடி வந்த கண்ணுக்குட்டி நான் என்ற பாடலை. இந்த பாடல் சிந்து பைரவி திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

0: கண்ண கட்டி காட்டல விட்டது சாமி சாமி சாமி சாமி சாமி.
1: அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இனிமையான இன்னும் ஒரு பாடல், அன்பு மகள் ஷியாமலா, நீங்கள் திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடியிலிருந்து வந்து கேட்ட வேளையிலே பெண்ணே நீ வாழ்க திரைப்படத்திலிருந்து தெளிவெடுத்து தந்தீர்கள். ஒலிக்க இருக்கும் அந்த பாடல் பொல்லாத புன்சிரிப்பு என்று அழகாக பாடுகின்றோம்.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் பாட்டு சவாரி நேயர் விருப்பம் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள்.

தொடர்ந்து ஒலிக்கும் பாடல்களுள் அடுத்து வரும் பாடல் பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்திலிருந்து. இனிமையாக வந்து அன்போடு பேசி இடையூறு இருந்தாலும் விடாமல் பேசி மகிழ்ந்து வாக்குச்சாவடியை அலங்கரித்து சிறந்த பாடலை தெரிவு செய்த புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மேல ஓடுதுறையிலிருந்து அன்பு விஜயராகவன் தந்த பாடல். அவர் விருப்பமாக இப்பொழுது பாட்டு சவாரி நேயர் விருப்பத்தை அலங்கரிக்கும் ராக தீபம் ஏற்றும் வேளை என்று ஆரம்பிக்கும் பாடல் ஒலிக்கின்றது. கேட்போமே.

இந்த பாடலை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் இங்கிலாந்து நாட்டிலிருந்து அன்பு மகள் கஸ்தூரி சயந்தன், நீங்கள் வந்து அழகாக பேசி மகிழ்ந்து வாக்களித்து விட்டு 10 மாத பந்தம் என்ற திரைப்படுத்து பாடல் ஒன்றை தந்தீர்கள். உங்களுக்கு விருப்பமாக பூ மாலை 1 பூவோ 2 என்ற வரி கொண்டு பாடுகின்றது அந்த பாடல்.

தொடரும் பாடல் புதிய மன்னர்கள் திரைப்படத்திலிருந்து வித்தியாசமாக ஒலிக்கின்றது. இந்த பாடலை எங்களுடைய மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்கள் மல்லியத்திலிருந்து வந்து அழகாக பேசி வாக்களித்து விட்டு கேட்ட பாடல். நீ கட்டும் சேலம் அடிப்பிலை என்று ஆரம்பிக்கும் வரிதான் அவரது அந்த பாடல். எங்கே அந்த பாடலை செவிமடிப்போம். ஒலிக்கின்றது மகாலிங்கம், உங்கள் பாடல்.

சிவகாலிங்கத்தை தொடர்ந்து வந்து இணைந்த அன்பு உறவு ஞானசேகரன் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவிலிருந்து அழகாக பேசி வாக்கை அழைத்துவிட்டு தந்தார். பட்டாக்கத்தி பைரவன் திரைப்படுத்து பாடல் தனக்கு விருப்பமாக வேண்டும், எங்கெங்கோ செல்லும் என் ஆசை என்ற பாடல்தான் அவர் தந்த பாடல். இதோ அந்த பாடலையும் கேட்போம். ஒலிக்கின்றது பாடல்.

இவர்கள் வந்த வேளையிலே அடுத்த உறவாக ஓடிவந்து வாக்களித்து விட்டு இனிமையாக பேசி மகிழ்ந்தவர் பூ பூவா பறந்து போகும் என்ற ஒரு பாடல் திக்கு தெரியாத காட்டில் திரைப்படுத்து பாடலை கேட்டிருக்கின்றார். அவர் வேறு யாருமல்ல, தர்மபுரி தகடூர் சாந்தி.

அடுத்து வரும் பாடல் சின்ன சின்ன ஆசைகள் திரைப்படுத்த பாடல். இந்த பாடலை சிதம்பரம் பண்டிகை சிலுவை சந்தன் ராஜ் அவர்கள் மகள்வோடு தந்த பாடலாக நாங்களும் இணைந்து கேட்போம். இளையவளே நான் இனியவளே என்று பாடுகின்றது அந்த பாடல்.

வேலைப்பாடு இருந்தாலும் ஓடிவந்து வாக்களிக்க வேண்டும் என்று இணைந்து கொள்வார். அப்பொழுதும் குவைத் நாட்டிலிருந்து எங்களுடைய வளைகுடா மன்னர் ஜோச் அவர்கள் அன்பாக விறுவிறுப்பாக வந்து இணைந்து வாக்களித்து விட்டு பூ பூ பூ பூத்த சோலை என்ற பாடலை தந்திருக்கின்றார். அந்த பாடல் புது நெல்லு புது நாத்து திரைப்படத்திலிருந்து பாடுகின்றார்.

0: அவரை தொடர்ந்து இன்னும் ஒரு பாடல். கே கே நகர் சென்னையில் இருந்து அன்பு ரேவதி வந்து இணைந்து அழகாக பேசி மகிழ்ந்து பிரபல பின்னணி பாடகர் மறைந்த பி பி ஸ்ரீனிவாஸ் ஐயாவின் ஞாபகமாக அவருடைய பிறந்த நாள் வருகின்றது என்றும் அவருக்காக ஒரு பாடல் ராமு என்ற திரைப்படத்தில் உள்ளது தாருங்கள் எனக்கு விருப்பம் என்று கேட்ட வேளையிலே நிலவே என்னிடம் நெருங்காதே என்று கூறிய அந்த பாடல் பாடுகின்றது ஷா. ரேவதி உங்களுக்காக.
1: நெஞ்சில் இடம் கொண்ட

எல்லோருடைய பாடலையும் கேட்டு இறுதியாக பாடலை கேட்பதில் ஆனந்தம் கொள்ளும் அன்பு நாகப்பன் அவர்கள் முதலில் வந்தாலும் இறுதி பாடலை கேட்டு எங்களுக்கு நிகழ்ச்சியை நடைக்கு கொண்டு வருவதற்கு பெருமுதவியாக இருப்பார். அந்த வகையில் இன்றும் அவருக்காக ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. வசந்த கால பறவை திரைப்படத்திலிருந்து நாகப்பன் உங்கள் விருப்ப பாடல் செம்பருத்தி செம்பருத்தி என்று வரியெடுத்து பாடி இறுதி பாடலாக நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றது.

உறவுகளே, இதுவரை நேரமும் நாங்கள் இன்றைய பாட்டு சவாரி 162 இணைந்து சிறப்பித்து சிறந்த பாடலை தெரிவு செய்து சந்துவிட்டு சென்றவர்கள் தங்கள் மனவிருப்பமாக கேட்ட பாடல்களை காதோரம் கேட்டு மகிழ்ந்தோம். ஒவ்வொருவருடைய விருப்பமும் எல்லோருடைய விருப்பமாக இருந்த நல்ல பாடல்களாக என்று நாங்கள் எண்ணிக்கொண்டு மீண்டும் சந்திக்கும் வரை காற்றலைந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

மன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன் என்றும் உங்கள்

0: அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

இன்றைய நேர்நிறுத்துக்கான முதல் பாடல் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன் வளமை போல இன்றும் தந்திருக்கின்றார். நான் வரைந்த ஓவியமே என்ற பாடலை, எல்லாம் அவளே என்ற திரைப்படுத்த பாடல். இந்த பாடல் படிக்கும் வேளையிலே இவரோடு இணைந்து வளமை போல என்றும் தமிழ் செல்வி சித்தார்த்தன், பத்மினி, சீரலாதன், சண்முக பிரியா, எடப்பாடி, வெள்ளாண்டி வலது, துறை பாண்டியன், காந்திமதி இவர்களும் செவிமடுக்கின்றார்கள்.

இவர்களை தொடர்ந்துதான் அடுத்து ஒரு பாடல். இன்றைய தின வாழ்த்துக்களை கூறி அன்போடு கேட்டிருப்பவர் தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள். வளமை போல இன்றும் கண்ணன் சங்கரி ரவி மாலதி உஷா சேகர் ரமேஷ் ரேபதி வெங்கடேஷ் சுதா கருணா குமார் அருணா ஆகாஷ் ஹரிஹரன் ஸ்ரீராம் சிவா ஆத்மநாபன் பாலகுமார் ஜனனி ஆகியோர் முனைகின்றார்கள். கையில காசு வாயில தோசை என்ற இந்த பாடல் தான் அவர்கள் கேட்ட பாடல். இது ஒலிக்கின்றது.

அவர்களை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் ஆனந்த ராகம் திரைப்படத்திலிருந்து தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா அனுப்பி வைத்த பாடலாக கேட்க இருக்கின்றோம். அவர் கேட்க வந்த பாடலை இன்றும் ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுஸ்ரீ, சிவசங்கரன் மற்றும் நற்பவி நறுமுகையால் தமிழினியால் இவர்களும் கேட்கும் வகையில் ஒலிக்கின்றது அந்த பாடல். மேகம் கருக்குது மலை வர பாக்குது, ஆனந்தராகம் திரைப்படம் என்று கூறினேன். கேட்போம் அந்த பாடலை. அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான பாடல் ராதா ராதா நீ எங்கே, கண்ணன் நான் நீ எங்கே என்ற பாடல். இருவரும் கேட்டும் பாடலாக ஒலிக்கின்றது. நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் முகமது ராபிக் அவர்கள் தந்த பாடல். ரிஷ்வான் நாசர், நஜீமா ஜமான், தௌபிக் இவர்களும் அவரோடு இணைகின்றார்கள் இந்த பாடலை கேட்டு மகிழ வேண்டும் என்று.

0: மேகங்க இருக்குது, மழை வர பாக்குது, வீசி அடிக்குது காத்து காத்து.
1: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
0: அது அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
1: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு, பாடுங்கன்னா.

தொடர்கின்றன நேயர் நேரத்திற்கான இனிய பாடல்கள். அடுத்து வரும் பாடலை தருகின்றார் நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜகவர் ஷாதிக் அவர்களும், முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், கதீஜா, ஷஹானா, பர்வின், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், ஷாகில் உலக தமிழர்களோடு. அவர்கள் தந்த அந்த பாடல், கவலைகள் கிடக்கட்டும் மறந்துவிடு, காரியம் நடக்கட்டும் துணிந்து விடு, அற்புதமான வரி கொண்ட பாடல், மனத்துணிவுக்கான பாடல். இந்த பாடல் பந்த பாசம் என்ற திரைப்படத்தில் ஒலித்திருந்தது. இப்பொழுது மூன்றில் தமிழ் வானொலியில் ஒலிக்கின்றன.

தொடரும் பாடல் நீதிக்கு பின் பாசம் திரைப்படுத்த பாடல். தர்மபுரி சாந்தினி அவர்கள் தகடூரில் இருந்து தருகின்றார். ஜெய்ஸ்ரீ நாராயணன் சந்துரு இவர்களை இணைத்து நிர்மலம்மாவை இணைக்கின்றார். எல்லோரும் இணைந்து கேட்கும் அந்த பாடல் அங்கு நன்றாக மழை பொழிஞ்சு இருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிக்கும் வண்ணம் இடி இடித்து மழை பொழிஞ்சு என்ற பாடல் நீதிக்கு பின் பாசம் திரைப்படத்தில் இருந்தது.

கேட்டு மகளும் ஒன்றியல் தமிழ் வானொலியை அலங்கரித்து வரும் பாடல்கள். அடுத்து வரும் பாடல் வை ராஜா வை என்ற திரைப்படத்து பாடல் கேட்க இருக்கின்றோம். யுவன் சங்கர ராஜா அவர்கள் பாடிய பச்சை வண்ண பூவே செழித்து போனாய் என்ற வரியை தரும் பாடலாக. இந்த பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலிருந்து கே அனுசியா கிருஷ்ணன் அவர்கள், தன்னுடைய அப்பா அனந்தராமன், அம்மா விஜயமும் நண்பர்களும் உறவினர்களும் கேட்கும் வண்ணம் ஒலிக்கச் செய்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

ஒலிக்கிணிந்த பாடல்களோடு தான் அடுத்து வரும் பாடமும் உடனே ஒலிக்க இருக்கின்றது. தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் K.S. கிருஷ்ணன் அவர்கள் தரும் பாடலாக உலகத்தமிழ் மக்களோடு தான் கேட்டு மகள வேண்டும் என்று கேட்ட பாடல். அமைதிக்கு பெயர்தான் சாந்தி என்ற வரியெடுத்து பல்லவியோடு சரணங்களையும் பாட வருகின்றது இசையரசரின் குரலே. ரயில் பயணங்களில் திரைப்படத்தில் இருந்து

அடுத்து வரும் இனிமையான ஒரு பாடல், பட்டண பிரவேசம் திரைப்படத்து பாடல், வா நிலா நிலா என்ற பாடல். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறை சேப்பு விஜயராகவன் அவர்கள் தந்த பாடலாக கேட்போம்.

மகிழ்ச்சியோடு கேட்கும் இந்த பாடல்களை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் கேட்பதற்கு முன், இது முன்னியல் தமிழ் வானொலியின் நேயர் நேரத்துக்கான பாடல்கள் அல்லவா?

லண்டன் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது யாரோ ஒருத்தி என்றவளை என்ற முதல் வரியை கொண்டு கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஷ் நீங்கள் கேட்கும் பாடலாகும்.

அடுத்து வரும் பாடலை கேட்க விரும்பும் ஜோர்ஜ் குவைத் நாடு வளைகுடாமன் உங்களுக்காக ஒலிக்கும் பாடல் லேசா லேசா திரைப்படத்து பாடல் உலக அழகியே என்று வரி எடுத்து பாடுகின்றது.

இவர்களோடு இணைந்து நாங்களை பாடல்களை கேட்டு மகளும் வேணையிலே இறுதியாக ஒரு பாடலை தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார். தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிகே சிலுபை சந்தனராஜ் அவர்கள். சாட்சி என்ற திரைப்படத்து பாடல் மலர் மஞ்சங்கள் என்று முதல் வரி கொண்டு முழுவதையும் பாடுகின்றது.

0: அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: ஓர் நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: உலகமக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR

வணக்கம். மூன்றியாவது தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTRFM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளிடம் நலம் நாடி எங்கள் நலமும் பகிர்கின்றேன். இப்பொழுது முதல் காற்றலையில் கலந்து வரும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் கேட்போமா? முதலில் கேட்போம் வாடா போடா நண்பர்கள் என்ற திரைப்படுத்து பாடல். என் நெஞ்சில் நெஞ்சில் என்ற வரி எடுத்து பாடுவதை. இந்த பாடலை ஆங்கிலேய நாடு இங்கிலாந்திலிருந்து அருள் மோகன் தந்திருக்கின்றார்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் ஈழமணி திருநாட்டிலிருந்து மத்திய மாகாணம் ஹட்டனிலிருந்து டிராஞ்சி நீங்கள் தந்த பாடல் கேட்க இருக்கின்றோம். பெண்மை கொண்ட மௌனம் என்ற வரி கொண்ட பாடல் காதல் கீதம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றேன்.

நிகழ்ச்சியை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் விஜயராணி தந்த பாடல். இவரும் ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து தந்திருக்கின்றார். வேதம் திரைப்படத்திலிருந்துதான் அவர் கேட்கும் பாடல் ஒலிக்க இருக்கின்றது. கொஞ்சி கொஞ்சி பேசி வரும் என்ற முதல் வரியோடு முழு பாடலையும் கேட்போம்.

இவர்களைத் தொடர்ந்து அடுத்த பாடலை கனடாவிலிருந்து மொன்றியல் மாநகரத்து தனுஷன் தந்திருக்கின்றார். சொல்லாம கிடக்குது. தொடர்ந்து முழுவதையும் பாடவரும் வள்ளுவன் வாசுகி திரைப்படுத்து பாடலாக கேட்டு மகிழ்வோம். சொல்லாம கிடக்குது என்ற பாடல்.

அவர்களோடுதான் அல்பர்டா மாநகரம் கனடாவிலிருந்து சாந்தினியும் வந்து மிருக ராகமே என்ற வினோதன் திரைப்படுத்த பாடலை தருகின்றார். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

சர்வதேச நேயர் விருப்பத்தில் பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளையிலே மீண்டும் ஒலிக்க இருக்கும் பாடலை தருகின்றார்கள். கனடா வன்கூவர் மாநிலத்திலிருந்து இளவரசி. வெத்தலைன்னா வெத்தலை என்ற ஒரு பாடல், வெத்தலை என்ற திரைப்படத்திலிருந்து தான் பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து மீண்டும் வென்கூவர் மாநிலம் கனடாவிலிருந்து சில்லா சிலுப்பட்ட என்று வரி தொடங்கி வானம் பார்த்த சீமையில் என்ற திரைப்படுத்து பாடலாக இப்பொழுது கேட்போம்.

இவர்களை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல்கள் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்களின் பாடல்களாக கேட்போமே. முதலில் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தின் பாஸ்கரன் மாலா இவர்கள் தந்த பாடலை கேட்போம். சொல்லாமல் தானே என்ற முதல் வரியை கொண்டு ஒரு தாயின் சபதம் திரைப்படுத்து பாடலாக ஒலிக்கின்றது.

0: அளிக்கிறது.
1: அவர்களை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலை ஷார்லி சப்ளின் திரைப்படத்திலிருந்து அவ கண்ணை பார்த்தா என்று ஆரம்பிக்கும் பாடலை ரமணி தந்திருக்கின்றார் சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டத்தில் இருந்து.
2: போதண்டா நிறுத்து, ஆள் எப்படி இருப்பா?
3: அவ

இவர்களோடு நீண்ட கால உறவாக எங்களோடு இணைந்திருக்கும் கேதீஸ் அவர்களும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவில் இருந்துதான் தருகின்றார். காதல் பொன்மானே என்ற வரியை கொண்ட ஓடங்கள் திரைப்படுத்து பாடலை கேட்போமா?

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்தின் ஒளிபரப்பாகும் சர்வதேச நேயர் விருப்பத்திற்கான தித்திக்கும் தீனான பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன.

சிங்கார பூமியாம் சிங்கப்பூர். அங்கிருந்து அன்புடன் மகாலிங்கம் வளமை போல இன்றும் ஒரு பாடலை தந்திருக்கின்றார். நிலை மாறும் உலகில் என்ற தத்துவ பாடலை ஊமை விழிகள் திரைப்படத்திலிருந்து மகாலிங்கம் அவர்கள்.

ஐரோப்பிய மண் என்றால் என்னவள் பாடல் வர வேண்டுமே என்று நாங்கள் எண்ணும் வேளையில் உடனே இதுவோ அந்த பாடல் என்று அவர் கூறும் வண்ணம் தருகின்றார் ஒரு பாடல். வெள்ளையா மனம் வெள்ளையா என்று ஒரு பாடல் சொக்கத்தங்கம் திரைப்படுத்து பாடலாக கேட்க இருக்கின்றோம்.

அதை கேட்டு மகிழ்ந்த எங்களுக்கு இறுதியாக ஒரு பாடலை தந்து நிகழ்ச்சியை வளமை போல இன்றும் நிறைவுக்கு கொண்டு வரும் பாடலாக தந்திருக்கின்றார் கனடாவிலிருந்து காவை சேனா ஆசான் அவர்கள். பண்ணையாரும் பத்மினியும் திரைப்படத்தில் பாடலை கேட்போம், எனக்காக பிறந்தாயே அழகழகா என்று கூறும் இனிமையான அந்த பாடலை.

அன்பார்ந்த உறவுகளே, நாங்கள் இதுவரை நேரமும் தித்திக்கும் தேனான பாடல்கள் திசை எங்கும் இசை பரப்பி எங்கள் இதயத்தை நிரப்பிச் சென்றதை மகிழ்ந்து கேட்டோம். மீண்டும் ஒரு சர்வதேச நேயர் விருப்பத்தை உங்களை நான் பாடல்களை தருவேன் என்று கூறிக்கொண்டு பாடல்கள் தந்து அன்பு உறவுகளுக்கும் கேட்ட உறவுகளுக்கும் நன்றி கூறி காற்றலை இந்த விடைபெற்று செல்ல எண்ணுகின்றேன். நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வும் வளமாக, அன்புடன் தமிழோடு.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

அன்னையும் தந்தையும் அறிவூட்டிய குருவும் அவற்றையெல்லாம் எனக்களித்த இறைவா, உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்திய வணக்கம் கூறி, என் தாய் தமிழே உன்னை வணங்கிய அன்பு உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் கூறி காற்றலையில் இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது முதல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையம். உறவுகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு காற்றலையில் கலந்து வந்து உங்களோட கதம்பத்தில் இணைய இருக்கின்றேன் அன்பு உறவுகளே. இருக்கும் இந்த வேளையிலே கதம்பத்திலே வந்து இன்று பல்சுவை நிகழ்வுகள் இருக்கின்றன. பல்சுவை நிகழ்வுகளில் கருத்து பரிமாற்றம், உங்களுடைய அனுபவங்கள், உங்களுக்கு ஏற்பட்ட நன்மை தீமைகள், நகைச்சுவைகள் பலவற்றையும் கலந்துரையாடலாம். அது மட்டுமல்லாமல் முதலில் வருபவருக்கு ஒரு பாடலும் கிடைக்கும். இந்த உடனே அந்த பாடல் அவருக்கு இங்கே கொடுக்கப்படும். அது ஒரு புறம் இருக்க, நாளைய தினம் உங்களுக்கு கதம்பத்திலே கேட்க வேண்டிய பாடல்களை நினைவில் வைத்துக் கொண்டு வந்து பேசிவிட்டு கேட்டு செல்லலாம். அது மட்டுமில்லாமல் புதையல், கண்டுபிடி கண்டுபிடி, யார் சொல்வதோ என்றெல்லாம் இங்கே பல விடயங்கள் இருக்கின்றது. அந்த வகையிலே மீண்டும் கதம்பத்துக்கு வந்திருக்கும் நான் இன்று காலையிலே மாலை உங்கள் மாலை நேரம் உங்கள் காலை நேரத்திலே நிறைவான நீயர்கள் வந்து நிறைவேற்றி சென்ற அந்த நீயர் நேரத்துக்கு ஒரு சில அன்பு உறவுகளை அழைப்பில் இணைக்க முடியவில்லை. முடிந்தால் அவர்கள் இப்பொழுது வந்து இணைந்து கொள்ளலாம், அவர்களுக்கு பாடல் கிடைக்கும். முதல்ல ஒரு பாடல் வேற இருக்கின்றது. அந்த பாடல் காலையிலே அன்பு பேர்த்தி சிவரஞ்சினி வந்து ஒரு பாடலை கேட்டிருந்தார். அந்த பாடல் இங்கே கலையகத்துக்குள்ளே உள்ள 3-4 கணினிகளின் மூலம் தேடி தேடி 5-6 விநியோகஸ்தர்கள் மூலம் எனக்கு பாடல் கிடைக்க முடியவில்லை. கிடைத்தது, அது சத்தம் சரியாக ஏற்படவில்லை. பின்பு நான் பதிவறைகளுக்கு சென்று அந்த பாடலை தெரிவு செய்து எடுத்துக்கொண்டு வந்திருக்கின்றேன். அந்த பேத்தி சிவரஞ்சினி, இப்பொழுது நேரம் உங்களுக்கு 9:33. தூங்க மாட்டீர்கள் என்று எண்ணுகின்றேன். உங்கள் பாடலை இப்பொழுது ஒளிபரப்புகிறேன். கேட்போமா அந்த பாடலை? மக்களை பெற்ற மகராசியில் வந்த பாடல், கேட்போம் அந்த பாடலை.

இந்த பாடல் வருகிறது என்று நான் கூறிய வேளையில் என்னுடைய ஒலி உங்களுக்கு கேட்டிருக்க வாய்ப்பு இல்லை என்று எண்ணுகின்றேன். இருப்பினும் மீண்டும் கூறுகின்றேன், எங்கள் நியூ இயர் நேரத்திலே வந்து கேட்ட அன்பு பேத்தி சிவரஞ்சன் கேட்ட பாடலை எங்களுக்கு உடனே மின்கலத்தமிழ் வானொலி ஒலிபரப்ப முடியாமல் இருந்தது. காரணம், அந்த சத்தம் எங்களுக்கு இங்கே வலைத்தளத்திற்கு விநியோகஸ்தர்களுடைய பாடல்களை சென்று நான் எடுத்த போது அந்த வலைத்தளத்தில் இந்த பாடல்களின் ஒலி சரியாக வரவில்லை. இரண்டு மூன்று தடவை முயற்சி பண்ணியும் சரிபெறவில்லை. அதனால் நான் மீண்டும் தருகின்றேன் என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்துவிட்டு சென்று பதிவறையிலே சென்று அடுத்த களஞ்சியத்திலே தேடி எடுத்துக் கொண்டு வந்திருக்கின்றேன். அன்பு பேத்தி சிவரஞ்சினி, நீங்கள் மகள வேண்டும் அந்த பாடல் காற்றலைக்கு வருகின்றது. மக்களை பெற்ற மகராசி என்ற திரைப்படத்தில் நீங்கள் கேட்ட பாடல் முழுமையாக தருகின்றேன். அதற்கு குறைந்த நேர பாடல் தான். இருப்பினும் அந்த பாடல் இப்பொழுது காற்றலைக்கு வருகின்றது. சிவரஞ்சினி, மன திருப்தியோடு மகள்வோடு கேளுங்கள்.

0: இனிமையான அந்த பாடல் மக்களை பெற்ற மகராசி என்று அந்த பாடலை அன்பு பேத்தி நீங்கள் கேட்டு ஏமாந்து விட்டீர்கள் என்ற கவலையோடு சென்றேன். இப்பொழுது மனமார்ந்த நான் மகிழ்ச்சியோடு இருக்கின்றேன். உங்களுக்கு அந்த பாடலை கொடுத்து விட்டேன் என்ற மகிழ்வோடு, நீங்களும் அந்த பாடலை கேட்டிருப்பீர்கள் என்ற மகிழ்வோடு திருப்தியோடு இருக்கின்றோம். உங்கள் மகிழ்வே எங்கள், உங்கள் மகிழ்ச்சியே எங்கள் திருப்தி, உங்கள் திருப்தியே எங்கள் மகிழ்ச்சி. அடுத்து அன்பு உறவுகள், கண்ணன், செல்வகுமார், பிரபு போன்றோர் வந்து அழைத்தீர்கள். மீண்டும் பெயர் தெரியாத உறவுகளும் இரண்டொருவர் அழைத்திருந்தார்கள் நேர் நேரத்திலே. அந்த நேரத்தில் வந்து கேட்க முடியாத பாடலை இப்பொழுது கதம்பத்தில் ஆரம்பித்திருக்கின்றேன். வாருங்கள், வந்து கேளுங்கள், உங்களுக்கு தரப்படும் அந்த பாடல், நீங்கள் விரும்பிய பாடல் தரப்படும். அத்தோடு காலையில் வந்த நேயர்கள், மாலையில் வந்த நேயர்கள் இப்பொழுது வரும்பொழுது முதல் வரும் நேயருக்கும் ஒரு பாடல் வழங்கப்படும் இந்த கலம்பத்திலே. சரி, கலம்பத்திலே நாங்கள் இணைந்திருக்கின்றோம். முதலில் கலம்பத்தில் என்ன கூறப்போகின்றீர்கள் என்று வந்து நாங்கள் கலந்துரையாடுவதற்கு ஒரு பதம் எடுத்திருக்க, ஒரு பதம் இல்ல ஒரு விடயம். இந்த குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சு என்று ஒரு பழமொழி இருக்கின்றது. அதற்கு உங்கள் வியாக்கியானங்களை, உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை நீங்கள் வந்து கலந்துரையாடிக்கொண்டு செல்லுங்கள் இந்த கலம்பத்திலே. கலம்பம் என்பது பலரும் பல உங்களுடைய பல விடயங்களை வந்து பேசிக்கொள்ள, வானிலை நாகரிகத்தை பின்பற்றி யாரையும் புண்படுத்தாத வகையில், யாருடைய பெயர்களை சூட்டி காட்டாமல் உங்கள் கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம். இந்த குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சு என்ற ஒரு விடயம் இருக்கு. அவர்களை நம்பலாமா, நம்பக்கூடாதா, அவர்கள் ஏன் அப்படி பேசுகின்றார்கள் என்று பல விடயங்கள் அங்கே வர இருக்கின்றது. அவற்றை நீங்கள் கலந்து எங்களோடு உறவாடிக்கொள்ளலாம் மற்றவர்களும் கேட்கக்கூடிய வகையிலே. அந்த வகையிலே ஒரு பாடல் ஒன்றை கேட்கலாம் என்று எண்ணுகின்றேன். பாடல் ஒன்றை நான் ஒளிபரப்புகின்றேன். அந்த பாடலை கேட்டுக்கொண்டு நீங்கள் காட்டலுக்கு வரலாம். கலையகம் தரும் பாடலை நீங்கள் கேட்டுக்கொண்டு வரலாம். அதை நான் இடைநிறுத்தி உங்களை அழைப்பேன். எங்கிருந்தாலும் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 1647-8744-1-5. இது ஒரு கட்டணம் அறவிடப்படாத ஒரு தொலைபேசி இலக்கம். உலகின் எந்த பிரதேசத்தில் இருந்தும், எந்த பகுதியில் இருந்தும் இதுக்கு அழைப்பு விடலாம். அழைப்பு விடும் பொழுது காற்றலையில் நான் உங்களோடு கலந்து கொள்வேன். சரி, இப்பொழுது அந்த பாடலை கேட்க முதல் பாலச்சந்தர் வருகின்றார். பாலச்சந்தரை அழைத்து விடுவோம். வணக்கம், வணக்கம் பாலச்சந்தர். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் மகனே, நலமா இருக்கிறீர்களா பாலச்சந்தர்?
1: இரவு வணக்கம். இரவு வணக்கம் எங்களுக்கு பகல் வணக்கம்.
0: அது உண்மை, எங்களுக்கு பகல் வணக்கம், உங்களுக்கு இரவு வணக்கத்தை நானும் கலந்து கொள்ளுகின்றேன். அங்கே இப்பொழுது இரவு அமைதி சூழ்ந்த நிலையில இருப்பீர்கள் இல்லையா? அமைதியான நேரத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது நிசப்தமாக எல்லாம் இருக்கும். நீங்கள் பேசுவது மற்றவர்களுக்கு இடையூறு இல்லையா? எந்த இடையூறுமே கிடையாது. சரி, இன்று நீங்கள் காற்றடைக்கு வந்திருக்கிறீர்கள். முதலில் உங்களுக்கு ஒரு பாடல் தரணும். அந்த மக்களை பெற்ற மகராசி பாடல் கேட்டீர்களா? உங்களுக்கு முதலில் வந்தபடியால் உங்களுக்கு என்ன பாடல் வேணும், நாளைய தினம் என்ன பாடல் உங்களுக்கு வேணும்? இப்ப நீங்கள் முதலில் என்ன பாடல்?
1: இப்ப வந்து நிழல்கள், நிழல்கள் அப்படிங்கிற படத்திலிருந்து இது ஒரு பொன் மாலை பொழுது.
0: சரி, அந்த பாடல் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். சரிதானே? சரி, அடுத்த பாடல் நாளைய தினம் என்ன கேட்க போறீங்க?
1: தங்கமகன்.
0: அதுல என்ன
1: பழைய தங்கமகன் இப்ப ரஜினி, ரஜினி படம். அதுல வந்து பூ மாலை ஒரு பாவையானது,
0: அந்த போட்டி பாடல் இல்லையா? சட்டம் கலட்டி பாடம் கடைசியில பூர்ணிமா செய்யறோம், சட்டை கலட்டி தான் போயிடுவா இல்லையா?
1: ஆண்களால எதையும் செய்ய முடியும், பெண்கள் பெண்கள் தான் அப்படிங்கறது.
0: இல்ல இல்ல, அந்த
1: ஆணவத்தை அதுல காட்டும்.
0: ஆணவத்தை காட்டினாலும் எந்த பெண்ணும் தன் ஆணவத்தை இழக்க மாட்டாள் தானே. போட்டுக்கு போனது பிள்ளைதான்.
1: நீங்க பெண்கள் எல்லா துறையிலயும் வந்துட்டாங்களேப்பா, எல்லாமே செய்யுங்கிறாங்களே.
0: நாங்கள் கொடுத்திருக்கின்றோம், அவர்கள் அதை மிஸ்யூஸ் பண்ணுகிறார்கள். ஆங்கிலத்தில் சொன்னால் தலையை கழுவல் நன்றாக நடக்கின்றதானே. அந்த தாங்கள் முன்னுக்கு நின்று பேச வேண்டும் என்று சில பேர் தங்களுக்கு ஒரு விளம்பரத்தை உதவியை பெறுவதற்காக இப்படி தூண்டி விடுவது இல்லையா?
1: ஆமாப்பா, ஆமாப்பா.
0: நீங்கள் இப்போ இந்த குடிகாரன் பேச்சு முடிஞ்சால் போச்சு என்பதை பற்றி எப்படி பார்க்கின்றீர்கள்?
1: அதாவது என்னன்னாக்கா, நைட்ல ஒரு மாதிரி பேசுவாங்க, நைட் நல்லா நமக்கு சாதகமா பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா காலை அதை பத்தி பேசினாக்கா எனக்கு எதுவுமே தெரியாத போல இருப்பாங்க. எப்படி அதை சொல்றதுனாக்கா, மது குடிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னுடைய கருத்தை தான் நான் சொல்றேன்,
0: ஊடகத்தை சொல்ல வேண்டும்.
1: ஆமாப்பா, இப்ப சில பேர் வந்து சாதாரண இருக்கு நிலையை விட அது குடிச்சாதான் சில பேர் உண்மையே பேசுவாங்க. அதிக பேர் சொல்லுவாங்க இப்பதான்
0: அதன்படி குடித்து விட்டு பேசுவார்கள், உண்மை பேசுவார்கள் அந்த குடித்த நேரத்தில்.
1: ஆமாப்பா, அப்ப வந்து எந்த பயமும் இருக்காது யாருக்கும். அதாவது உள்ள போயிட்டானா அந்த வீரம் வந்துடும் அப்படிம்பாங்க. அது இயற்கையோ இல்ல அது உண்மையோ பொய்யோ அப்படிங்கறது அது தெரியல, ஆனா சொல்லுவாங்க அது உண்மையிடுச்சுன்னா வீரம் வந்து யாரும் பயங்கிறதே தெரியாது. அதனால துணிந்து பேசுவாங்க, உண்மையை பேசுவாங்க. பொய் பேசுங்கிறது ஒரு கருத்தாவே இருக்கு, பேச மாட்டார்கள். அதாவது மனைவிக்கு பயந்தவர்கள் கூட அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா மனைவியை திட்டி அவளுக்கு எதிராக ஒரு அந்த ஆணவை திட்டி அந்த ஒரு இதாவே வரும், அது உண்மையை பேசுவார்கள்.
0: ஓ, அப்ப அப்ப உண்மை பேச வேண்டுமானால் மது வருந்த வேண்டும் என்று ஒரு கருத்து இருக்கிறதா? நல்லா பொய் பேசுவது ஒரு புட்டு.
1: சில பேர் நகைச்சுவையாகவும் இருக்குப்பா. அதாவது எப்படின்னாக்கா, அவங்க வீட்டுக்காரங்களை திட்டணும், அவங்க வீட்டுக்காரங்களை அடிக்கணும் அப்படின்னாலும் சில பேரு அதை போட்டுட்டு வந்து அந்த இது பண்றவங்க இருக்காங்க. நம்மளால அப்படிதான் செய்யலாம் அப்படிங்கறதுனால இருக்கலாம்.
0: சரி, அப்ப நன்னா பொய் பேசி குழப்பம் பண்ணுவரவர்களுக்கு ஒரு புட்டி மதுவை பறிக்கி விட்டால் அவர் உண்மையை பேசிக்கொண்டு இருக்கார். நல்லபடி நல்லபடி. அந்த மது அவருக்குள்ளே போனவுடன் அந்த உணர்வு நரம்புகள் எல்லாம் தூண்டி அவர் உண்மையைத்தான் செய்யும். பொய் நரம்பு

0: அந்த தனி மது போதையில் இருக்கும் பொழுது அதை நியாயப்படுத்தி பேசுவார்கள் இல்லையா?
1: பேசுவார்கள்.
0: என்ன
1: நண்பர்கள் அதைத்தான் அப்பா, நைட்டு ஒருத்தவங்க அவங்க அந்த போதையில அந்த இதுல இருக்கும்போது அவங்க ஒண்ணு பேசிருப்பாங்க, நைட்டு அதை பத்தி பேசிருப்பாங்க. சரி நாளைக்கு காலைல விடிஞ்ச உடனே இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. மறுநாள் காலையில அதை கேட்ட உடனே என்ன நடந்துச்சு எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு. அதுக்குதான் குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு.
0: நல்லது. குடிகாரன் பகல்ல பேசுவது, அவன் தூங்கி எழுந்து விட்டால் மனவடி அவனுக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்காது.
1: அதுதான்ப்பா அதனுடைய பொருள்.
0: ஆனால் அந்த குடிகாரர் அந்த நேரத்திலே பேசும் வார்த்தை மற்றவரை புண்படுத்தும் போது அவர்கள் புண்பட்டுக் கொண்டிருப்பார்கள். சரி அவன் குடிகாரன் சொன்னா சொல்லிட்டு போறான் என்று சொல்றவரும் இருக்கிறார்கள். அவன் குடிகாரன்
1: பயப்படுறான் இருக்கு.
0: மறுநாள்
1: அந்த நேரம்
0: மறுநாள் காலையில அவரை சந்திக்கும்போது ஏண்டா இப்படி எல்லாம் தண்ணி போடுறா, நேற்று அவமான அப்படியான்னு கேட்பார்கள். ஆனா இது எல்லாம் நடிப்போடையும் சேர்ந்திருக்கின்றது. ஒன்னு அடிச்சுட்டு போய் தான் நான் பேச வேணும் வருவார்கள் சில பேர் இல்லையா? எங்கள் நண்பர்களை கேட்டிருக்கிறார்கள். அவர்களோட நட்புகள் நண்பர்கள் என்றால என்னோட அன்பர்கள் அவர்கள நாங்களை ஒண்ணும் போட எங்களுக்கு அவரோட சீராவிடுவோம் நாங்கள் அவ்வளவுதான். எங்கள்கிட்ட எனக்கும் தெரிந்தவர்கள் இருக்கின்றார்கள். மற்றது குடித்து விட்டு புறம் பேசுபவர்கள், குடித்து விட்டு மனைவி அல்லது பிள்ளைகள் அல்லது தாய் தந்தையரை பற்றி மது போதையிலே வந்து குறைவாக மற்றவர்கள் மத்தியிலே பகிரங்கமா பேசுவார்கள். அவர்களை பற்றி என்ன நினைக்கின்றார்கள்?
1: அது தவறுப்பாது, அது செய்யக்கூடாது. ஆனா அது மாரி ஒரு சில பேர் இருக்கிறாங்க, அதையும் நான் பார்த்திருக்கேன். பார்த்திருக்கேன். கூட பிறந்தவர்களையும் சரி பார்க்காது கிடையாது, பெற்ற தாய் தகப்பனையும் சரி பார்க்க மாட்டாங்க. பாத்தீங்க அந்த நேரத்துலதான் அவங்களை பத்தி மரியாதை குறைவாகவே பேசுறாங்க. அது தவறு, அநாகரிகமான செயல் அது.
0: சரி
1: குடும்பாங்க. ஆனா அப்ப நம்ம அவங்களை போய் கேட்கும் போது கூட என்ன தெரியுமா சொல்லிடுறாங்க, டக்குனு ஒரே வார்த்தை, அவன் போதையில பேசுறான்டா, அவனை போய் ஏண்டா அதை கேட்கறேன். நம்மளதான் சொல்றாங்க, துஷ்டனை கண்டால் தூர விலகு அப்படிங்கிற மாதிரி நீ ஒதுங்கி போ அப்படிங்கிற மாதிரி அந்த நேரத்துல வந்து நம்ம அவங்கள்ட்ட பேசக்கூடாது.
0: சரி, அப்படிப்பட்டவர்கள் சில பேர் வேண்டும் என்று செய்கிறார்கள். சரியா, அந்த நேரத்திலே சமுதாயத்தின் மத்தியிலே அவர் தன்னுடைய பெயரை இழக்கின்றார். இவன் குடிகாரன் போதை, இவனுக்கு மதுவிலே வந்துவிட்டால் மயக்கம் எதுவும் தெரியாது, பெற்றதாய் தகப்பன் தெரியாமல் பேசுவான் அடிப்பான் திட்டுவான் இதெல்லாம் செய்து கொண்டிருந்தால் அவரை மறுநாள் அவருக்கு வெறி அந்த போதை முடிந்தவுடன் அவருக்கு தான் என்ன செய்தேன் என்று தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அது மறந்து போகலாம். அவர் யாரை பேசினார், யாரை அடித்தாரோ அவர்கள் அவன் தெரியாமல் குடித்து விட்டு செய்து விட்டாலும் மன்னித்தும் விடலாம். ஆனால் அந்த சம்பவம் சமுதாயத்தின் மத்தியிலே பதிவாக இருக்கும். அவருக்கு ஒரு ஒருபடி குறைவாக கணிப்பு இருக்கு.
1: கண்டிப்பாக
0: அவருக்கு ஒரு துன்பம் வந்தால் கூட உடனே மற்றவர்கள் சொல்லுவார்கள், பாருங்க குடித்து விட்டு தாய் தந்தையோட பிடிச்சவன், நண்பனோட பிடிச்சவன், அவனுக்கு பிடிச்சவன் கூடாதவன், அதனால் தான் இப்பொழுது வருத்தப்படுகின்றான் என்றெல்லாம் கூறுவார்கள். அதனால இந்த கொடிய மது ஒரு பொல்லாததுதான். போதையவன் குடிகாரன் பேச்சு முடிஞ்சா போய் அவருக்கு குடிகாரன் பேசிவிட்டார், பேசினது மறுநாள் தெரியாது. அந்த பேச்சு வாங்கவருக்கு எப்படி இருக்கும் மனதிலே? காலம் முழுக்க அது இருக்க கவலை. நல்லது பாலச்சந்தர், நீங்கள் காட்டளையில் வந்து சிறப்பாக இந்த கதம்பத்திலே நிகழ்ந்தீர்கள். அடுத்து புதிய நிகழ்வு முடிந்தால் சொற்கள் கண்டுபிடிப்புக்கு வாருங்கள். இப்பொழுது உங்கள் பாடல் முதலாக வந்தடைந்தபடியால் உங்களுக்கு முதல் பாடல் கிடைக்கின்றது.
1: நன்றி
0: நன்றி, வாழ்த்துக்கள். எப்படி இருக்கு ஆசியா? நல்லது நல்லது நல்லது நல்லது நல்லது. பாடல்
1: போடுற பாட்டெல்லாம் மதியம் நல்லா கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். நேரம்
0: நல்லா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உங்கள் பாடல் இப்பொழுது காற்றலையில் கேட்டு மகிழுங்கள். இது அன்பு மகன் பாலச்சந்தர் ஜெயங்கோணத்தில் வந்து இணைந்து பல விடயத்தை எங்களோட குறிப்பாக அலசி ஆராய்ந்து தன்னுடைய பாடலுக்காக முதல் வந்து இணைந்தமைக்காக அவருக்கு இந்த பாடல் நிழல் அந்த படத்திலிருந்து வருகின்ற பாடல்.

0: இனிமையான அந்த பாடல் மாலை வேளது நேரத்தை வர்ணித்து இலக்கிய சுவையோடு வந்த அந்த பாடலை பாலச்சந்தர் கேட்டிருந்தார். இன்று விண்ணிலே தன் குரலை பதிய வைத்துவிட்டு மண்ணுக்குள்ளே புதைந்திருக்கும் டாக்டர் எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயாவின் குரலில் இந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். அன்பு உறவுகள் சந்தனராஜ் மற்றும் மகளே ஷியாமலா, நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். ஃபாரூக், நீங்கள் எல்லோரும் வந்திருக்கின்றீர்கள். அழைக்கலாம், மீண்டும் அழைக்கலாம். அழைத்துக் கொள்ளுங்கள், எங்களோடு இணைந்து கொள்ளலாம். இப்பொழுது இது கதம்பம் நிகழ்வு, பல விடயங்களை பேசிக் கொண்டிருக்கோம். இந்த இடத்திலே உங்களுக்கு ஒரு பதம் தரப்போகின்றேன். இரண்டு எழுத்துக்களால் ஆன ஒரு பதம், இரண்டு எழுத்துக்களால் அந்த பதம். இது உங்கள் வாழ்க்கையிலே அடிக்கடி வந்து போவது, வந்து போகும் இந்த அதை இப்படி கூறிக்கொள்வோம். இது வந்து மகிழ்வாக வராது, எந்த வேலையை செய்தாலும் இப்படி ஏற்படுவது உண்டு. பண விடயத்திலும் சரி, தொழில் விடயத்திலும் சரி, ஒரு விடயத்தை செய்ய முற்பட்டு போகும் பொழுதும் சரி, குறிப்பாக பணம் தான் இதுக்கு காரணமாக இருக்கின்றது. இரண்டு எழுத்துக்களை கொண்ட பதத்திலே என்னிடம் ஒரு சொல் இருக்கின்றது, ஒரு பதம் இருக்கின்றது, அது இரண்டு எழுத்துக்களை கொண்டது. இங்கே அந்த பதத்தையும் கொண்டு வாருங்கள். அழைத்த உறவுகள், அனைத்து உறவுகளும் வரலாம், கலந்து உறவாடலாம் என்னோடு. இப்பொழுது பாடல் முடிந்து விட்டது. உங்களுடைய பதிவுகளை வந்து பதியுங்கள், உங்களுடைய வந்து நீங்கள் வரும்பொழுதுதான் உங்களுக்கு நான் என்ன விடயம் என்று கூறுவேன். மகள் ஷியாமலா வந்து விட்டாள். ஷியாமலா
1: வணக்கம். அப்பா
0: வணக்கம். மகளே மஞ்சுளா, ஷியாமலா நிலமா இருக்கின்றீர்களா?
1: நல்லா இருக்கேன்.
0: இருவருடைய வேறு வரைக்கும் ஒரே மாதிரி அம்மா, நீங்கள் இருவருடைய தோழியர்கள் தான். நீங்கள் ரெண்டு பேருக்கு பிள்ளைகள் தானே, உடனே அப்படி வந்து
1: விடுகிறார்.
0: நீங்கள் தோழிகள் அல்லவா, என் பிள்ளைகள் அல்லவா?
1: நன்றி.
0: நல்லதம்மா. இந்த என்னுடைய பேர்த்தி இந்த பாடலை நான் தேடி எடுத்துக்கொண்டு தொழிற்பரப்பின் அவ கேட்டிருப்பாள். நினைக்கின்றேன், நீங்கள் கேட்டீங்க.
1: முதல்ல போடும்போது கேட்டேன்ப்பா, ரெண்டாவது போடுவோம், அடுத்தது நான் கடைசியா போடும்போது கேட்க முடியலப்பா. என்னால
0: முதல்ல போடும்போது
1: சத்தம் கொஞ்சம் கம்மியா இருந்தது.
0: சத்தம் சரியான கம்மி
1: குறைவா இருந்தது.
0: நான் தேடிச்சேன், இங்கே எனக்கு கிடைக்கல அந்த படம், அதுதான் கிடைத்தது. நான் முயற்சி பண்ணி மூன்று தடவை முயற்சி பண்ணி அதே ஒரே சத்தத்தில் தான் வந்த, எனக்கு திருப்தி இல்லை. அதெல்லாம் நான் அவடம் கூறிவிட்டு திருப்பி தருகின்றேன் என்று சென்று களஞ்சியத்திலே சென்று தேடி எடுத்து பதிவு செய்து எடுத்துக்கொண்டு வந்து வைத்து முதல் பாடலாக அவருக்கு இப்ப கலம்பத்திலே நான் ஒலிபரப்பி
1: இருப்பேன்.
0: சிறப்பாக வந்த அந்த பாடல் அவ கேட்டிருப்பா என்று எண்ணுகின்றேன்.
1: அவ கேட்டிருப்பா
0: ஒரு பாடல் அக்காவும் ஒரு பாடல் வந்து கேட்டிருந்தா அம்மாவுக்காக கேட்கின்றேன் என்று. நல்லது. சரி, நீங்கள் நாளைக்கு என்ன பாடலை விரும்பி கேட்க போறீர்கள்?
1: திரிபுர சுந்தரி பாடம்.
0: திரிபுர சுந்தரி, நல்லது. அதுல என்ன?
1: ஜென்சியும் ஜானகி அம்மாவும் பாடினதுப்பா. ஜென்சியோட முதல் பாடல் அது.
0: ஓ அப்படியா, நல்ல செய்தி. என்ன பாடம்?

0: அந்த பாட்டுப்பா.
1: வானத்து பூங்கிளியா?
0: ஆமாம்பா, வானத்து பூங்கிளி. மான் என வாழ்ந்தவள் மண்ணில் வீழ்ந்தாளம்மா,
1: மான்
0: என்றும் கண்ணீரில் வாழ்ந்தாளம்மா.
1: ஓ, நல்ல பாடலாதையும் காத்தலைக்கு வரவில்லை. நீங்கள் இருவரும் வந்து பாடலை தரும்போது
0: கொஞ்சம் தேடுறது, பாடலத்தில் கேடுறது கூட கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்பா.
1: உங்களுக்கு எப்படி தேடி பிடிச்சு விடுவோம்.
0: கண்டுபிடிச்சேன் இப்ப சொல்றேன்.
1: உங்களோட இருக்கிறதா அந்த பாடல்?
0: இருக்குறதுக்கு
1: நேரங்கள் எனக்கு கிடைப்பது குறைவு. என்ன
0: நிறைவான
1: நிறைவாக இணைக்கின்ற விடுமுறை காலம் வீட்டுக்குள்ள முடங்கி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் சிரமப்படக்கூடாது. கொஞ்சம் பாடலை கொடுத்து மகிழ்ச்சியாக இருக்க வைப்பதற்காக கூடுதலான உறவுகளை எடுத்துக்
0: கொள்கிறேன்.
1: அடுத்த நிகழ்வுலையும் கை வைக்க அடுத்தவர்களையும் கை வைக்க வேண்டியதாம். சரி, மகடம் அறுக்கள் என்று கேட்க இருக்கின்றேனம்மா.
0: சொல்லுங்கப்பா.
1: சரி, இந்த பூமியை இல்ல இல்ல, அது நான் உங்களுக்கு அது முடியுமா, அதற்கு ஒரு கருத்துக்கள் தர முடியுமா? பெண்களிடம் கேட்பது சரியா?
0: எனக்கு தெரிஞ்சு சொல்றேன்.
1: அப்ப போறீங்க, அப்ப அது நடந்த சம்பவம். அவர்கள் நன்மையாக இருக்குமா தீமையா? குடியாரன் பேச்சு முடிஞ்சா போச்சு. அவர் பேசுற பேச்சு மற்றவர்களுக்கு
0: இல்லப்பா. ஒரு சில விஷயங்கள் சில விஷயங்கள் நம்மளையும் மீறி நன்மையில முடிஞ்சிடும்.
1: ஓ, நன்மையாக
0: மூளையில பதிவு பண்ணிருப்பாங்கப்பா.
1: ஓ, அந்த மது
0: விஷயத்தை என்ன திட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணிருந்தாங்க. அந்த விஷயத்தை மனதில் நினைச்சுக்கிட்டுதான் அவங்க குடிக்கவே செய்வாங்க.
1: நான் நினைக்கிறேன் அந்த மற்ற உணர்வு நரம்புகளை, அந்த பாலச்சந்திர சொல்ல மற்ற உணர்வு நரம்புகளை எல்லாம் மதுவிலே போதையிலே மடிய பண்ணிவிட்டு இந்த எண்ணம் மட்டும் அவர்களுக்கு ஒரு எதை நினைக்கின்றோம்.
0: அதுதான் உண்மை.
1: அந்த மது போதையிலே
0: என்னன்னா, இப்ப நீங்க ஒரு
1: கூறுங்களம்மா.
0: சொல்லுங்கப்பா.
1: இல்ல இல்ல, நீங்க கூறுங்கள்.
0: நீங்க ஒரு ஒரு விஷயத்தை இப்ப நான் தப்பு நான் பண்ணிருக்கேன் அப்படின்னா, குடிச்சிருக்கேன் அப்படின்னா, நான் சுத்தி பேசிட்டே இருப்பேன். ஆனா கடைசியில திரும்ப திரும்ப செக்கு மாடு மாதிரி அந்த ஒரு வார்த்தையும் தான் பேசிட்டு இருப்பாங்க. ஒரு சில விஷயங்களை கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு.
1: ஆமா, பேசுனே திருப்பி திருப்பி பேசுவார்கள். பேசிட்டு
0: அந்த விஷயத்துதான்
1: அந்த நான் இப்ப என்ன சொன்னேன்,
0: சுத்தி திரும்பவும் அதே இடத்துல
1: ஆனால் ஒரு சிலரம்மா இப்படி செய்ய வேண்டும் என்று வஞ்சனை நோக்கத்தோடு வந்து இப்படி உரையாற்றி கொண்டிருப்பார்கள். மற்றவர்களுக்கு அவதூறு செய்யும் வகையிலும் பேசுவார்கள் இல்லையா?
0: ஆமாப்பா, நிறைய நேரங்கள் அப்படிதான் பயன்படுத்துவாங்க. இன்னைக்கு நம்ம தண்ணி அடிச்சுதான் யாரு கேட்க மாட்டாங்க அப்படின்ற எண்ணமும் அவங்களுக்குள்ள இருக்கும்.
1: அந்த எண்ணம் இருக்கின்றது. அவர்கள்
0: அடுத்த எல்லாம் சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, இவன் அவன் தண்ணி அடிச்சிருக்காங்க, அவன் குடிச்சிருக்கான், அங்க போய் நீ அவன் எது பேசுறாங்க. அதாவது இவங்க பக்கத்துல நியாயம் இருந்தா கூட அவன் அடிச்சிருக்க தண்ணியை பயன்படுத்தி அவங்க தப்ப எடுபடாது. அவன் தண்ணி அடிச்சிருக்க காரணம் காட்டியே அதை சரிபடுத்திடுவாங்க. சுத்தி உள்ளவங்களும் ஒரே வார்த்தையில முடிச்சிருவாங்க. அவன் குடிக்காரன், அவன் அப்படிதான் இருப்பான் அப்படின்னு. அதெல்லாம் அவன் என்ன வேணாலும் பண்ணலாமா என்ன? அப்படிலாம் இல்லையே.
1: அதுக்கு உதாரணமாக நான் நினைக்கிறேன், சிந்து பைரவி திரைப்படத்தில் சிவகுமார் பிளைபடுகிறார் என்று தெரிந்தோண்டு அவரை நேரடியாக கேட்க பயந்த டில்லி கணேஷ் என்ன செய்யறார், தனி அடித்தவர் போல வந்து நடிக்கிறாரு. திருப்பி கேட்க மாட்டாங்க தானே, அப்படியா மன்னிச்சு வருவார் நாளைக்கு. ஆனா அந்த விடயத்தை வெளியே கொண்டு வர அது நல்ல விடயமா இருக்கின்றது. ஏனென்றால் அவருடைய விடையை சுட்டிக்காட்டுவதற்கு நேரே சுட்டிக்காட்ட முடியாது. இப்படி ஒரு வேஷத்தை போட்டுக்கொண்டு மது போதையில் வந்து பேசினால் குற்றமா இருக்காது. ஆனா அந்த விடயத்தை வெளிக்காட்டி
0: பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியல, அதுதான் தெரியாது. இல்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா அப்புறம் அவங்களுக்கே தெரியாது. பண்றதெல்லாம் அவங்க பண்ண மாதிரி இருக்காது. சொல்லுவாங்க உள்ள போனதுதான் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு.
1: ஆமா, என்றால் அவர் கால் கை தடுமாறித்தானே நடக்கின்றார். உணர்வற்ற நிலையிலே தள்ளி மாறி அது போன்ற அந்த மூளையும் தடுமாறி தடுமாறித்தான் அவருக்கு அந்த இதை புரிகிறது. எதை நினைத்தாரோ அதுதான் வந்து அவர் வாயிலே ஒலிக்கிறது.
0: ஆமாப்பா,
1: அதனாலதான் பேசியெல்லாம் முடிந்தவன்னு நான் இப்ப என்ன பேசினேன் எதிலே விட்டேன் என்று கேட்பார்கள் இல்லையா? அவருக்கு தொடர்பு இருப்பாரு. அதனால் அவருடைய பேச்சை நாங்கள் எடுக்கக்கூடாது, அவரை அப்படியே கழித்து விட வேண்டியதுதான். ஏனென்றால் அவர் ஒரு தடவை வந்து செய்துவிட்டால் மறுநாள் நாங்கள் மன்னித்து விட்டார், மீண்டும் அதை செய்வார், திருந்த மாட்டார். அவர் திருந்தக்கூடியவர் அல்ல. அவரால் மற்றவர்களுக்கு நன்மை இல்லை. அப்படிப்பட்டவர்களால் இன்னும்
0: உண்மையான
1: சமூக விரோதங்களும் மனத்திலே குரோதங்களும் தான். அதை விட அவர் தள்ளி வைத்து விட்டால் நல்லம் இல்லையா?
0: ஆமாப்பா, எல்லா விஷயத்திலுமே அவங்க பயனற்று தான் பார்ப்பாங்க.
1: அது நான் முன்பு ஒரு தடவை கூறியிருந்தேன், இந்த கொரோனா காலத்திலே மது சாலைகள் திறந்து திறக்கப்பட்டவுடன் விழுந்து அடிச்சு குடிப்பு, வீட்டில் உள்ள நட்டு நொறுக்கு சாமானம் எடுத்து
0: குழந்தைகள்
1: மனைவியினுடைய தாலி எண்ணெயில் அறுத்து கொண்டே வைத்துக் கொண்டு வருபவர்களை எப்படி மாற்றலாம் என்றால், நான் ஒரு வழி கூறினேன். அப்படி குடித்துவிட்டு வருபவர்களை சமூகத்தில் யாரும் மதிக்க கூடாது, அவரை தள்ளி வைத்து விட வேண்டும். கணவன், மனைவி, மக்கள், தாய், தந்தை எல்லோரும் அவரை ஒதுக்கி விட வேண்டும். எக்காரணம் கொண்டும் அவருக்கு பயிர் போடுறவங்களாவது வீட்டில் சாப்பாடு கூட போடப்ப கேராவுடன் கலத்து விட்டுருவோம். அவர் நாளை நாள் தொடர்ந்து குடித்து கடைசி
0: ஆரம்பிக்கும்.
1: அவங்க மற்றவங்களை குறைச்சிருவான், அப்படி செய்ய இந்த பொண்டாடி, இப்படி செய்ய இந்த பிள்ளை, இப்படி செய்ய இந்த கவலையில குடிக்க வேண்டியது வாங்க. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நியாயம் இல்லை. அவர் அதுக்கு அடிமைப்பட்டு விட்டார் என்று கூறணும்.
0: உன்னால் முடியும் தம்பின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க பாருங்க, அதுல ஜனகராஜ் அப்படிதான் குடிச்சிருப்பாரு. அப்ப வந்து கேட்பாரு, இவங்க ஏன் இப்ப குடிச்சிட்டு இருக்காங்க, எம்ஜிஆர் குடிச்சிட்டாரு, எம்ஜிஆர் செத்து போயிட்டாரு, அதனால நான் குடிக்கிறேன் அப்படின்னு. அதுக்கு அவர் கேட்பாரு, அப்ப அதுக்கு மட்டும் நீ குடிச்சது இல்லையான்னு? இல்ல இல்ல, முன்னாடி அண்ணா செத்து போயிட்டாரு, அதனால குடிச்சேன்.
1: அவரு அதற்கு ஒரு காரணத்தை வரணும் வச்சுக்கொண்டு மத போதைக்கு
0: அடிமையான கைவச காரணம் வச்சுட்டு தான்
1: செய்வாங்க, பொய் சத்தியம் பண்ணுவாங்க, சொல்லக்கூடாத சொல்ல இன்னொருதற்காக வந்து வக்காலத்து வாங்குவார்கள், தேவையற்ற விடயத்திலே தலையிடுவார்கள். அப்படிப்பட்டவர்களை ஒதுக்கிவிட வேண்டும். அப்படிப்பட்டவர்களை நாங்கள் சேர்க்கக்கூடாது. நான் என்னுடைய நண்பர்களே நான் அப்படி வைத்திருக்கின்றேன், ஒதுக்கி வைத்திருக்கின்றேன். யாரும் என்னோட மதுபோதையில் வந்து பேச மாட்டார். அப்படி பேசுவதா இருந்தால் நான் அப்படி நிமிந்து பார்த்தவுடனே விட்டு போய்விடுவார்கள், அல்லது நான் அந்த இடத்தை விட்டு விலகி விடுவேன், அவரோட பேருந்து தொடர்பு வைக்கவே மாட்டேன். என்னுடைய சிறந்த நண்பனை கூட நான் விவரத்தின் நாட்டிலே தள்ளி வைத்திருக்கின்றேன். எங்களுடைய இளம் வயதிலே நான் அப்பொழுது திரைப்பட நடிகராகிவிட்டேன், ஆசிரியராக வந்து நடிகராக வந்து திரைப்பட நடிகராக இருக்கும்போது ஒரு தடவை நான் மக்கள் மத்தியில் நின்று கொண்டிருக்கும்போது அவர் நட்பு ரீதியாக நல்ல போதைகளை வந்து என்னை பெயர் சொல்லி அழைக்கின்றார். அந்த இடத்துல மக்கள் கூட்டம் இருக்கு, என்னுடைய ரசிக கூட்டம் இருக்கின்றது. அந்த இடத்துல என்ன செய்ய முடியும்? நான் அவருக்கு எந்த விதமான பதிலும் கூறாமல் அந்த கூட்டத்திலிருந்து நான் விலகி, அவர்களுக்கு குறிவிட்டு நான் விலகி நானே சென்று விட்டேன். மறுநாள் அவர் ஞாபகம் வைத்து என்ன கேட்கின்ற, நீ இப்ப பெரிய மனிதன் ஆகிவிட்டாய், ஒரு நடிகனா வந்து நாலு பேருக்கு மத்தியில் நான் இந்த நண்பன் என்று தானே அன்போடு அழைத்தேன், நீ என்னை தள்ளியரு. நான் உடனே சொன்னேன், நீ நண்பன் அல்ல, நீ நண்பனா இருந்தால் எனக்கு மரியாதை தர வேண்டும், எனக்கு என்ன மதிக்க வேண்டும்னா நீ போதையிலே வந்து என்னுடன் பேசியிருக்க கூடாது. அது மக்கள் கூட்டத்திலே ஒருவரை அறிய வேண்டுமானால் முதலில் அவர் நண்பனை அறி என்று கூறப்பட்டிருக்கின்றது தத்துவத்திலே. அப்ப அவனோடு நானே நண்பன், நின்றவர்கள் என்னுடைய இமேஜ் எப்படி போகும்? இல்லை, அது முடியாது. அவர்
0: இத்தனை
1: குழந்தைகள் எல்லாம் கருத்து அவருக்கு எல்லாம் நல்ல நல்ல நல்லபடியங்கள் நடந்தது. அவர் போதை எடுத்துக்கொள்வார், அதை அவருடைய வீட்டிலே ஏற்றுக்கொள்வதா அது போற முடியும். ஆனால் நான் தள்ளி ஏற்றுக்கொள்வதில்லை. எங்களுடைய நிகழ்ச்சிகளில் நடக்கிற விருந்து விசாரங்களுக்கு கூட நான் அவர்களோடு பக்கத்திலே இருக்க மாட்டேன். அப்படி உள்ளவர்களோடு அந்த மீசைக்கோ அந்த கதிரைக்கோ நாற்காலிக்கோ நான் செல்ல மாட்டேன். நல்லது மாலே நல்ல கருத்துக்கள் பரிசு பரிமாற நல்லபடியாக பேசுவோம். அடுத்தவர்களும் சந்தர்ப்பங்களும் அந்த இரண்டு எழுத்து பதத்தை கண்டுபிடிச்சு இல்லையம்மா, அந்த இரண்டு எழுத்து பதத்தை இரண்டு எழுத்தை கொண்ட ஒரு பதம், அது வந்து அநேகமாக எல்லா விடயத்திலும் வெளிப்படும். ஆனா பண விடயத்திலே இன்னும் கூடுதலாக அந்த விடயம் வெளிப்படும். இப்படி
0: கூறுவோம்.
1: இல்லையம்மா, பகை அல்ல, வேறு ஒரு பதம் இருக்கு, அது செல்ல ரெண்டு எழுத்து. அநேகமாக பணம் சம்பந்தமாக இருக்கலாம். ஒரு காரியத்தை செய்யும் பொழுது, ஒரு நல்ல விடயத்தை செய்ய முற்படும் போதெல்லாம் இது இருக்கும். சிலருக்கு, எல்லோருக்கும் அல்ல.
0: சரி, நான் யோசிச்சு சொல்றேன்.
1: இது இருப்பதால் அவர்கள் பிழையான வழியிலேயும் சொல்லி செல்ல பார்ப்பார்கள். நன்றி முதலே இரண்டு எழுத்துக்களை சொல்லு. வாழ்த்துக்கள் அம்மா, நன்றி, வாழ்த்துக்கள், நன்றி அம்மா. அடுத்த உறவு காத்துக்கொண்டிருந்தே இருக்கின்றாரா, சென்று விட்டாரா? வாருங்கள், எங்கே வாருங்கள், பேசலாம். காற்றலையில் வந்து பேசுவதற்கு இது நல்ல சந்தர்ப்பம் உங்களுக்கு. நீர் நேரத்தில் வந்தால் ஒரு நிமிடம் கூட பேச எங்களுக்கு அனுகூலம் இல்லை, இங்கே பேச. இப்பொழுது சந்தன்ராஜ் அவர்கள் வந்திருந்தால் அவர்கள் வரலாம், காற்றலைக்க வேண்டும். ஃபாரூக், நீங்களும் அழைத்திருக்கின்றீர்கள், வர வேண்டும், காற்றலைக்கு. இது மொழியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே பேசிக் கொண்டிருக்கின்ற ஒரு பாடலை எடுத்து வைத்திருந்தேன், பாடுவோம், கேட்போம் என்று அந்த பாடலை தொடர்ந்து கேட்போம். அந்த பாடல் என்ன பாடலாயிருக்கும்? ஒரு பாடல் வந்தது கையிலே, அந்த பாடலை ஒளிபரப்புகிறேன். பாடலை கேட்டுக்கொண்டு நீங்கள் வாருங்கள். அந்த பாடல் இது அல்ல, இது அல்ல அந்த பாடல், வேறு ஒரு பாடல். அப்படி இந்த மத போதையில் இருப்பவர்களுடைய பேச்சு அவர்கள் கூறும். ஃபாரூக் வந்துவிட்டார். வணக்கம் ஃபாரூக், வணக்கம்.
2: வணக்கம் அப்பா. வணக்கம் அப்பா, அனைவருக்கும் அன்பு வணக்கம். நலம் நலமுறையாவது.
1: நலம் கேட்டோம், நலம் கூறினோம், நாங்கள் நலமாக இருக்கின்றோம். சுருக்கமாக சுருக்கமாக கூறவிட்டீர்கள். வணக்கம், வணக்கம், வணக்கம். சரி, இப்ப அங்க பணி எப்படி செல்கின்றது? உங்களோட பணி, உங்களுக்கு அருகில் எத்தனை பேர் நிற்கிறார்கள்?
2: தனியா வந்துட்டேன்ப்பா, ஒரு ஆள் விட்டு வந்துட்டேன்.
1: ஒரு மாதிரி காய் கட்டி கட்டுவீர்கள். சரி, நல்லவர். இந்த இரண்டு எழுத்து பதம் கண்டுபிடிச்சீர்களா ஃபாரூக்?
2: குஷி அப்பா, குஷி
1: இல்லை, தப்பு. வேற ஒரு பதம் கொண்டு பாருங்கள். சரி,
2: இன்பம். இன்பத்தை குறிக்கும் அப்பா?
1: இன்பத்தை குறிக்காது, துன்பத்தை குறிக்கும். சரியா? சரி, நாளைய தினம் என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு? நாளைய தினம்,
2: நாளைய தினம் காலம் மாறி போச்சு படத்திலிருந்து.
1: காலம் மாறி போச்சு என்ற திரைப்படம், என்ன பாடல்?
2: வாடி பொட்ட புள்ள
1: வெளியே. பொட்ட பிள்ளைய கூப்பிடுறதா ஐயா? வாடி பொட்ட பிள்ளை வெளியே. இதோட வடிவேல பாடலா?
2: ஆமா பாவம்,
1: தனியார் பேர் வந்து பேசுறாரு என்ன? அவங்கள பேச முடியாது தான். சரி, நீங்கள் எப்படி பார்க்கிறீங்க மது போதை பேசுபவர்களை பற்றி? நீங்கள் என்ன குடிகாரன் போச்சு, முடிஞ்சா போச்சு, குரங்களுக்கு உங்களோட கருத்துக்களை
2: அதிகமா அதிகமா அடிச்சுன்னா தன் நிலை சுயநிலை இழந்துறாரு. என்ன பேசுறாரு? கொஞ்சம் அடிச்சுன்னா அவர் பேசுறது அவருக்கு தெரியும், நமக்கும் தெரியும். அதிகமான அளவுக்கு
1: நினைச்சுதான். அப்ப கொஞ்சமா அடிச்சாலும் பலமா அடிச்சாலும் அவர் பேசுற பேச்சு விடிஞ்சா போயிருமா?
2: இல்ல, அதிகமா அடிச்சிருந்தா விடிஞ்சா போயிடும், கொஞ்சமா அடிச்சிருந்தா போவாது.
1: நினைக்கிறது அவருக்கு நான் கேட்டுப்பிட்டேன் கேட்டுப்பிட்டேன் சந்தோஷப்பட்டு மறுநாளும் அடிப்பாரு சாருக்கு, இல்லையா? ஆனா அவர் அது இல்லாமல் பேச மாட்டார். அவருக்கு அது இல்லை என்றால் அவர் மனிதன் அல்ல, அவர் ஆணாவோ பெண்ணாவோ. அதை அந்த மனிதத்துவத்தோடு எடுக்க மாட்டார்கள். தங்களோட மனிதத்துவத்தை மறைக்கத்தான் அந்த மதுவை அழுந்துகிறார்கள்.
2: அதுல அவங்க இன்பம் இருக்கு, இன்பம் கிடைக்குதுப்பா.
1: அவங்களுக்கு தெரியாது சந்தேகங்க, வேட்டி போறவுடன் தெரியாது, கை கால் போறவுடன் தெரியாது, சாப்பாடு எப்படி வாய்க்க வைக்கிறேன்னு தெரியும். மாறுவாங்க அவருக்கு, அவருக்கு என்ன இன்பம் எல்லாம் மறந்து அவர் எல்லாம் அந்த மது வந்து அவர் அந்த மஸ்து அதுல உள்ள அல்கஹோல் அந்த மஸ்து போய் அவருடைய எல்லா உணர்வு நரம்புகளையும் பஞ்ச புலன்களையும் மாற்றி விடும் ஐயா. வாயால வீடு போறது ஒண்ணுமே தெரியாது. ஆனா சாதாரணமா அடிப்பார், சாதாரண அடிப்பார், அந்த கிக்கிலே போய்கொண்டிருப்பார். அவருக்கு நிலைமை தெரியாது, அவருக்கு நன்மை இன்னும் அடுத்தவர்களுடைய துன்பம் தெரியாதவர்கள் அவர்கள். அடுத்தவர்கள் துன்பம் வருது ஏனென்றால் மதுவை அருந்துவிட்டால் அது தன்னுடைய உணர்வு நரம்புகள் பஞ்ச புலன்களை எல்லாம் மாற்றிவிடும். அதனால் அவருக்கு இன்பமே இல்லை, அவருக்கு இன்பம் இல்லாது. இன்பம் இருந்தால்தான் எல்லோரும் கூடிய மகள் நகைச்சுவைகளை பேசி மகிழ்ந்து கொண்டிருப்பார்களே. இவர் தனித்துவமாக தனக்கு ஒரு பாதையை தேடிக்கொண்டு இதை சாட்டுவார், இதிலே அடிமைப்பட்டு விடுவார்கள். அவ்வளவுதான், இந்த போதையிலே அடிமைப்பட்டவர்கள் தான் இப்படி எல்லாம் செய்வார்கள். அது வேண்டும் என்று செய்வார்கள், நடிப்புக்காக செய்வார்கள், மற்றவரை தாக்கப்படும் என்று செய்வார்கள். அவர்களுடைய பேச்சிலே எந்த விதமான உண்மை, அவர் உண்மையை பேசினாலும் அவர் குந்தகம் விளைவிக்கிறதாகத்தான் இருக்கும். அவருடைய பேச்சை நாங்கள் ஏற்றுக்கொள்ள, குடிகாரன் என்றால் அவன் கூட அவன் பேச்சுக்கு அங்க வாய்ப்பே இல்லை. அவரை தள்ளி வைக்க வேண்டியதுதான்.
2: தள்ளி வைத்தால் அதிகமா அடிப்பார்,
1: அவர் அடித்தால் அவருக்கு தானே, அவர் அடித்தால் அவருக்கு தானே கிடையாது. அவர்களை சேர்ந்தா எங்களுக்கு வந்து, அவரை சேர்த்தா தானே எங்களை வந்து அவர் சாடுவன் ரோட்டு வேண்டுதானே. காவல்துறை பிடிச்சேன்னு ஜெயில போடட்டும், சென்று மீண்டும் நாலு தரம் குடிப்பாரோ இல்லாம முடிஞ்சேன்னு குடல் வத்தி சேர்த்து போவார், போகட்டும், தேவையில்லை. அவரை தள்ளி மது அருந்தவரப்பு மருந்து வேறு எதுவுமே இல்லை, அவரை தள்ளி வைத்தல் தான் மருந்து. அன்பு பாசம் எல்லாத்தையும் மனதிலே அடக்கிக் கொண்டு தள்ளி, ஏனால் திடீரென்று ஒரு நாள் தெரியாத்தனமாக ஒரு விழாவிலே போய் ஏதோ ஒன்று நடந்து விட்டு அது போற முடியும். இதையே தினம் செய்து கொண்டு போயிட்டு குழந்தைகள் சாப்பிட்டதா பொண்டாடி சமைத்து வைத்தாரா தூங்குறாளா நிம்மதியா இருக்கான கவனிக்கும் தனக்கு மட்டும்தான் தேவை. அவங்களெல்லாம் நல்ல குறி சூட்ட அனுப்பிடணும் பிள்ளையாரு, அவங்களை சேர்க்கவே விடாது. இதைதான் ஒரு மருந்து. குடிகாரனை நாங்கள் ஒதுக்குவதற்கு இதுதான் ஒரு மருந்தே தவிர இதை விட போகிற எந்த மருந்தும் செல்லுபடியாக என்னுடைய அறிவு கட்டிய இதேதான் தள்ளி வைத்து விட வேண்டியவன். அவர் திரும்ப செத்தாங்கன்னு சரி அவரால் யாருக்கு என்னெல்லாம் மஞ்சள் கயிற்றுல கட்டி தூக்கி ஒரு தாலி அந்த தாலி அதை கூட அறுத்தாண்டை குறிச்சிட்டு போற குடிகாரன் தானே. அவன் பேசுற பேச்சு என்ன உண்மையா இருக்கும்? சட்டுக்கானையில தூக்கி அடிப்பார் தள்ளி வைக்கப்பட வேண்டும். துன்பத்தை என்னத்துக்கு ஐயா எடுத்துக்கொள்ள வேண்டியும். இந்த பஞ்சமா பாதகங்கள் பஞ்சமா பாதகங்களுக்கு முதலாவது குடி மது, அது பொருளாது மாதவிடை கொடுமையானது மது.
2: அவங்களா திரும்ப என்னப்பா
1: அவரால் திருந்தவரும் ஆனா திருந்தவிட நாங்கள் தள்ளி வைக்க வேண்டும் ஐயா. உங்களுடைய நண்பர்களா கூட தள்ளி வையுங்கள். அது எந்த விதமான பழைய பாதம் இருந்தால் அந்த மதுவை அவர் அருந்துவதால் அதில் என்ன லாபம் அவர் காண்கின்றது? அவரால் மற்றவர்களுக்கு என்ன லாபம் இருக்கின்றது? குதர்க்கம் பேசிக்கொண்டு தான் தான் பெரியவர் என்று அப்படியே வேட்டியை தூக்கி பிடிச்சு மக்கள் மத்தியில் திரும்பாரு. அவருக்கு நல்ல செட்டுப்படி கொடுத்து தள்ளி வைக்கணும், வீட்டை விட தள்ளி விட வேண்டும். மதுவே கூடாதுன்னு சொல்றோம் நாங்கள். மதுவால அந்த குடி குடியை கெடுக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது அல்லவா? வேற மருந்து
2: குடும்பங்கள
1: அவராக அதான நாளை முதல் பிடிக்க மாட்டேன், நாளை முதல் பிடிக்க மாட்டேன், இன்னைக்கு தூங்குறப்பு கொஞ்சம் அதெல்லாம் போலிக்கான அடிக்கணும். உங்களுக்கு நாம் கண்ணத்தில் நல்ல பழிச்சென்று கொடுக்க வேணும். இன்னும் பெறக்கூடிய மாதிரி தர்றாங்க வேலை
2: நிறைய குடும்பங்கள் வந்து வாழ வச்சியா
1: தோப்புள்ள ஐயா. அது எங்கட மத்திய கிழக்கு நாடுகள் எங்களுக்கு நடுத்தர வகுப்புகள் எத்தனை தெருவில் இருக்கு, எத்தனை குமர்கள் கல்யாணம் முடிக்காம இருக்கு, எத்தனை பிள்ளைகள் ஜீவனத்தை கொடுக்கறதை சேர்த்து வைக்காதான் குடிச்சு அழைக்கிறாங்க. அதெல்லாம் தூக்கி அறிஞ்சுட்டோம். மனுஷன் அல்லவன் அவர்களை மனித பட்டியலில் சேர்க்க முடியாது, குரங்க பட்டியலில் கூட சேர்க்க முடியாது. குரங்குகளும் நல்ல குழந்தை உள்ளது என்றிருக்கின்றது. அந்த குடிகாரன் எவனவன் மதுவை தொடுகிறானோ அவனை மனித பட்டியலிருந்து விலக்கி வைக்க வேண்டியதுதான். இதுதான் ஒரு மத விலக்கு. மற்றபடி கடையை பூட்டு என்ன திறந்தானே அவன் செய்தே ஆகான். மக்கள் ஒதுக்க வேண்டும் அவரை. கட்டிய பெண் கண்ணை முடிக்கொண்டு போடும் துன்பதும் பிள்ளைகள் போடும் துன்பம் நாளை அவன் எத்தனை பேர் பிள்ளைகளை கொண்டு வித்து போட்டு குடிக்கிறாங்களா ஐயா? அவங்க பேசுறதுல உண்மையா இருக்கும். என்னை பொறுத்தவரை இப்படித்தான் தோன்றுறது.

0: அடுத்த உறவு அழைத்தவர் வர வேண்டும், ஈரமாக அவருக்கு காலம் தூக்கத்துக்கு போக முந்தைய அழைக்க வேண்டும், வர வேண்டும். சந்தன்ராஜ் நீங்கள் அழைச்சிருந்தீங்கள், வாருங்கள். ஃபாரூக் வந்து செல்கின்றார். இந்த ராஜாராம் நீங்கள் வந்து ஒலிப்பதிவு இல்லாத, அதாவது நேரொலி இல்லாத நேரத்தில் அழைக்கின்றீர்கள் என்றும் அழைத்திருந்தீர்கள். 15 நிமிடம் நிகழ்ச்சி துவங்குவதற்கு 15 நிமிடத்திற்கு முதல் பேசியிருக்கின்றீர்கள், அழைத்திருக்கின்றீர்கள். பேச முடியாது உங்களால். 2 நேரம் பதிவு நிகழ்ச்சிகள் தான், செய்திகள் போய்கொண்டிருந்தது. இப்படி நேரலை ஒளிபரப்பில் நீங்கள் வரலாம் ஐயா, வாருங்கள். முன்பு வந்தீர்கள், சரி. என்ன பாடலை தரலாம் என்று எண்ணினேன். அந்த பாடல் கைக்கு வந்தது, சென்று விட்டது. மீண்டும் பிரகாஷ், சின்ன வளையம் டிபி பிரகாஷ் வருகின்றார். வணக்கம் பிரகாஷ்.
1: வணக்கம்ப்பா. வணக்கம்ப்பா.
0: வணக்கம். நலமாக இருக்கின்ற நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமா இருக்கேன். நலமா இருக்கேன்.
0: வாழ்த்துக்கள். உங்களுக்கு நல்லது. நலமாக இருக்க வேண்டும், இன்றும் நலமாக இருக்க வேண்டும். இப்பொழுது என்ன பாடல், நாளைய தினம் உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்?
1: பாடல் வந்து தலைப்பு கேட்ட பாட்டு பாப்பா.
0: சரி. அப்ப குடிகாரன் பேச்சு முடிஞ்சா போச்சு என்றதுக்கு நீங்கள் நல்ல உதாரணங்கள் தருவீர்கள் எண்ணுகின்றேன். அதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அந்த குடிகாரன் பேச்சு முடிஞ்சா போச்சு.
1: அவர் சொல்ற பேச்சுல ஒண்ணு இருக்காது. அவரு செய்யக்கூடிய செயல்ல எதுவுமே நியாயம் தர்மம் எதுவுமே நிலைத்திருக்காது.
0: ஆனால் அடுத்த நாள் அது
1: போயிருந்தப்பா. ஆமா ஆமா. அது எப்படின்னா, மது வந்து அனைத்தையும் அழித்து விடும். ஒரு காட்டு வழியா ஒருத்தான் நடந்து போயிட்டு இருந்திருக்கான். அப்ப வந்து அங்க ஒரு துறவி இருந்திருக்காரு. அவர் கூப்பிட்டு, அந்த நடந்து போனான கூப்பிட்டு, ஒரு 3 தவறு செய்யணும்னு சொல்லியிருக்காரு.
0: 3 தவறு செய்ய வேண்டும்.
1: செய்ய வேண்டும். 3ல ஏதாவது ஒண்ணு உனக்கு வாய்ப்பு. இந்த 3ல ஏதாவது ஒண்ணு செஞ்சாதான் இங்க நீ இவரோடு போலாம், இல்லன்னா உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி. அதுல முதல் தவறு என்னன்னா, ஒரு சிறு குழந்தை இருக்கு, அதை வந்து கொலை செய்யணும்னு
0: சொல்லியிருக்காரு.
1: அடுத்தது ஒரு இளம் பெண்ணை வந்து பலாத்காரம் செய்யணும்னு சொல்லியிருக்காரு. இல்லன்னா மது எடுத்து குடிச்சிட்டு போகணும்னு சொல்லிருக்காரு.
0: ஓ ஓ. அப்ப இந்த மூணும்
1: சின்ன குழந்தைய கொன்னாலும், சின்ன குழந்தைய கொன்னாலும் பாவம், பலாத்காரம் அதை விட பாவம். மதுவை குடிச்சிடலாம்னு
0: குடிச்சிருக்கான்.
1: அது பாவம் கம்மின்னு நினைச்சு குடிச்சவன் அவனுடைய சுயநினைவை இழந்து மதி மயங்கி அந்த பக்கத்தால இருந்து இளம் பெண்ணின் மேல ஆசை கொண்டுட்டான்.
0: ஓ,
1: அந்த தூண்டுதல் ஏற்பட்டுடுச்சு. அவர் சொன்ன 2வது தவறையும் செய்ய ஆரம்பிச்சான். அந்த நேரத்துல பக்கத்துல இருந்து சிறு குழந்தை அழிவுச்சு. அந்த நேரத்துல இடைஞ்சலா இருந்ததுனால அந்த குழந்தையும் கொண்டுட்டான்.
0: பார்த்தீர்களா?
1: ஒரு குடி 3 தவறையும் செய்ய வச்சுச்சு.
0: பார்த்தீர்களா? அவனுக்கு அந்த முதல் நல்ல நிதானமா இருந்ததெல்லாம் பிழை என்று அவனுக்கு தெரிகிறது. அந்த மதுவை அறிந்தியவுடன் அவனுடைய உணர்வுகளை எல்லாம் மயங்கி அந்த அவனுடைய மூளையெல்லாம் கலங்கி அவன் இந்த தவறுகளை செய்யாது. தீயதைத்தான் செய்ய சொல்லும், நல்லதை
1: செய்யப்பட. 3ல எது குறைவான தவறுன்னு பார்த்து 2 தவறுன்னு தள்ளி ஒழுக்கணும் ஒருத்தவன். சரி, ஏதோ ஒரு தவறு செஞ்சாதான் நம்ம உயிரோடு போலாங்கிறதுக்காக அந்த மது கடுமையானா. அந்த மதுவை தொட்ட உடனே அவனுடைய புத்தி மாறிச்சு. பலாத்காரத்தை செய்யணும்ன்றா. பலாத்காரம் செய்யும்போது அந்த செய்தி வந்து அழுது அவருக்கு இடைஞ்சலா இளையூரா இருந்தது. அதனால அதிகம்
0: கொண்டுதான்
1: அப்போ ஒரே நேரத்தில் செய்ய தூண்டினது இந்த மதுதான்.
0: அப்ப அதுக்கு முனிவர் என்ன சொன்னார்? முனிவர் முடிவு செய்தார்.
1: அப்புறம் ஒரு தட்டி செஞ்சாலே
0: அவர் முனிவரையும் முனிவரையும் கொண்டு வைப்பானவன். நீதானே இது எல்லாத்தையும் அப்படி ஒன்றுக்கு மேலே. அப்ப அதே வந்து மறுநாள் அவனுக்கு போதை முடிந்தவுடன் அவனுக்கு தெரியுமா தான் இப்படி எல்லாம் செய்துவிட்டேன் என்று தெரிஞ்சால் என்ன செய்வான் அவன்?
1: தெரிஞ்ச மனசு கஷ்டம் தான்ப்பா. குற்றம் மனசை உணர்த்தி அதான் வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தி அவன் மனசுக்குள்ளே தண்டனை
0: கொடுத்துக்கிட்டேதான்
1: இருக்கும். ஒரு ஃப்ரீயா தன்னுடைய வேலைகளை அடுத்த நாள் ஒரு சுயமா செயல்படவே முடியாது அவனால.
0: காலம் முழுக்க.
1: ஆமா, அது மாதிரியான சூழ்நிலையை உருவாக்கி விட்டு அந்த மது.
0: அதாவது மது பொல்லாதது, மது அறிந்து தள்ளியே வைக்க வேண்டும்.
1: ஆமா ஆமா ஆமாப்பா.
0: ஆமா. அப்ப என்ன பாடல? தானாக திரும்பினா
1: சந்தோஷத்திற்காக அவர் சொன்னாப்பா. ஒரு கவிஞர் சொன்னாரு, தன்னிலை மறக்க தற்காலிக சந்தோஷமாக மதுவை தேடி போனதுனால தகராறானது என் வரலாறுன்னு எழுதினான்.

0: அதனால் மதம் கூடாதது என்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றோம். நல்லது. அப்ப நாளைய தினம் இந்த பாடலை கேட்க போகின்றீர்கள்.
1: நாளைக்கு வந்து இப்ப ஆண்டவனை பார்க்கணும், அவனுக்கும் ஊத்தணும், அப்ப நான் கேள்வி கேட்கணும். அந்த பாட்டா
0: தனியா அடிச்சதுன்னா அதை கேட்பாரு இல்லையா? ஆண்டவனை பார்க்கணும். எந்த திரைப்படத்துல
1: அவனுக்கும் ஊத்தணும். அது படம்
0: பொறுத்தான் பார்த்துக் கொள்ளுகிறேன். ஆண்டவனை பார்க்கணும், அவனுக்கும் ஊட்டணும். ஆண்டவன் அவனுக்கு ஊட்டணும். போதை சொல்லுவாரு, அவனுக்கு போதை சொல்லுவாரு. இன்னொரு படத்துல தலையெழுத்து எந்த இடத்துல ஆண்டவன்
1: வந்தா அதே பாட்டுலதான்
0: அதே பாட்டுலாம் பெரிய வந்தது.
1: ஆண்டவனை பார்க்கணும், அவனுக்கு ஊட்டணும், அப்ப நான் கேள்வி கேட்கணும். சர்வேசா தலையெழு தெரிந்த மொழியடா.
0: அதுதான் மது மொழி. மது மொழி. ஆனால் மது அருந்தவர்களை, ஆனால் அவர்களாக திரிந்து விட்டவர்கள், உயர்ந்து வந்தவர்கள், சுகமாக இருப்பவர்கள் பலர் அதை தெரிந்து
1: விட்டவர்கள்.
0: தெரியாமல் விட்டு அதுக்கு அடிமையான குடியை கெடுத்து தண்ணியும் கெடுத்து குடும்பத்தையும் கெடுத்து எல்லாரும் நடுத்தருவு கொண்டு வந்தது எல்லாம் சொத்து பத்து எல்லாம் இழந்திருக்கின்றார்கள். எனக்கு தெரிஞ்சக்கூடிய இங்கே ஒரு நகைக்கடை வைத்திருந்த ஒரு வட இந்திய மகன், ஒரு ஜுவல்லரி ஷாப் நகைக்கடை வைத்திருந்தார். தாய் தகப்பன் ஆப்பிரிக்கா நாட்டிலேயே அந்த பணங்களை சம்பாதித்து இவர்களை காப்பாத்தி வளர்த்தி கூட அந்த பணத்தை கொண்டு வந்து கனடாவிலே இந்த கடையை போட்டிருந்தார். அவர் போதைக்கு அடிமையாகிவிட்டார். போதைக்கு அடிமையாவது கடைசியா நகைக்கடை எல்லாம் அடகு வச்சு வீடு வச்சு இல்லாமல் தெருவழியை தெரிந்து விட்டார். அவருடைய மனைவி ஒரு பட்டதாரி பெண், என்னிடம் பயின்ற என்னிடம் பயிற்சி எடுத்த சாரதியன், நல்ல நண்பராக இருந்தவர். அவர் அந்த பெண்ணும் ஒதுக்கி தள்ளிவிட்டாள். அவர் ஒரு பட்டதாரி, அவர் நன்றாக இருக்கின்றால் இப்பொழுது அவர் தெருவீதிக்கு வந்து விட்டார். இப்பொழுது ஆள் இல்லை அந்த அண்ணன். அது இந்த மது வந்து மதுவினை மதுவை உண்டு கொண்டு நல்லாக வாழ்ந்தவர்களும் சமுதாயத்தில் பெயர் எடுத்தவர்களும் யாரும் இல்லை. சரியா? நன்றி பிரகாஷ் வந்து கலந்து கொண்டு பாடல் கேட்டதுக்கு. இன்னொரு அன்பு உறவு அழைக்கின்றார், அவரிடம் செல்லலாமென்று எண்ணுகின்றேன். அதனால் மது தாங்களாக திருந்தவனும் இல்லை என்றால் நாங்கள் அவர்களை ஒதுக்கி வைக்க வேண்டும். நன்றி மகனே. நன்றி நன்றி. வந்து இணைந்து சிறப்பித்து
1: நன்றி.
0: இது மொன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையோ. நான் இவரிடம் கேட்க மறந்துவிட்டேன், பிரகாஷ் உங்களிடம் வந்து அதுக்கு பதில் கூறவில்லை. நீங்கள் அந்த இரண்டு எழுத்து பதம் எதுவென்று கூறாமல் சென்று விட்டீர்கள். மீண்டும் வந்து கூறலாம். அங்கே ஓடுகாரங்கள் பதம் கண்டுபிடித்த ஒரு ஓடுகாரங்கள் பதம் இரண்டு எழுத்துக்களை கொண்ட பதம். இது அநேகமாக பணத்தோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கும். பணம் ஒரு காரியங்களை செய்யும் பொழுது இது ஏற்பட்டால் அதை செய்ய முடியாமலும் போகின்றது. இதை ஏற்பட்டால் அதை செய்ய முடியாத காரணத்தினால் ஒவ்வொரு பலிகளிலும் அதை சரி செய்ய பார்ப்பார்கள். அது இரண்டு எழுத்துக்களை கொண்ட பதம். இங்கே கொண்டு ஓடு வாருங்கள். இந்த கண்டுபிடித்தல வந்துவிட்டோம். கொண்டு வாருங்கள். செல்வகுமார் அழைத்திருந்தீர்கள், வர வேண்டும். இரண்டு எழுத்துக்களை கொண்ட ஒரு சின்ன பதம் கொண்டு வர வேண்டும், கொண்டு வர வேண்டும். கொண்டு வந்தால் தந்தை, கொண்டு வந்தாலும் வராது விட்டாலும் தாய். இது நாங்கள் முந்தையதை பற்றி பேசியிருக்கின்றோம். இப்பொழுது இந்த பதத்துக்கு குடிகாரன் பேச்சு முடிஞ்சா போச்சு. அது அர்த்தமற்ற பேச்சுக்கள். அவனை நாங்கள் தள்ளித்தான் வைக்கணும், அவனை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே கூடாது சமுதாயத்தில். அது சமுதாயத்துக்கு ஒரு கேடு அவர்களால். கொண்டு வாருங்கள். நிதானத்தை இழந்து எவ்வளவு வேலை செய்வார்கள். இங்கே ஓடி வாருங்கள். இரண்டு சொற்களை இரண்டு எழுத்துக்களும் கொண்ட பதம் என்ன பதமா இருக்கும்? ஓடி வாருங்கள். கொண்டு ஓடி வாருங்கள்.
2: யா சொல்வதோ

0: அன்பு மகன் செல்வகுமார். வணக்கம் மகனே செல்வகுமார்.
1: வணக்கம் பா, நலமா இருக்கீங்களாப்பா?
0: நலமா இருக்கு மகனே. நீங்க நலமா இருக்கின்றீர்களா? தனிப்பட்ட செய்தி
1: ஸ்தாபனங்களா?
0: சட்டம் போட்ட சட்டத்தினால் நன்மை என்றுதான் கூறுகிறார்கள். சரி, அதே ஒரு புறம் இருக்கட்டும். என்ன பாடல் நாளைக்கு உங்களுக்கு தேவை? பாடலை கூறுங்கள்.
1: நாளை பாடல் வந்து சிலர் குடிப்பது போல நடிப்பார் அந்த பாடல்.
0: நீங்களும் நடிச்சிருக்கீங்களா?
1: நடிச்சதில்லப்பா.
0: அடிச்சாதானே தெரியும் நடிக்கிறேன். அது அடிச்சாதானே தெரியும் நடிக்கிறேன் இல்லையா? நான் நடிச்சிருக்கேன் மேடைகள்ல. மேடைகள் நல்ல சிறப்பாக நடிச்சிருக்கேன்.
1: வாழ்க்கையில வாழ்க்கையிலதான் நடிச்சுட்டே இருக்கமே டெய்லி.
0: ஆமா, அது
1: வாழ்க்கைங்கிற
0: பல நாடகங்களை நான் குடியார பார்த்து எனக்கு தேடி தருவார்கள். நன்றாக செய்வேன் சொல்லி தேடி தருவார்கள். ஒருவர் வந்து கொடுத்தாரு, குடித்து விட்டு நடித்த அந்த ஸ்டைலை பார்த்தா எங்களுக்கும் குடிக்க வேணும் போல இருக்குன்னு சொன்னார். அடடி அது கூடாதா போயிட்டு. அப்ப நீங்கள என்ன நினைக்கிறீங்க? மதுபோதையில இருப்பவர்களை பத்தி என்ன நினைக்கின்றீர்கள்?
1: இல்ல, மது போதையில இருக்கிறவங்க நிச்சயமா வந்து அவங்கள வந்து மதிக்க கூடாதான் நீங்க சொன்ன மாதிரி. ஆனா வந்து அவங்கள திருத்த பாக்கணும்ப்பா.
0: அதான்
1: இருக்கிறத விட
0: இல்ல ஒருத்தவர்
1: திருத்தணும்.
0: எந்த குடிகாரனையும் யார் திருத்தினார்கள்? உதாரணம் கூறுங்க, யாராவது திருத்தி இருக்கிறார்களா?
1: தலைவர் எம்ஜிஆர் சொல்ற மாதிரி அவங்கள வந்து தண்டிக்கிறத விட திருத்த முயற்சி பண்ணணும்.
0: அது தலைவர்
1: தலைவருடைய பாலிசியா?
0: அது தலைவருடைய காலத்திலே. இந்த காலத்திலும் தலைவர் சொன்னாலும் கேட்போம். அதை கூட எத்தனையோ தலைவர்கள் சொன்னதுபடி நடக்கிறோம் என்று தலைவர்களாக நடக்கின்ற காலம் இந்த காலம். யாரையும் திருத்த முடியாது. தலைவராலே திருத்த முடியாது. திருந்தினவர்கள் இருக்கின்றார்கள் தான். ஆனால் இப்பொழுது தலைவர்களை யாரும் இல்லை. குடிகாரன் ஒரு காலம் திருந்த மாட்டான் ஐயா. சூதாட்டம் குடி இந்த ரெண்டுக்கும் போறவர்களும் திருந்த முடியாது. அடுத்தது மாது. அதானே பஞ்ச மா பாதங்கள் ஐந்து பெரிய பாவங்கள். அதிலே குடி ஒன்று. அதுல மது இருந்தது கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கின்றது. அதனால் இந்த குடி பன்றியோடைய கூடிய பசுவும் எதுவோ சாப்பிடும்ன்றது போல அவர்களோட சேர்ந்தவர்களும் குடிக்கத்தான் பார்ப்பார்கள். எவனாவது அவரை திருத்துகிறேன் என்று போட்டு அவனும் குடியாருன்னு அவன் தான் இதை திருந்த முடியாது. அவன் இழப்பான. அவன் வந்து ஒரு மனித தன்மையில இருக்க மாட்டான். அவனை மக்கள் சமுதாயத்திலிருந்து வீசி எழுத வேண்டுமானே. அவரை திருத்துவது ஆயுதம் இல்லை. அவரை திருத்துவது பெண்டாட்டி திருத்த போனா பெண்டாட்டிக்கு அடித்து தொப்பிந்தன். தந்தைக்கு திருத்த போனா தந்தையைத்தான் மாறாக பேசக்கூடிய அந்த வன்னி. ஏனென்றால் அந்த மது அவன் நரம்பு எல்லாத்தையும் உணர்ச்சிகளை கெடுத்து விட்டுவிடும். அப்படிப்பட்டதை இல்லாமல் நாங்க ஒதுக்கி விட போனோம். அவர் தானாக திருந்த ஒதுக்கி விட போனமே தவிர அவரை திருத்தவே முடியாது. ஆனால் திருந்தவர்கள் இருக்கின்றார்கள். எனக்கு என் கூட பலரை நான் பார்த்திருக்கின்றேன். குடியினால் அல்லப்பட்டு அவதைப்பட்டு அந்த குடியினுடைய தாக்கத்தை உணர்ந்தவர்கள் நன்கு உணர்ந்தவர்கள் என்று தெரிந்து இருக்கின்றார்கள் பலர். தானாக திருந்த வேண்டும். இல்லாதவற்றால் அவரை தள்ளி வைத்துத்தான் திருத்த வேண்டும். நீங்களதே
1: தானாக திருந்த வேண்டும். தடி கொண்டு திருந்த
0: வேண்டிதான்ப்பா. தடி கொண்டு அடித்தால் அவனை தடி கொண்டு அடித்தா இந்த சமுதாயம் என்ன குடியாரன் சும்மா அலம்புறான்னு அவனுக்கு போய் நீ நீயா அடிச்சு பழுவி விடுகிறான்னு கேட்பாங்க.
1: உண்மைதான்.
0: நாங்களே இந்த பாதத்தை அவரோட தொடர்பு அவரை தள்ளி வைக்கணும். வீட்டுக்கு வந்து கதவந்துறத கெட் அவுட் கலைச்சு விட்டுணும். தாய் தந்தை எல்லோரும் அன்பு பாதத்தை அப்படி பலர் மாற்றப்பட்டது. அந்த இன்னொரு திரைப்படத்தில் பாருங்க, அவன் குடிப்போதையிலே செய்யக்கூடாத செயல் எல்லாம் செய்வர் கிட்டவன் பெற்றதாய் விஷம் போட்டு சாவு கொள்ளுகிறான். அவன் தானும் அந்த விஷத்தை குடிங்க. சுஜாதாவும் அவன் என்ன பிரகாஷ்ராவோ என்ன பிரதீஷ் அவன் நடிச்சு திரைப்படம்
1: தானே.
0: புது படம் லேட்டஸ்ட் படம் அவ்வளவு பழசுமே இல்ல. அப்படி அவனுக்கு பிருத்திவிராஜா இருந்து அவர் நல்ல பேர் ஒன்று. பிருத்திவிராஜா என்னோட பேர் நல்ல நடிகன். அவன் நல்ல நடிகன். அப்படி பெற்றதாயாலே பொறுத்துக் கொள்ள முடியாதவனுக்கு பேசாமல் அவனை பெற்றதுக்கு நெஞ்சு கொடுத்து சாவு. ஏன்னா அவன் அவ்வளவு ரெண்டாவது பிரகாஷ்ராஜ் இல்ல பெரிய பிரகாஷ்ராஜ் இல்ல. உங்களோட உமாவுடைய உங்களோட வாழ்க்கையில நண்பர்கள் யாராவது அப்படி இருந்து கெட்டு போனவர்கள் இருக்கின்றார்களா?
1: நிறைய பேர் இருந்திருக்காங்கப்பா, சொல்லி சொல்லி பார்த்தேன், யாரும் திரும்புற மாதிரி தெரியல.
0: நல்லவேளை நீங்களும் அவங்களோட வந்து விட்டுருக்கு.
1: ஆமா ஆமா, அவங்களெல்லாம் பார்த்துதான் நம்ம திரும்பி நம்ம வந்து ஒழுக்கமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு நினைக்கிறேன்.
0: ஒழுக்கமா
1: இல்லைன்னா வந்து, ஆமாப்பா,
0: அந்த பிள்ளைகளை உங்களுக்கு
1: நம்ம ஒழுக்கமா இருக்கிறதுக்கு அவங்கள பார்த்து நம்ம ஒழுக்கமா ஆகிக்கிட்டோம்.
0: வாழ்த்துக்கள். அவங்களுக்கு அவங்களுக்கு எந்த விடம் எந்த ஆறு முன்னாள் தெரியாது ஐயா. அப்படிப்பட்டது மிருகத்தை விட மிருகங்கள் கூட அப்படி பாருங்க. அந்த இறைவனுடைய விளையாட்டை இந்த மிருகங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு பிலோசபி. மிருகங்களுக்கு எல்லாம் ஒவ்வொரு முகத்தை படைத்து அந்த மிருகத்தை கண்டவுடன் அது என்ன குணம் உள்ளது என்று நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. புலி கண்டவுடன் எப்படி இருக்கும், பாம்பை கண்டால் எப்படி என்ன செய்யும் எங்களுக்கு தெரிகின்றது. ஆனால் இந்த மிருகங்களின் குணமெல்லாம் இருக்கின்ற மனிதர்களை ஒரு மனித முகத்தோடு மட்டும்தானே படைத்திருக்கின்றார். ஒரு மனித முகத்துக்குள்ளே எத்தனை மிருகங்கள் இருக்கின்றால் கண்டுபிடிக்க முடியாது.
1: அது கண்டுபிடிக்க அவங்களோட பழகி பார்த்தா தான் தெரியும்.
0: அப்ப சிங்கத்தை கண்டாலும் இது பொல்லாது, மாட்டை கண்டால் பசு சாதமான சாதமான மிருகங்களுக்கு பால் தரும். நாயை பார்த்தவுடன் அந்த உருவத்தை பார்த்தவுடனே நாங்கள் நாய் நன்றி உள்ளது என்று அறிவோம். ஆனால் மனிதர்களே அத்தனை மிருகங்களும் இருக்கு. புலி இருக்கு, சிங்கம் இருக்கு, கரடி இருக்கு, நரி இருக்கு, புலி இருக்கு, எல்லா விதம் பாம்பு இருக்கு, நஞ்சு இருக்கு, எல்லாம் இருக்கின்றது. ஆனால் ஒரே முகம்தான் மனிதன்
1: இருக்கு.
0: கண்டுபிடிக்கிறது கடினம். அவருடைய செயல்பாடுகளில் தான் நாங்கள் புரிந்து கொள்ளலாம். நல்லது செல்வர், சிறப்பாக பேசி இருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் சந்திப்போம். நாளை உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இது செய்ய முடியாது. இது ஏற்பட்டா செய்ய முடியாது.
1: இது
0: நல்ல சிம்பிள். இதே இன்றைய காலையிலே ஒரு பாடலிலேயும் வந்து நான் அந்த பாடலுக்கு மொழிபெயர்ப்பு செய்யும் பொழுதும் கூட இந்த வார்த்தை கண்டுபிடிச்சு கொண்டு வாருங்க. இல்ல மேலே நிகழ்ச்சி நேரத்திலே வந்து கேட்ட பாடல்கள் உள்ளே ஒரு பாடலில் இந்த சொல் இந்த பதம் வந்தது. நான் அதை குறிப்பிட்டும் இருந்தேன். நன்றி. மீண்டும் வாருங்க.
1: நன்றி
0: நன்றி மாறேன். நன்றி. அதை கூற முடியாமல் போய்விட்டார்கள். எங்கே யாருக்கு ஞாபகம் இருக்கு அவர் வந்து கூறலாம். ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். இது மன்னர் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சேவை. ராஜ்குமார் வந்துட்டு. வணக்கம் வணக்கம் தர்மபுரி ராஜ்குமார் அவர்களே. வணக்கம்
2: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம் வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமா இருக்கிறீங்க. நீங்க அம்மா நல்லா இருக்கீங்களா?
0: எல்லோரும் நலமாக இருக்கின்றோம். வாழ்த்துக்கள். அங்கே தர்மபுரியிலே எப்படி இருக்கின்றது? கொரோனாவினுடைய அதிகரிப்பு அதிகரித்துக் கொண்டு போகின்றதா, குறைந்து கொண்டு வருகின்றதா?
2: கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்க ஐயா. கொஞ்சம் குறைஞ்சிருக்கு.
0: கொஞ்சம்
2: நிறைய குறையிலீங்க. கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அவ்வளவுதான். இந்த அரசாங்கத்தின் நடவடிக்கையும் காரணமா கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்க.
0: கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. வாழ்த்துக்கள். நன்றி. நல்ல செய்தியாக இருக்கின்றது.
2: சற்று
0: நன்றி.
2: நன்றி.
0: இப்பொழுது நாங்கள் நாளைய தினம் இன்னும் பாடல் உங்களுக்கு தேவை. அதை முதல்ல கூறுவோம், பின்பு பேசுவோம்.
2: சரிங்க. கோபுர வாசலில் படம்.
0: கோபுர வாசல்ல என்ன பாடல்?
2: காதல் கவிதை படித்திற நேரம்.
0: ஓ, எப்படி அந்த பாடல் ஆரம்பிக்கும் நீங்க பாடங்கள் கேட்போம்.
2: காதல் கவிதைகள் படித்திற நேரம்.
0: ஓ, அப்படி
2: இதெல்லோரும் ஆரம்பிக்க பாருங்க.
0: நல்ல பாடல், நல்ல பாடல். காதல் கவிதைகள் படித்திட நேரம் அப்படித்தானே?
2: ஆமா.
0: அந்த பாடல் உங்களுக்கு கதம்பத்தில் நாளைய தினம் உங்களுடைய கதம்ப நேர் விருப்பத்தில் பகல் நேரத்தில் கிடைக்கும். சரி, இப்பொழுது நாங்கள் ஒரு குடும்பத்தை பற்றி பேசுகிறேன் கேட்டுக்கொண்டு நினைக்கின்றேன். குடிவாரம் பேச்சு முடிஞ்சா போச்சு என்பதை பற்றி நீங்கள் எப்படி நினைக்கிறீர்கள்?
2: குடிகாரம் தெரிஞ்சுதாங்க பேசுறாங்க. நானும் பாத்துருக்கிறேன். அதாவது குடிச்சிருந்தா யாரும் எதுவும் பேசமா இதுதான் நம்மள தப்பா நினைக்க மாட்டாங்கன்றது ஒரு சைக்காலஜி அவங்களுக்கு. இதுதான் வாய்ப்பு பயன்படுத்தி பேசுறாங்க. நீங்க அவங்க தெரியாம உளறதில்லை, தெரியாம பேசுறது இல்ல, தெரிஞ்சுதான் பேசுறாங்க. நானும் நிறைய பேரை பாத்துருக்கீங்க. அதெல்லாம் வேற சொல்லுங்க.
0: குடிகாரன் பேச்சு முடிஞ்சா போச்சு என்று சொல்லி அவன் பேசும்போது நாங்கள் திருப்பி ஒண்ணும் கேட்காம அவன் குடிச்சிட்டு போறான், நாளைக்கு அவன் கேட்டா தெரியும். அது எங்கே போகிறது தெரியாம முடிஞ்சா போச்சு. எது அவன் பேசிய வார்த்தை போகுமா, அல்லது அவன் பேசிய விடயம் போகுமா, அல்லது அவனுடைய வெறி போகும், அந்த மது போதை போகுமா, அல்லது அந்த பேசியவருடைய மனக்குறை போகுமா? குடிகாரன் பேச்சு அவன் பேசிட்டு போவான்,
2: குடிச்ச அவன் குடிச்ச போதை தான் போகும், அவன் பேசுற பேச்சு
0: போகாது. சமுதாயத்தில் அவருக்கு முத்திரை பதிக்கப்படும். நல்லபடியா? நல்லபடியா?
2: கட்டாயம், கட்டாயங்க.
0: குடிகாரன் வந்து பேசுகிறான்னா நாங்கள் அதை அவருக்காக நாங்கள் பரிதாபப்படவோ அல்லது இழக்கப்படவோ அல்லது அவரை மன்னித்து விடவோ முடியாது.
2: அதுக்கு
0: என்ன, கொஞ்சம் கூட குடிப்பாங்க. ஒரு கிளாஸ் எண்ணி
2: குடிக்கிறாங்களே இல்லைங்கயா, மக்கள் வந்து அவங்க ஏன் பேசுறீங்க, அவனே குடிகாரன்வாங்க, மக்கள் சப்போர்ட் பண்றாங்க, அது ஒரு தப்புங்க.
0: குடிகாரன் முடிஞ்சா போச்சு மன்னித்து விட முடியாது. நாங்க அவனை தள்ளி வைக்கத்தான் வேண்டும். அவன் தானாக திருந்த வேண்டும். உணர்ந்து வந்தால் மனிதன், இல்லை என்றால் அவன் மிருகத்தை கிடைக்கவில்லை. அதான் நான் சொன்னேன், மனிதன் உள்ளேயத்தில் மிருகங்கள் இருக்கு, ஆனா ஒரு முகத்திலேதான் பார்க்கின்றோம். ஆனா மிருகங்களிலே பல குணங்கள் இருக்கிறது, பல குணங்களுக்கும் பல முகங்கள் இருக்கு, நாங்கள் பார்த்து புரிந்து கொள்ளலாம். இவனுக்குள்ளே எத்தனையோ இருக்கு, அதுக்குள்ள குடிகாரன் எத்தனையோ ராட்சத குணம் படைச்சு. நல்லது, ரெண்டு எழுத்துக்களை கொண்டு ஒரு பதம் கொடுத்திருந்தேன், ராஜுவார் கண்டுபிடித்தீர்களா?
2: ஐயா சொல்லுங்க, இப்பதான் நான் வந்து ஒரு பேசிட்டு மட்டும் வந்தேன்.
0: இரண்டு எழுத்துக்களை கொண்டு ஒரு பதம், அந்த பதம் என்ன வந்தா எதை குறிக்கின்றது என்றால், இப்ப எங்களுக்கு ஒரு காரியத்தை செய்ய போகின்றோம் அல்லது ஒரு விடயத்தை எண்ணிக்கொண்டிருக்கின்றோம், அதை செய்வதற்கு இது கொஞ்சம் இந்த விடயம் இருக்கின்றது, செய்ய முடியாம இருக்கின்றது. இரண்டு எழுத்துக்களிலே அந்த பதத்தை நாங்கள் கூறுவது உண்டு. மற்றொரு பதம் அந்த வீடு
2: தடை தடை தடை
0: தடை அல்ல. அதே போல இன்னும் ஒரு, அதுக்கு இன்னும் ஒரு வார்த்தை இருக்கின்றது, இன்னும் அழுத்தமாக நல்லா அது புரிய. என்னப்பா வீடு கட்டினா அந்த மாதிரி கட்டுரை ஒழுங்கி கொண்டு வந்து என்ன இடையில நிறுத்தி விட்டா என்ன நடந்தது என்று கேட்கும்போது அவர் கூறுவார். அப்படி போறது வியாபாரம் என்னால முதல் போட்டு எல்லாம் செய்ய முடியாமல் இருக்கின்றது, பெருக்க முடியாமல் இருக்கின்றது, அதுக்கு இப்படி ஏற்பட்டு விட்டது, இது இது தடையாக இருக்கின்றது. அந்த ஒரு ரெண்டு எழுத்துல ஒரு பதம் இருக்கின்றது, அப்படி கூறுவார்கள்.
2: இரண்டு எழுத்து அப்படிங்களா? சரி,
0: அது வந்து மகிழ்வாக இருக்காது, துன்பமாகத்தான் இருக்கும். அந்த அந்த விடயத்தை தான் அது கூறுகிறது, அது ஒரு துன்பமான விடயமா தான். சார்
2: துன்பமான, சரிங்கய்யா, நடுவில் வரங்கய்யா.
0: தடையை நீங்கள் மாற்றி யோசிங்க, மாற்றி யோசிங்க, சரியாக வரும். இன்னொரு பதம் இருக்கின்ற தடை வந்து ஒரு விடயத்தை தான் கூறவில்லை, தடை பல விடயத்தை கூறுகின்றது. இது ஒரு விடயத்தை தான் அங்கே அழுத்துக்கிறது. சரிதா?
2: சரிங்கய்யா, சரிங்கய்யா,
0: நல்லது.
2: நன்றிங்கய்யா,
0: நன்றி. ராஜ்குமார் வந்தீங்க, நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு, நலமாக இருங்கள்.
2: நன்றி,
0: நன்றி, நன்றி. எங்கே சந்தன் ராஜே காணவில்லை, ஒரு தடவை அழைச்சு ரெண்டு தடவை அழைச்சு அவர் சுங்கப்போய் விட்டார் போல் தெரிகிறது. 10:40 இரவு நேரம் உங்களுக்கு, எங்களுக்கு இங்கே 11:12 எங்கே பதத்தை கொண்டு வாருங்க. இரண்டாவது பதமும் கொடுக்க போன்று, இரண்டாவது பதமும் இரண்டு எழுத்துக்களை கொண்ட பதம். இரண்டாவது பதமும் வருகிறார் ஃபாரூக், கொண்டு வருகிறார் ஃபாரூக், கொண்டு வாருங்கள்.
2: வணக்கம்,
0: வணக்கம்.
2: நோய்,
0: நோய் நோய் என்ன கட்டியும் கட்டிடலாம், மற்றவர்களும் சேவிக்கலாம். அடுத்து இரண்டாவது பதவும் தருகிறேன், அதுவும் இரண்டு எழுத்துக்களை கொண்டது. அது எங்களுக்கு எல்லா உயிர்களுக்கும் இருக்க, சில உயிர்களுக்கு இல்லை, சில உயிர்களுக்கு இருக்கின்றது, எங்களுக்கு நிச்சயமாக இருக்கின்றது. நாங்கள் மாறி எல்லாத்தையும் உபயோகிக்கிறோம். அது உடலிலே இருக்கின்றது, உள்பாகத்திலே இருக்கின்றது, வெளியே பார்க்க முடியாததை, இரண்டு எழுத்துக்களை கொண்டது. ஆனால் மிக முக்கியமான உபயோகம் இது. மனித உறுப்புகள் எல்லாம் முக்கியமானதான், இது அதி முக்கியமானது. உட்கார்ந்து வாருங்கள். இரண்டு பதம் தந்திருக்கேன், இரண்டு பதத்தையும் விடுவித்து புள்ளிகளை பெற்றுக் கொள்ள வேண்டும். விரைவாக வாருங்கள்.

0: ஒரு சிலர் தூக்கத்துக்கு சென்றிருப்பார்கள் என்று எண்ணுகின்றேன். நாளை பணி இல்லை, சிலருக்கு பணி இருக்கும் எனக்கு கூற முடியாது. ஒரு சிலர் தூக்கத்துக்கு செல்லாம், ஒரு சிலருக்கு இப்பொழுது வீட்டிலே மடங்கி இருக்கின்றபடியால் வீட்டில் எல்லோரும் இருப்பார்கள், அவர்கள் தொலைபேசியில் வந்து பேசுவது இடையூறாக இருக்கலாம். ஒரு சிலர் வேறு ஊடகங்களிலே நிகழ்வுகள் ஏதாவது இருந்தால் பொழுதுபோக்குக்கு பார்த்துக் கொண்டிருக்கலாம். ஏனென்றால் இப்பொழுது வீட்டுக்குள்ள இருக்கிறதா நீ வருகின்றார் என்று ஒருவர் கேட்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: இரண்டு பதம் தந்திருந்தேன் முதலாவது பதம் வந்து
0: ஒரு விடயத்தை நாங்கள் செய்து கொண்டு போகும் பொழுது இது ஏற்பட்டால் இப்படி கூறுகின்றோம்.
1: நாங்கள் ஒரு விடயத்தை செய்ய போகும், நல்ல விடயத்தை செய்யும் பொழுது செய்ய முடியாமல் இருக்கின்றது. அது ஒரு விடயத்திலே அது முடியாமல் இருக்கின்றது ஒரு விடயத்தால். அதை இரண்டு எழுத்துக்கள் கொண்ட சொல்லால் நாங்கள் அதை கூறுவோம். அவர் ஒருத்தர் வந்து தடை என்று கூறினார். தடை ரெண்டு எழுத்து தானே, அது அல்ல என்னிடம். தடை வந்து பல வடிவங்களே, அதற்கு பல விதமான தடைகள் இருக்கின்றது. இது வந்து ஒரே ஒரு விதமான வடிவத்துக்காகத்தான் இது ஏற்படும். அது இரண்டு எழுத்துக்களை கொண்டது.
0: அடுத்த
1: துன்பமான விடயமாகத்தான் இருக்குங்க. ஒன்று செய்ய முடியாது இல்லையாவிட்ட துன்பம் தானே ஐயா. ஒரு ஒரு வீடு கட்டி எல்லாம் கட்டி முடிஞ்சு கடைசி நேரத்தில் முடிவடைவதற்கு சில இந்த விடயம் ஏற்பட்டு விட்டது. ஏற்பட்டு விட்டால் இந்த ஒரு விடயத்திலே இந்த விடயம் இந்த ஒரு விடயத்திலே அது செய்ய முடியாமல் இருக்குங்க. அந்த விடயத்தை கூறுவதற்கு இது உபயோகிக்கப்படுது. இந்த வார்த்தை இந்த வார்த்தை இரண்டெழுத்து வார்த்தை. அடுத்தது உடம்பிலே இருக்கிற ஒரு உறுப்பு, அது ஒரு உள்ளுறுப்பு, மிகவும் அத்தியாவசியமான உறுப்பு, தேவையான உறுப்பு. இதை வைத்துத்தான் மனித நடமாட்டமே. உடலில் உள்ள உறுப்புகளுக்கு எல்லாம் முக்கியமானதானே, இது அதிமுக்கியமானது. இரண்டு எழுத்துக்களை கொண்டது. அதையும் கண்டுபிடித்து பாருங்கள். அந்த நேரத்தில் இந்த குடிகாரன் பேச்சு விடுஞ்சா போச்சு என்பதற்கு நீங்கள் என்ன விளக்கம் கூற இருக்குங்க? குடிகாரன் பேச்சு விடுஞ்சா போச்சு என்ன கூறுகிறோம்?
0: நம்ம பார்த்ததே சொல்லுங்க. என்ன நம்ம அந்த விளக்கு நமக்கு இல்ல,
1: அது இல்ல, அது தெரியல. இப்ப நாங்களே இல்லாம தானே பேசுகிறோம். வெத்தினத்துல படிச்சிருக்கோம், காட்சிகளை பார்த்திருக்கோம், நேரடியாக கண்டிருக்கின்றோம். இந்த குடிகாரர் பேசுவதை எல்லாம் அவர் பேசுற பேச்சு விடுஞ்சா போச்சு, அதுக்கு என்ன அர்த்தம்?
0: குடிகாரன் பேச்சு விடுஞ்சா போச்சுன்னா அதுல நிறைய விடயம்
1: இருக்கியா.
0: குடி பழக்கம் வந்து உடல் நலத்துக்கு கேடா இருக்கு, ஒன்னு ஒரு விஷயம்.
1: அதெல்லாம் தெரியுது. குடிகாரன் பேசுற பேச்சு விடுஞ்சா போச்சு, இது என்ன அர்த்தம்? இது
0: அவங்க மாத்தி மாத்தி பேசுவாங்க. தண்ணி தண்ணியை சாப்பிட்டுட்டு அது சரியான பதிலா இருக்காது, எதையாவது சொல்லிட்டே இருப்பாங்க, அதை ஏத்துக்கிற முடியாதா இருக்காது. பயன்பாடா இருக்காது, ஒண்ணுக்குமே ஆகாத விஷயத்த வந்து திரும்ப திரும்ப பேசிட்டே இருப்பாங்க. அது சரியான விடயமா இருக்காது.
1: முடிஞ்சா போச்சு சொன்னா அவன் பேசிய அந்த இடத்துல விட்டுற வேண்டும். அடுத்த நாள் சொன்னா அவனுக்கு தெரியாது, ஆனா எங்களுக்கு மனதுக்கு உறுத்துமி.
0: ஆமா ஆமா ஐயா, சிலவங்க நேரத்துல பாத்தீங்கன்னா தண்ணிய சாப்பிட்டுட்டு வார்த்தை வித்தியாசமா பேசிடுவாங்க.
1: யார் நிக்கிறவர்கள் தெரியாமல் பேசுவார்கள்.
0: யார் நிக்கிறாங்க, என்ன தங்கச்சியா மனைவியா குழந்தையா கூட தெரியாது உங்களுக்கு.
1: அதிலே பேசுகிறார். அந்த பேச்சு அவருக்கு மறுநாள் முறை அந்த மதுபோதம் முடிஞ்சு அவர் தூக்கத்தாரு அவருக்கு தெரியாது. சரி போச்சு, அந்த கருத்து இல்லை. மது அருந்திவிட்டு அவர் துர்வார்த்தைகளை எல்லாம் பேசி துன்மார்க்கமாக நடந்தால் அது எப்படி போகும்?
0: போக முடியாது. மத்தவங்க மனநில பாதிக்கப்படுறாங்க. அவர் பேசிட்டா நைட் அப்படி அப்படிங்கிற வேதனை இவங்களுக்கு மனசுல இருந்துகிட்டே இருக்கியா?
1: அப்ப அவர்
2: மத்தவங்களுக்கு பெரும் பாதிப்பத்தாச்சு
1: குடிகாரனும் மறந்து அவன் மறந்து வச்சு நடிப்பான் பேச வேண்டிய பேசி விட்டு மறந்தால் நான் நேற்று தண்ணியில பேசிவிட்டு என்று விட்டு போவான்.
2: ஆனா இருக்கு
1: அவங்களுக்கு
2: போதையில தண்ணிய பேசிவிட்டு அப்புறம் காலையே மறுநாள் காலையே தெரியாத மாதிரி நடிக்கிற பழக்கம் இருக்கு அவங்களுக்கு.
1: அவர்களும் சமூகத்தில் எப்படி நாங்க கணிக்க வேண்டும் சமுதாயத்தில்
2: நம்ம ஏத்துக்க முடியாது. அந்த கவர்மெண்டே தான் அடைச்சு வச்சிருக்காங்க பாந்தி கடையில இப்ப எல்லாத்தையும் கொள்ளா முடிஞ்சிச்சுன்னா திரும்ப திறந்து விட்டுருவாங்க.
1: அது அது அடைச்சாலும் பிளாக்ல செய்வாங்க கள்ள கள்ள கள்ளச்சாராயம் காட்டுவார்கள் தானே. ஆதலால் எனக்கு தெரிந்த ஒரு வழி இருக்கிறது ராமனையா அவர்களே, அப்படி மது போதை மதுவுக்கு அடிமைப்பட்டவர் மது அருந்துபவர்களை தள்ளி வைக்க வேண்டும்.
2: சரியான
1: பதிலையா ஏற்றுக்கொள்ள பெற்ற பிள்ளைகளாக அவரை தள்ளி வைக்க மனதை இறுக்கி கொண்டு துன்பத்தை மேலும் சுமக்காமல் அவரை தள்ளி வைக்க ஏற்றுக் கொள்ளவே கூடாது. அவர் பல துன்பங்களை செய்வார்கள் உடனே காவல்துறைக்கு அறிவிக்கலாம் அயலட்டையோ பஞ்சாயத்துக்கு கொண்டு அவரை தள்ளி வைக்க மனத்தோடு சம்பந்தப்பட்டது. இது கல்லச்சு விடுவோம் நாய் போன கடிச்சு சாடம் போடுன்னு கலைச்சு விட்டுருவோம். அவர் மீண்டும் போய் எனக்கு இப்படி செய்ய இன்னும் ரெண்டு கிளாஸ் அடிச்சு போட்டு அப்படியே படுத்துருவார். ஒவ்வொரு நாளும் அதை செய்து அவர் அப்படியே செத்து போகணும். அவன் சமுதாயத்துக்கு உதவாதவன் அவன் ஒரு கேன்சர் நோய் ஐயாது சமுதாயம் என்ற சமுதாயத்துக்கு அவனோட நோய்.
2: மனசுக்கு வேதனை தரக்கூடிய எத்தனையோ விஷயங்களை
1: குடிக்கிறதுனால
2: மங்கிமார்கள்லாம் வந்து இன்னைக்கு தாலிக்கரை இழந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க.
1: சின்னவளையன் பிபி பிரகாசர் உதாரணம் சொன்னார் ஒரு முனிவருடைய கதையை. நல்லவனா இருக்குன்னா மூன்று பிள்ளையை செய்ய சொன்னோம் மூன்றும் பிள்ளையென்று எழுந்து விட்டு சின்ன பிள்ளையை செய்வோம்ன்றது மதுவை கொடுத்த உடனே மற்ற பிள்ளைகளையும் செய்துவிட்டான். அவன் மனம் தான் காரணம் இருக்கு. அவன் மனத்தாலே தான் உணர்ந்து திரும்பினால் மனிதன் இல்லை என்றால் அவன் வந்து ஒரு சமுதாய துரோகி. சமுதாயத்துக்கு கிடைச்ச ஒரு புற்று நோய் மாற்ற முடியாத நோய் அதை வெட்டி அறிந்து விட வேண்டும். புற்றுநோய்க்கு
2: எவ்வளவுதான் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவங்க என்ன கூடிய நாய் வாழ கூட நிமித்தலாம் அவங்க நிமித்த முடியாது.
1: அவனும் தெரிஞ்சல அவனை தள்ளி வைப்பதுதான் ஒரு மருந்து.
2: நம்ம குடும்பத்துல மட்டும் தள்ளி வைக்க சரியா வராது.
1: உறவினர்கள் நண்பர்கள் பெரிய போட்டுகளை வெளியே வைத்து இவன் குடிகாரன் இவனை யாரும் சேர்க்காதீர்கள். ரெண்டு பேரும்
2: சாப்பாடு போடலாம் போயிருவாங்க புறப்பட்டு
1: வேறங்க போவான். அப்படி சண்டைக்கு தள்ளி மூளைக்கு மூலம் அவன் பெயரை மொழி கட்டி தோக்கப்படுவான். இவன் இன்ன இவன் இன்னார் இவன் இவன் வரும் குடிகாரன் சமுதாய விரோதி சமுதாயத்துக்கு இவனால் துரோகம் என்றழுவி விடவனும் தூவி இல்லாமல்தான் பேசுவாங்களோ இல்லையா வந்து.
2: ஆமா தன்னுடைய சீனத்துக்காண்டியே தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிட்டு தன் பின்னாடி இருக்கக்கூடிய குழந்தைங்க பெத்த தாய் தகப்பன் மனைவி இதெல்லாம் இழந்துட்டு அவன் வாட்டுக்கு போயிடுறான். நீ பார்த்தா அவங்க படுற வேதனைகள் நமக்கு கண்மடி தெரியுதா இல்லையா?
1: சில பெண்கள் இழக்கப்படுவார்கள்
2: கண்மடி பாக்குறோம்.
1: நாலாண்டு மேலே செய்யறோம் பாரங்கள் தூக்கி மூட்டை கஷ்டப்பட்டு மேலே செய்யறார் தேகால புக்கு இதுல கொஞ்சம் நல்ல பால் வாங்கி குடிங்க நல்ல பூசாக்குள்ள சத்து இல்ல உணவுல சாப்பிடுங்களே. இதை குடித்த உடனே அவருக்கு சோம் வந்துருமா உசார் வந்துடும் உற்சாகம் வந்துடும். வியாபாரத்துக்காக விளம்பரங்களை அழகா செய்கிறார்கள் இவர்கள். அதை கூட பெரிய விளம்பரதாரிகளா இருக்கின்றார்கள். பள்ளிக்கூடம் நாளைய தினம் என்ன பாடல் ஐயா உங்களுக்கு வேண்டும்?
2: சின்னஞ்சிறு உலகம் படத்துல இருந்து ஒரு பாட்டி அது மனசு இருக்கணும் மனசு இருக்கணும் பச்சை பிள்ளையாட்டம் ஒரு பாட்டி அந்த பாட்டு போடுங்கயா.
1: அந்த பாடல் வந்து அண்ணன் தங்கை பாடுற பாடா?
2: அதே அண்ணன் தங்கை ரெண்டு பேரும் சேர்ந்து
1: பாடுறது கொண்டு பாடுவாரா தானே?
2: ஆமா ஆமா ஆமா ஆமா பாட்டிங்களே அவரு
1: நல்ல
2: அதே மாதிரி பாடுவாங்க.
1: அந்தனாலே கவிஞர்களுடைய எழுத்துக்கள் இல்லையா மனசு இருக்கணும் மனசு இருக்கணும் நல்ல பாடல். இப்ப இந்த இரண்டு பதத்தையும் கண்டுபிடிச்சு கொண்டு வரலாம் தானே ராமன்?
2: கண்டுபிடிச்சு வர முதலாவதுக்கு வந்து அதுக்கு கஷ்டம்னு சொன்னீங்க அது அதுக்கு பணம் விடயமா வரும்
1: ஐயா
2: காசு
1: அது காசுக்கு என்ன நடக்கின்றது? ஏன் காசு இருந்தா செய்யறான் தானே அது எப்படி கூறுவோம், அப்படி கூறுவோம். அந்த பணத்தோட தான் சம்பந்தப்பட வரும் அந்த படம். அதே மாதிரி எல்லோரும் பாதிக்கிற படம் தான் அது. நீங்க கிட்ட நெருங்கி விட்டீங்க. இரண்டு இடத்துக்களை கொண்ட படம், நாங்கள் உபயோகிக்கின்ற படம் தான் அது. மற்றதும் வந்து ரெண்டு எழுத்துக்களை கொண்ட உடம்புக்குள்ளே இருக்கின்ற ஒரு ஒரு ஒரு உறுப்பு, மிகவும் முக்கியமான உறுப்பு. கண்டுபிடித்து கொண்டு வாருங்கள், கண்டுபிடித்தால் கொண்டு வரலாம். மிகவும் சுலபமான ஒரு பதம், எங்கே கொண்டு வாருங்கள். யார் சொல்வது? ஓடி வர வேண்டும், சொல்ல வேண்டும், ஓடி வந்து சொல்ல வேண்டும்.

0: எங்கே கண்ணன் தூங்கி விட்டாரோ தெரியவில்லை. மாலை நேரத்திலே நேரத்துக்கு வந்தவரால் இணைய முடியவில்லை. கண்ணன் வந்தால் இந்த முடைகளை எல்லாம், இந்த தடைகளை எல்லாம், இந்த எல்லாவற்றையும் இந்த கொண்டு சீதா கூறிவிடுவாரே. கண்ணா ஓடி வாருங்கள். பாரவ் கொண்டு வந்திருக்கு, பாரவ் கொண்டு வாருங்கள்.
1: வணக்கம்ப்பா. அந்த ரெண்டாவது சொல்லுக்குப்பா மூளை தான் மூளை.
0: வாழ்த்துக்கள் உங்களுக்கு இருக்கு ஐயா, சரியாக. இரண்டாவது மறு உறுப்பு, ரெண்டு இடத்தை கொண்டும் மிகவும் முக்கியமான உறுப்பு மூளை என்பது என்னிடம் பதம். கண் இருக்கு, கால் இருக்கு, அப்படி இருக்கு, ஆனா மூளை தான் மிக முக்கியமா, அது முக்கியமானது. சரி, அந்த பதத்தை
1: ராசி ராசி ராசி
0: ராசி இல்லாதபடியால் இது முடியாமல் இருக்கின்றதா? அது செல்லாது, அது
1: செல்லாது.
0: மீண்டும் பாருங்கள். எங்கே இப்ப நீங்க கூறியது இருந்தவர்கள் இப்ப கூறலாம். மூளை என்ற பதம் கொண்டு வந்து தந்தீர், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அதை அது இருப்பவர்கள் அதை கண்டுபிடிக்க உதவியார்கள் என்றால் இப்ப நடந்த சம்பாஷணையிலேயே அந்த சொல்லு வந்து விட்டது, தெரியாமல் நானே கூறிவிட்டேன். எங்கே கண்டுபிடித்து விட்டான் கண்ணன். கண்ணா கொண்டு வருவாருங்கள். வணக்கம் கண்ணா. ஐயா தூங்குறீங்கள ஐயா, மன்னிக்கப்படும், தூங்குறீர்கள். தூக்கத்தால் எழுந்தது போல் கூட குரல் தெரிகின்றது. சரி, நிலமா
1: இருக்கீங்களா?
0: இப்ப சரியா வருது. மாலை நேரத்தில் நீர் நேரத்தில் உங்களை இணைக்க முடியவில்லை என் சின்ன குழந்தைகளே.
1: கடைசி நேரத்தில் வந்துட்டா?
0: கடைசி நேரம் இல்லை, நீங்க கடைசி நேரம் இல்ல, அந்த நீங்க வந்த நேரத்தில் நிறைவாக வந்து விட்டார்கள். 21 நேர்களும் அப்ப குறிப்பிட்ட நேரத்துக்கு மறுக்கோடு இருந்தும் 15 நிமிடம் கூட எடுத்துக்கிட்டேன். செல்லவங்க கணக்கு பார்த்து போட்டு சொல்லிவிட்டேன். 15 நிமிடம் கூட எடுத்துட்டீங்களா? இப்ப இரண்டு பதங்கள் கொடுத்திருந்தேன் கண்ணா. அதுவே முதலாவது பதம், ஒரு பதம் வந்து ஃபாரூக் கூறிவிட்டு போகிறார். அது இரண்டு எழுத்துக்களை கொண்ட மனித உறுப்புகள் என்று மூளை என்று குறிப்பிட்டார்.
1: மூளை
0: அது கூறிவிட்டார்,
1: சொல்லிட்டாரா?
0: சொல்லிவிட்டார். அடுத்த பதம் வந்து இன்னும் யாரும், அதான் முதல் வந்த பதம் யாரும் கூறவில்லை. இரண்டு எழுத்துக்களால் ஆன ஒரு பதம், ஒரு சொல்லு. அநேகமாக நாங்கள் ஒரு விடயத்தை செய்ய முடியும், ஒன்று செய்து கொண்டு போகின்ற போல தொடர்ந்து செய்ய முடியாமல் இருக்கும். ஒரு விடயத்தை செய்ய வேண்டும் என்று நாங்கள் நினைப்போம், அதை செய்ய முடியாமல் இருக்கும். அந்த நேரத்தில் இந்த விடயம் ஏற்பட்டுவிடும். அப்ப கேட்டார், ஏனப்பா இது செல்லாது செல்லாது மாத்தி யோசி. நாளைக்கு அப்ப என்ன பாடல் கேட்க போகிறீங்க? நாளைக்கு தினம் என்ன பாடல் கேட்க போகிறீர்கள்?
1: நாளைக்குங்களாப்பா? நாளைக்கு வந்து நீ பாதி நான் பாதி கண்ணே பாத்துங்கப்பா.
0: நீ பாதி நான் பாதி கண்ணே என்ற பாடல். நீ பாதி என்ன திரைப்படம்
1: அது? கேடி கண்ணுங்கப்பா.
0: கேளடி கண்மணி. கண்ணன் பொருளா சரியாக நேற்றைய தினம் ஒரு ஒரு பாடலுக்கு பிழைத்து விட்டது.
1: என்ன பாடுங்கப்பா?
0: அது வந்து திருமதி பகுமதி என்ற திரைப்படத்தை பாட நீங்கள் மாறி கூறிவிட்டீர்கள். அது அழைத்து விட்டோம். அது பாடல் சரியா வந்தது ஐயா. என்ன பாடல் என்றதை நான்
1: மாறி
0: என்ன பாடல்? சரி, இந்த ரெண்டு பாடத்தை விட இன்னும் ஒரு குடியை நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம் என்று என்னவென்றால், நீங்கள் இந்த குடிகாரன் பேச்சு முடிஞ்சா போச்சு, இதை எப்படி பாக்குறீர்கள்?
1: அது உண்மைதாங்கப்பா.
0: பேச்சு போகுமா, போதை போகுமா, எது போகும்?
1: என்ன சொன்னாங்க விஷயமே போயிருங்கப்பா, போதையே போயிடும். அவர் சொன்ன விஷயமே போயிடும், அதுல வந்து ஒண்ணு இருக்காது.
0: அதனால
1: அதாவது நண்பர் ஒருத்தர் இருக்காருங்கப்பா, அவரு நைட்டு அது மாதிரி போதையில போன் பண்ணி நிறைய சொல்லுவாரு, பேசுவாரு. காலையில போன் பண்ணி கேட்டா சொன்னதெல்லாம் அப்பதையும் நடந்திருக்காரு. நான் எப்படா பண்ண
0: தெரியாது. ஆனால் மகனே, அந்த இடத்துல இப்ப குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சுது, விடியம் போச்சுன்னு அது யாருக்கு போவது? அது பேச்ச பேசினா பேசப்பட்டவர் ஒருவரை பற்றி கூடாமல் பேசுகிறார். அது முடிந்தவுடன் அவர் பேசியதெல்லாம் போயிருமா?
1: அந்த வழியதல்லப்பா, விடிஞ்சாதான் அந்த பேச்ச பத்தி பேசி முடிச்சா.
0: அவர் பேசிய பேச்சு அவருக்கு காலையில மதுபோதை முடிந்தவுடன் தெளிந்தவுடன் போய்விடும். அது ஆனால் அவர் பேசிய பேச்சினால் பாதிக்கப்பட்ட அந்த மனிதனுடைய உள்ளத்திலே ஏற்பட்ட பாடு போகுமா? அந்த துன்பம் போகுமா?
1: துன்பம் போகாதுங்கப்பா,
0: போகாது. அப்ப எப்படி குருகிறார் வீட்டுக்கு என்ன குடிகாரம் பேச்சு முடிஞ்சா போச்சு இப்படி கூறுகிறார்கள்?
1: அப்ப அந்த சொன்ன வார்த்தை தான் போச்சு, அதனால ஏற்பட்ட வடுவாம் போகவே போகாது. அந்த வார்த்தை போய்
0: சொன்ன வார்த்தை போகுது, அவருக்கு அவருக்கு மறந்து போகுமே தவிர எங்களிடம் அழிந்து போவாங்க.
1: அவன்
0: குடிகாரம் சொல்லிட்டு போறான் அப்படித்தான் பேச்சு, அதெல்லாம் குடிகாரன் பேச்சு முடிஞ்சா போச்சு அப்படி நாங்க எடுத்துக்கொள்ள முடியாது. அவ்வளவு மனதுக்கு துன்பமா இருக்குமே. சரி, அப்படி குடிகாரன் பேச்சு முடிஞ்சா போச்சு நாங்க கூறுவோம். அந்த குடிகாரரை நீங்கள் என்ன செய்வீர்கள்? எப்படி அவரை திருத்துவீர்கள்?
1: அறிவுரை சொல்லி பார்த்தாச்சுப்பா, என்னமோ சொல்லி பார்த்தாச்சு. அவங்களா பார்த்து திரும்ப மாட்டாங்களே, நம்ம யாரும் திருத்த முடியாது.
0: ஆனா இப்பவும் அவர் உங்களோட நண்பரா இருக்கின்றாரா?
1: இருக்காரு, நண்பரா இருக்காருங்கப்பா.
0: நான் என்றால் அவரை தள்ளி வைத்து விடுவேன், ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அவரை. அவர் தங்கத்தாலே செய்தவராக இருந்தாலும் இப்படிப்பட்டவரோடு நாங்கள் தொடர்பு வைக்கவர் அவர் தள்ளிவிட வேண்டும். அவர் தானாக தெரிந்தவனும் இல்லாதவரை அப்படியே தள்ளி வைத்துக்கிற சமுதாயத்துக்கு அது ஒரு துரோகம்.
1: தள்ளி வைத்து டெய்லி நம்ம கூப்பிட்டு பேசியதுல வரதில்ல, நம்ம டெய்லியும் சுத்திட்டு இருந்தவர இப்ப வரதில்ல. ஆனா எங்கேயாவது பார்த்தோம்னா பேசுவோம்,
0: பேசுறது கூட தள்ளி
1: கூட
0: அவரை தள்ளி வைக்கணும். தள்ளி வைத்தான் அவருக்கு உணர்வு வரும். மற்றபடி தானாக திருந்தாதவர்
1: தள்ளி வைத்தா பேசுறது அர்த்தம் போயிடுவாங்க.
0: போட்டும் உங்களுக்கு ஒன்றுமாதான் மற்றவர்கள் சமுதாயம் நீங்க மட்டும் தள்ளுற அந்த சமுதாயமே அவரை தள்ளி வைக்க. அம்மா அப்பா கணவன் மன எல்லாரும் அவனை தள்ளி வைத்து விட வேண்டும்.
1: ஆமாங்கப்பா, ஆமா.
0: அப்பதான் அவர்களுக்கு அப்படி அழிந்து போயிடும். அவரால் எந்த லாபம் இல்லை. இவ்வளவு பிரச்சனைகளை ஏற்படுத்தி அவர் வந்து கூட பொறிச்சு வரியில வந்து ரெண்டு பேருக்கு இடையில ஒரு பிணக்கு முடியாது பேசிவிட்டு போயிருவார். அங்கே ரெண்டு பேரும்
1: தமிழ்நாட்டில் வந்து குடிகாரங்களும் தள்ளி வைக்கணும். தமிழ்நாட்டை தள்ளி வச்சா
0: தமிழ்நாட்டை தள்ளி வைத்து விடுறது எதுக்கு விடுறது? அப்ப குடிகார நாடு ரெண்டு பேர் பேர் எடுப்பேன். மது நாடு
1: அப்படி தமிழ்நாடு மட்டும் இல்ல, இப்ப உலகமே நீங்க அப்படித்தான்.
0: உலகத்திலே உலகம் ஐயா வியாபாரம் வியாபாரம் வியாபாரம்
1: இந்திய நாடுகள் தமிழ்நாட்டிலே பரவி வச்சுங்கப்பா.
0: மேற்கத்திய நாடுகள் எப்படி இல்லாமல் எங்கள் தமிழ்நாடு இலங்கை போல அங்க இங்கே இல்லை. அவர்களை தள்ளித்தான் வைத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு எல்லாம் ஒரு பரிபாலன நிலையத்தை எடுத்து அரசாங்கம் எடுத்துவிடும். அவர் குடும்பத்தோடய சேரவிட மாட்டார்கள், சமுதாயத்துக்கு உலக விட மாட்டார்கள். வேண்டிப்பா வச்சுக்கலாம். இவர்கள் மனதை கட்டுப்படுத்தி அவரை விட வேணும். எங்களுக்கு தான் இறக்கமனமாச்சு. பாவம் குடிக்க குடியில போயிடான் தெரியாமல் பேசுறோம். ஆனால் அவர் பேசுற பேச்சுனாலே சமுதாயத்துக்கு எவ்வளவு விரோதங்களும் எவ்வளவு கூடாது, எவ்வளவு பகைகளும்
1: அந்த குடியை எப்படி உடனும் பல விளம்பரம் பல விமர்சனம். நான் கூட ஒரு நிகழ்ச்சி கொடுத்தீங்கப்பா குடியை பத்தி. கேட்டவங்க கேட்டு ஒருத்தர் தெரிஞ்சா கூட நமக்கு சந்தோஷம் தானப்பா.
0: ஒருத்தன் தெரிஞ்சவனுங்க அவன் அப்படியே அவரை தள்ளி வைப்பதை விட வேறு வழி இல்லை அவர்களை திருத்துவதற்கு. தானாக திரும்ப வேண்டும் இல்லை என்றால் அவரை தள்ளி வைத்து விட ஒதுக்கி விட வேண்டும். அது ஒரு புற்றுநோய் சமுதாயத்துக்கு கேடு. இவ்வளவு பஞ்சமா பாதகங்கள் நடைபெறுவதற்கு அதுதான் காரணம். மனைவியார் பிள்ளையார் தாய் என்று தெரியாமல் நடப்பாங்க மதபோதர். அவங்களெல்லாம் குடிஞ்சி எப்படி செய்து போட்டா நாளைக்கு போயிருவோம்னு விட முடியுமா? யோசிச்சு பாருங்க. தந்தை அதாவது தாய் மகள் மனைவி மூவருக்கும் வித்தியாசம் தெரியாமல் இந்த கீழ் போக்கானவர்கள் செய்வார்கள். அவர்களை கூறலாம் குடிகாரன் செய்து போட்டா நாளைக்கு எழுந்து செய்ய முடியாதையா? நன்றி கண்ணா, நாளைய பாடல் நடந்து
1: விட்டீர்கள்.
0: சிந்தித்து பாருங்கள். நல்ல நீங்கள் சொன்ன நல்ல கருத்து தான். ஆனால் அவர்களோடு நாங்கள் சேரக்கூடாது, தள்ளி வைத்து விட வேண்டும் அவர்களை. அவற்ற பேச்சு செவி மறக்கவே கூடாது. நன்றி ஐயா, நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த உறவு யார் அழைத்த ரேவதியம்மா, நீங்கள் வந்திருந்தீர்கள். ராமன் நீங்கள் பதம் கொண்டு வந்தீர்கள் போல் இருக்கு. ரேவதி பதம் கொண்டு வந்திருக்கீர்கள், வாருங்கள், ஓடி வாருங்கள். இரண்டு எழுத்துக்களை கொண்ட அந்த பதம் மூளை உள்ளவர்கள் கண்டுபிடிப்பார்கள். இப்பொழுது கொண்டு வருவார்கள், ராமன் கொண்டு வந்திருக்கின்றார் என்று எண்ணுகின்றேன். அங்கே ஓடி வாருங்கள். இது மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே நாங்கள் கண்டுபிடி யார் சொல்வதோ என்ற நிகழ்விலே இன்னும் சொற்களை சேர்த்து கண்டுபிடித்து ஞாபக சக்தியை உருவாக்குகிற ஒரு கவனத்தை கொண்டு வர ஒரு விடயம். ஓடி வாருங்கள்.

0: மகள் ரேவதி வந்து விட்டார். வணக்கம் மகளே. ரேவதி, வணக்கம் ரேவதி. ரேவதி வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்.
0: வணக்கம் மகளே, வானொலி நிறுத்தி விட்டீர்களா? நல்லது. பேரும் தூங்கி விட்டாரா? அவர் பதவியில போட்டிருக்க தாத்தா, தேங்க்யூ தாத்தான்னு சொல்லி அவர் ஒரு பாடல் போகும்போது ஆடிக்கொண்டிருந்தாரா? தலை ஆடி ஆடி
1: கேட்டு
0: அப்படித்தான் நேற்றைய தினம் ஜஸ்வந்த் வந்திருந்தார், எங்க ராமனுடைய மகன். அவரும் வந்து இந்த பாட்டு தாத்தாவோட பேசணும் தாங்கன்னு கேட்டு பாடலை கேட்டார் அக்காவோட வந்து. அந்த பின்பு தான் கேட்டேன்னு அவருக்கு கூட ஒரு ஆடி ஆடி அந்த பாடல் கேட்டு முடிஞ்சுதான் போனார். அவரை பாடு போகும்போது ஆடிக்கொண்டே கேட்கின்றார். அந்த இசை அவர்களை கவர்ந்திருக்கின்றது. அவர்கள் கையில என்ன பொருள் புரியாது, அந்த இசை அவர்களை கவர்ந்து. அதே போல இவரும் கேட்டு அந்த உஷாராக ஒன்று கேட்டு விட்டு அதே பாணியில தேங்க்யூ தாத்தா அந்த வாய்ஸ்ல விட்டுருக்காரு. அப்படித்தானே
1: பாடுவான். அடிச்சு தள்ளுவான்.
0: நல்லது நல்லது. இந்த பதம் கண்டுபிடிச்சிருக்கலாமா? அந்த இரண்டு எழுத்து பதம்.
1: அப்பா ஒரு அப்பா தடை. அப்பா நீங்க வந்து ஒரு ஒரு காரியம் செய்யும் போது, ஒரு வேலை செய்யும் போது அது தடையாப்பா? இரண்டு எழுத்து சொன்னீங்களா?
0: தடை தான். ஆனால் நான் சொன்ன தடை அது அல்ல. தடை ஏற்படும் தான் அப்படியே கையில காயம் ஏற்படலாம், சுவையிலும் ஏற்படும், அப்படியெல்லாம் வரலாம். ஆனா இது ஒரு உடைய பணம் சம்பந்தப்பட்டு அந்த அந்த காரியத்தை செய்ய முடியாமல் ஏற்படுவதற்கு இப்படி நடந்தவாறு இப்படி ஆயிருக்கின்றது என்று கூறுவார்கள். இரண்டு எழுத்து
1: சேர்ந்ததம்மா.
0: இரண்டு எழுத்துக்களை சொல்லணும். அது ஒரு வீடு கட்டிக்கொண்டு போகின்றீர்கள். அந்த வீட்டை
1: கட்டி
0: குறையா? குறையில அல்ல அம்மா.
1: பற்றாக்குறை. பற்றாக்குறை.
0: அதை எப்படி சொல்லுவீர்கள்? வேறு எப்படி சொல்லுவீர்கள்? அது ஆனா பற்றாக்குறையை நீங்கள் தீர்த்து வைக்கலாம், தீர்க்கலாம் தானே, எடுத்துக்கொண்டு வரலாம் தானே. ஆனா அதை பிறவும் கொஞ்சம் கடினமாக இருக்கின்றது. அதனாலே தொடர்ந்து அதை செய்ய அவன் நிறுத்தி வைத்திருப்பார்கள் சிலர். சில பேர் தொடரவே மாட்டார்கள். முக்கியம் இது பணத்தை தான் இந்த குறையீடு குறித்து சொல்லுகின்றது. இந்த இந்த பதம் இரண்டு எழுத்துக்களால் ஆனது. இந்த குடிகாரரை பற்றி நீங்கள் என்ன, குடிகாரன் பேச்சு முடிஞ்சால் போச்சு. இதுக்கு நீங்கள் என்ன கருத்து?
1: அதுதான் எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, நாளையில இருந்து குடிக்க மாட்டேன்னு சொல்லுவாரு. அப்புறம் விடிஞ்ச அப்புறம் அவர் பாட்டுக்கு அந்த சொல்ல
0: அதுதான் அந்த குடிகாரன் பேச்சு முடிஞ்சா போச்சு என்று சொல்றது. சரி, நாளை முதல் குடிக்க மாட்டேன், சத்தியமடி தங்கம் என்று மறுநாள் எடுத்து குடிப்பேன். அந்த அதைத்தான் மறந்து போகிறாரே தவிர, அவர் குடி மது போதையிலே பேசுற பேச்சுக்கள் யாவும் மறந்து போக முடியாது இல்லையா?
1: அதெல்லாம் அப்ப சொல்றது எல்லாம் உண்மைய சொல்றதா தான் சொல்லுவாங்க. அப்போ சில திரைப்படங்கள்ல அந்த மாதிரி அவர் உண்மைய சொல்லுவாரு,
0: சலனப்படுத்திவிடும். அவர் எது சொல்லுகிறேன் நடக்க எடுத்து காலடி எடுத்து வைப்பதோட தடுமாறி கொண்டு போகும். சரி, ஆனால் அவர் பேசுற பேச்சு ஒரு உண்மை எடுத்து சொல்லுவாங்க. அவர் திரும்பி திரும்பி அதைய சொல்லிக் கொண்டிருப்பார். அந்த பேச்சு, அவர் பேசின பேச்சு மக்களுக்கு மனதிலே துன்பத்தையும் சமூகத்தில் விரோதங்களை ஏற்படுத்தும். அது ஒருபோதும் மாறாது. நீங்கள் கூறிய மாதிரி நாளை முதல் குடிக்க மாட்டேன் என்று சொன்ன அந்த பேச்சு மாறி போய்விடும். விடுஞ்சா கொண்டு குடிக்க போயிருவார். பழைய வடிவில் அலமுறை வந்தது. நல்ல கருத்தை கூறுவீர்கள். நன்றாக சுட்டி காட்டினீர்கள். அதுதான் 99 சரியான கருத்து. அவர் குடிக்க மாட்டேன் என்று சொல்ற அந்த பேச்சு விடிஞ்சா போச்சே தவிர, அவர் பேசிய மற்றபடி குதர்க்கமாக பேசிய பேச்சு, உண்மை பேசுகிறேன் மற்ற புண்படுத்துகிற பேச்சுக்களை ஒன்றுமே அழியாது. சமுதாயத்தில் நிலைத்து நிற்கும். சரி, இந்த வேளையில் நாளைய தினம் என்ன பாடல் மகளே உங்களுக்கு வேண்டும்?
1: நாளைய தினம் நான் யோசனை பண்ணி வந்தேன். அப்ப அந்த பணக்கார பெண், பணக்கார யாரும் இல்லை இங்கே பாடல் வரும்பா. ஆனா படம் சரியா தெரியல. யாரும் இல்லை இங்கே,
0: அது அப்படி ஆரம்பிக்கிறார்.
1: ஆமா,
0: யாரும் இல்லை இங்கே,
1: யாரும் இல்லை இங்கே, சுகம் சுகம் அது வரும் வரும்
0: வரும்.
1: ஜெயசித்ரா படம்.
0: ஓ, சுகம் சுகம்
1: அது வரும் வரும்.
0: ஓ சுகம் சுகம்
1: சார், அப்படின்னு வரும்
0: சார். நாளைய தினம் இந்த பாதங்களுக்கு கலம்பத்துல வரும் அந்த வேலை. இப்பொழுது நீங்க சென்று அந்த இரண்டு எழுத்து பதத்தை கண்டுபிடிச்ச ஒன்று, இன்னும் ஒரு பதம் தர இருக்கின்ற, இன்னும் ஒரு பதம் தர இருக்கின்ற. அந்த பதம் வந்து இரண்டு எழுத்து தான் அதுகம், சரியா? அந்த பதம் விவசாயத்தோட சம்பந்தப்பட்டது வைப்போம், சந்ததியிலும் அது சம்பந்தப்படும். அதாவது இல்ல சந்ததி உருவாகிறதுக்கும் இந்த பழமொழியை உபயோகித்துக் கொள்வோம். அவரோட பாடல்கள் வருது, விதை புதுது, மணல் உடம்புது, விதை பழசு அப்படியானது, அப்படியானது அது வந்து வருவதற்கான ஒரு பதம் இருக்கின்றது, சரியா? இரண்டு எழுத்துக்களை கொண்டது இந்த பதம் மண்ணுள்ளே சென்ற பின்பும் வரலாம், மண்ணுக்குள்ளே செல்லாமலும் வரலாம், அதை எடுத்து போய் நடுவார்கள். இரண்டு எழுத்துக்களை கொண்டது. முளை சரியான பதம் புரிவதை கண்டுபிடித்து விட்டீர்கள், வாழ்த்து கொள்ளுங்க. முளை முளை, நான் முதலில் மூளை என்று ஒன்று கொடுத்திருந்தேன், இப்பொழுது
1: இந்த இரண்டு
0: பதவியும் யாரும் கொண்டு வரவில்லை. அடுத்த மதத்தையும் தரவிந்தேன், கேட்டுக்கொண்டு போங்கள். மூன்று எழுத்தை கொண்ட ஒரு பிராணி, அது மிருகம் என்றும் சொல்லலாம், பிராணி என்றும் சொல்லலாம், சிறிய ஒன்று, செல்ல பிராணியாகவும் வளர்ப்பார்கள் அதை. இது காட்டிலே வீட்டிலே நாட்டிலே எங்கும் வளரக்கூடிய ஒன்று, மூன்று எழுத்துக்களை கொண்டது, கொண்டு வாருங்கள்.
1: தர முடிஞ்சதா?
0: அவ்வளவுதான் தர வேறு
1: கேள்வியா?
0: கட்டிக்கார எப்படி கண்டுபிடிச்சீர்கள்?
1: காப்பிலையும் வரும், வீட்டிலையும் வளர்க்கலாம்.
0: மற்றவர்கள் அருமையா சொல்லுவார்கள், பேப்பர் அவுட்டா போயிட்டு. சரி, இந்த பதிலையும் கொண்டு வர. நாலு எழுத்துக்களை கொண்ட ஒரு பிராணி, நான்கு கால் பால் எல்லாம் இருக்கின்றது, வாய் பல்லு மூக்கு கண் எல்லாம் இருக்கின்றது, சரியா? நான்கு எழுத்துக்களை கொண்டது, காட்டில் வாழ்வது, காட்டில் வாழ்வது, வீடுகளில் வாழாது. தடிதோடு வந்து வந்துவிடும், வீட்டுக்கு வந்துவிடும், ஆனால் அதை கலைத்து அடித்து விடுவார்கள். நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். இவருடைய சகோதரர்களும் இருக்கின்றார்கள், இவருக்கு சகோதர உறவுகளும் வேறு உருவத்திலே இருக்கின்றார்கள்.
1: சிறுத்தை
0: அல்ல அல்ல அல்ல அல்ல, செல்லாது செல்லாது செல்லாது. சிறுத்தை அல்ல அம்மா, நீங்கள் கண்டுபிடித்து கொண்டு வரணும். அப்ப இரண்டு பதம் இருக்கின்றது
1: உங்கள்ட்ட,
0: கொண்டு ஓடி வாருங்கள். கடிக்காரி வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எங்கே பாரு, கொண்டு ஓடி வாருங்கள். ராமன் கண்டுபிடிச்சிருக்க வேண்டுமே, நீங்கள் அழைத்திருக்கின்றீர்கள், உடைய ஓடி வாருங்கள். ஒருவரும் சொல்லவில்லை, உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது, கொண்டு வாருங்கள். இங்கே மூன்றாவது நான்காவது பார்த்து உடனே குறிவிட்டார் எங்களுடைய ரேவதி, ஸ்பட் வினர் கமார்ஸ் என்று கொள்வார்கள், கையோட கமார்ஸ் உடனே உடனே வெற்றி எடுத்து விட்டார் ராமன் ஜாவனுடைய. வணக்கம் ராமன், கொண்டு வாருங்கள், ஓடி வாருங்கள். என்ன பதம்?
2: ஐயன் நான்கு பதம் குரங்காயா? குரங்கு
0: இல்லை, செல்லாது செல்லாது செல்லாது. அந்த இரண்டு இடத்து பதம் கண்டுபிடித்து விட்டீர்களா? ஒன்று மூளை, ஃபாரூக் சொல்லிவிடும், மற்றது
2: மற்றொன்று யோசிக்கிறேன்
0: என்ன ராமன். அது இலகுவார நீங்கள் நீங்கள் ஒரு விடயத்தில் செய்யக்கூடிய பணம் பணம் பெற்றாக்குறை ஏற்பட்டு பணத்துக்கு தடையா இருக்கின்றது, பிற கஷ்டமா இருக்கின்றது. அப்ப அதை எப்படி சொல்லுவீர்கள்? சரி, கொண்டு வாருங்கள். குறை இல்லை ராமனோடு பேசும்போது மாறி கூறினேன், முடையன்னு நான் கூறிவிட்டேன். அதனால்தான் மூளை உள்ளவர்கள் கண்டு முடிஞ்சு கொண்டு பாருங்க, முடை பண முடை என்னப்பா கட்டிடம் கட்டினா அப்படியே போயிடும். சரியா முடியாது, பண முடியை போயிட்டு விட அதை தொடர்ந்து இன்னும் வியாபாரம் இப்படி விழுந்து போயிருக்கின்றது. தெரியாதா செஞ்சு கொண்டு வரைக்கும் நஷ்டங்கள் வந்தது, அதனால முடை ஏற்பட்டு விட்டது. முடை முடை ஏற்பட்டு முடை என்பது சரியான பதம். கட்டிக்காரன் உங்களுக்கு ஒரு புள்ளி சேர்க்கிறது, நீங்கள் இரண்டு புள்ளி ரேவதி ஒன் ஸ்போர்ட் கையோட கம்மாறுத்து ரெண்டு புள்ளி அடிச்சு நோடிட்டான் ரேவதி முடை. சரி, அந்த நான்கு எழுத்து சொல்லை கண்டுபிடித்துக் கொண்டு பாருங்கள். நான்கு எழுத்து
3: சிங்கமாவா?
0: அல்ல, செல்லாது செல்லாது செல்லாது, சிங்கம் மீண்டு வருமா?
3: மீண்டு
0: கடிக்காரர்கள் மூடசாலிகள் இருக்கின்றார்கள், புத்திசாலிகள் முடை இல்லாமல் வந்து தடை இல்லாமல் வந்து குறை செல்கின்றார்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள். சரி, அடுத்த பதத்தை கொடுக்க இருக்கின்றேன். இப்ப ஒரு பதம் நான்கு எழுத்து பதம் இருக்கின்றது, அடுத்த மூன்று எழுத்து பதம் இந்த நான்கு எழுத்தோட சம்பந்தப்பட்டவர் அவரும் அங்கே கொண்டு வாருங்கள். மூன்று எழுத்தை கொண்டவர் அந்த நான்கு எழுத்து மேற்கூர்ந்த நான்கு எழுத்துக்கு எப்படி இருப்பாரோ அதே போல இருக்கின்றார். இவர் மூன்று எழுத்தை கொண்டவர், அதே குடும்பத்தை சேர்ந்தவர் தான். கொண்டு வாருங்கள், இப்பொழுது கண்டுபிடிக்கலாம் உங்களுக்கு. இந்த பதத்துக்குரியதை சிறுவர் பூங்காவில் என்னுடைய அன்பு பேச்சு வந்து விடுகதையிலே கேட்டவர் என்னிடத்தில். சரியா, எங்கே இப்போது பிடித்துக் கொண்டு ஓடி வாருங்கள். எங்கள் அன்பு பேச்சு சஞ்சனாதிரி இந்த விடுதலையாக கூறுகின்றனர். கொண்டு ஓடி வாருங்கள், கடிகாரர் என்ன ஓடி வர வேண்டும். மாற்றி யோசிக்க வேண்டும், யோசிக்க வேண்டும், நன்றாக யோசிக்க வேண்டும்.

0: ராமன் கொண்டு வந்து விட்டார் அந்த படத்தை. கெட்டிக்காரன் ராமன் கொண்டு வாருங்கள்.
1: மூன்று
0: எழுத்து முதலை சரியான பதத்தை கொண்டு வந்திருக்கு. நான்கு எழுத்தை கொண்டு வரவில்லை. மூன்று எழுத்து முதலை என்பது சரியான பதில். உங்கள் மகள் தான் இந்த பேச்சு
1: தான்
0: மற்ற மூன்று எழுத்து குறைவிட்டு
1: நான்கு
0: தடுவாக்கம் வேண்டாம், தாராளமாக சிந்தித்து வருவாரு.

ஃபாரூக்கும் ரேபரியும் சமமாக இருக்கின்றீர்கள். யார் வந்து ஒரு பதில் கூறுவீர்களோ அவர்கள் வெற்றியாளராக சந்தர்ப்பம் இருக்கின்றது. ராமன் நீங்கள் வந்து கூறினால் சம பங்காக வருவீர்கள்.

0: ராமன் கண்டுபிடித்து கொண்டு வருகின்றார். ராமன் கண்டுபிடித்து கொண்டு வருகிறார். கொண்டு வாருங்கள் ராமன்.
1: ஐயா சிறுத்தை, சிறுத்தை.
0: அப்படியா?
1: நினைக்கிறேன்
0: சர்வர இல்லையா, அது செல்லாது செல்லாது.
1: சரியா சரியா சரி
0: சரி. இன்னொரு தரவு கொடுக்கின்றேன். அந்த பிராணி, அந்த மிருகம், நாலு கால் வாழ் எல்லாம் இது புற்றிலும் வாழும் வெளியிலும் வாழும். சரியா
1: சரியா சரியா.
0: நீங்கள் முயற்சி என்னவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர். பாரோக் கொண்டு வர போகின்றார். கொண்டு ஓடி வாருங்கள் பாரோக். கட்டிக்காரன் ஓடி வாருங்கள். நீங்கள் வந்துவிட்டால் நீங்கள் தான் முதலாவது ஆள். ரேவதி வந்தால் நீங்கள் சம பங்கிலே வருவீர்கள். ராமன் கொண்டு வந்தால் முதலாவது ஆளாக வருவீர்கள். அநேகர் வரவில்லை, தூங்குகிறார்கள் போலும். பகலில் வந்து தூங்குகிற விடுமுறை நேரம் தானே. இப்போ வீட்டிலிருந்து ஓய்வெடுத்து தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். வர வேண்டும், வர வேண்டும், வர வேண்டும். சரி, இன்னொரு பதம் கொடுக்க. நாலு எழுத்து பாகத்தோடு இருக்கின்றீர்கள். இன்னொரு மூன்று எழுத்து பாகம் கொடுக்கின்றேன். இதுவும் ஒரு பிராணி, வீட்டிலே வாழ்வது. கொண்டு வாருங்கள். மூன்று எழுத்தை கொண்டது, வீட்டில் வாழும். இது நிறங்கள் மாறி மாறி ரெண்டு மூணு நிறத்திலேயும் இருக்கின்றது. பாரோக் கொண்டு வந்துட்டார். வணக்கம் பாரோக். வாழ்த்துக்கள். வெற்றி வீரன் ஐயா, மூளை இருக்கிறது உண்மைதான். உங்களுக்கு மூளை இருக்கத்தான் உடம்பு. சரி, அடுத்த பதம் தந்து விட்டீர்கள். உடம்பு கொண்டு வந்து தந்து விட்டீர்கள். ராமன் எங்கேயோ மாறி யோசிச்சு விட்டார். முதலில் தந்தவர் அதே குடும்பம் என்று கூறினேன். சரி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ரேவதி வருகின்றார். அவர் எடுத்துவிட்டு உங்களுக்கு நான் பதம் தருகின்றேன். நன்றி. வணக்கம். வணக்கம் ரேவதி.
2: எறும்பா?
0: எறும்பு அல்ல. பதில் பிழை. இங்கே மற்ற பகுதியில் வந்துவிட்டது. மூன்று எழுத்து என்று கூறுகின்ற முதலை நான்கு எழுத்து உடும்பு என்று கூறிவிட்டார்கள். இப்பொழுது கூறியது மூன்று எழுத்தை கொண்டது, வீட்டிலே வாழும் பிராணி என்று. கொண்டு வாருங்கள்.
2: வீட்டிலே
0: வாழும் பிராணியாம். அநேகமான மூன்று எழுத்து, இரண்டு மூன்று கலா நிறத்திலே இருக்கும். புள்ளி புள்ளியா இருக்கும், கருப்பா இருக்கும், வெள்ளியா இருக்கும். நாலு கால் வாய், வால், கால், கண், காது எல்லாம். காது இருக்கிறது, எல்லாம் இருக்கின்றது. காது வந்து கேள்வி அடையாளமே இருக்கின்றது எனக்கு. கண் இருக்கின்றது. சரியா?
2: பாம்பா?
0: பாம்பு காது இல்லையா? கண்
2: கச்சவியா? புற்றில இருக்கும். நீங்க புற்றிலே இருக்கும், நிலத்திலே இருக்கும்.
0: அதுவும் ஒரு அதையும் ஒன்றுதான். அது புற்றிலே நிலத்திலே இருப்பதுதான் உடம்பு. அது கூறிவிட்டார்.

0: இப்ப வந்தது மூன்று இடத்தை கொண்டது, வீட்டிலே வாழும், வீட்டிலே வாழ்ந்தது, அங்க ரெண்டு வித்தியாசம் என்றதே காணப்படும். வாய் இருக்கு, நாக்கு இருக்கு, மூக்கு இருக்கு, வால் இருக்கு, கால் இருக்கு, எல்லாம் இருக்கு. எருது அல்ல அம்மா,
1: சரியா?
0: இது பிராணி அம்மா, எருது மிருகம் அல்லம்மா. சரி,
1: இது பிராணி.
0: வந்து விட்டார் ராமன், கொண்டு வந்து விட்டார். வணக்கம், வணக்கம் ராமன்.
2: ஐயா மூன்றெழுத்து பாணி சொல்லிட்டாங்களா? ஐயா
0: மூன்றெழுத்து தானே, முதல்ல நீங்கள் தானே கூறினீர்கள், இரண்டாவது மூன்றெழுத்து இன்னும் கூறவில்லை.
2: இரண்டாவது மூன்றெழுத்து சேவல். ஐயா சேவல்
0: அது ஒரு பிராணியா? பறவை அல்லவா? அதுக்கு நாலு காலா? இதுக்கு நாலு கால இருக்கு, வால் இருக்கு, கால் இருக்கு, விடவே வாழ. இது என்னுடைய பேருந்து வந்து விடுகையிலேயே நடத்திருங்க மூன்று பாகத்தை. சந்தனா
2: சிறுவன்கள்
0: வாழ்த்துக்கள். குடும்பத்து முதலை உடும்பு பள்ளி எல்லாம் இந்த பதம் பழமொழி மகள் கூறுங்க, பேசிய கூறுங்க. மூன்று சகோதரர்கள், ஒன்று காட்டிலே, ஒன்று வீட்டிலே, ஒன்று ஆத்திலே எடுக்கிறீங்க, சரியா? காட்டிலே வீட்டிலே ஆத்திலே இருக்கு. பள்ளி கட்டிக்காரன், கட்டிக்காரன், நீங்களும் ரெண்டு புள்ளி கட்டிருக்கின்றீர்கள் இப்பொழுது. சரி, இப்ப நான்காவது பதம் தந்தேன், ஒன்று தருவீர்கள். எல்லா பதவும் கூறுவிட்டீர்கள், ரெவி நீங்கள் கூறுவிட்டு சென்றீர்கள். இப்பொழுது ஒரு பதம் தரையிலே நீங்கள் கண்டுபிடிக்கணும். இது வந்து மூன்று எழுத்துக்களை கொண்டது கடல் வாழ் பிராணி, கடலிலே வாழுகின்றது. ஆனால் இதன் பெயரை பெண்களுக்கு ஒரு உறுப்புக்கு ஒப்பிடுவார்கள். கண்டுபிடிக்கலாம், உடனே கண்டுபிடிக்கலாம் நீங்கள் இதை இந்த தரவை கொண்டு. இது கடலிலே வாழும் ஒரு உயிரினம். அந்த உயிரினத்தை பெண்களின் கண்களுக்கு ஒப்பிடுவார்கள். அந்த உயிரினத்திலே விசேஷமாக இந்த இனத்தை ஒப்பிடுவார்கள். கடலிலே பல பிராணிகள் வாழ்கின்றது, உயிரினங்கள் வாழ்கின்றது. அதில் ஒரு உயிரினம் பெண்களின் கண்களுக்கு இலக்கியங்களிலே கூறப்பட்டிருக்கின்றது, நாங்களும் கூறுகின்றோம். இதோடு இன்னும் ஒரு இதை பெண் குழந்தைகள் பெயராகவும் சூட்டுவார்கள். இப்பொழுது இன்னும் இலகுவாக்கி இருக்கின்றன. மூன்று எழுத்துக்களை கொண்டது எங்கே கொண்டு ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள், கண்டுபிடித்துக் கொண்டு வாருங்கள். இது மூன்று தமிழ் வானொலி 24 தமிழ் சேவையில் யார் கண்டுபிடிக்கப் போகின்றீர்கள்? கண்டுபிடி, கண்டுபிடி, ஓடி வாருங்கள்.

0: வணக்கம் ராமன், கொண்டு வாருங்கள்.
1: மூன்று எழுத்து கயல். ஐயா கயல்,
2: வாழ்த்துக்கள். வென்று விட்டீர்கள். நீங்களும் இப்பொழுது சமபண்டா வந்திருக்கின்றீர்கள். கயல், கயல் என்பதை மக்களுக்கு, பெண்களின் கண்களுக்கு கயல், கயல் விழி என்று வைத்தால் அது இன்னும் கயல் போன்ற விழி, கயல் மீனை போன்று இருக்குமாம். அதனால கயல் என்ற மீன், கயல் என்பது மீன், அது மிகவும் விசேஷமான, அந்த மீன்களுக்குள்ளேயும் விசேஷமான மீன், நல்ல சுவையானது. அந்த கடலுக்குள்ளே உள்ள கடல் வாழ் பிராணிகளுக்கு மிகவும் சிறப்பான ஒரு மீன் அந்த
1: மீன்.
2: வாழ்த்துக்கள் ராமன், வாழ்த்துக்கள். ரேவதி கொண்டு வருகிறா, கேட்டு பார்ப்போம். வணக்கம் ரேவதி.
3: கயல், கயல்
2: வாழ்த்துக்கள். ராமன் முதலியது வந்து புண்ணியை பெற்றார். நீங்கள் இப்பொழுது வந்து வாழ்த்தினை பெறுகின்றீர்கள்.
3: அப்படியா? என்ன அடிச்சுமே வந்துட்டா?
2: உங்களுக்கு முந்தி அடித்து விட்டார் அவர். அவர் நினைப்பிருந்தார். வாழ்த்துக்கள். சரி, வாழ்த்துக்கள். அந்த பதம் வந்துவிட்டது. இப்பொழுது இன்னொரு பதம் தருகிறேன், கேட்டுக்கொண்டு போங்கள். ஆறு எழுத்துக்களை கொண்டது. ஆறு எழுத்துக்களை கொண்டது. இது ஆண்கள் அணியும் ஆடைகளுள் ஒன்று. சரியா? இது ஆடைகளும் உண்டு. ஆண்கள் அணியும் அணியும் ஆடைகளும் உண்டு. பெண்களும் இதை அணிவார்கள். அவர்களுக்கு அந்த பெயர் அல்ல. இது ஆண்கள் அணிவதற்கு இருக்கின்றது. ஆறு எழுத்துக்களை கொண்டது. கொண்டு ஓடுவாருங்கள். ஓடுவாருங்கள். உடனே கூறுவீர்களா? ராஜ்குமார் அழைத்தீர்கள். ஓடுவாருங்கள். ராஜ்குமார், என்ன பதம் கொண்டு வந்தீர்கள்? ராஜ்குமார் அழைத்திருக்கின்றீர்கள். ஒரு நிமிடங்களுக்கு முன்பு கொண்டு வாருங்கள். நிகழ்த்தி வானொலி 24 மணி நேரம் தமிழ் சேவையிலே கண்டுபிடிக்கலே இருக்கின்றோம்.

0: ஃபாரூக் வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் ஃபாரூக், கொண்டு வாருங்கள்.
1: பட்டு வேட்டி அப்பா,
0: பட்டு வேட்டி செல்லாது செல்லாது செல்லாது பட்டு வேட்டி
1: ரெண்டு.
0: இது ஒன்றுதான், இரண்டாவது சம்பந்தப்படும் ஒன்று ஒரு அங்கேயே நிக்கிறீர்கள், அதுக்கேதான் நிக்கிறீர்கள். மாத்தி யோசித்துக் கொண்டு வாருங்கள். அதோடு சம்பந்தப்பட்டதுதான். வாழ்த்துக்கள். எங்க ராமன் கொண்டு வந்து விட்டார், கொண்டு வாருங்கள் ராமன்.
2: ஐயா மல்லு வேட்டி,
0: அதுதானே அன்னைக்கு சொல்லு இல்லையென்று. மல்லு வேட்டி அல்ல அல்ல செல்லாது செல்லாது செல்ல அங்கேயே நிக்கிறீர்கள், அங்கேயே நிக்கிறீர்கள்.
2: பட்டு வேட்டி ஐயா,
0: ஐயா அவர் கூறினார் இப்ப பட்டு வேட்டி சொல்லி. மாத்தி யோசித்துக் கொண்டு வாருங்கள். ஆண்கள் அணிவது அந்த வேளையில் அணிவதுதான், அந்த வேளையில் அணிவதுதான். அது அந்த திருமண வைபவங்களுக்கு அழகா அப்படி வரைந்து கொண்டிருப்பார்கள். அது அதை இப்படி கூறுவார்கள். கொண்டு வாருங்கள். இங்க ராஜ்குமார் ஓடி வாருங்கள்.

0: கண்ணனை தூங்கிட்டாரா சிவகுமார் தூங்கிட்டாரா கண்ணனுக்கு இது தெரியாது. அவர் உபயோகிப்பதுதான் ஒரே ஒரு தடவை அவர் உபயோகித்திருக்கின்றார் என்று நான் ஊகிக்கின்றேன். கண்ணன் இது அணிவதில்லை என்று எண்ணுகிறேன். அதேவேளை ஒரே ஒரு தடவை நீங்கள் அணிந்திருக்கின்றீர்கள் என்றும் நான் ஊகிக்கின்றேன்.
1: சுடும் சூரியலை அடியாத்திரிய
0: கொண்டு வாருங்கள் ராமன்.
2: ஐயா சரிகை வெட்டி
0: சரிகை வெட்டி அல்ல அல்ல செல்லாது செல்லாது மாத்தி அதுக்கே நிற்கிறீர்கள் அங்கே நிற்கிறீர்கள் விடயம் அங்கேயே நிற்கின்றது. இப்ப குருமினி கண்ணன் வரவில்லை ஆனால் தூங்கிவிட்டாரோ தெரியாது ஆனால் அவர் வந்து உபயோகிக்கவில்லை ஒரு தடவை உபயோகித்திருக்கலாம் என்று எண்ணுகிறேன். பல ஆசிரியர்களிடம் காணலாம் முதலியார்களிடம் காணலாம் பண்ணையார்களிடம் காணலாம் அப்படியா
2: கதர் வேட்டி
0: கதர் என்றாலே வேட்டிதானே ஐயா அப்படி இல்லை அங்கே
2: நிக்கிறீர்கள்
0: நீங்க சரியா இருக்க யார் கூறுகளோ அவர்கள் வெற்றி இருப்பார்கள் வெற்றியாளர்கள் அவர்வார்கள் மீண்டும் எங்களுடைய அன்பு நீங்க ராஜ்குமார் அழைத்திருக்கின்றீர்கள் ஓடி வாருங்கள் எந்த ரேவதி ஓடி வாருங்கள் கண்ணன் செல்வகுமார் பிரகாஷ் மற்றவர்கள் தூங்கிவிட்டார்கள் எனக்கு தெரிகின்றது இவர்கள் ஓடி வரலாம் வந்து கூறலாம் ஆனால் எப்பொழுதும் அணிய மாட்டார்கள் அதை எப்பொழுதும் அணிய மாட்டார்கள் எங்கே கொண்டு வாருங்க அது ஒரு மரியாதை அப்படி போடுவதனால் ஒரு அந்தஸ்து கிடைக்கும் இது அன்றும் வந்தது ஒரு தடவை மீண்டும் ராமன் வந்து விட்டார் கொண்டு வாருங்கள் ராமன் ராமன்
2: ஐயா
0: கூறுங்க
2: வேட்டி துண்டாயா வேட்டி துண்டு
0: அங்கேதான் அங்கே இருக்கிறீங்க நீங்க உங்களை திருமணம் துண்டு அழகாக அணிந்திருந்திருக்கீங்க சரியா உங்களை காரியங்களுக்கெல்லாம் அதை அணிவீர்கள் ஐயா சரியா இப்படித்தான் கூறுவார்கள் நீங்கள் அணிந்த உடனே அணியும் போது இப்படித்தான் அணிவார்கள்
2: சரியா வர்றையா கொஞ்சம் யோசிப்பையா
0: சரி கொஞ்சம் ஓடுவாருங்கள்

0: அன்பு மகன் தூக்கத்தால் எழுந்து ஓடி வருகின்றார் போட்டியிலே பங்கு பெற்ற ஞானசேகரம். வணக்கம்.
1: வணக்கம் அப்பா. வணக்கம் அப்பா.
0: நல்ல தூக்கம் விரும்புற நாள் இல்லையா?
1: ஆமாப்பா. வேற வேலையில
0: இல்ல அதெல்லாம் அவ்வளவு தூரம் உடம்புல அசதி இருக்கின்றது. காலம் முழுவதும் ஏழு நாளும் ஒரு யாரி விளக்கு வேலை செய்யற உடம்புகளுக்கு இவ்வளவு ஆறுதல் தேவைப்படுறதை பார்த்திருக்கலாம். எங்களோட உடம்பு பிளாஸ்டிக்காலையோ இல்ல இரும்பினாலோ செய்ததில்லை தானே. நரம்பு, எலும்பு, தசை, சவு இதால் தான் ஆக்கப்பட்டது. அது ஈஞ்சு கொடுத்து இசைந்து கொடுத்து எங்களுக்கு எல்லாம் எவ்வளவு தேவைப்பாடு செய்கின்றது. அது வீட்டிலே இருந்தால் அது இசைவு ஒன்றும் இல்லாது விட்டால் அசதி கூடுதலாக தூக்கம். ஆனால் தூக்கத்திலே உடலுக்கு பலம் கிடைக்கிறது. அங்கே கண்டுபிடிச்சீர்களா? சருகை வெட்டி செல்லாது மகனே, செல்லாது. இது வந்து நீங்களும் வாழ்க்கையே அது அணிந்திருக்கின்றீர்கள். இப்படி நீங்களும் அணிந்திருக்கின்றீர்கள், இப்பொழுதும் அணிவீர்கள். நல்ல மங்களகர வேலையிலே அணிவீர்கள். சரியா? அதே இப்படி சொல்லுவா, இப்படித்தான் அதை அணிவார்கள். இப்படித்தான் இப்ப நீங்கள் அதை நீங்கள் சலவை கூடத்திலே கொண்டு கொடுத்தால் கூட அவர்கள் இப்படியேத்தான் அதை செய்து தருவார்கள். உங்களுக்கு இப்படி செய்வார்கள், நீங்கள் அப்படியே போடுவீர்கள் அந்த ஆடையை. பாடல் நீங்கள் கொண்டு வந்தீர்களா? மறுபடியும் வருகின்றீர்களா?
1: வருகிறப்பா. மறுபடியும்
0: பாருங்க, மீண்டும் பாருங்க, ஓடி வாருங்க.
1: சரியப்பா,
0: ஓடி வாருங்க.

0: இன்னொரு பதம் சுலபமான பதம் என்று தருகின்றேன். இரும்பினால் ஆனது, ஆனால் இரண்டு இரண்டு இரும்பு ஒன்று சேரும் ஆனால் சேராது. இரண்டு இரும்பு ஒன்றாக இயங்கும் ஆனால் ஒன்றோடு ஒன்று சேராது. இரும்பினால் ஆனது ஆறு எழுத்துக்களை கொண்டது. இரும்பினால் ஆன இரண்டு ஒன்றாக பயணிக்கும் ஆனால் ஒன்று சேராது. எங்கே கொண்டு வாருங்கள், ஒன்று சேர முடியாது. ஆறு எழுத்துக்களை கொண்டது, அதையும் கொண்டு வாருங்கள். ஓடி வாருங்கள், கண்டுபிடித்துக் கொண்டு வாருங்கள். கொண்டு வாருங்கள். ஞானதேவன்
1: தண்டவாளம்
0: கட்டிக்காரன், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தண்டவாளம் என்று கூறிவிட்டீர்கள், ஆனால் முதலாறு எழுத்தை உங்களிடம் இருக்கின்றதே கூறவில்லையே. இன்னும்
1: கொஞ்சம் தூக்க கலையிட்டு வந்துடுற
0: சாலை ஞாபகம் வந்துவிட்டதா?
1: இல்லப்பா, அந்த வரப்பா வரப்பா வச்சு வந்துடுறா.
0: கெட்டிக்காரன் தண்டவாளம் என்று கண்டுபிடித்து விட்டீர்கள். இன்னொரு பதம் தர வேண்டும். முதலாவது பதத்தோட இன்னொரு பதம் தருகின்றேன். நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு குஷியான, மிக உல்லாசமான ஒரு விளையாட்டு. அது உடற்பயிற்சிக்கும் என்று கூறுகள், உடலுக்கும். ஆனால் அதை எல்லோரும் செய்ய மாட்டார்கள். பயந்தவர்களும் இருக்கின்றார்கள், சிறந்தவர்களும் இருக்கின்றார்கள். அதை செய்வதற்கு பயப்படுபவர்களும் இருக்கின்றார்கள். அது என்ன விளையாட்டு? ராஜ்குமார் வந்துவிட்டார். கெட்டிக்காரன், கெட்டிக்காரன் இரண்டாவது புள்ளியில் நீச்சல், நீச்சல் கெட்டிக்காரன், கெட்டிக்காரன் ராஜ்குமார் அவர்கள் கெட்டிக்காரன்
1: ஸ்போர்ட்
0: அடிச்சு விட்டார். வாழ்த்துக்கள். அங்கே ராஜ்குமார் கொண்டு வாருங்கள். வணக்கம் ராஜ்குமார்.
2: ஐயா வணக்கம், வணக்கம். இரும்பு பாதை,
0: இரும்பு பாதை சரியானதுதான். ஆனால் என்னோட இரும்பு பாதை தண்டவாளம். சரியாக ஞானதேவன், சரியாக ஞானதேவன் புள்ளியை பெற்றால் நீங்கள் வாழ்த்தினை பெறுகின்றீர்கள். ராஜ்குமார்
2: நன்றி, நன்றி.
0: சரி, அது இரும்பு பாதை, இரும்பு பாதை தண்டவாளம் என்று கூறுவார்கள் இல்லையா?
2: சரி சரி,
0: நன்றி நன்றி ஐயா. மீண்டும் பாருங்கள். அடுத்த பதத்தை நான் குறிப்பிட்டேன், நான்கு எழுத்தில் ஒரு பதம், அதையும் குறிப்பிட்டேன். இப்பொழுது உங்களுக்கு ஒரு பதம் தரப்போகின்றேன். அந்த பதத்தை கொண்டு வாருங்கள். அந்த பதம் வந்து அந்த ஏழு எழுத்து, ஆறு எழுத்துக்களை கொண்டு ஆண்களின் உடை. அதுவே இப்படி அணிவார்கள், அணியும் போது இதற்கு இப்படி பெயர். எப்படி அழைப்பா? நீங்களும் செய்திருக்கீங்க, நீங்களும் ஒரு தடவையாவது அணிந்திருப்பீர்கள். அது மங்களகர காரியத்திலே பாதிப்பார்கள். கூணல்
2: கலப்பாகை.
0: அல்ல அல்ல, செல்லாது செல்லாது. மீண்டும் யோசித்துக் கொண்டு அங்கேதான் நிற்கிறீர்கள், அங்கேதான் அங்கேதான் நிற்கிறீர்கள், அந்த இடத்துல நிற்கிறீர்கள். மாத்தி பேருங்க, கூறு என்ன உண்டு. வாழ்த்துக்கள் ராஜ்குமார். மஞ்சுளா வந்துவிட்டா. வணக்கம் மஞ்சுளா.
3: வணக்கம் பா, நலமா இருக்கீங்களா?
0: நல்ல மாதிரி இருக்கின்றனம்மா. தூக்கத்து போகவில்லையா? தூங்கி இருந்து விட்டீர்களா?
3: வீட்டு
0: போய் அவ்வளவு தேவையா? என்ன பத்தரை மணிக்கு முடிச்சு வந்து இப்பொழுது ஆயத்தமா இருக்கு.
3: நிலத்துல போறதுக்கு
0: திருவாளர் முத்துக்குமார் சாமி அவர்கள் வந்து பாடல் கேட்டிருந்தார்கள், கேட்டு மகிழ்ந்தார்களா என்ன கூறினார்கள்?
3: இல்லப்பா, நீங்க பேசும்போது வந்தார்னா இப்ப கேட்கலாமா பாட்டுன்றாரு, அவ்வளவுதான் அவர் ஞாபகம்.
0: இல்ல, அவர் அவர் இருந்தா தான், அவருக்கு வசதி இருந்தா தானே வருவார்.
3: நீங்க பேசிருக்கும் போது பல்ல இருந்து வருவாரு, அது என்னத்துக்கு வந்தாலும் நீங்க பேசிருக்கும் போது வந்தா இப்ப கேக்கட்டுமா பாட்டு
0: அப்படின்னு
3: கரெக்ட். சரி, வந்த
0: உடனே என்ன பதில் கொண்டு வந்தீர்கள்? இப்ப என்ன பதில் கொண்டு வந்தீர்கள்?
3: தண்டவாளம்,
0: தண்டவாளம் குறிப்பிட்டார் ஞானசேகரன். மற்றது
3: நான் அதைத்தான் நினைச்சேன்பா.
0: தண்டவாளம் சரியான பதில், உங்களுக்கு வாழ்த்துக்கள். மற்ற இன்னொரு பதம் இருக்கின்றதம்மா. ஆண்கள் அணியும் ஆடைகளுள் ஒன்று மங்களகரமான வேளையிலே இப்படி அணிவார்கள், இதற்கு இப்படி சொல்லுவார்கள். ஆறு எழுத்துக்களை கொண்டது. அவர் அணியும் பொழுது இப்படித்தான் அணிவார்கள், இதுக்கு இப்படி பெயர் உண்டு. மங்களகரமான காரியங்களிலே அதை அணிந்திருப்பார்கள். இதை சில உத்தியோகத்திலும் என்னமா என்ன பாடலாமா நாளைய தினம் உங்களுக்கு விடுமுறை விருப்பத்தில் கேட்க போகிறீர்கள்?
3: ஜாதி மல்லி பாப்படம், அழைத்தால் வருவாள் சிவரஞ்சனி.
0: அழைத்தால் வந்து விடுவாளா சிவரஞ்சனி?
3: அழைத்தால்
0: வருவாள் சிவரஞ்சனி, சிவரஞ்சனி வருவாள் சிவரஞ்சனி. சரி, அழைத்து பார்ப்போம் சிவரஞ்சனி வருகின்றாளான்னு கேட்போம் இல்லையா? நல்லதம்மா, மாத்தி யோசித்துக் கொண்டு ஓடுவாருங்க. மீண்டும் பதங்கள் தர இருக்கின்றேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி அம்மா, நன்றி. அடுத்த பதம் எதுவென்றால், இன்னும் இந்த ஆறு எழுத்து பதம் வரவில்லை, அடுத்த பதம் வர இருக்கின்றது. இது அநேகமாக வீடுகள், எல்லா வீடுகளிலும் இருக்க வேண்டிய ஒரு பொருள். ஒரு ஒரு இது ஒரு பாத்திரமாக இருக்கும், இதை உபயோகிப்பார்கள். இந்த சரியான சொற்கள் இதை நாங்கள் உபயோகித்தால் இத்தனை எழுத்துக்கள் வரும் என்றால் எட்டு பதம் எட்டு எழுத்து வரும். எட்டு எழுத்துக்களை கொண்டது எல்லா வீடுகளிலும் இருக்கு. எங்கே இருக்க முடியுதுன்னா உடனே கண்டுபிடித்து விட்டு விடுவீர்கள். நான் கூற மாட்டேன். இது அநேகமாக பெண்களோடு சம்பந்தப்பட்டது. பெண்கள் உபயோகிப்பதல்ல, தனக்கு சொந்தமாக உபயோகித்தல, வீட்டில் உள்ள காரியங்களை செய்யும் போது இதை வைத்து உபயோகிப்பார்கள். மேலும் கூறினா கண்டுபிடித்து விட்டுவீர்கள். எட்டு பதங்களை கொண்டது, எட்டு எழுத்துக்களை கொண்டது, வீட்டிலே இருக்கின்றது, அந்த வீடுகளில் இருக்கின்றது. சரி, ஒரு இன்னொரு இலகு ஆக்கி விடுகிறேன். சமையலுக்கு உதவுவது, அதான் பெண்களோடு சம்பந்தப்பட்ட சொன்னேன். சமையலுக்கு உதவுவது எங்கேயே கொண்டு ஓடிவாருங்கள். இரண்டு பதங்கள் ஆறுலையும் எட்டுலையும் இருக்கிறதா? கண்டுபிடித்துக் கொண்டு ஓடி வர வேண்டும். இப்பொழுது வெற்றியாளர்களாக வருவதற்கு யாரையும் கூற முடியாமல் இருக்கின்றது. இங்கு போட்டியில் இருக்கின்றீர்கள். பலமான போட்டி நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் சில நிமிடங்களில் முடியவும் இருக்கின்றது. ஓடிவார்கள்.

0: வணக்கம் ராஜ்குமார், கொண்டு வாருங்கள்.
1: ஐயா வணக்கம், ராஜ்குமார் தாங்க.
0: ஆமா, கொண்டு வாங்க.
1: ரெண்டாவது கேட்டது அஞ்சலிப்பட்டி. அஞ்சலிப்பட்டி,
0: வாழ்த்துக்கள் ராஜ்குமார், வாழ்த்துக்கள். சிறப்பான பதிலை தந்திருக்கிறீர்கள். அஞ்சரைப்பட்டி, அஞ்சரைப்பட்டி கட்டிக்காரம். அப்ப இன்னும் ஒரு அந்த ராமனும் கொண்டு வாழ்த்துக்கள் நன்றி. நான் மீண்டும் தருகின்றேன் பதம், சென்று பாருங்கள். எங்க ராமன் கொண்டு வாருங்கள்.
2: ஐயா இடியப்ப உரல், ஐயா இடியப்ப உரல்.
0: அஞ்சரைப்பட்டி என்பது சரியான பதில். ராஜ்குமார் இடியாப்ப உரல்ல அஞ்சரைப்பட்டி என்பது அவர் கூறிவிட்டார். சரி, அடுத்த ஒரு பதம் தரப்போன்று. மூன்று எழுத்துக்களாலான பதம், மூன்று எழுத்துக்களாலான பதம். அந்த பொருள் இல்லாத வீடே இல்லை, அந்த பொருள் இல்லாத இடமே இல்லை. மூன்று எழுத்துக்களால் ஆனது. இது இல்லை என்றால் வாழ்க்கையில் சுவை இருக்காது, சுவை இருக்காது இது இல்லை என்றால். ஆனால் இது கூடினால் நோய் ஏற்படும். இந்த பொருள் கூடினால் நோய் ஏற்படும். மூன்று எழுத்துக்களால் ஆனது, எல்லா வீடுகளிலும் இருக்கின்றது. எங்கள் உடம்புல இருந்தும் இந்த இது இருக்கின்றது. எங்கள் உடம்பிலேயும் இருக்கின்ற பொருட்கள் உண்டாக இருக்கின்றது. நான்கு பேரும் கொண்டு வாருங்கள். என்ன பதில், என்ன பதில்?
3: உப்பு.
0: வாழ்த்துக்கள். ஸ்பொட்டிலே அடிச்சு விட்டார் ஞானதேவரன். உப்பு, உப்பு என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். புள்ளியை
3: பாடல்,
0: பாடலா?
3: பாடல்
0: கூடுங்கள்.
3: தண்டலை என்னை படத்துல இருந்து புதிய பூவிது பூத்தது.
0: ஓ, புதிய பூவிது
3: பூத்தது,
0: பூத்தது. நல்ல பாடல். சரி, அங்கே ஃபாரூக் கொண்டு வர அவர்கள் சொல்கின்றேன். வணக்கம் ஃபாரூக். உப்பு, உப்பு, மூன்று உப்பு சொல்றீங்க. உப்பு, உப்பப்பா, உப்பு. இதுல எது சரி? உப்பு என்ற பதிலை ஞானதேவரும் நந்த புள்ளியை பெற்றுக் கொண்டாடுறீங்க. அடுத்த பதில் வேற இருக்கின்ற. இன்னும் அந்த ஆறு எழுத்து சொல்லு கண்டுபிடிக்கப்படவில்லை. இங்கு ராஜ்குமார் வருகின்றார். வருங்க ராஜ்குமார்.
1: வணக்கம். உப்பு,
0: உப்பு சரியான பதில். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஞானதேவரும் கூறிவிட்டார் முதலிலே. புள்ளி அவருக்கு வாழ்த்துக்கள். நன்றி. புள்ளி அவருக்கு வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். சரி, அடுத்தது மஞ்சுளா கொண்டு வாருங்க. ஓடி வாருங்க மஞ்சுளா.
4: அப்பா உப்பு,
0: உப்பு. வாழ்த்துக்கள் மஞ்சுளா. ஆனால் முதலில் ஞானதேவரும் கூறிவிட்டார், பாரவ கூறிவிட்டார், ராஜ்குமார் கூறித்தான் நீங்கள் கூறுவீர்கள். இந்த உப்பு லேட்டா போச்சு.
4: கூடுதான் போட்டேன்.
0: அதுகளில் அவர் கேட்டுக்கொண்டு இருந்து அடிச்சு விட்டார் ஞானதேவரன். வாழ்த்துக்கலாமா? அடுத்த பதத்துக்கு, அடுத்த பதத்துக்கு, அடுத்த பதம் வந்து உப்பு குறிப்பிட்டீர்கள். இது வந்து ஒரு மரத்திலே உள்ளது, எங்கள் வீடுகளிலே இருக்கின்றது, தெருவீதியிலும் நாங்கள் அதை பெற்றுக் கொள்ளலாம். தாகத்துக்கு உகந்தது எதுவாக இருக்கும்? நான்கு எழுத்துக்களை கொண்டது, நான்கு எழுத்துக்களை கொண்டது. கொண்டு வாருங்கள். ஓடி வாருங்கள் பாரு, ஓடி வாருங்கள்.

0: வானிலையரும் கொண்டு வாருங்கள்.
1: வணக்கம்ப்பா. இளநீர்
0: வாழ்த்துக்கள். இளநீர், இளநீர் என்பது சரியான பதில். இளநீர்.
1: நன்றியப்பா.
0: கரண்ட் இருக்கின்றது, தண்ணீர் இருக்கின்றது, இப்படி எல்லாம் இங்கும் பெற்றுக் கொள்ளலாம். வேறு வேலையில் இருக்கின்றன. இளநீர் சரியான பதில். இங்க ராமன் கொண்டு வந்து வாருங்கள். ராமன்
2: நான்கு இளநீர்.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சரியான பதில். எப்படி கண்டுபிடிச்சீர்கள்?
2: கடையிலையும் இப்பாங்க, வெளிவங்க கிடைக்கும்
0: சொன்னீங்க. பேரும் சொல்லி போட்டாரு வந்து புள்ளி. அவருக்கு வாழ்த்து உங்களுக்கு ஐயா.
2: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி.
0: அடுத்த பலம் தரப்போன்றேன். மிகவும் இனிப்பானது, கையினால் செய்வது. இது கோவில்களில் அபிஷேகத்துக்கு உதவும். நாங்கள் வீடுகளிலையும் செய்வோம். உருமுடியானது என்ன சாமா? நான்கு எழுத்தை கொண்டது. மூன்று எழுத்து, நான்கு எழுத்தை கொண்டது. நான்கு எழுத்தை கொண்ட பதம். நாங்கள் கையினாலே நாங்கள் அதை செய்யலாம். அந்த உணவை ஒரு சிற்றுண்டி வகையோட சேர்ந்தது. எங்கே மஞ்சுளா வந்திருக்க? மஞ்சுளா கொண்டு வாருங்கள். மஞ்சுளா,
3: இளநீர்.
0: இளநீர் வந்து விட்டதாம்மா அந்த பதில். அடுத்த பதம் வந்து விட்டது. கேட்டீர்களா? நான்கு எழுத்தை கொண்டது. அது வீட்டிலேயும் உணவு தயாரிப்பார்கள். கையாலே தயாரிக்கலாம். கோவில்களிலே அபிஷேகத்துக்கும் தயாரிக்கலாம். நான்கு எழுத்தை கொண்ட ஒரு சிற்றுண்டி ஒரு உணவு. நான்கு எழுத்துக்களை கொண்டது. எதுவாக இருக்கும் கொண்டு சர்க்கரை அறிஞர்கள். சர்க்கரை தனியும் ஒரு உணவு அம்மா. சர்க்கரை அது உபயோகிக்கிறது இல்லை ஒரு சமையலுக்குள்ளே. இது ஒரு உணவோட சேர்ந்ததம்மா. உருண்டையாக இருக்கும். நான்தம்மா. எங்கே ராமன் கொண்டு வந்து விட்டார்?
2: நான்கு கோவில்லையும் வீட்லையும் செய்யறது. அபிஷேகம், மோதகம்.
0: நீங்க செய்திருக்கிறீங்களா வீட்டிலே?
2: வீட்டுல செஞ்சு செஞ்சுட்டாங்க ஐயா.
0: இன்னைக்கும் செய்தார்களா? சரிதா, செஞ்சிருப்பாரு.
2: இன்னைக்கு செஞ்சாங்க. இன்னைக்கு செஞ்சாங்க. நான் வந்து பெய்யா வேலைக்கு.
0: அவரோட மோதகத்துக்கு உள்ளே எப்படி போய் வைக்க வேண்டியது? மோதகம் சரியான பதிலை தந்திருக்கின்றீர்கள். ராமன் ஒரு புள்ளியை பெற்றிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
2: நன்றி, நன்றி.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்தது அடுத்த பதத்தை திரட்டுமா? என்னவா இருக்கு அந்த அந்த ஆறு எழுத்து பதம்? இன்னும் நீங்கள் கண்டுபிடிக்கவில்லை. அதை நான் கூறவா? அதை கூறுகிறேன். அதுதான் உத்தரீகம் என்று கூறுவது. அந்த பட்டுச்சாலை ரெண்டு கரையும் மாறி அப்படி மடித்து அழகாக கழுத்திலே தொங்க போடுவது அல்லது இடுப்பிலே கட்டுவது. அது இடுப்பிலே கட்டும் போது கூறமுடன் கழுத்திலே போடும்போது தொங்க போடும்போது உத்தரீகம் என்று கூறுவார்கள். பட்டு வேஷ்டி எல்லாம் சரி, அங்கேதான் நின்றீர்கள். உத்தரீகம் என்று கூறுவது. கேள்விப்பட்டிருக்கலாம் அந்த சொல்லை. தமிழ் சொல்லு, சுத்தமான சொல். உத்தரீகம் அதாவது சால்வே நீட்டாக அந்த வெட்டிக்கு வர சின்னத்தின் அந்த சால்வே நீட்டாக மடித்து மடித்து மடித்து கொண்டு வந்து ரெண்டு பக்கம் கரையை மடித்து வைத்து எல்லாம் அழுத்தி விட்டு இஸ்திரிக்க போட்டு எடுத்து அதை அப்படியே கழுத்து வைத்தவங்க போட்டு தொங்க விட்டு கொண்டிருப்பார். உத்தரீகம் பெரியவர்கள் எல்லாம் அணிவார்கள், பணியாளர்கள் எல்லாம் அணிவார்கள். உத்தரீகம் சார் கட்டிக்காரர் இந்த பதத்தை கூட நான் கூறிவிட்டு அந்த புள்ளி யாருக்கும் செல்லாது. உங்கள் எல்லோருக்கும் பயந்து தந்துவிட்டிருக்கேன். யாருக்கு போடுவோன்னு தெரியவில்லை. நானே எடுத்துக்கொள்ளுகின்றேன். சரியா? அடுத்தது ஒரு பதம் இருக்கின்றது. அந்த பதம் ஒரு மரக்கறி வகையை சேர்ந்தது. ஒரு மரக்கறி வகையை சேர்ந்தது. அது வந்து எத்தனை எழுத்துக்களை கொண்டது என்றால் ஆறு எழுத்துக்களை கொண்டது. ஆனால் நீட்டாக இருக்கும் இந்த மரக்கறி, இந்த நீளமான மரக்கறி உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஆறு எழுத்துக்களை கொண்டது. கொண்டு வாருங்கள். மோதகமும் வந்துவிட்டது. கட்டிக்காரன் ராமன் இந்த மரக்கறி மிகவும் சுவையானது. எப்போதும் சமைப்பதில்லை. மரக்கறிகள் சமைக்கின்றாலே ஒரு நாள் இதையும் சமைப்பார்கள். காய்கறி கடைகளிலே பார்க்கலாம், விவசாயத்துறையிலே போய் பார்க்கலாம். ஒரு நீளமான மரக்கறி, மரக்கறி வகையைச் சேர்ந்தது. கொண்டு வாருங்கள். ஓடி வாருங்கள்.

0: ஃபாரூக் கொண்டு வாருங்கள்.
1: முருங்கைக்காய்,
0: முருங்கைக்காய் பார்ப்போம். பேரு என்ன பதில் வருது கேட்டு பார்ப்போம். உத்தரவு சரியா புரிஞ்சுதா உங்களுக்கு? முதல் தெளிவா கேள்விப்படுவோம். கழுத்திலே மடிச்சு போடுவோம், உத்தரீகமாக மடிச்சு போடுவோம். நான் சொல்லியிருந்தேன், போட்டிருக்கேன் பதில் உத்தரீகம். அதுதான் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அப்புறம் முருக்கன் காய் வருவீங்க, ராமன் என்ன காய் கொண்டு வர வந்தீர்கள்?
1: ஐயா புடலங்காய்.
0: வாழ்த்துக்கள் ஐயா, நல்ல புடலங்காய் கறி சாப்பிட்டு இருக்கீங்கள ஐயா, சரியான பதில் புடலங்காய். மாவர் வந்து முருங்கைக்காய் தான் வேண்டுகாய், புடலங்காய் காய்ச்சு புடலங்காய், புடலங்காய். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சரி அடுத்த பதிலை பார்ப்போம். இப்பொழுது இன்னும் ஒரு கேள்வியை தந்துவிட்டு நாங்கள் போட்டியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணுகிறேன். என்ன பதம் கேட்க போகின்றீர்கள், என்ன பதவி தரலாம் என்று எண்ணுகின்றேன். இது வந்து எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு ஏற்படும் துன்பத்திலேயும் இன்பத்திலேயும் உருவாவது. நான்கு எழுத்தே கொண்டது, எங்கள் உடலிலே இருந்து ஒரு உறுப்புகளிலிருந்து உண்டாவது. அது நான்கு எழுத்துக்களை கொண்டது, அது இன்பத்திலேயும் உண்டாகும் துன்பத்திலேயும் உண்டாகும். சரியா, எங்களை கொண்டு வாருங்கள். நான்கு எழுத்து கொண்ட இறுதிப்பதம் யார் கொண்டு வந்து வெற்றி புள்ளியை நாடி தேடி பெறுகிறார் என்று கேட்டு பார்ப்போம். கொண்டு வாருங்கள். நான்கு எழுத்துக்களை கொண்ட பதம் இன்பத்திலும் துன்பத்திலும் எங்கள் வாழ்க்கையிலே எங்களுக்கு ஏற்படும் எங்கள் உறுப்பிலிருந்து பெறுகின்றது. வணக்கம் பாரு. தண்ணீரா?
1: கண்ணீர்,
0: கண்ணில் என்று வர கண்ணீர். என்ன பார்ப்போம், மற்றவர்கள் என்ன கொண்டு வருகின்றார் என்று கேட்போம். வணக்கம் ராமன். வாழ்த்துக்கள், எங்கே வாழ்த்துக்கள் பார்ப்போம். அடுத்த கண்ணீர் என்று சொல்லியிருக்கின்றார், எங்கே வேறு யாராவது வேறு பதில் கொண்டு வாருங்கள். எங்கே கொண்டு வாருங்கள், ராஜ்குமார் கொண்டு வருகிறார், கொண்டு வாருங்கள் ராஜ்குமார்.
2: கண்ணீர், கண்ணீர்,
0: கண்ணீர், கண்ணீர் என்று இங்கே அதை அதைத்தான் ஃபாரூக்கும் சொன்னார், ஞானசேகரன் சொன்னார், அங்கே ராமன் சொன்னார், ராமன் சிரிப்பு என்று கூறுவீர்கள், இங்கே நீங்கள் கண்ணீர் என்று கூறுவீர்கள். அடுத்து மஞ்சுளா கொண்டு வாருங்கள், என்ன பதம்?
3: சிரிப்பு.
0: சிரிப்பு, துன்பத்திலேயும் சிரிப்பீர்களா? வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இங்கே சியாமலா இருந்து விட்டு விடுவீர்கள்.
3: சரிமாரே
0: சொல்லியிருக்காங்க, சிரிக்கவில்லையே. சாமலா கொண்டு வாருங்கள்.
3: அப்பா கண்ணீர்ப்பா.
0: சாமலா, அவன் கண்ணீர் என்று கூறியபடியால் கண்ணீர் தான் சரியான பதில். அதை மேலில் தந்தவர் ஃபாரூக், பின்பு தந்தவருக்கு வாழ்த்துக்கள் கிடைக்கின்றது. சரியா, என்ன சொன்னீர்கள்? சரி, இன்னொரு பதவி கொண்டு வருகின்றேன். இன்னொரு பதில், இன்னொரு பதம் இரண்டு எழுத்துக்களை கொண்டது, கண்ணீர் என்பது சரியான பதில். இன்னொரு வித்தியாசம், கண்ணீர்ல என்ன வித்தியாசம் இருக்குமா? சோகத்திலே வரும்போது இந்த கண்ணீர் வந்து உப்பாக இருக்குமாம், ஆனந்த கண்ணீர் விடும் பொழுது இனிப்பாக இருக்கும். அதை பார்த்திருக்கீங்களா? இந்த கண்ணீர்
3: உணர்ந்து
0: வச்சு பார்க்க வேண்டாம். அதுக்கு அந்த கண்ணீர் வந்து துன்பத்திலே வரும்பொழுது உப்பு மாதிரி இருக்குமா, உபராக இருக்கும். ஆனந்த கண்ணீர் விடும் பொழுது அது இனிப்பாக இருக்கும். மஞ்சுளா என்று விட்டார், என்னது கொண்டு வருகின்றது கேட்டோம். வணக்கம் மஞ்சுளா.
3: மஞ்சுளாத்தாலும் வரும், அழுதாலும் கண்ணீர் வரும்பா.
0: சரியான என்ன எது வரும்? சிம்பமாக துன்பமா? கண்ணீர். கட்டிக்காரி, கட்டிக்காரி கண்டுபிடித்து விட்டார், கண்டுபிடித்து முன்பே போய்விட்டார்கள். சரி, அந்த கண்ணீர் இன்பத்தில் வரும்போது இனிக்குமா புளிக்குமா உவர்ப்பா இருக்குமா? துன்பத்தில் வரும்போது எப்படி இருக்கும்? இன்பத்தில் வரும்போது அந்த கண்ணின் சுவை எப்படி இருக்கும்? துன்பத்தில் வரும்பொழுது உப்பாக இருக்கும், இன்பத்தில் வரும்போது கொஞ்சம் இனிப்பாக இருக்குமா? ஆனந்த கண்ணில் வரும் என்று ஒருவர் கூறியிருக்கின்றார். நன்றி மகளே, நன்றி. சரி, இன்னும் ஒரு பதம் நன்றி வரும்.
3: தப்பா சொல்லிட்டா சொல்றேன், பாடல் வரி தப்பா சொல்லிட்டா அதை சொல்றேன்.
0: என்ன என்ன பாடுறேம்மா?
3: அழுத்தால் வருவாளே ஸ்ரீரஞ்சனி, நான் சிவரஞ்சனி.
0: வருவாளே ஸ்ரீரஞ்சனியா? சரி,
3: ஸ்ரீரஞ்சனி
0: ஸ்ரீரஞ்சனி ஸ்ரீரஞ்சனி நல்லதம்மா. சரியா, நல்லது. திருத்தியமைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து ஒரு பதம் வருகின்றது. எங்களுக்கு தினமும் நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு தென்படுகிற ஒரு பொருள், நாங்கள் உபயோகிக்கிறது தான் அது. ஆனால் இப்பொழுது அது அநேகமாக உபயோகிலேயே இல்லை. இருப்பினும் அவர்தான் எங்களுக்கு நாளை குறிக்கின்றார், நாளை காட்டுகின்றார். அஞ்சு பதங்களை கொண்டது. பகலவன் வந்து ஒளிச்சமா திரும்பது, நாள் வந்து விட்டது ஒன்றுகிறோம். அந்த நாள் எப்படி என்று இருப்பதற்கு ஒரு ஒன்று இருக்கின்றது, அதை நாங்கள் எங்கள் சுவர்களிலே மாட்டியிருப்போம். அதுக்கு என்ன பெயர்? ஐந்து எழுத்துக்களால் ஆனது. ஐந்து எழுத்துக்களால் ஆனது.

0: பரம ஞான தோரன்
1: பழக்கமப்பா நாட்காட்டி
0: நாட்காட்டி நாட்காட்டி சரியான பதம் போல் இருக்கின்றது. ஒரு நபர் வருகின்றார்கள், அவர்களையும் கேட்டு பார்ப்போம். நாட்காட்டி என்பது சரியான பதம், உங்களுக்கு புள்ளி சேர்க்கின்றது. இங்கு மற்றவர் என்ன கொண்டு வருகின்றார் கேட்டு பார்ப்போம். கொண்டு வாருங்கள் பாரோக்.
2: நாட்காட்டி
0: சரியான பதம், சரியான பதம், சரியான கண்டுபிடிப்பு ஞான தோரன் கூறிவிட்டார். அவருக்கு புள்ளி, உங்களுக்கு வாழ்த்து. போட்டி கடுமையாக இருக்கின்றது இப்பொழுது எல்லோரும். சரி, அடுத்த பதம் ஒன்று தருகின்றேன். அந்த பதம் தங்கை சாமிலா கொண்டு மஞ்சுளா கொண்டு வாருங்கள்.
3: காலண்டர்ப்பா,
0: காலண்டர். காலண்டர் தமிழா ஆங்கிலமா என்னம்மா அது? அதை எப்படி தமிழில் கூறுவது? காலண்டர் சரி, ஆனா எங்கட பதம் அது அல்ல. நாட்காட்டி, நாட்காட்டி, நாட்காட்டி. நேரங்காட்டிதான் கடிகாரம், நாட்காட்டி தான் காலண்டர். காலண்டருக்கு சரியான தமிழ் பேர் நாட்காட்டி, கடிகாரி கண்டுபிடிச்சு கொண்டு வந்தது. சரி அம்மா, அது ஞானதேரம் குறிப்பிடர். இப்பொழுது ராஜ்குமார் கொண்டு வருகிறார். வணக்கம் ராஜ்குமார். ராஜ்குமார் அங்கே காணவில்லை ராஜ்குமாரை. இப்ப சியாமலா வந்திருக்க. வணக்கம் சியாமலா. அடுத்த பதம் என்னவா இருக்கும் என்றால், இப்பொழுது இது பழுக்குதில்லை. இந்த பழம் இப்பொழுது கிடைக்கவில்லை மக்களுக்கு, அதனால் வருத்தப்படுகின்றார்கள். அது என்ன பழம்? நான்கு எழுத்து, ஐந்து எழுத்துக்களை கொண்டது. அது என்ன பழமா இருக்கும்? அது பழுக்கவில்லை. அநேக வீட்டிலே பழுக்கவில்லை, அநேக இடத்திலே பழுக்கவில்லை இந்த பழம். அதனால் மக்கள் துன்பப்படுகின்றார்கள். மிகவும் முக்கியமான பழம், சிறப்பான பழம், ருசியான பழம். எங்கே கொண்டு வாருங்கள். இந்த பழத்தை இல்லாமல் பெரிய தண்டை திண்டாடுகிறார். இந்த பழம் கிடைக்காமல் தட்டுப்பாடாக இருக்கின்றது. கொண்டு வாருங்கள்.

0: கொண்டு வாருங்க சியாமலா. என்ன பலன் சியாமலா?
1: அப்பா சாத்துக்குடி. அப்பா
0: சாத்துக்குடி பாப்போம். மற்றவர்கள் என்ன கொண்டு வருகின்றார்கள்? அஞ்சு எழுபது சரியா சொல்லியிருக்க பாப்போம். அடுத்தவர்கள் என்ன கொண்டு வருகின்றார்கள்? பாட்டு கொஞ்சங்களே அங்கே கொண்டு வாருங்கள். அடுத்தவர்கள் கொண்டு வருகிறார்கள். நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் நேரம் வந்துவிட்டது, கூடிவிட்டது. நிரம்பி உங்களுக்கு பாடம் தர வேண்டும். இதை இறுதி பதமாக எடுத்துக் கொள்வோம். ஒடிவாருங்கள். இந்த பதம் கொண்டு வந்தால் வெற்றியாளரை தீர்மானிக்கலாம். இயலாத வெற்றியாளரை

0: உங்களை பாருங்க கொண்டாருங்கள்.
1: சம்பளம்,
0: வாழ்த்துக்கள், சம்பளம். அந்த பழம் இப்பொழுது பழம் குறைவா இருக்குங்க, மக்கள் கவலைப்படுறது சாத்தக்கூடிய சம்பளம். வாழ்த்துக்கள் பாருங்க, வாழ்த்துக்கள். சிறப்பாக எல்லோரும் முறையாடி இருக்கின்றால் போட்டியை நிறைவுக்கு கொண்டு வருவோம். சம்பளம் என்ற இந்த பழம் இப்பொழுது பழுப்பதில்லை, குறைவு, சரியான குறைவு. அதனால மக்கள் திண்டாடுகின்றார்கள். சரி, அந்த ஒரு புள்ளிகளை பார்த்தால் ராமன் ராஜ்குமார் ஒரு புள்ளி பெற்றிருக்கின்றார், ரேவதி இரண்டு புள்ளி பெற்றிருக்கின்றார்கள். ராமன் ஞானதேவரன் ஐந்து ஐந்து புள்ளிகள் பெற்றிருக்கின்றார்கள். ஃபாரூக் ஆறு புள்ளிகளை பெற்று முதலிடத்துக்கு வந்திருக்கின்றார். இப்பொழுது கூட பாடல் கிடைக்க இருக்கின்றது, வாருங்கள். இங்கே தர்ம இவர் இங்கே அழைக்கின்றார். வணக்கம், வணக்கம், வணக்கம். மாம்பழமா? இப்ப சீசர், இப்ப சீசர் இல்ல, பழக்கிறது குறைவா? சரி, அது சரியான விடை, அதுக்கு சரியான விடை சம்பளம். அதை பாரவை குறிப்பிட்டார். வாழ்த்துக்கள் ராஜா. உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும் என்று கூறுங்கள். நான் இப்ப பாடல் ஒலிபரப்ப இருக்கின்றேன், உங்களுக்கு விருது வரை நீங்கள் எங்களோட இருந்தீர்கள். என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு? ஆமா, ராஜ்குமார் தான் கேட்கின்றேன். நாளே பாடல் தந்து விட்டீர்கள், இப்பொழுது என்ன பாடல் வேண்டும்? ஓ பட்டர்ஃபிளை, நல்லது நல்லது. சரி, அந்த பாடல் உங்களுக்கு இப்பொழுது ஒலிபரப்பாக வெற்றியாளர்களை கூறப்போகின்றேன், கேட்டுக்கொண்டிருங்கள். நீங்கள் என்னுடைய தொலைபேசிக்கு அழைத்திருக்கீங்கள், காரியம் இல்லை. நீங்கள் ஒரு புள்ளி பெற்றிருக்கின்றீர்கள், ஆறு புள்ளிகள் பெற்று ஃபாரூக் முதலாவது இடத்தில் இருக்கின்றார், ஐந்து ஐந்து புள்ளிகளை பெற்று ராமனும் ஞானதேவரும் இருக்கின்றார்கள், இரண்டு புள்ளிகளை பெற்று ரேவதி இருக்கின்றார். புள்ளிகளை பெற்று நீங்கள் வந்து பாடல் கேட்கலாம். உங்களுக்காக ஒலிபரப்பப்படும் ஓ பட்டர்ஃபிளை என்ற பாடல் உங்களுக்காக ஒலிபரப்பப்படும். நன்றி ராஜ்குமார், நன்றி. ராஜ்குமார் வந்து இங்கே அழைத்து பார்த்திருக்கின்ற இந்த தொலைபேசி கலையத்து தொலைபேசி இணைப்பு இருக்கின்றோட என்னுடைய சொந்த தொலைபேசிக்கு அழைத்து விட்டார். நல்ல என்ன ஞானதேவரம் உடையாருங்கள், ஞானதேவரம் என்ன பாடல் வேணும்? தூங்கி இருந்தவர் இல்ல, ஃப்ரெஷ்ஷா வந்தவர் ஞானதேவரம்.
2: நவராத்திரி படத்துல இந்த இரவு நீளாட்டம்
0: பகவலின் பகலின் தூக்கம், நவராத்திரி இரவு நீளாட்டம். நல்ல ராஜ்குமார் நினைஞ்சிருந்தா அவரை உடனே அவரை பாடலையும் கேட்டு விட்டேன். அவரை திருப்பி அழைக்க வேண்டும் இல்லவா? இரவு
2: நன்றி.
0: அடுத்தது ஃபாரூக் வருகிறார், அவரிடம் சொல்லணும். வணக்கம் வெற்றியாளரே, ஃபாரூக் வாழ்த்துக்கள் உங்களுக்கு, சொல்லுங்க என்ன பாடல்?
3: வணக்கம், வணக்கம் பா, வாழ்த்துக்கள் பா, வெற்றி
0: உங்களுக்கும். நீங்கள் பாடல் வந்துப்பா சிவாஜி. நன்றி,
3: வாழ்த்துக்கள் அப்பா.
0: உங்களுக்கு உங்களுக்கும் வாழ்த்துக்கொண்டு சரியா? சிவாஜி
3: சிவாஜி படம்
0: அதுல
3: என்ன சிவாஜி
0: அப்படியே வாஜி வாஜி என்று திருப்பி வாஜி சிவாஜி என்று வருவா? எங்க அன்பு மகளை சியாமலா கொஞ்சம் சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும் அவளுக்கு? சியாமலா, சியாமலா என்று காணவில்லை. சியாமலா, சியாமலாவுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது அவளு. வணக்கம் ராமன், ராமனுக்கு என்ன பாடல் வேண்டும்?
4: அந்த சிவகாமி மகனிடம் அந்த பாட்டு கொடுத்து
0: சிவகாமி மகனிடம் தூங்க மாட்டாரா? பூட்டி வச்சிருக்காங்களா? யாரும் இல்ல, அவருடைய நின்று சொல்றேன். அந்த சிவகாமி மகனிடம் நல்லது, அந்த பாடல். சரி, நன்றி நன்றி நன்றி நன்றி. அப்படியே மகளே சியாமலா, மீண்டும் சியாமலா அம்மா வந்து விட்டீர்கள், துணிக்கப்பட்டு விட்டது அம்மா. என்ன நடந்தது? எங்கே ஓடி வாருங்கள், வாருங்கள் சியாமலா. என்ன பாடுறேன் அவளே?
5: அப்பா அன்னை படத்துல பூவாகி காயாகி கடிந்த மரம் உண்டு அந்த பாட்டு.
0: அந்த பாடலா பிள்ளைக்கு மகளுக்கு வேண்டும், தருகின்றேன் அம்மா. பூவாகி காயாகி, நன்றி அம்மா, நன்றி நன்றி நன்றி. பூவாகி காயாகி கடிந்த மரம் உண்டு, நல்லது. எங்க மஞ்சுளா, உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்? ஒரு காரங்கள் ரேவதி முடித்தா இருந்தால் வாருங்கள். ராஜ்குமார் கேட்டுவிட்டார், ராமன் கேட்டுவிட்டார், என்னோட விடை இறுதி வரை இருந்த நீங்கள். எங்க ஒரு காரங்கள் மஞ்சுளா, உங்கள் பாடலும் தருகின்றேன். இப்ப கேட்டிருந்தார் ஃபாரூக், பாஜி பாஜி என்று கேட்டிருந்தா அதை கூட அந்த ராஜ்குமார் கேட்டிருந்தார் ஒரு பாடல், ஓ பட்டர்ஃபிளை பட்டர்ஃபிளை அப்படிங்கிறது, ஓ பட்டர்ஃபிளை நல்ல நீண்ட பாடல், நல்ல அமைதியான தூக்கம் வரக்கூடிய பாடலை கேட்டிருந்தார். எல்லாரும் கேட்டுக்கிட்டு தூங்கி விட்டுறாதீர்கள். ஓகே, அந்த ராஜ்குமார் உங்களுடைய பாடல் காற்றல் என்பது கேட்டு வந்திருவோம். மஞ்சளா ஒரு வாரங்கள் பாடலை கேளுங்கள். ராஜ்குமார் பாடல் வர விளம்பரம் வந்துவிட்டது. அதிலே ராஜ்குமார் உங்களுடைய பாடல் காற்றலையில் வருகின்றது.

0: வணக்கம் பா. நீங்க பேசுறதெல்லாம் எனக்கு அப்ப லேட்டா வரும் போல இருக்குதுப்பா. நீங்க பேசி முடிச்ச உடனேதான் போட்டேன் நான் மூணு இதுக்கும். பேசலதான்பா, தொலைபேசியில. சரி சரி, இருவர் உள்ளம்பா படம். இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமா? இல்ல வேற பேச பண்ணா கூட கேக்குறப்பா. தன்னெதிரே தோன்றும் தனிமுகம். தனிமுகத்தை
1: மஞ்சள் நோட்டீஸ் அனுப்பி மகளே, நன்றி. வணக்கம் ஞானதேவன், நான் கூட்டி விட்டேன் சத்தத்தை.
2: கொடுத்து
1: விட்டீங்களாப்பா, மஞ்சள் கடதாசி எனக்கும் கொடுக்கறாங்க. சரி, இந்த பாடல் வேறு உங்களுக்கு.

0: இனிமையான மென்மையான அந்த பாடல் இதயத்தை தழுவதியோ போல் இருந்தது. இதை இறுதி பாடலாக தந்திருந்தால் நாங்கள் எல்லோரும் தூக்கத்துக்கே சென்றிருக்கலாம். ராஜ்குமார், உங்களுடைய பாடல் காற்றலைக்கு வந்து நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இணைந்தே சிறப்பித்தமைக்கு உங்களுக்கு நன்றி. அடுத்த பாடல் என் அன்பு மகன் ஞானதேவன் உண்மையை கூறிவிட்டார். இரவனில் ஆட்டம் பகனையும் தூக்கம் என்றார். தூக்கத்துக்கு ஆளாகிவிட்டார். நவராத்திரி திரைப்படுத்த பாடல கேட்டீர்கள் மகனே, உங்கள் பாடல் காற்றலைக்கு வருகின்றது. கேட்போமா? நீங்கள் ஐந்து தூக்கத்தால் அழுந்து பைசா வந்து ஐந்து புள்ளிகளை அடித்து விட்டீர்கள். எல்லாம் ஸ்போர்ட் அடி அடித்து விட்டீர்கள். ஒன்று ரெண்டு அடித்து கட்டிக்காரன் கட்டிக்காரன்
1: ஆட்டம் பகலில்

இருமை இருமை இரவினில் ஆட்டம் பகலில் தூக்கம். நாங்கள் பகலில் ஆட்டம், இரவினில் தூக்கமும் இல்லை. பாதி இரவும் பாதி பகலும் தூங்குகின்றோம் என்பவர்களே, இம்மொழியில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. இப்பொழுது கனடாவில் நேரம் 2:06 நிமிடம், பிற்பகலாகிவிட்டது. உங்களுக்கு நள்ளிரவை தாண்டி 25 நிமிடங்கள், 12:25 நிமிடம் பாரத நாட்டிலும் ஈழத்திருநாட்டிலும். அங்கே 9:56 நிமிடம், இரவு 10 மணியை எட்டி பிடிக்கப் போகின்றது வளைகுடா நாட்டின் சவுதி அரேபியாவில். அந்த வேளையிலே முதலாவது பரிசு பெற்றிருக்கின்றார் என்று ஆறு பாடல்களை அதிகப்படியாக தந்து ஒரு புள்ளி கூடுதலாக மற்றவர்களை தந்து பாரூக் அவர்கள் வெற்றி பெற்ற போலே அவர்கள் பாடலை கேட்டிருக்கிறார். நீண்ட பாடல் வாஜி வாஜி ஸ்ரீ வாஜி என்று வருகின்றதாம். கேட்போமா பாடலை பாரூக் உங்களுக்காக.

இனிமையான நம்ம பாடல் சிவாஜி படத்திலிருந்து கேட்டோம். ஃபாரூக், உங்களுக்காக இன்று இரவு நள்ளிரவாக உங்களுக்கு அமையட்டும், வெற்றி பெற்றமைக்கு வாழ்த்துக்கள் ஐயா. அடுத்த பாடல் அன்பு மக அன்புடன் வந்து மனைவி ராமன் அவர்கள் போட்டியிலே பங்கு பெற்று 5 புள்ளிகளையும் பெற்றுவிட்டு கேட்டிருந்தார். அவர் கேட்ட பாடல் வருகின்றது பட்டணத்தில் பூதம் திரைப்படத்திலிருந்து. அந்த சிவகாமி மகனிடம் தூது செல்லடி. இந்த இரவு நேரத்திலே தூது அனுப்புகிறார், எதற்கோ தெரியவில்லை. இருப்பினும் நாங்களும் சேர்ந்து போவோம் அவரோடு.

இந்த பாடலோடு ராமன் அவர்கள் தூங்கியிருப்பார் என்று எண்ணுகின்றேன். நாங்கள் தூங்க முடியாது, இன்னும் பாடல்கள் இருக்கின்றது, நாங்கள் கேட்டுத்தான் தூங்குவோம். அந்த வகையில் அடுத்த பாடலை தந்திருந்தால் அன்பு மகளே ஷியாமலா, நீங்கள் கேட்ட பாடலம்மா அன்னை திரைப்படத்திலிருந்து வருகின்றது, பூவாகி காயாகி.

சரியான நேரத்தில் தூக்கம் வரும் பாடலை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். இது இரவு முன்னின பாடலாக உங்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றது. கேட்டு தூங்கலாம் என்று கூறிக்கொள்ளும் அடுத்த பாடல் சியாமலா உங்கள் பாடலை தொடர்ந்து மஞ்சுளா கேட்டிருக்கேன் பாடல். ஜாதி மல்லி என்ற திரைப்படத்திலிருந்து அவர் கேட்டிருந்தா அழைத்தால் வருவாளே சுரீரஞ்சனி. கேட்போமா மஞ்சுளா, உங்களுக்கான பாடல் காற்றலையில் வருகின்றது.

0: சங்கீதத்தில் விளையாடி தூங்க செல்வோம் எல்லோரும் என்று கேட்டுக்கொண்டு மஞ்சுளா நீங்கள் கேட்ட பாடலையும் கேட்டு மகிழ்ந்து விட்டோம். இன்றைய நிகழ்விலே வந்து இனிமையாக அன்பாக மகிழ்வாக உறவாடி சென்ற உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு பாடுகளிலே வந்து இணைந்துவிட்டு வராது சென்றிருக்கின்றார்கள், அவர்கள் தூங்கிவிட்டார்கள் என்று தெரிகின்றது. வருவதா இருந்தால் தொடர்ந்து வந்திருப்பார்கள். ஆதலாலே இத்தோடு நாங்கள் காற்றலையில் இருந்து நிறைவுக்கு கொண்டு வருவோம் இந்த நிகழ்ச்சியை. என்று இன்றைய கதம்பத்திலே வந்து இணைந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் பாலச்சந்தர், ஷியாமலா, பரூக், பிரகாஷ், செல்வகுமார், ராஜ்குமார், ராமன், கண்ணன், ரேவதி, ஞானசேகரன், மஞ்சுளா உங்கள் அனைவருக்கும் என் நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு போட்டியிலையும் கலந்து சிறப்பித்த உங்களுக்கும் நல்ல வாழ்த்துக்களை கூறுகிறது. புள்ளிகள் எடுக்காவிட்டாலும் அவர்கள் கலந்து கொண்டார்கள், கலந்து கொண்டு அவர்களும் தங்களுக்கு தெரிந்ததை கொண்டு கூறினார்கள் தான். எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும் கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இத்தோடு நான் காற்றலையிலும் நிறைவு கொண்டு வந்து தொடர்ந்து நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொள்ளலாம். இரவு நேரம் உங்களுக்கு நேரம் 12:46 ஆகிவிட்டது, எங்களுக்கு 3:17 ஆகிவிட்டது, வளைகுடா நாட்டிலேயும் 10:17 ஆகிவிட்டது தானே. அதனால் காலையிலிருந்து இதுவரையும் இணைந்து கொண்டிருந்த எனக்கு உற்சாகம் ஊக்கம் அளித்து என்னோடு ஒத்துழைத்து இந்த நிகழ்ச்சிகளை நிறைவேற்ற உதவியாகிய உங்கள் அனைவருக்கும் என் நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் முடிவில் இருந்து கொண்டும் தொலைபேசியில் வானொலியை கேட்டுக்கொண்டும் இருக்கும் மற்ற அன்பு உறவுகளும் எங்களுக்கு எனக்கு எழுதிக் கொண்டிருந்தார்கள். விசேஷமாக எங்களுடைய தர்மபுரி ராஜ்குமார் உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்ளும். நீங்கள் உறுதிவரை இணைந்தீர்கள். எல்லோரும் உறுதிவரை இணைந்தவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கம், கேட்டுக்கொண்டிருந்தவருக்கும் நன்றியும் வணக்கம் கூறி நாளை காலை நேரம் இடத்திலே உங்களை நான் சந்திப்பேன் என்று கூறும் வரையிலே எங்களுக்கு இந்த பகலும் உங்களுக்கு ஏற்பட்ட இந்த இரவும் நல்ல இரவும் நல்ல பகலுமாக அமைய வேண்டும். இறைவா எல்லாம் வல்ல இறைவா, உலகிலே சிறந்த செல்வம் நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வம். அந்த குறைவற்ற செல்வமாகிய நோயற்ற செல்வத்தை எங்கள் எல்லோருக்கும் உலகளாக தந்து கொள்ள வேண்டும் என்று சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி அவரிடம் வணங்கி கேட்டுக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து காற்றலைந்து விடப்பெற்றுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே, தொடர்கின்ற நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள். இரவு வணக்கத்தோடு நாங்கள் விடைபெறுவோமா?
1: வெளியிலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTRFM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்கும் முதல் பாடல் திருமகள் தேடி வந்தாள். இனிமையான இந்த பாடல் இருளும் ஒளியும் திரைப்படத்தில் ஒலித்த வேளையிலே இன்று மொன்றியல் தமிழ் வானொலியின் விடுமுறை விருப்பத்தில் ஒலிக்க வைக்கின்றார் வளமை போல என்றும் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன். ஞானசேகரன் தான் மட்டும் அல்லாமல் வளமை போல என்றும் தமிழ்ச்செல்வி சித்தார்த்தன் பத்மினி சேரலாதன் சண்முகப்பிரியா எடப்பாடி வெள்ளாண்டி வலசு துறை பாண்டியன் காந்திமதி இவர்களோடு இணைந்து கேட்கின்றார் ஒலிக்கின்றது அந்த பாடல்.

வளமையாக வாழ்த்துக்களை கூறுவது போன்று இன்றும் இன்றைய தின வாழ்த்துக்களை தந்திருக்கின்றார் தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள். அது மட்டும் அல்லாமல் அவர் கண்ணன் சங்கரி ரவி மாலதி உஷாசேகர் ரமேஷ் ஸ்ரீபதி வெங்கடேஷ் சுதா குமார் அருணா ஆகாஷ் ஹரிஹரன் மற்றும் ஸ்ரீராம் சிவா ஆத்மநாபன் பாலகுமார் ஜனனி ஆகியோர் இணைத்து கேட்கின்றார் ஒரு பாடல் என்றும் அந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தில் இருந்து பாசமுள்ள பாண்டியரே என்று பாடும் பாடலை.

அடுத்து வரும் பாடல் இனிமையான ஒரு பாடல், ஆடல் காணீரோ என்ற ஒரு அற்புதமான ஒரு பாடல். மதுரை வீரன் திரைப்படத்தில் இருந்து ஒலிக்க வைக்க செய்கின்றார் தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா. வளமை போல ஷியாமலா பிரபா இணையும் வேளையிலே அவருடன் இணைந்து சுவை மடுப்பார்கள் ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுஸ்ரீ, சிவசங்கரன், நற்பவி நறுமுகையால் தமிழ் இனியால். இன்றும் இணையும் வேளை நாங்களும் இணைவோம் ஒலிக்கின்றது அந்த பாடல்.

கொண்டிருக்கும் விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்கும் அடுத்த ஒரு பாடல். ஓரளவு மனம் தேறி வரும் பொழுது சில உண்மைகளை உணர்ந்த பின்பு மனோநிலை எப்படி இருக்குமோ அதே போன்று இன்றும் எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் வாழ வைக்கும் என்று ஒரு பாடலை அன்போடு எழுதி அனுப்பியிருப்பவர் நீண்டகால உறவு, எங்கள் அன்பு உறவு, நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் சாதிக் அவர்கள். இந்த பாடல் தாளம்பு என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. இன்றும் அவரோடு இணைந்து நாகூர் முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், கதீஜா, ஷஹானா பர்வின், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், சாஹில் உலக தமிழர்களோடு கேட்கின்றார்கள், ஒலிக்கின்றது அந்த பாடல்.

மீண்டும் ஒரு பாடலை. தமிழ்நாடு, தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையத்திலிருந்து ரவிச்சந்திரன், நீங்கள் தந்திருக்கின்றீர்கள் உங்கு உன்னடா செல்வமே என்ற ஒரு பாடல், கார்த்திகை தீபம் திரைப்படத்தில் இருந்து. இதோ ஒலிக்கின்றது அந்த பாடல். நாங்கள் இணைகின்றோம் உங்களோடு.

ஒலித்துக் கொண்டிருக்கும் பாடலோடு இன்னமொரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. இப்பொழுது இந்தியன் என்ற திரைப்படத்திலிருந்து தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே அனுஷா கிருஷ்ணன் அவர்கள் அப்பா அனந்தராமன் அம்மா விஜயம் கேட்க வேண்டும் என்று அவர்களோடு இணைந்து கேட்கும் அந்த பாடல் பச்சை கிளிகள் தோளோடு என்று வரியெடுத்து பாடுகின்றது டாக்டர் ஜேசுதாஸ் ஐயா அவர்களின் குரலிலே. இந்த பாடல் இந்தியன் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலித்த வேளை இங்கும் ஒலிக்கின்றது.

அடுத்து வரும் பாடலையும் அதே முகவரியில் இருக்கும் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தனக்கு விருப்பமாக ஒரு பாடலை உலகத் தமிழரோடு கேட்க வேண்டும் என்று எழுதியிருக்கின்றார். கிளிஞ்சல்கள் திரைப்படுத்தும் பாடலை கிளையில்லா மரங்களில் என்று முதல் வரி கொண்டு முழுவதையும் பாடுகின்றது. அவருக்காக நாங்கள் முனைகின்றோம், கேட்டு மகிழ்கின்றோம்.

அடுத்து வரும் இனிமையான ஒரு பாடல், திருமலை தென்குமரி திரைப்படுத்து பாடல். அந்த பாடலை அன்போடு தருகின்றார் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேலே ஓடுதுறையிலிருந்து சேப்பு விஜயராகவன் அவர்கள். திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா என்று பாடுகின்றது அந்த பாடல்.

மேலும் ஒரு பாடல், ஊஞ்சலுக்கு பூச்சூட்டி ஊர்வலத்தில் என்று வரும் வரி கொண்ட பாடல், வேலூர் மாவட்டம் பாலம்பாக்கம், மஞ்சுளா நீங்கள் தந்திருக்கின்றீர்கள், அவன்தான் மனிதன் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது அந்த பாடல்.

ஒரு பாடலை கேட்க இருக்கின்றோம். அந்த பாடலை தருகின்றார் கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஸ். ஒரு துளி இரு துளி என்ற முதல் வரி கொண்டு ஆச்சரியா திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது அந்த பாடல்.

அடுத்து வரும் பாடல் திங்கட்கிழமை ஆனா என்ற பாடல், அலை என்ற திரைப்படுத்த பாடல். இந்த பாடலை வடமை போல இன்றும் வளைகுடா மண்ணிலிருந்து குவைத் நாட்டில் ஜோர்ஜ் நீங்கள் கேட்கின்றீர்கள், ஒலிக்கின்றது பாடல்.

0: மச்சி சண்டே லீவ்டா, வரமாட்டா.
1: அடுத்து ஒரு பாடல், இனிமையான ஒரு பாடல், மீண்டும் கோகிலா திரைப்படுத்து பாடல். சின்னஞ்சிறு வயதில் என்று ஆரம்பிக்கும் அந்த வரியை கொண்டு பாட வைக்கின்றார் தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிகேத் சிலுவை சந்தன்ராஜ் அவர்கள்.

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலைந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே.

சர்வதேச நேயர் விடுமுறை விருப்பம். வணக்கம் உறவுகளே, மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTRFM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் அனைவரும் நலமா என்று அன்போடு கேட்டு நாங்கள் அனைவரும் நலமே என்று கூறிக்கொண்டு இப்பொழுது முதல் காற்றலையில் வளமை போல் விடுமுறை நாட்களில் மலரும் விடுமுறை விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்வோம். முதல் முதல் வரும் சுகம் என்ற பாடல்தான் முதலில் ஒலிக்க இருக்கும் பாடல். காலங்களில் அவள் வசந்தம் என்ற திரைப்படத்தில் இருந்து இந்த பாடலை ஆங்கிலேய நாடான இங்கிலாந்தில் இருந்து அருள் மோகன் கேட்க இருக்கின்றார்.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTRFM ரேடியோ கனடா. நேரம் கனடாவில் 11:31 முற்பகலாக காட்டும். 2026 ஆண்டு 9வது மாதம் 22வது நாள் செவ்வாய்க்கிழமை.

இங்கிதமான இந்த வேளையிலே 13 பாகை வெப்பநிலையோடு உங்களோடு இணைகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்பு உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்று கூறும் இந்த வேளையிலே அன்னை, தந்தை, ஆசான் இவற்றையெல்லாம் நான் அறிய வைத்த எல்லாம் சிறந்த மூத்த மொழியின் அன்பு தமிழ், இவற்றிற்கெல்லாம் மூலம் ஓம் நம சிவாய என்று நாங்கள் வணங்கும் எல்லாம் வல்ல இறைவன் இவர்களை கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்கள் தாழ் பணிந்து வணங்கி என் முகம் தெரிந்த தெரியாத அன்பு உறவுகளை உங்களையும் வணக்கம் கூறி வரவேற்று இணைந்து கொண்டேன் இன்றைய கதம்பத்திலே.

என்று கதம்பும் தருவது. என்ன நிகழ்வென்று நான் கூறுவதற்கு முன்பே அன்பு ஜெகவர் சாதிக் அவர்கள் அழகான படம் வரைந்து அனுப்பி இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் கிருஷ்ணன் அவர்கள், அன்பு மகள் ஷியாமலா, மகாலிங்கம், நாகப்பன் போன்றோர் நாங்கள் இணைந்திருக்கின்றோம், வருக வருகவென்று வரவேற்பு தரும் வேளையிலே அவர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்று நானும் இணைந்து கொள்கிறேன், வாருங்கள் என்று அணைத்து கொண்டு 6478746415 என்ற இலக்கத்தோடு இணைவோம் என்று கதம்பத்திலே ஒலிக்க இருக்கும்

0: அன்பு உறவுகளே, கதம்பத்திலே வந்து நான் இணைந்து சொல்லோடு பாடல் நிகழ்வுக்கு வாருங்கள், பேசுங்கள் என்று பல சொற்களை நாங்கள் கண்டிருக்கின்றோம் கடந்த வாரங்களிலே. அதே போன்று இந்த வாரமும் சொற்களை நான் கொண்டு வந்து வைத்திருக்கின்றேன். நீங்கள் வந்து அந்த சொற்களிலே விரும்பிய சொல்லை தெரிந்தெடுத்து அதை பற்றி சில குறிப்புகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். சொல்லாயோ வாய் திறந்து நில்லாயோ நான் அழைக்கும் வேலை வந்தேன் என்று பொருத்தமாகத்தான் இருக்கின்றது இந்த பாடல். அன்பு உறவுகளே, வாருங்கள், நீங்கள் அனைவரும் நலமாக இருப்பீர்கள். எங்களுக்கு கொஞ்சம் வெயிலாக இருக்கின்றது, ஆனால் அந்த வெப்பநிலை எங்களுக்கு அவ்வளவு பெரிதாக தோன்றாது. இப்பொழுது நாங்கள் கோடை காலத்தில் இருந்து விலகி மழை காலத்துக்கு வந்து இலையுதிர் காலத்தை தொடுகின்றோம். இது 13 பாகை லேசாக மதியம் வரை சென்று 17 பாகை வரை சென்று மீண்டும் குறைந்து வந்து இன்று இரவு 4 பாகைக்கு செல்கின்றோம். 7 பாகை 6 பாகையாக இருந்து இப்பொழுது 4 பாகை வெப்பநிலை என்று இரவு நேரத்துக்கு வந்தால் அது வெப்பமாகிறது, குளிராகத்தான் இருக்கும். பகல் கூட நான் சொன்னேன் சுருங்கி வருகின்றது என்று. இன்று எங்களுக்கு 12 மணி நேரமும் 10 நிமிடமும் தான் பகல் நேரம் இருக்கும். பாருங்களேன், 15 மணித்தியாலத்துக்கு மேல் கண்ட பகல் இவ்வளவு தூரம் நாளாந்தம் குறைந்து குறைந்து வந்து விட்டது. சூரியனுடைய பார்வை பூமியினுடைய சுழற்சியிலே எவ்வளவு தூரம் படுகின்றது நிலப்பகுதியே என்றதை நாங்கள் கருத்தில் கொள்ளலாம். இப்பொழுது உங்களுக்கும் நேரம் இலங்கை இந்திய நேரம் 9:05 என்று 6 நிமிடம் என்று காட்டும் வேளையிலே, மாலை நேரம் இரவு நேரம் என்று ஏனைய நாடுகளிலும் காட்டிக்கொண்டிருக்கும் இந்த இனிமையான வேளையில் வாருங்கள், இணையுங்கள். மீண்டும் தருகின்றேன். 6 4 7 8 7 4 6 4 1 5 உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது. அழைத்து பேசுவோம், வாருங்கள். இன்று நான் கொண்டு வந்திருக்கும் பதம் வழக்கம் போல் வானம் என்ற பதம் 3வது வாரம் வருகின்றது, யாரும் தொடவில்லை போல் தெரிகின்றது. வானம், பணம், உறுப்பு, உணவு, வீடு, சித்திரம், அறிவு, சொந்தம், மகிழ்ச்சி, விழா போன்ற பதங்கள் இங்கே இருக்கின்றன. இதில் எந்த விடயத்தை எடுத்தாலும் நாங்கள் பேசி மகளிலாம். கடந்த வாரமும் வீடு பற்றியெல்லாம் பேசியிருந்தால் இந்த வாரம் அந்த வீடு மீண்டும் வந்திருக்கிறது, இன்னும் பேச இருக்கின்றது வீட்டை பற்றி. இப்பொழுது முதல் உறவாக வருகின்றார், தோன்றுகின்றார், அவர் மறைந்து விட்டார், இங்கே மீண்டும் அழைக்க வேண்டும். நீங்கள் அழைத்தீர்கள், மீண்டும் அழைக்க வேண்டும். அந்த வகையிலே நாங்கள் இணைவோம் என்று எண்ணும் வேளையிலே, இன்று முதலாக வருகின்றார். நீண்ட நாட்களுக்கு பின்பு ஒரு உறவு போல் தெரிகின்றது, அவரை இணைப்போமா என்று பார்த்தால் வந்துவிட்டார். வணக்கம், வணக்கம், வணக்கம் அன்பரே, எங்கள் ஜெகபர் ஷாதிக் அவர்களே, வணக்கம்.
1: ஐயா வணக்கம். ஐயா, நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர் ஷாதிக். தாங்கள் மீராமா அனைவரும் நலமா இருக்கீங்களா? ஐயா
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம். உங்களை பற்றி தான் நாங்கள் எண்ணிக்கொண்டிருப்போம். இப்பொழுதும் உங்கள் பாடல்கள் வரும்போது எல்லாம் நாங்கள் உங்களை பற்றியே எண்ணுவோம். நேற்றைய தினமும் நீங்கள் வந்து இணைய முடியவில்லை, ஆனால் பாடலை எழுதியிருந்தீர்கள், அந்த பாடலை ஒளிபரப்பியிருந்தோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நலமா இருக்கீங்க?
0: வாழ்த்துக்கள், நலமாக இருக்க வேண்டும். அந்த இறுதி நாட்களிலே, இப்போ கடந்த நாட்களிலே வருகின்ற பாடலை கேட்கும் பொழுது ஓரளவு நீங்கள் மனம் தெளிவடைந்திருக்கின்றீர்கள் என்பதை எண்ணுகிறேன். ஆனால் சுமை சுமைதான் இருக்கலாம். வாழ்க்கை வாழ்வதற்கே என்று ஒன்று, கவலைகள் கிடக்கட்டும் மறந்துவிடு, காரியம் நடக்கட்டும் தொடர்ந்து விடு என்ற பாடலை கேட்டவுடன் எனக்கு மனதுக்கு கொஞ்சம் தெம்பு வந்தது. நான் அழைக்க நினைப்பேன், அழைத்து எதை பேசுவதென்று எனக்கு தெரியவில்லை. நன்றாக உணர்ந்தோம், இறைவன் என்றும் உங்களுக்கு கை கொடுப்பார். சரியா, கடல் எப்பொழுதும் கலங்கி இருப்பதிலே தெளிந்தே ஆக வேண்டும். அதே போன்றுதான் இந்த வேளையில் வழக்கமாக முதல் நீராக ஓடி வந்து எங்களுக்கு இணைந்து பல கருத்துக்களை தருவீர்கள். இன்றும் நாங்கள் சில சொற்களை வைத்திருக்கின்றோம், அந்த சொற்களிலே உங்களுக்கு விரும்பின பதத்தை பெற்று அதை பற்றி நீங்கள் கூறுவதை கூறலாம். அங்கே உங்களுடைய செல்லக்கிளி பச்சைக்கிளி எல்லாம் அப்படி
1: இருக்கின்றார்கள்.
0: எங்களோட வந்து கலந்து கொள்ளுங்கள், பேசுங்கள். நாங்கள் இப்போ வானம், பணம், உறுப்பு, உணவு, வீடு, சித்திரம், அறிவு, சொந்தம், மகிழ்ச்சி, விழாக்கள் என்று பல சொற்கள் இருக்கின்றன. இதில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பதத்தை எடுத்து அதற்காக சிறிது நேரம் பேசலாம், முடிந்தா?
1: ஆமாம், சொந்தம்
0: நான் நினைத்தேன், அதைத்தான் நீங்கள் தெரிவு செய்தீர்கள். வாழ்த்துக்கள். சொந்தம் கூறுங்கள், அதை பற்றி கூறுங்கள், உங்களோட அனுபவத்தை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். சொந்தம் என்றால் எப்படி இருந்தது, சொந்தம் என்றால் என்ன என்றதை கூறுங்கள்.
1: சொந்தம் என்று நாம் வந்து கொஞ்சம் வசதி வாய்ப்புல வீடு வாசலோடு இருக்கும்போதுதான் சொந்தம் எல்லாம் நெருங்கி இருந்துச்சியா. நம்மளோட உண்மை இல்லாம போன பிறகு சொந்தம் எல்லாம் வந்து தூரத்து சொந்தமா போயிடுச்சு. இந்த பணம் காசு இருந்தா, பணம் காசு இருந்தா தான் என் சொந்தங்கள் எல்லாம் மதிக்குது. இந்த பணம் காசு இல்லைனாக்கா சொந்த பந்தங்கள் வசதி உள்ளவங்க கூட திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில தான் என்ன இருக்கு.
0: பணம் அப்படி பிரித்து வைக்கிறது, பொருளாதாரம் பிரித்து
1: வைக்கிறது.
0: சொந்தம் என்று நாங்கள் கருதினாலும் அந்த சொந்தங்கள் எங்களை நாடாமல் விட்டு செல்கின்றன. அவர்கள் எண்ணங்கள் வேறாயிருக்கும் இல்லையா. எங்களிடம் வந்து ஏதோ விரும்புகிறார்கள், நாங்கள் இதை கொடுக்க வேண்டி வரமே என்று விரும்பிப்போம். நான் அவர்களுக்கு தெரியாது, அந்த பாசம் என்ற ஒன்றை பற்றி அவர்கள் உணரவில்லை போல் தெரிகின்றது. கூறுங்கள் மேலும், மேலும் கூறுங்கள்.
1: சொந்தத்தில் வந்து நம்ம நெருங்கி சொந்தமாக இருக்கிறவங்க எல்லாம் வசதி வாய்ப்பு கம்மியாக உள்ளவங்கள்லாம் எங்களோட நெருங்கி தாங்க இருக்காங்க. ஆனால் வசதி வாய்ப்பு வந்த பிறகு வந்து வந்தவங்கள்லாம் வந்து ஒதுங்கி போயிட்டாங்க எல்லாமே. இந்த காலத்தில் வந்து சொந்த பந்தகத்துலாம் பணம் தாயா முக்கியமாக போயிடுச்சு. இப்போ
0: பணத்தை வைத்துத்தான் இப்பொழுது சொந்தங்கள் உறவாடுகின்றன.
1: ஆமாய்யா.
0: பணம் இல்லாத எங்களை நீங்கள் கூறுகின்றீர்கள், பணம் இல்லாத ஓரளவுக்கு சாதாரணமான நிலையில் இருக்கின்ற வேளையில் அந்த சாதாரணமான நிலை என்ற இருக்கின்றவர்கள் கொண்டாடுகின்றார்கள். அதை விட்டு மேலதிகமாக உள்ளவர்கள் விலகிச் செல்கின்றார்கள். அப்படித்தானே. ஆனால் ஒரு நல்ல தீய சம்பவம் நடக்கும் பொழுது அவர்களெல்லாம் ஒன்று சேருகிறார்கள் தானே. ஒன்று சேருகிறார்கள். ஆனால் அவர்கள் வந்து ஒன்று சேரும் பொழுது அந்த நெருக்கத்தை பார்த்தால் எங்களை போன்ற தரத்தில் உள்ளவர்களுடைய உறவாடல் நெருக்கமாக இருக்கும், மற்றவர்களுடைய கொஞ்சம் வித்தியாசமாகத்தான் இருக்கும் இல்லையா. அதை நாங்கள் கணிக்கக்கூடிய இருக்கு. அதனால் இதிலிருந்து நாங்கள் இதை கேட்டுக்கொள்ளுகிறோம்.
1: அதாவது பணமே தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுத்துட்டாங்க அவங்களாம்.
0: அவங்க கற்றுக் கொடுத்தா அப்ப நாங்களும் பணத்தை நாடி பணம் தேட வேண்டும் என்ற எண்ணம் வருகின்றதா? இல்லை பணத்தை விட குணம் தான்
1: இல்லையா? அப்படிலாம் இல்லையா. இருப்பதை வைத்து, இருப்பதை வைத்து நிம்மதியா இருக்க முடியாது.
0: சிறப்பு, சிறப்பான கருத்து, நல்ல கருத்தை எங்களோட பகிர்ந்து கொண்டீர்கள். நல்ல கருத்தை எங்களோட நீண்ட நேரம் உங்களால் முடிந்தால் பேசுங்கள், இல்லை என்றால் உங்களுக்கு விருப்பமான ஒரு பாடலை தாருங்கள், கேட்போம். என்ன பாடல்? இந்த
1: அன்னைக்கு அன்னைக்கிளி. ஆமையா, அன்னைக்கிளிங்கிற படத்துல இருந்து சொந்தம் இல்லை பந்தம் இல்லை பாடுது ஒரு பறவை அப்படிங்கிற படம்.
0: ஓ, சொந்தம் இல்லை பந்தம் இல்லை. இந்த நேரத்தில் உங்களுக்கு அப்படி ஏன்னா இந்த நடந்த சம்பவங்கள்லேருந்து நீங்கள் நன்றாக உலகத்தை படித்திருக்கின்றீர்கள். அதாவது உறவுகள், சொந்தங்களை படித்திருக்கின்றீர்கள் இல்லையா?
1: உண்மைதான்.
0: இந்த வகையில் நெருங்கிய சொந்தங்களா அல்லது தூர இடத்துல உள்ள சொந்தங்களா உங்களோட உறவாடினார்கள் கூடுதலாக பகிர்ந்து கொண்டார்கள்?
1: நெருங்கிய சொந்தங்கள்லாம் வந்துட்டு உடனே போயிட்டாங்க ஐயா. ஆனால் தூரத்து சொந்தம் இருக்கிறவங்க தான் அவங்க தான் கடைசி வரையும் நம்ம கூட இருந்தது. சமீபத்தில் வந்து ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி வந்து என் பேத்திக்கு திருமணம் ஆனது ஐயா. அந்த திருமணம் வந்து நான் இங்க பண்ண முடியாத சூழ்நிலை காரணம் என்ன, அக்கா இறந்ததுனால இங்க நான் பண்ண முடியல. அதனால என் மகனே வந்து அந்த கல்யாணத்தை காரைக்கால்ல வச்சு அந்த கல்யாணத்தை முடிச்சாங்க.
0: அங்கே பதிவு செய்தாங்க.
1: ஆமாய்யா, ஆமாய்யா. கல்யாணம் முடிஞ்சு 5 மாதம் ஆகுது. 5 மாதத்துக்குள்ள என் மகனுக்கு போய் சேர்ந்தாங்க.
0: ஓ, இப்பொழுது உங்களுடைய மனைவியின், உங்களோட மருமகளுடைய சகோதரியை பற்றி ஒரு தடவை எழுதியிருந்தீர்கள். இப்பொழுது எப்படி இருக்கு?
1: ஆமாய்யா, ஆமா. அவரையும் இறந்துட்டார். பரவாயில்ல, அவங்க நலமா, கொஞ்சம் நலமா இருக்காங்க. இரண்டக்கா என் மருமகள் தான் வந்து இந்த கல்யாணம், என் மாமா இறந்து போய் ஒரு 30 நாளையில ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அந்த பொண்ணுக்கு, மருமகளுக்கு. அப்புறம் காரைக்கால்ல அவசர சிகிச்சை பிரிவுகளை சேர்த்து கொஞ்சம் குணமாகி இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க.
0: வந்திருக்காங்க, சுகப்பட்டு வந்திருக்காங்க. நம்மையும் தீமையும் எங்களை நாடி வரும் பொழுது நாங்கள் துஞ்சக்கூடாது. துன்பம் வருந்தான், துன்பம் வருந்தாலும் ஓரளவு நாங்கள் சீர்தூக்கி பார்த்து அது ஒரு பாடங்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இல்லையா. இந்த சம்பவங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்த இடத்தில் உங்களை பற்றி நாங்கள் நிறைய படித்து விட்டோம். உங்களே நீங்கள் எங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கின்றீர்கள். இவ்வளவுதான் வந்தாலும், எந்த சுமை வந்தாலும் தாங்கும் சக்தியோடு நீங்கள் இருந்திருக்கின்றீர்கள். மீண்டும் வந்து எங்களோட ஜெகபர் ஷாதிக் என்ற உணர்வோடு வந்து எங்களோட பேசுகிறீர்கள். எல்லோருக்கும் இந்த இது வராது. உங்களுக்கு இறைவனதை
1: கொடுத்திருக்கின்ற
0: சொந்தங்களை பற்றி கூறிய கருத்து மிகவும் நல்ல கருத்துகள். அதாவது வந்து பணம் இருந்தால் போதுமடா என்று வாழுகின்ற மக்கள் இருக்கின்றனர். இல்லை இல்லை குணத்தோடு சொந்தம் வேண்டும், 4 பேர் வேண்டும் என்று நினைத்து வாழ்பவர்களும் இருக்கின்றார்கள். அதை நன்றாக படித்து விட்டோம் நாங்கள். அடுத்து நீங்கள் ஒரு பணம் கூறினால் பணம் தான் வாழ்க்கை இல்லாமல் கிடைத்தது போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்ற பழமொழிக்காமே எங்களுக்கு கிடைத்ததை கொண்டு சிறப்பாக வாழ்வோம் என்ற ஒரு கருத்தை நீங்கள் கொண்டிருக்கின்றீர்கள். நல்லதொரு பாடத்தை படித்து எங்களுக்கும் அதை புகட்டி இருக்கின்றீர்கள். நன்றி ஜெகபிரசாதிக்கு அவர்களே. நீங்கள் இன்று வந்து இணைந்ததற்கு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். எங்கள் உறவுகளோடு சந்தோஷப்படும். எல்லோரும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள். நீங்கள் கேட்ட பாடலை ஒலிபரப்புகிறேன். நன்றி. நாங்கள் மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி நன்றி.
0: வேறு ஏதாவது கூற வேணும் என்றால் கூறுங்கள். நன்றி ஜெகபிரசாதிக்கு அவர்களே. அடுத்த உறவாக வருகின்றார் எங்களுடைய நாகப்பன் அவர்கள். வணக்கம். வணக்கம் நாகப்பன். வணக்கம். இல்லை, அவருடைய இணைப்பு துணிக்கப்படுகிறது. மீண்டும் அழைப்பார் என்று எண்ணுகிறேன். நான் நீண்ட தடவை அழைத்து களைத்து விட்டார் போல் தெரிகின்றது. இப்பொழுது யார் வரப்போகின்றார்? இப்பொழுது ஒருவர் அழைக்கின்றார். அவருடைய அழைப்பை நான் இணைக்கலாம் என்று பார்க்கின்றேன். மூவர் ஒரே நேரத்தில் அழைக்கின்றார்கள். யாருக்கு இணைப்பு கிடைக்கின்றது? வணக்கம்.
2: ஓம் நமச்சிவாயிலிருந்து ஆர் தேவா.
0: ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. வந்து விட்டீர்களா ஊருக்கு? இல்லதா இன்னும் சென்னையிலே தானா?
2: வந்து
0: இறங்கி விட்டீர்களா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சிறப்புகள். எல்லோரும் நலமாக மகிழ்வாக இருக்கும் இந்த வேளையில நீங்கள் வந்து ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தோடு வந்து எங்களையும் அந்த ஓம் நமச்சிவாயவை இணைக்க செய்கின்றீர்கள். எல்லாம் வல்ல இறைவன் எங்கள் எல்லோருக்கும் திருவர்கள் புரியட்டும். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? உங்கள் பயணம் எப்படி இருந்தது?
2: ஐயா பயணம் தான் எனக்கு ஒத்துக்கலா.
0: முதலே தீக்கு தளியோட தானே இருந்தீர்கள் ஜலதோஷத்தை?
2: ஆமா.
0: அதுல மாறி விட்டதா அல்லது கூடி விட்டதா?
2: இல்ல இல்ல இல்லையா, கொஞ்சம் மாறி இருக்கு. இந்த லெமன் வந்து போட்டு குடிச்சதுல கொஞ்சம் நல்லா இருக்கியா? பச்சை பழம் தான் கிடைக்குது இங்க. ஒரு பழம் வந்து 5 ரூபாயா
0: இந்தியா?
2: 15 ரூபா.
0: 15 ரூபா சின்ன காசு. எங்களுக்கு பெரிய காசு இங்கே பெரிய பெரிய ஐயா தேசிக்காய். எலுமிச்சம்பழம் ஒரு பழம் $1 என்றால் சிறந்த பழம் வாங்கணும். $1 உங்களுக்கு எவ்வளவு காசு? நீங்கள் 5 ரூபாய். நாங்கள் அது கூட அப்படித்தான் கொடுத்து வாங்க முடியாது. ஆனால் சிறந்த சாமான். நீங்கள் அங்கே வாங்கும்பொழுது இயற்கை நேரடியாக மரத்திலிருந்து பறித்ததை அப்போ விதையோடு வாங்குவீர்கள். எங்களுக்கு விதையோடு வர வெட்டி பார்த்தா உள்ளுக்கு விதை இருக்காது, சதை இருக்கும், சார் இருக்கும் அங்கே அதுக்குள்ள விதை இருக்காது. என்னுடைய மகளுக்கு
2: சின்ன சின்ன காயா இருக்கியா? பச்சை காயா நீங்க சொன்னீங்களா? பச்சையா வாங்கணும்னு அதே மாதிரி பச்சையா வாங்கி போட்டு அடிச்சு குடிச்சுக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் தேவலாம். ஆனா மாத்திரை மருந்து சாப்பிடறது இல்லையா? மாத்திரை மருந்து ஒத்துக்க மாட்டேங்குது.
0: அது மாத்திரை மருந்தை விட இது சிறந்தது. அதுக்கே கொஞ்சம் தேன் கலந்து கொள்ளும். சுத்தமான தேன் எடுக்கலாம் அங்கே இருக்கு. ஒரு தேன் கொஞ்சம் கலந்தால் நன்றா இருக்கும். அன்று நான் என்னுடைய இளைய மகளிடம் விஜயம் செய்த போது அவர்கள பூங்கன்றுகளோடு அவருடைய சிற்றன்னியார் ஒருவர் அவருக்கு அவருடைய அம்மாவுடைய தங்கையார் அவருக்கு ஒரு தேசி கண்டு அந்த எலுமிச்சங்கண்டு கிஃப்டாக கொடுத்துருக்கார். குடையாக நாங்கள் போகும்போது ரோஜா கண்டு அப்படியெல்லாம் மயண்டு போவோம் தானே. அவர் தேசிக்காய கொண்டே கொடுத்துருக்காரு எலுமிச்சங்க. அது 1 அடி உயரம் கூட இல்லையா? 4 காய் காய்த்து விட்டது ஐயா. 1 அடி உயரம் இல்லை. 1 அடி உயரம் 1-2 கிளை
2: தான்.
0: அதுலேயே ஒரு தேசிக்காய் ஒரு பழத்தை இடுங்கி எடுத்துக்கொண்டு வந்து அதில் எங்களுக்கு புளிந்து சார் கொடுத்தார். சுவையாக இருந்தது ஆனால் அதுக்குள்ள விதை இல்லை ஐயா. அதுக்குள்ள விதை இல்லை. அதனால் நாங்கள் மீண்டும் உற்பத்தி செய்யலாது. காலத்துக்கு ஏற்ற மாதிரி மரங்களே சுருக்கி அடித்து விளைவுகளை பெருக்குகிறார்கள். அப்போ சென்னை எப்படி இருந்தது? உங்களுடைய நாச்சியார் கோயிலை விட சென்னை எப்படி இருந்தது?
2: ஐயா அது எந்திர வாழ்க்கையா? இது பட்டு படாப்பட்டு புரிய இந்த பணம் பிரச்சனை கொஞ்சம். அதனால என் பொண்ணு அழுதுட்டா. என் பொண்ணு அழுது நான் பார்த்ததே
0: இல்லை.
2: வீடு வாங்க
0: அவசரப்படு.
2: அதுக்காக உடனே நைட்டே போனோம். நைட்டே போய் பிரச்சனை முடிச்சுட்டு வந்துட்டோம். பிரச்சனை எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம்.
0: கட்டிக்காதான் தந்தை என்பது. அதுதான் தந்தை என்பது. சரி சரி சரி. வாழ்த்துக்கள். சிறப்பாக அமைய வேண்டும். அதெல்லாம் போக போக சரி. இதெல்லாம் வாழ்க்கை பாடங்கள். இன்று எங்களிடம் வானம் பணம். நீங்கள் எதை பற்றி
2: பேசுவீங்க?
0: வீடு பேச போடுங்கள். சரி, வீட்டை பெரிய கொண்டு வாருங்கள். என்ன வீட்டை பெரிய
2: ஜெகபர் சாதிக்கு பேசினார் இல்லையா?
0: ஆமாம்.
2: அவரு சொன்னது உண்மை. அதாவது பணம் இருந்தால்தான் எல்லாம் மதிப்பாங்க. நம்ம அவரு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு, என்ன பண்ணிருப்பாரு. இப்ப என் பொண்ணு வந்து எனக்கு போன் பண்ணிச்சு, 40 லட்சம் ரூபா பணம் கொடுத்துருக்கப்பா அப்படின்னு சொல்லி போன் பண்ணி அங்க அந்த வீட்டை வந்து இது பண்றேன்னு சொல்லி சொன்னாங்க. சரிட்டு நான் என் பொண்ணு வாங்கிட்டாலே அப்படின்ட்டு சரிட்டு போனா அங்க பார்த்தா அவன் 40 லட்சம் ரூபா இன்னொருத்தனுக்கு கடை வச்சிருக்கான். அந்த பணத்தை எல்லாம் பிரிச்சு பிடிச்சி பணத்தை வாங்கிட்டு வந்தாச்சு. ரிஜிஸ்டர் ஆபீஸ்லயே போய் வாங்கிட்டு
0: வந்துட்டேன்.
2: அப்பனா பாத்துங்க எப்படி பணம் என்ன பாடுபடுத்துதுன்னு.
0: பணம் இருந்தால் போதுமாடா உலகிலே, பணம் பாதாளம் மட்டும் பாயும் ஐயா. சும்மா சொன்னாங்க பணம் என்ற பிணமும் பாய் திறக்கும் என்று. சரி, அப்ப இந்த வீடு என்பதை பற்றி அப்ப என்ன கூற போகிறேன். வீடு என்பது முக்கிய மனிதர்களுக்கு இல்லையா?
2: வீடு வந்து யா, நம்மள இருக்கிற வரையும் நம்ம இருக்கிற வரையும் வீடு நம்ம பாதுகாக்கும். நம்மள நம்மள்கிட்ட ஒண்ணும் இல்லைன்னு வச்சுக்கங்க, வீடு நம்மள வெளியே அனுப்பிடும். வீடு அப்படின்ட்டு இல்லை, நம்ம விட்டுடணும். அதை நம்ம புடிச்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கங்க, நம்மளை போட்டு படப்படுத்தும். தொல்லைகள் பயங்கரமா வரும். அதாவது அவர் ஜெகத் சாதிக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு, எவ்வளவு இருந்திருப்பாரு. அதே மாதிரி ஞானசேகர் வந்து ஒரு போலீஸ்காரு மகன், அவரு பட்ட கஷ்டம் மாமையா அவரு
0: எல்லோருக்கும் வாழ்க்கையில துன்பங்கள் இருக்கு. நாங்கள் சொன்ன
2: கஷ்டமா உண்டியா உண்டியா இல்லா இல்லா எறும்புல இருந்து உண்டியா
0: இல்ல வீடு என்றது
2: ஈயில இருந்து உண்டு
0: தேவா. வீடு என்பதோட கஷ்ட நஷ்டங்கள் மட்டுமல்ல, வீடு என்றால் என்ன என்றது ஒரு தடவை கூறுங்களேன். வீடு என்றால் என்ன?
2: வீடு என்றாலேயா ஒரு இருப்பிடம்.
0: இருப்பிடம்
2: அது வந்து நம்மள பாதுகாத்து நம்மள விடாம புடிச்சுக்கும், புடிச்சுக்கும். குடும்பத்துல ஐக்கியம் ஆயிடுவோம்.
0: நாங்கள் ஐக்கியம் ஆகி விடுவோம்.
2: ஆமா,
0: அப்ப வீடு
2: ஐக்கியமாயி அடிமை ஆகியே
0: வீடு நிரந்தரமான
2: சாதம். வீடு
0: நிரந்தரமானதா?
2: இல்லவே இல்லையா?
0: ஏன் ஐயா?
2: அது ஏன்னு கேளுங்க. நம்ம மூச்சு காற்று இருக்கிறவங்க வீடு நம்மள வச்சிருப்பாங்க. மூச்சு காற்று போயிட்டு வச்சுங்க, எப்ப கலப்புவாங்கன்னு தான் இருப்பாங்க.
0: வெளியேற்றி விட்டுருவோம்.
2: பட்டினத்தார் பாடல்லே வந்திருக்கு.

0: எல்லோரையும் வரவேற்குமா?
1: வரவேற்கும் ஐயா, எல்லாரையும் வரவேற்கும். இருக்கிற வரையும் ஜெகதாதி சொன்னதுதான், இருக்கிற வரையும் நம்மள வரவேற்கும், இல்லைங்கிறப்போ நம்மள வெளியே தள்ளிடும்.
0: வீடே வெளியே, வீடு என்று கூறின உடனே குடும்பம் தான் ஞாபகத்துக்கு வருகின்றது இல்லையா? வீட்டில் வசிப்பவர்கள் குடும்பம். அந்த வீடு என்பது, வீடு என்பது இன்னும் ஒன்று கூறுகிறது, முதிசம் என்று பெற்றோர் அந்த அப்படி வழிவழி வந்த ஒரு இடம்தான் வீடு. இல்லம் வழிவழி தாய் தந்தை
1: வீரன்
0: பாட்டன் சொத்து பூரன் அப்படி அந்த ஒருவர் அவர் அந்த வீடு அப்படியே நிரந்தரமாக இருக்கும். வீடில் உள்ள உறவுகள் தான் விட்டு செல்லுவார்கள். இப்பொழுது நீங்கள் வீட்டிலே கணவன் மனைவி இரண்டு மக்கள் என்று இருந்தீர்கள். அம்மா நீங்கள், அம்மா நீங்கள், உங்களுடைய பிள்ளைகள் இருந்தது. ஒரு பிள்ளை உங்கள் வீட்டை விட்டு இன்னொரு வீட்டுக்கு சொந்தமாக போய்விட்டார் இல்லையா?
1: போய்விட்டார்
0: மகள்.
1: ஆமையா,
0: அப்ப இருப்பவர் நீங்கள். அப்ப வீடு நிரந்தரமாக இருக்கும், வீட்டில் இருக்கும் உறவுகள் தான் விட்டு செல்வார்கள். உலகை விட்டு
1: செல்வது ஐயா அதே தான் சொல்ல வர்றேன். இப்ப என் பிள்ளை என்கிட்ட இல்ல, என் பொண்ணு என்கிட்ட இல்ல, நானும் என் முண்டாட்டி சமைச்சு எப்படி சாப்பிட முடியும்? சாப்பிட முடியல.
0: வாயால்தான்
1: கேளுங்க. அவ வாயால ஐயா, அவ அஞ்சு பேருக்கு சமைக்கிற சாப்பாடு சமைக்கிறா, அந்த கைப்பக்கம் வரல.
0: அது இப்ப சுகம் தானே? ரெண்டு பேருக்கு சிறப்பாக வெளியே சென்றிருக்காங்க. சென்றவர்கள் வாழத்தான் சென்றிருக்கிறார்கள். எங்களுக்கு தங்களுடைய கடமைகளை வந்து பணத்தை சேர்க்கத்தான் சென்றிருக்கார்கள். வருவார்கள் என்று எண்ணிக்கொண்டுதான் நீங்கள் உணவை அளவாக சமைத்து சாப்பிட வேண்டும்.
1: கடமைகளை
0: பகிர்ந்து வீடு தான் ஐயா. பாரம்பரிய உணர்வுகளையும் என்னுடைய கலாச்சார விழுமியங்களையும்
1: கடைபிடித்து
0: விடுவது.
1: இப்ப பொங்கல் தீபாவளின்னு சொல்லி வருஷம் வச்சுட்டு எல்லா பிள்ளைகளுக்கும் வந்துருவோம். நம்ம எல்லாரும் வந்துருவாங்க நம்ம வீட்டுக்கு. அப்ப என் மனைவி மட்டும் சமைக்க முடியாது. அப்ப கூட இருந்து ஒருத்தங்க காய்கறி
0: கட்டுவாங்க,
1: பால் கச்சுவாங்க, ஒருத்தங்க இது பண்ணுவாங்க, சூசு போடுவாங்க, எல்லாம் நடக்கும். வீடுக்கு செம இன்பமா இருக்கும்.
0: வீடு
1: அவங்க போனதுக்கு அப்புறம்
0: வீடு
1: நம்மளை விட்டு போயிடும்.
0: ஆமா, வீடு என்பது எல்லாரும் வந்து உறவுகள் வந்து கொண்டாடி மகளும் வேளையில் எங்களுடைய பண்பு பாரம்பரிய கலாச்சார விழுமியங்களை எல்லாம் வெளிப்படுத்தும் இடம்தான் இல்லம். எல்லோரும் வந்து உறவாடி உண்டு மகிழ்ந்து செல்ல வேண்டிய இடம்தான் இல்லம். அந்த இல்லத்திலே இந்த பஞ்சமா பாதகங்கள் விடுபட்டு ஒன்றுபட்டு வாழும் இடம்தான் இல்லம். சிறப்பாக சொல்லுங்கள். சரி, அப்படி நான் வீட்டை பற்றி இல்லத்தை பற்றி ஒரு பாடலுக்கு உங்களையும் கேட்போம்
1: ஐயா. எல்லாருக்கும் வழி விடுறேன். வீடு மனைவி மக்கள் இந்த விசு படத்துல இருந்து வரீங்க அந்த பாட்டு.
0: அந்த பாடு உங்களுக்கு தேவை?
1: வீடு மனைவி மக்கள்
0: ஐயா, பாடகராஜே வீடு
1: ஐயா, உங்களோட பேசுறதான் எல்லாரும் விரும்புறாங்க. நீங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். பாடல் வந்து இப்ப போட வேணாம். நாளைக்கு போடுறப்ப இப்ப இப்ப 7 மணில இருந்து கட்டிக்கிட்டு இருந்தேன். செம்ம பாட்டு ஐயா, செம்ம அருமையா இருந்துச்சு. அதே மாதிரி உங்க பேச்சாதான் மக்கள் கேட்பாங்களே ஒழிய, பாட்டு வந்து நெட்ல அடிச்சா வந்துட
0: போகுது.
1: பெரிய பாட்டு சின்ன
0: பாட்டுங்கிறதால உங்கள் வீட்டுக்கு நான் ஒரு தடவை வரலாம் என்று எண்ணுகிறேன். அது முடிந்த காரியம் இல்லை.
1: கண்டிப்பா
0: மனத்தாலே
1: நீங்க வந்தீங்கன்னா சிவனையும் வந்தது மாதிரிதான். சிவனையும் வந்தது
0: மாதிரிதான்.
1: அதுதான்.
0: நன்றி, நன்றி தேவா.
1: பாட்டுங்கிறது மறுநாள் போடலாம். நீங்க பேசுங்க, எல்லா நேரங்களுக்கும் வழிவிடுங்க, எல்லாருக்கும் சந்தர்ப்பம் கொடுங்க.
0: நன்றி தேவா, வாழ்த்துக்கள்.
1: நன்றி, நன்றி.
0: அடுத்த உறவு காத்து கொண்டிருக்கின்றார். எப்பொழுது என்னுடைய இணைப்பு கிடைக்கும் என்று இங்கே அவரை இணைத்து விடுவோம். எல்லோரும் காத்து கொண்டிருக்கின்றார்கள். வணக்கம், வணக்கம், வணக்கம். இணைக்கின்றே இணைத்து விட்டேன். வணக்கம் நாகப்பன், வணக்கம்.
2: வணக்கம், வணக்கம், வணக்கம் ஐயா. உங்களுக்கு பகல் நேர வணக்கம்.
0: வணக்கம் தானாக வந்த சந்தனமே, எங்கள் பகல் நேர வணக்கத்தோடு உங்களுக்கு இரவு நேரத்தை தந்து ஐக்கியமாகவும் நலமாக இருக்கின்ற கோவையில் இப்பொழுது மழை நின்று விட்டதா அல்லது தொடர்ந்து பெய்கின்றதா?
2: இன்றைய தினம் மழை இல்லை ஐயா, ஆனா மேகமூட்டம் தான்.
0: மேகமூட்டம் மந்தாரமாக

0: மழை விட்டும் தூவானம் விடவில்லை என்பது போன்று மழை விட்டும் அந்த சூரிய பகவான் தன்னுடைய வெளிச்சத்தை தருவதற்கு தாமதமாக இருக்கின்ற மறைத்து கொண்டு தான் இருக்கின்றது. அப்படி இருப்பதும் ஒரு ஒரு சுகந்தானே, வெயில் ஒன்றும் இல்லை, குளிரும் இல்லை, ஒரு சுகமாக இருக்கும் மந்தாரமாக. நல்லது ஒன்னாகப்பன். இங்கே இருவர் வந்து தங்களுடைய பதங்களோட சென்றார்கள். நீங்கள் என்ன பதத்தை தரப்போகணும், என்ன பதத்தை பற்றி எடுத்து பேசப்போகணும்?
1: நான் முதல் பஸ்ஸை பிடிக்கலாம்னு நினைச்சா மூணாவது பஸ் தான்
0: கிடைக்கும். இல்லை, நீங்க முதல் பஸ்ஸுக்கு முன்பு நீங்க ஹாய் சொல்லிவிட்டீர்கள். இங்கே நான் பார்த்தேன், எழுதியிருந்தீர்கள். எப்படியாவது ஒரு பஸ்ஸை பிடித்து விட்டீர்கள், ஒரு பஸ் கிடைத்து விட்டது உங்களுக்கு. வாழ்த்துக்கள். இங்கே பானம், இந்த வனம் இருக்கிறது, பணம் இருக்கிறது, உறுப்பு என்று எங்கள் உடல் உறுப்புகள் ஏதாவது ஒன்றை பற்றி, அல்லது உணவு வகையை. வானம், இந்த ஆகாயம், ஆகாயம் வானம். வாழ்த்துக்கள். நல்லதொரு தப்பிக்க எடுக்கிறீர்கள், பணம் என்பதை பற்றி எடுக்கின்றீர்கள். கொண்டு வாருங்கள், பணத்தை பற்றி பேசுங்கள் பாப்போம். முக்கியம் கல்லாப்பட்டி தான் எல்லோருக்கும். எங்கே பாப்போம், கொண்டு வாருங்க.
1: எங்கே தேடுவேன் பணத்தை, எங்கே தேடுவேன் தேட வேண்டியதுதான்.
0: அவங்க கேட்பதை நான் சொல்றது கல்லாப்பட்டிக்கு பாருங்களேன். கையில வாங்கினேன், பையில போடல. தலைப்பு வேறு, ஆனா பணம் தான் ஆட்சி செய்தது அவருடைய பேச்சிலும் இல்லையா. அவர்கள் ஒருவர் சொந்தத்தை பற்றியும் இன்னொரு வீட்டை பற்றியும் எடுத்தார். ஆனா அந்த பணத்தை மையமாக வைத்துதான் அந்த ரெண்டு விடயத்தையும் பேசினார்கள்.
1: அதுக்கு முன்னாடி நான் வந்து வீட பத்தி சொல்லலாம்னு நினைச்சேன். வீடுன்னா நான் நினைச்சது, நான் நினைச்ச வீடு வந்து வேற ஐயா.
0: நீங்க அதை பேர் கூறுங்கள், அதை கூறலாம். நீங்களும் கூறலாம், எல்லோரும் கூறலாம். எல்லா கருத்துக்களையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள, எத்தனை கருத்துக்களை ஒருவர் கூறுவது மட்டும்தான் கருத்தண்டு இல்லை, எல்லோரும் கூறலாம். கூறுங்கள்.
1: நான் எடுத்துக்கொண்ட வீடுங்கிறது வந்து வேற. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அறம், பொருள், இன்பம், அதற்கு அடுத்தாப்பில் கிடைக்கக்கூடிய வீடு. வீடு பேரு
0: கூறுங்கள், சிறப்பு வள்ளுவரிடம்.
1: இந்த வீடு பேரு தான் வந்து வீடுன்னு சொல்ல முடியுமே தவிர, இது வந்து வீடு கிடையாது, இது வந்து இல்லம்.
0: இல்லம்
1: அப்படிதான் சொல்லணும்.
0: சரி, வாழ்த்துக்கள்.
1: அதான் சொல்லணும்.
0: அப்ப வீடு,
1: வீடுன்னா வீடு பேரை குறிக்கும். ஆனா அது அதை சொல்லாம அவங்க வந்து வீடுன்னு அவங்களுக்கு தெரிஞ்ச வகையில வீட்டை பத்தி அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச.
0: ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அபிப்பிராயம் தானே, ஒவ்வொருத்தருக்கும் பட்ட வகையில என்னென்ன மாதிரி படுகின்றதோ, அப்படி எப்படி கருதுகிறார்களோ அதை பேசலாம் தானே. நீங்கள் கூறுங்கள்.
1: அதனால அவரு வீடுன்னு எடுத்துக்கிட்டதுனால நான் வந்து பணம்,
0: பணம், சரி, பணம் கூறுங்கள்.
1: பணம் வந்து அவங்க ரெண்டு பேருமே ஏற்கனவே பேசினாங்கல்ல ஐயா, பணத்தை தான், பணம் தான் பிரதானம் அப்படின்னு. அதாவது
0: மற்றவர்கள் அப்படி நினைக்கின்றார்கள். நீங்கள் கூறுங்கள்.
1: ஒரு பழமொழியே இருக்கு, ஈட்டி எறிந்த வரைக்கும் பாயும், பணம் பாதாள வரைக்கும் பாயும்.
0: ஆமாம்,
1: அது சொல்றாங்க. ஆனா கடைசியில வந்து அந்த பணத்தை வச்சு என்ன பண்ண முடியுங்கய்யா?
0: இல்ல, நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அந்த பணம் பாதாள மட்டும் பாயும் என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? அவர்கள் பணம் சொர்க்கத்துக்கு பாயும் என்று கூட, பாதாளம் என்று, பாதாளம் என்பது என்ன, பயங்கரமானது. அது பாதாளத்தை கொண்டு போட்டு விடும் ஐயா எங்களை எல்லாம். பணம் இல்லையா,
1: நம்மளை தள்ளிடும் பாதாளத்தை.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா. அடுத்தது
1: அளவா இருக்கணும்.
0: இந்த பணம்
1: வந்து அளவா இருக்கு,
0: அளவா பணம். அதை தேடுவது கடினமா, அல்லது அது எங்களோட தங்கி இருப்பது சுலபமா?
1: அது என்னெல்லாம் பொறுத்த வரைக்கும் சுலபம் தான் ஐயா. தேவைக்கு வந்து நிச்சயமா கிடைக்கக்கூடியதுதான் பணம்லாம்.
0: ஆமா,
1: பணம் ஒரு பொருள் அல்ல.
0: அந்த பணம் என்பது எங்களுக்கு அவா என்பது இருக்கும். அவா என்றால் ஆசை, பேராசை. அது இருக்கும் வரைக்கும், அது இருக்கும் வரைக்கும் பணம் தாண்டவம் ஆடும், எங்களை போட்டு ஆடும். போதுமன்ற மனம் இருக்கும் வரைக்கும் பணம் ஒன்றும் செய்யாது. பணத்தை ஒரு எங்களுக்கு உபயோகிக்கும் பொருளாக எண்ணிக்கொண்டா முடிஞ்சு.
1: அதுதான் ஐயா. இப்ப என்ன, இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, பணம் வந்து இருக்க வேண்டியதுதான். ஒரு கோடி, ரெண்டு கோடி இருக்குன்னா அதுவே போதும்னு வச்சுக்கோங்களேன். 400 கோடி, 500 கோடி சேர்த்து என்ன பண்ண போறோம்?
0: ஒரு இது அதான் அந்த அவான்னு கூறுனே, பணம் ஓரளவு எங்களோட வாழ்க்கைக்கு தேவையான அளவுக்கு, நாங்கள் அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு எங்களோட பணம் இருக்கும் பொழுது அது மேலும் மேலும் பெருக்க வேணும் என்ற அவா வந்து தான் அந்த பாதாளம் வரைக்கும் போவார். இல்லையா?
1: நம்மளையும்
0: ஆமா ஆமா ஆமா. பணம் ஆசையை தூண்டும், பணம் ஆசையையும் தூண்டும் மோசத்தையும் தேடும். அதே நேரம் பணம் எங்களை பக்குவமாகவும் காக்கும். பணம் இல்லாதவன் இந்த உலகத்திலே பணம் பணம் இல்லை என்றால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏனென்றால் பணமயமாக்கப்பட்டு விட்டது உலகம். முந்தி பண்டமயமாக இருந்தது, முற்காலத்திலே பண்டமயம்.
1: உங்களோட
0: பணம் இல்லாமல் ஒன்றும், அதற்காக நாங்கள் வேலை வட்டி இல்லாமல் சும்மா இருக்க பணம் பெறாது. நாங்கள் உழைக்க வேண்டும். கூறுங்கள், குறைக்கொண்டு வாருங்கள். பணம்
1: உழைப்பின் மூலமா, உழைப்பின் மூலமா கிடைக்கும் ஐயா? நிச்சயமா பணம் கிடைக்கும்.
0: நிச்சயமாக கிடைக்கும். நல்லபடியா பணத்தை பற்றி நன்மையாக பேசுகிறோம். நாங்கள் எல்லோரும் பணம் பணம் பணம் அப்படி செய்து இப்படி செய்யணும் அடுத்தவனத்தை தான் கூறுகிறோம். இதில் நாங்கள் பணத்தை எப்படி தேடுகிறோம், நாங்கள் அந்த பணத்தை எப்படி கையாளுகிறோம் என்றதை நாங்கள் படித்துக் கொள்ள வேண்டும். கூறுங்கள், கொண்டு பாருங்கள். பணத்தை தேடுவது சுலபம், நல்லது நல்லது. கூறுங்கள், உழைப்பெண் மூலம்
1: நாம சின்ன வயசுல நல்லா படிக்கணும், நல்ல ஒரு வேலைக்கு போகணும், அப்ப நமக்கு தேவையான பண வசதி நமக்கு வந்து சேர்ந்து
0: உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைத்தால் வாழ்க்கையை நாங்கள் சிறப்பாக கொண்டு செல்லும். அது மட்டுமல்ல, விரலுக்கேற்ற வீக்கமும் இருக்க வேண்டும். விரலுக்கேற்ற வீக்கம், அந்த இது பாமா விஜயன் திரைப்படத்தில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். விரலுக்கேற்ற வீக்கம் இருக்க வேண்டும். அப்ப எனக்கு மேலதிகமாக வேணுமென்றால் என்னோட உடல் உழைப்பு மேலதிகமாக இருந்து அறிவை பயன்படுத்தி உழைக்கலாம். அதிலே பிழையில்லை. அனாவசியமாக அடுத்தவர்களை வீழ்த்தி அடுத்தவர்களுக்கு துன்பம் பெறக்கூடிய வகையிலே சம்பாதிக்க கூட, வட்டிக்கு பணம் வாங்கி அவங்களோட பணத்தை நாங்க வாங்க சேர்த்து அவங்களோட காணியை நாங்க அப்படியெல்லாம் சேர்க்கக்கூடாது. இந்த பணம் என்பது நல்ல விடயம். பணம் என்றது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமானது. அதை ஆரோக்கியமான வகையில் ஓ
1: ஐயா நாளும் இந்த வகையில உழைப்பினால ஈட்டிய பணம் வந்து என்னைக்கு ஒருபோது சோட போனதே இல்லை ஐயா.
0: கிடையாது.
1: ஊழல் வழியில பணம் சம்பாதிக்கிறோம் இல்லைங்களா?
0: அதுதான்,
1: அது வந்து நம்ம கிட்ட நிக்கிறதே இல்லையா.
0: தேடி நாங்கள் பணத்தை தேடி சென்று எங்கள் உழைப்பினாலே அறிவினாலே எங்களை புத்திசாலித்தாலே எங்களை வேண்டியதை சம்பாதித்துக் கொள்ளலாம்.
1: அதை நாம நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்காக சின்ன வயசுல ஒரு கதை கூட சொல்லி இருப்பாங்க.
0: எப்படி
1: என்னன்னா, ஒரு பால்காரன் வந்து தண்ணி ஊத்தி ஊத்தி பால் பால்ல தண்ணிய கலந்து கலந்து ஊத்தி சம்பாரிச்சான். அளவுக்கு அதிகமான காசு சம்பாரிச்சுட்டான். சம்பாரிச்சுட்டு அந்த காசை கொண்டுகிட்டு போற போது வழியில ஒரு ஆத்தங்கையில போய் படுத்திருந்திருக்கான் இழப்பாடுறதுக்கு. அப்ப என்ன ஆச்சுன்னா, அந்த பக்கமா வந்த குரங்கு அந்த முருட்டையில எதுவும் இருக்குன்னு நினைச்சு அந்த பணப்பைய
0: தூக்கிட்டு
1: உட்காந்துட்டு பிரிச்சு பிரிச்சு பாக்க அதுக்கு தேவையானது ஒண்ணு கூட இல்ல. அது காசு இருந்திருக்கு. அதை எடுத்து ஒண்ணுன்னா எடுத்து எடுத்து ஆத்துக்குள்ள போட்டுருச்சு.
0: நடு ஆத்துக்கு விளையாட்டுக்கு போட்டுருக்கு.
1: பாதி வழியில முழிச்சு பாக்குறான் பணப்பைய காணாம். அப்ப என்ன நினைக்கிறான், ஆகா பணம் இவ்வளவு பாடுபட்டு சம்பாதிச்ச காசை காணாம நினைச்சு மேல பாக்குறான். மரத்துல மேல குரங்கு உட்காந்து ஒவ்வொரு காசா எடுத்து தண்ணிக்குள்ள ஓட்டுருக்கு. பாதி வண்டியில போய் அந்த குரங்க அடிச்சு முடிச்சு பண பைய புடுங்கிட்டான். அப்ப அதுக்கு பிறகு என்ன யோசனை பண்ணா, நம்ம பால் ஊத்தி சம்பாதிச்ச காசு நம்ம கைக்கு வந்துருச்சு, தண்ணி ஊத்தி சம்பாதிச்ச காசு
0: போயிடுச்சு. அதனால் பணத்தை சீரான வழியிலே நாங்கள் நேரான வழியிலே பெற்றோமா இருந்தா அந்த பணம் எங்களை வாழ வைக்கும். வாழ்க்கைக்கு பணம் மிகவும் முக்கியமானது என்ற கருத்தை நீங்கள் தருகின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அப்ப அதோடு சம்பந்தப்பட்ட உங்களுக்கு படுகின்ற பாடல் என்ன பாடலா இருக்கும்? பணம்
1: அந்த நமக்கு கல்லாப்பட்டி பாட்டு தான்.
0: ஆமா, எப்படி
1: எங்கே தேடுவேன் பணத்தை, எங்கே தேடுவேன்
0: அந்த பாடல் உங்களுக்கு வேண்டும். எங்கேயே தேடுவேன், அருமையான பதம் என்னவென்றா அந்த கவிஞர் அழியில் எங்கே தேடுவேன். நல்ல வழியிலே தேடினால் அந்த பழி எங்களோடு தான் இருக்கும், அநியாய வழியிலே தேடினால் அது நீங்கள் பால்காரண்ட கதையை போல தான் முடியும் இல்லையா? அன்று வந்த சிறு கதைகளில் அனுபவத்தால் வந்த உண்மைகள் அதை வெளிப்படுத்தி சொல்வதற்காக உதாரணமாக சொன்ன கதைகள். அதுல ஒரு விதமான பிழையும்
1: புரிஞ்சுக்கிறதுக்காக
0: சொல்லிடுறாங்க.
1: இன்னைக்கு வகையிலே நம்ம கண்ட உண்மையும் அதுதான் ஐயா.
0: வாழ்த்துக்கள்.
1: நாம அநியாய வழியில சம்பாதிச்சோம், நமக்கு தெரியாமலே அந்த காசை எவனோ ஒருத்த பிக் பாயிண்ட் அடிச்சுட்டு
0: போயிருக்கோம். எங்கள் கண் முன்னே எங்கட வாழ்க்கையிலே நாங்கள் காண்கின்ற விடயங்கள் எங்களுக்கு அனுபவங்கள், நாங்களே பார்த்துருக்கோம். அநியாய வழியில அது அவ்வளவு பயங்கரமான வகையில மற்றவனுக்கு அடித்து பறித்து அப்படி சம்பாதிக்கிறார். பணத்துக்கு பணம் வாங்குறதுக்கு தேவையற்ற வட்டிகள் ஒரு இறந்து வருதன் தேவைக்கு கேட்கும் பொழுது கூட அவன் வட்டியா
1: இன்னொன்னு சொல்லணும். நாம நல்ல வழியில சம்பாதிச்ச காசை செலவு பண்றதும் நல்ல வழிக்கு செலவு பண்ணணும்.
0: அதுதான் நல்ல வழியில சம்பாதிச்ச ஏனென்றால் அளவோடு நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது எங்களுக்கு தெரியும். அதை நாங்கள் முன்வழியிலே செய்ய மாட்டோம். முன்வழியிலே செலவழிக்க விட மாட்டோம்.
1: செலவழிக்க கூடாது, அது நல்ல காரியங்களுக்காக செலவு.
0: சரி, அப்ப எங்கே தேடுவேன் என்று நாங்கள் பணத்தை தேடுவோம். அடுத்த உறவுகள் அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், அவர்களுக்கும் சந்தர்ப்பம் கொடுத்து பார்ப்போம். நன்றி நன்றி. இணைந்து சிறப்பித்து கொண்டீர்கள். வாழ்த்துக்கள். 12:08 நாங்கள் கண்டுவிட்டோம். உங்களுக்கும் 9:38 என்று காட்டுகின்றது. இப்பொழுது வருகின்றார் அன்புடனே. அடுத்த உறவை நான் சந்திக்க இருக்கின்றேன். அவர் மல்லியம் மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்கள். வணக்கம் மகாலிங்கம். வணக்கம்.
2: இரவு நேரத்திலே ஒரு மிதமான நிலையா தான் இருக்கு. குளிர்ந்த காற்றும் இல்ல, வெப்ப காற்றும் இல்லாம அப்படி மிதமான இதா இருக்கு. இன்றும் மழைக்கு அறிகுறி இருந்தும் மழை வரலையா?
0: வரல, ஆனா வரும், கவலைப்படாது, வந்து வந்து போகும். இதுதான் வாழ்க்கை.
2: நேத்தி சிணுங்கி சிணுங்கி மழை பெய்தது.
0: அப்ப இனி அழ கூட இல்லையா? இனி வந்தால் அழுக, சிணுங்கி சிணுங்கி நின்றுவிடும். ஆனா சில சிணுங்கள் தொடர்ந்து அழுகையாக மாறிவிடும். அதே போல மழையாகவும் வரலாம், நின்றும் விடலாம். ஆனாலும் மழை வந்தே ஆகும், வராமல் போகாது. சார், இன்று நீங்கள் என்ன பதத்தை பற்றி என்ன தலைப்பிலே வந்து எங்களோட உரையாடப் போகிறீர்கள்? இங்கே வானம் என்று ஆகாயத்தை பற்றி இருக்கிறது. உறுப்புகள், உடலில் உள்ள உறுப்புகள், தலை, கால், கை, வாய், மூக்கு போன்றதுகள் இருக்கின்றது. அடுத்தது உணவு சுவைகள், அறுசுவைகள் இருக்கின்றது, அதை பற்றி பேசலாம். சித்திரம் என்பதை பற்றி பேசலாம். அறிவு என்பதை பற்றி உங்களுக்கு தெரிந்த வகை பேசலாம். மகிழ்ச்சியை பற்றி பேசலாம், மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம். மற்ற விழாக்கள், எங்கள் வாழ்க்கையிலே வருகின்ற விழாக்களை பற்றி ஏதாவது அதை பேசலாம். எங்கள் சமுதாயத்திலே எந்த பதம் உங்களுக்கு விருப்பம்?
2: நீர் அடித்து நீர் விலகாதுன்னு சொல்லுவாங்க. அதே போன்றுதான் ஐயா, சொந்தங்கிறதும் அந்த ஒரு பந்தமும் அந்த எப்போதுமே விட்டு சென்றோம். ஜாபர் சாதிக்கு சொன்ன மாதிரி பணம் இல்லைன்னா விட்டு சென்றுடும். ஆனா ஒரு எட்டி போய் நின்றுகிட்டு கூட அவன் பணம் இல்லைன்னாலும் அவன் அவனுடைய பிள்ளைங்களை நல்லா வளர்த்தாண்டா, அவனுடைய நடவடிக்கை நல்லா இருக்கடான்னு எட்டி நின்றுட்டு சொல்லிட்டு இருப்பான். ஏன்னா கிட்டக்க வந்தா நம்மள சுரண்டுவானோ நம்மளை கேட்பானோங்கிற மாதிரி எண்ணி எட்டி போய் நின்னா கூட. ஆனா அங்கே இருந்து நம்மள வந்து வாழ்த்திக்கிட்டு இருப்பான் ஐயா, அந்த சொந்தம், விட்டு போன சொந்தம் கூட.
0: நீங்கள் கூறுகிற பணத்தை அடிப்படையாக வைத்து விட்டு சென்ற உறவுகள் கூட, நாங்கள் எங்கட பிள்ளைகள் எல்லாம் நல்லா வளர்ந்து நல்ல நிலைக்கு வந்தோம்னா கிட்ட இருந்தோம்னா எங்களை வாழ்த்துவார்களோ?
2: ஆமாயா, ஆமாயா, அது நடந்துகிட்டு, உண்மையான நிகழ்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு.
0: உங்கள் அனுபவத்திலே அதை நீங்கள் பார்த்திருக்கின்றீர்கள். அதுக்கு காரணம் என்னவென்றால், என்னை விட்டு சென்று விட்டார்கள். நான் ஏழை அல்லது நான் உழைப்பு இல்லாமல் இருக்கிறேன், நான் வசதி இல்லாமல் இருக்கின்றேன் என்று சென்றபடியால் நான் வசதியையும் வாய்ப்பையும் ஏற்படுத்தி பணத்தை சம்பாதித்தோட என்னை அவர்கள் நாடுகிறார்கள் என்ற மாதிரி கூறுகிறீர்கள், அப்படித்தானே?
2: ஆமா, அப்படியும் அப்படியும் உண்டுயா. அதே நேரத்துல நம்மளுடைய சந்ததிகள் வந்து ஒரு முன்னேற்ற பாதையோ இல்ல ஒழுங்கான நடவடிக்கையில முன்னேற்ற பாதைக்கு வரும்பொழுது அங்க நின்றுகிட்டு பொறாமப்பட்டா கூட, ஆனா நினைப்பான் அவன் பரவாயில்ல அவனுடைய செய்கை எல்லாம், அதாவது சந்ததியர்களை விட சந்ததிகளும் சரி அவருமே அந்த கோட்பாட்டுல அந்த இல்லாம இருந்தாலும் கௌரவத்தை விட்டு கொடுக்காம வாழ்றாங்கிற எண்ணங்களை அந்த சொந்தங்கள் நினைக்கும் போது அது வந்து நம்ம காதுபட விழும் போது அது பெரிய மகிழ்ச்சியா இருக்குங்கய்யா. அந்த சொந்தங்கள் விட்டு போன சொந்தங்களும் நம்மளை வந்து தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குங்க.
0: ஆனா விட்டு போன சொந்தங்கள் சில சொந்தங்களை நான் பார்த்திருக்கின்றேன். என்னடா இவன் எல்லாம் அப்படியெல்லாம் விழுந்து போய் இல்லாம ஒன்றும் இல்லாமல் இருந்தானே, இன்னைக்கு இப்படி வந்துட்டானே என்று பொறாமைப்படுகிற சொந்தங்களும் இருக்கின்றார்கள் தானே.
2: ஆமாயா ஆமாயா, அதுல முக்கியமான அதுதான், நான் அதை தான் சொல்றேன். அவன் பொறாமப்பட்டா கூட
0: அப்படி வாழ்த்துகிறார்கள். இப்படி வந்து பாரா அவன் இருந்த இறைக்கு இப்படி வந்துட்டானே என்று அந்த சொந்தங்கள் பேசுகிறார்கள் என்றே கூறுகிறீர்கள் நீங்கள்.
2: அதாவது வாழ்ந்து கெட்டவன் வந்து கெட்டுடுவாங்கிறத விட வாழ்ந்து கெட்டவன் மறுபடியும் வாழும்போது அனைத்து சொந்தங்களுமே அவனை வந்து பொறாமையில பார்க்கும். நீங்க சொன்னது ஒரு உதாரணம் ஐயா.
0: அந்த அதன் மூலம் அவர்கள் அது அவர்களுக்கு ஒரு பாடம். ஏன்னா இவனுக்கு அவர்கள் விட்டு சென்றதால் இவருக்கு ஒரு உத்வேகம் வந்து தன்னைத்தான் உயர்த்த வேண்டும், பணியக்கூடாது என்று இவர் நன்றாக உழைத்து சம்பாதித்து குழந்தைகளை படிக்க வைத்து நல்ல நிலையில் நல்ல திருமணங்கள் நல்ல இடங்களில் வரம் பார்த்து கொடுத்து சிறப்பாக நாலு பேர் நல்லதாக பேசும் பொழுது அவர்களுக்கு மனத்திலே உறுத்தும் இல்லையா. அதனால் அவர்கள் மீண்டும் வந்து ஒட்ட பார்ப்பார்கள், சேர பார்ப்பார்கள். இல்லை என்றால் வஞ்சனையால் இவர்கள் இப்பெல்லாம் இப்படித்தான் முந்தி இருந்த இடம் தெரியாதா என்று நையாண்டி பண்ணுவார்கள் இல்லையா. சொந்தங்களுக்கே பலவிதமான குறிகளோடு இருக்கின்றார்கள் ஐயா, பலவிதமான குணாம்சங்களோடு இருக்கின்றார்கள். பேசுவார்கள், பேசுவார்கள், திட்டுவார்கள். ஒரு சில சொந்தங்கள் அடே என்னுடைய இரத்த உறவு இது, அவன் இப்போ விழுந்து போட்டான்னு முடியாத நேரத்தில் வந்து தாங்குவார்கள் ஐயா சிலர். அதை ஒன்றும் பார்க்க வேணா, நீங்கள் யோசிக்க வேணா, நாங்களுக்கு இந்த இதை இந்த இதை போட்டு இந்த காணியை செய், அந்த வியாபாரத்தை செய்யன்னு செய்வார்கள். அதுவும் ஒரு அது சொந்தத்துக்களை அப்படியும் இருக்கின்றார்கள். குழந்தைகளுக்கு வேலை இல்லை, தொழில் இல்லை என்றால் எங்கேயாவது தேடி சென்று வேலை பிடித்து கொடுப்பேன். பெண் பிள்ளைகள் நான்கு பிள்ளைகள் ஐந்து பிள்ளைகள் பெற்று விட்டார்களே, நான் ஒரு பிள்ளையை என்னுடைய பிள்ளைக்கு கொடுக்குறேன், தாங்களாக வந்து பெற்றுக்கொள்வார்கள். எடுத்து அப்படியான சொந்தங்களும் இருக்கின்றார்கள் இல்லையா. ஆனால் அநேகமான சொந்தங்கள் தன்னுடைய நலன் கருதித்தான் உறவாடுவார்கள். இப்பொழுது பார்த்தையா, அந்த ஜெகபிரசாதிக்கு அவர்களும் தேவாவும் எங்கள் நாகப்பன் அவர்களும் கூறிய கருத்தோடு நீங்களும் இணைந்து அந்த நீங்கள் கேட்ட பொருட்கள் எல்லாம் சொந்தத்துக்குள்ளே, சொந்தம் வீடு இவையெல்லாம் பணத்துக்குள்ளே தான் அடங்குகிறது. பணத்தை வைத்துத்தான் இப்போ நீங்கள் சொந்தம் எடுத்தீங்கள், சொந்தத்தை எடுத்த பொழுதும் பணத்தை வைத்து தானே பேசுகிறீர்கள். சொந்தம் என்பது, சொந்தம் என்பது அது வந்து ஒருவரை ஒருவர் தாங்கி நடக்க வேண்டும், அதுதான் சொந்தம். அந்த சொந்தம் என்பது இரத்த உறவால் தான் வர வேண்டும் என்றால் அன்பினால் வருகிற சொந்தங்கள் பல உண்டு. இங்கு நாங்கள் வாழும் இந்த ஊரிலே வந்து எங்களுக்கு சொந்தங்கள் இல்லை, உறவுகள் என்று எங்களோட தமிழ் இனம் இந்து இனம் இங்கே இருந்தால் எங்களை அறியாத ஒரு உறவு வளர்கிறது இங்கே. அதுதான் இனிவரின் சந்ததியை பந்தமாக இணைப்பாக வைத்திருக்க போ, அப்படித்தான் நடக்கின்றது. இலங்கையிலிருந்து இங்கே வந்தவர்கள் யார் யாரோ எவரெவரோ இங்கே பேதம் ஒன்றும் பார்க்காமல் நாங்கள் தமிழர்கள் அந்நியர்களாக இங்கே வந்தோம் என்று எங்கள் சொந்தங்கள் இல்லாத ஊருக்கு வந்து நாங்கள் சொந்தமாகி கொண்டோம். இப்போ நீங்களெல்லாம் எனக்கு தொப்புள்கொடி உறவுகள் என்ற பெயர் ஒன்று இருக்கின்றது, அதை வைத்து தமிழர் என்ற எண்ணத்திலே தான் நாங்கள் சொந்தம் பாராட்டி கொள்ளுகின்றோம் இல்லையா. அந்த சொந்தம் என்பது ஒருவருடைய இன்பத்தில் கலக்காது விட்டாலும் துன்பத்திலே கலந்து தாங்குவது தான் சொந்தம். அன்பு அவர்களுக்கு தான் சொந்தமாகின்றது, உறவு அல்ல என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?
2: உண்மைதான் அது, நீங்க கூறுறது உண்மைதான்.
0: இது அது செயல்முறையிலே பார்த்தால் அப்படித்தான் ஆக்கப்பட்டு விட்டது. ஏன்னா உலக ஓட்டத்திலே இப்பொழுது நாங்கள் பிறந்த நாடுகளிலே, நாங்கள் பிறந்த இல்லத்திலே, நாங்கள் இருந்த ஊரிலே இருக்கவில்லை. இப்பொழுது வியாபித்து விட்டதெல்லாம், எவரும் எதையும் எங்கும் எங்கும் செல்லலாம், எவரும் எதையும் செய்யலாம் என்ற அளவுக்கு வந்து விட்டது. யாரும் படிக்கலாம், யாரும் முன்னேறலாம், யாரும் வியாபாரம் செய்யலாம், யாரும் அரசியல் எல்லாம் வந்து விட்டது. அப்படி வந்தபடியால் தேசிய மயமாக வந்த பிறகு சொந்தம் என்பது அன்புதான் அடிப்படை. இப்போ இன வேற்றுமை கூட இருக்கின்ற, இப்போ ஒரு இந்த மதத்தில் உள்ளவர் இன்னொரு மதத்தில் உள்ளவர்களை அன்பு பூந்து இணைந்து விட்டார்கள்னா அவர்கள் சொந்தமாகி விடுகிறார்கள் அன்பினாலே. அது உண்மையான சொந்தங்கள். எங்களுடைய நீங்கள் கூறும்பது போன்று எங்களுடைய உறவு முறையிலே வந்த சொந்தங்கள் அந்தஸ்தை வைத்து சொந்தம் கொண்டாடுகின்றார்கள் இல்லையா. அதைத்தான் பார்க்கின்றார்கள், திரும்பி பார்க்க மாட்டார். சொந்த சொந்த சகோதரத்தின் பிள்ளைகள் கூட சொந்த சகோதரமே விட்டு செல்லுகின்ற காலம் இந்த காலம். அன்று அப்படி இருக்கவில்லை. அன்று அதற்காக ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் வந்து போதித்தது எங்களுக்கு. இது அதெல்லாம் இப்பொழுது சிதறிவிட்டது, யாரும் அதை கடைபிடிப்பதில்லை. குறுங்கள், ஏதோ
2: நீங்கள் சொல்வது முற்றிலும் உண்மையா? பழைய காலங்கள் மாதிரி அந்த பாச உணர்வு இல்லாதப்பட்டாலும் அந்த வீட்டில் போய் தண்ணி குடிக்கணும், அவங்கள போய் அவன் பார்க்கணும், அவங்கள செய்யணும் அப்படிங்கிற உணர்வுகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததுயா. அதாவது ஏழ்மையாக இருந்தாலும் அந்த வீட்டுக்கு போகணும், அவங்களோட உறவாகணும். அதேமாரி அந்த ஏழ்மையாக இருந்தால் கூட நம்மளை நாடி வந்துட்டாங்க, நம்ம சொந்தம் வந்துட்டுன்னு இருக்குதோ இல்லையோ எல்லாத்தையுமே போட்டு இது பண்ணி இருக்கிறத உணவுகளை பரிமாறி இது பண்ணும்போது அந்த சொந்தம் அதை இருந்து சாப்பிட்டு அதை அந்த மகிழ்வாக இருந்துட்டு அந்த வீட்டில் இருந்து சொல்லிட்டு போகும்போது அது அந்த மாதிரி உறவுகள் நிறைய நடந்ததுயா. அதேமாரி வரும்போதே வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த உறவுகள் இப்போ வந்து வரீங்க ஏதாவது சாப்பிட்டு வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ போயிட்டாங்க. அடுத்தது அதுக்கு முன்னாடிலாம் எங்கள் ஊரெல்லாம் திண்ணை வச்சு தான் கட்டியிருப்பாங்க. ஏன்னா வரவங்க உட்காந்து கொஞ்ச நாளைக்கு உட்காந்து
0: இருந்து போகிறது இலைப்பாறு, யார் வந்தாலும் சரி அப்படி அவர்கள் அது ஓம்புதல்ன்றது. அன்பு தான் அதற்கு காரணம், அடிப்படை, ஜீவகாருண்யம், மனித நேயம். நான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் கண்டிருக்கின்றேன். பணம் நான் என் தந்தையிலிருந்து, அதுக்கு முந்தி பேரனை பற்றி எனக்கு புரியாது, என் தந்தையாரை வச்சு தான் நான் படிக்கிறேன். தந்தையாரும் தந்தையாருடைய உறவுகளும் நானும் என்னுடைய உறவுகள்னு வரும் பொழுது இந்த பணம் என்பது எவ்வளவு பிரிவினைகளை கொடுத்துருக்கு ஐயா. அதேவேளை அந்த பணம் இருப்பவர்களை விட ஏழைகளிடத்து அன்பு நிறைய இருக்கிறதை நான் பார்த்துருக்கின்றேன். ஏழைகள் உள்ளத்திலே அன்பு நிறைய இருக்கிறது. அந்த பணம் உள்ளவர்களிடத்தில் அன்பு வந்து அது அது அது அந்தஸ்தை வைத்து தான் காட்டிக்கொள்ளும். புரிந்திருக்கிறேன். நான் என்னுடைய குடும்பத்திலே நான் பார்த்துருக்கேன். நான் எவ்வளவு தூரம் எங்கள் மத்தியில் உள்ளவர்கள் குறைந்த நிலையில் இருந்தால் அவர்களோடு தான் நான் உறவாடுவேன். அதை என்னுடைய என்னை சேர்ந்தவர்கள் ஏன்னா மனைவி மக்களுக்கு கூட சில சமயம் அது பிடிக்காமல் இருக்கும். ஆனால் என்னுடைய கொள்கையை நான் மாற்ற மாட்டேன். தங்களுடைய உறவுகளுக்குள்ளே தங்களுடைய கூடி பிறந்தவர்களுக்குள்ளே கொஞ்சம் தாழ்ந்த நிலையில் இருந்து விட்டால் அவர்களை தள்ளி வைக்கும் மனப்பாங்குள்ளவர்களை நான் பல பேரை பார்த்துருக்கின்றேன். ஆனால் என்னிடம் நான் எனக்காக சொல்லவில்லை, வானொலிக்காக சொல்லவில்லை, என்னிடம் அந்த குணம் இல்லை. பரிதாபப்படுவதும் உதவி செய்ய நினைப்பதும் உறவாட நினைப்பதும் அவர்களிடம்தான். நான் அந்த ஒரு கொஞ்ச நேரமாவது இப்போ நாங்கள் அள்ளி கொடுப்பதில்லை, தூக்கி இப்படி நாங்கள் ஒரு கொஞ்ச நேரமாவது அவர்களுக்கு ஒரு மகிழ்வை கொடுக்க வேண்டும் இல்லையா. அவர்கள் சந்தோஷப்படுவார்கள் நான் வந்துவிட்டேன்னு. என்னை இருப்பதற்கு கூட ஒரு ஆசனம் இல்லாத வீடுகளுக்கு சென்றால் கூட அவர்களோடு சேர்ந்து அவர்கள் அருகிலே நான் சென்று அவரோடு இருந்து விடுவேன். அப்படி இவர் வந்து எங்களோட எப்படி இருக்கிறார் என்று அவர்கள் எண்ணி எண்ணும் பொழுது இல்லை அப்போ என்ன நீங்கள் தள்ளி வைக்கிறீர்களான்னு கேட்டவுடன் அவர்கள் அது அது ஒன்றும் செய்ய முடியாது, அவர்களால் என்னை வரவேற்க முடியாது அப்படியே நிலையில் இருக்கின்றார் இல்லையா என்றும் எங்கள் உறவுகளுக்கு இல்லை. அது அவர்கள் செய்த பிழை இல்லை, அவர்கள் செய்த பிழை இல்லை. அந்த அவர்களை அந்த நிலைக்கு கொண்டு வந்து இன்னொருவர் ஒரே வீட்டிலிருந்து ஒருவர் உயர்ந்த நிலையிலும் இன்னொருவர் தாழ்ந்த நிலையிலும் இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் இவ்வளவு பேரும் வந்து பேசிய அந்த பணம் தான் காரணம் இல்லையா. வாழ்த்துக்கள். இங்கே ஒரு பாடல் தாருங்கள், சொந்தம் என்பதை வைத்து ஒரு பாடல் தாருங்கள்.
2: பணம் பணம் ஒரு பகுதி ஒரு ஒரு மூலாதாரமாக இருந்தாலும் யா மனம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து என்றைக்குமே அது தோக்காதுயா. மனது வந்து அவங்க சொந்தம் வந்து சொந்தம்னு சொல்லதை அனுசரிச்சு இருந்தா அங்க பணம் பேசாதயா, சொந்தம் தான் பேசும்.
0: அதனால ஈடுபாடு அதற்காக இன்னொரு பழமொழி கூறுகிறேன், தான் ஆடாது விட்டாலும் தன் சதை என்றாலும் ஆடும் என்ற ஒரு பழமொழி இருக்கிறது அல்லவா. நானாடவில்லை அம்மா என் சதை ஆடுது என்ற ஒரு பாடல் இருக்கல்லோ, அந்த அந்த சொந்தம் துடிக்கும் ஐயா. அப்படி சொந்தம் பணம் ஒரு பக்கம் இருந்தால் பாருங்கள், அந்த பணத்தில் அந்தஸ்தில் உயர்ந்து சென்று விட்டு எங்களை கழித்து விட்டாலும் அவர்களுக்கு துன்பம் வரும் பொழுது தாழ்ந்த நிலையில் உள்ளவர்களோட உள்ளம் துடிக்கும், ஐயையோ அவர்களுக்கு இப்படி நடந்து போய்விட்டது என்று துடிக்குமே தவிர உங்களுக்கு இப்படி வரத்தான் மனுமண்டு வைய மாட்டார்கள், வைய மாட்டார்கள். அவர் ஒரு பாடல் ஒன்று தாருங்களேன், சொந்தம் என்று நீங்கள் எடுத்த பதத்துக்கு ஏற்ற பாடல். சொந்தத்துக்கு இந்த இந்த இவ்வளவு நிரம்பி
2: சொந்தம் எப்போதும் தொடர் கதை தான், முடிவே இல்லாதது.
0: அந்த பிராப்தம் திரைப்படம் இல்லையா, சொந்தம் எப்போதும் வாழ்த்துக்கள் நல்லது. பிராப்தம்
2: அந்த படமும் முன்ஜென்ம சொந்தம் பின்னாலையும் வந்ததாவே காட்டுவாங்க. அது படம் அவ்வளவு பிரமாதமா
0: இல்ல, அது படத்தை பற்றி நாங்கள் பேச தேவையில்லை. சொந்தம் எப்போதும் அது பிராப்தம் திரைப்படத்து பாடல், அந்த பாடலை ஒளிபரப்புகிறேன். அதுல சொந்தம் எப்பொழுதும் எவ்வளவுதான் இருந்தாலும், இன்னும் ஒரு கதையை கூறுகிறேன், அவர்கள் அந்த நிலையில இருந்தாலும் நாங்கள் தாழ்ந்த நிலை இருந்தாலும் சொந்தம் சொந்தம் தான், அதை மாற்ற யாராலும் முடியாது இல்லையா. வாழ்த்து. நன்றி. காலம் பதில் சொல்லட்டும். நன்றி, நல்ல பதம் தந்தீர்கள். அடுத்த உறவு வருகின்றார், அவரை இணைக்க போகின்றேன். நன்றி மகாலிங்கம், மீண்டும் சந்திப்போம். நன்றி.
2: நன்றி.
0: அடுத்த உறவாக அடுத்த உறவாக இருவர் வந்து இணைந்து கொண்டு யாருக்கு கிடைக்கின்றது? சரவணன் அவர்கள். வணக்கம். வணக்கம் வணக்கம். யாம் இருக்க பையமேன் சரவணன் அவர்களே, வணக்கம்.
3: வணக்கம்.
0: எங்க நீண்ட நாளாக காணவில்லை, எப்படி இருக்கின்றீர்கள்? மழை எப்படி இருக்கு, நலமா இருக்கின்றீர்களா?
3: எங்களுக்கு ஒரு 4 நாட்களாகவே இப்போதுதான் எங்களுக்கு வானொலியே வந்தது, இணையதளமே
0: சரியாக அப்படி வந்து விட்டதோ இணையதளம். ஆனா பாடங்கள் எழுதி கொண்டு இன்னும் ஒரு பாடல் தந்திருக்கீங்கள், மாதவி திரைப்படுத்து பாடல், நல்ல ஒரு பாடல் தந்திருக்கீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நல்ல நல்ல பாடல் தருகின்றீர்கள், பழைய பாடல்கள், நல்ல கருத்தான பாடல்களை தருகின்றீர்கள். எல்லோரும் கேட்டு மகிழ்கின்றோம். சரி, இப்ப மழை பெய்ததா அங்கே?
3: 2 நாட்களுக்கு முன்பு.
0: அதனால்தான் உங்களுக்கு வலைத்தளம் சிறப்பில்லாம போய்விட்டதோ?
3: இல்ல, இப்ப நம்ம பேசிட்டே இருக்கும்போது நின்று விடும் நான்
0: நினைச்சேன். நம்பிக்கை இருந்தோடுதான் இருக்கின்றீர்கள்.
3: ஆமா ஆமா.
0: சரி, அப்ப என்ன பதத்தை எடுத்து என்ன மாதிரி பேச போகின்றீர்கள்? எது வேண்டும் உங்களுக்கு? பானம், பணம், உறுப்பு, உணவு, வீடு, சித்திரம், அறிவு, சொந்தம், மகிழ்ச்சி, விழாக்கள். இதுல இப்ப சொந்தம் பேசியிருக்கார்கள், வீட்டை பற்றி பேசியிருக்காரு, பணத்தை பற்றி பேசியிருக்காரு, நீங்கள் என்னத்தை பற்றி பேச போறீர்கள்?
3: வீடை பற்றியே பேசலாம்.
0: வீட்டை பற்றியே கூற போறீங்க, கூறுங்கள். வீடு என்றால் என்ன? வீடு என்றால் எப்படி இருக்க வேண்டும்? வீடு எங்கே இருக்கின்றது? வீடு யாருக்கு சொந்தம்? வீடு எல்லோருக்கும் சொந்தமாக எங்கே பேசுங்கள், கேட்போம். வீடு நாகப்பன் வந்து வீடு என்றோடனே இன்னொரு கருத்தை தந்து விட்டு போகிறோம். வீடு என்பது உண்மையான வீடு, நாங்கள் வாழுகின்ற வீடல்ல நாங்கள் இறுதியாக சென்றடைகிற மோட்சத்துக்கு வருகின்றார். வீடு பேறு திருவள்ளுவர் செய்தின்படி அறம் பொருள் இன்பம் வீடு என்பதை அவர் வீடு பேரை பற்றி கூறணும். நீங்கள் இதை பற்றி கூற போறீர்கள், கூறுங்கள்.
3: வீடு என்றாலே ஒரு அனைவருக்கும் அத்தியாவசியமாக தேவையான ஒரு ஒரு இடம் வீடு.
0: சிறப்பான ஒரு நல்லதொரு கருத்து. அனைத்து உயிர்களுக்கும், மக்களுக்கு மட்டுமில்லை, பறவைகளுக்கு, எல்லோருக்கும் வீடு என்பது நாங்கள் உறையும் இடம். நாங்கள் உறையும் இடம்.
3: எங்க வீட்டுல ஒரு தென்னை மரம் இருக்கு. தென்னை மரத்துல சில மைனாக்கள் எல்லாம் அவங்க இருக்காங்க. அப்ப பேசும்போது நான் அவங்களோட அப்பார்ட்மெண்ட் சொல்றேன்.
0: அவர் எங்கெல்லாம் ஓடி சென்று விட்டு மீண்டும் இங்கே வந்து விடுவார், வீட்டுக்கு வந்து விடுவார் இல்ல, அவர்களுடைய
3: அவங்களோட அப்பார்ட்மெண்ட் சொல்லுவோம். அந்த வீடு வீடு வந்து நம்ம வந்து நம்ம மனதும் வீடும் ஒரே மாதிரியாக கருதப்படும். நம்ம மனது நம்ம வீடை எப்படி சுத்தமாக வைத்திருக்கிறோமோ அதே போல நம்ம மனதையும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்ற அடிப்படையாக கொண்டது இரண்டுமே.
0: வீடு எவ்வளவு தூரத்துக்கு தூய்மையாக சுத்தமாக அழகாக அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றதோ பார்க்கும் போது எங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியை கொடுக்கும். அதே போன்று எங்கள் உள்ளமும் வீடு போன்று அழகாக மகிழ்வாக தூய்மையாக மாசு மறவு இல்லாமல் வேறு கூடாத எண்ணங்களில் நல்ல நல்ல தூய சிந்தையோடு இருக்கும் ஒரு உள்ளமாக இருக்கும் என்று கூறுங்க. அப்போ ஒரு வீடும் உள்ளமும் கிட்டத்தட்ட ஒரு வீட்டை பார்த்தால் அந்த வீட்டில் உள்ளவர்களுடைய உள்ளம் அப்படி இருக்குது என்று நாங்கள் ஊகிக்கக்கூடியதாக இருக்கும் என்று கூறுகிறீர்கள், அப்படித்தானே?
3: அடுத்து பாத்தீங்கன்னா அந்த
0: எனக்கு ஒரு கருத்து தோன்றுகிறது, கூறலாமா?
3: சொல்லுங்க.
0: வீடு என்று மக்கள் வாழுகின்ற இடத்தை நாங்கள் உரைகிறத வீடு என்று கூறுவோம். அதிலே எல்லோரும் வந்து வாழலாம். ஏனைய உயிரினங்கள்ல தங்களை வைத்திருக்கிற வீடு, அவரவர் தான் அதிலே வாழுவார்கள். பறவை கூடண்டா பறவை தான் அதற்கிலே வாழ முடியும், மிருகம் வாழ முடியாது. சிங்கத்தின் குகையண்டா சிங்கம் தான் அதற்கிலே வாழ முடியும். ஆனா மனிதரன் வீட்டில் இவை எல்லாம் வந்து வாழலாம் இல்லையா?
3: ஆமா, எல்லாமே வாழலாம்னு பாத்தீங்கன்னா எல்லாம் அப்படி சொல்லுவது போல நமக்கு பிடித்தவர்களை மட்டும்தான் நம்ம வீட்டுக்கு.
0: அது அது போற பிடித்ததை பிடிக்கவில்லை, அங்க எல்லாரும் வந்து வாழலாம் தானே. அது அது காரணம் என்ன, அன்பு பிடித்தபடியா தானே வருகின்றார். பிடித்தபடியா தானே பறவைகளை வளர்த்திருக்கின்றோம். பறவைகள்
3: சில உயிரினங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய அனுமதி இல்லாமல் நம்ம வீட்டில் இருப்பாங்க.
0: அது வேறு ஐயா. இப்போ இந்த வீடு என்பதற்குள்ளே நல்ல பறவைகளை அழைத்து வைத்து வளர்க்கணும். பறவைகள் வந்து உண்ணுகின்றது, காகம் வந்து கொத்தி கொண்டு போகிறது, கோழி வந்து உண்டு கொண்டு போகிறது, வேறு புறாக்கள் இப்போ நீங்கள் சொன்ன மைனாக்கள்லாம் சுத்தவராக இருக்குது. அதுவும் கூட வீட்டோட சம்மந்தப்பட்டது. அடுத்தது அங்கே நாய் வளர்க்கின்றோம், பூனை வளர்க்கின்றோம், பன்றி வளர்க்க அப்படியான மிருகங்களை எல்லாம் நாங்கள் வச்சிருக்கின்றோம். நல்லவர் இருக்கின்றார்கள், தீயவர் இருக்கிறார்கள், நண்பர்கள் இருக்கின்றார்கள், தொல்லை கொடுக்கிற நண்பர்கள் கூட வந்து போவார்கள், கள்ளர்கள் கூட வந்து போவார்கள், திருடர்கள் கூட. அது வேண்ட, அதை நாங்கள் தடுத்து கொள்வது எங்களுடைய பொறுப்பு, எங்களுடைய பொறுப்பு. ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே வர முடியும், ஆனால் ஏன் அவற்றின் வீட்டுக்குள்ளே போக முடியுமோ? ஒரு ஒரு பறவைன்ற கூட்டுக்குள்ளே ஒரு சிங்கம் போய் உள்ள நுழைய முடியுமா? இல்லை. அப்போ நீங்கள் கூறிய முதல் கூறிய அந்த வீடு சுத்தமாக இருந்தால் உள்ளம் சுத்த தூய்மையா இருக்கணும். எங்களோட உள்ளம் தூய்மையா இருந்தால் நல்ல உறவுகள் வந்து இணைவார்கள் இல்லையா? தீய உறவுகளை களைந்து விடுவீர்கள். அப்படித்தானே? அப்ப இந்த வீடு இருக்கின்றது, வீட்டுக்கு எல்லை உண்டா? சுத்தி வர வேலி போடுவார்கள், அது எதற்காக? மதில் போடுவார்கள் எதற்காக?
3: அது ஒரு அதுவும் பாதுகாப்புக்கு தான். பாதுகாப்பு வீடு.
0: வீடு என்பதை இன்னும் ஒரு கருத்து எனக்கு தோன்றது. ஏனைய உயிரினங்கள் இந்த வீடுகளை யாரும் தட்டி பார்த்து கொள்ளை அடிக்க மாட்டார்கள், எங்களுடைய வீடுகளை கொள்ளை அடிப்பார்கள் இல்லையா? ஒரு பறவை இந்த கூட்டை பிரித்து அடித்து தூக்கி ஒரு தரம் ஒன்றும் செய்ய மாட்டார். எங்களை வீடு இருக்குன்னா வீட்டுக்குள்ள வந்து புகுந்து அநியாயங்களை செய்வார்கள். சரி, நல்ல மாதிரி. ஆனால் முதலாவது சொன்ன கருத்து வீடு, நீங்கள் சொன்ன கருத்து தூய்மையாக வீடு எப்படி இருக்கின்றதோ அதே. அப்போ வீடு என்றால் லட்சுமிகரமாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சிகரமாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் கூறுகிறார்கள். சுத்தமாக அது மண் வீடாக இருந்தாலும், குடிசை வீடாக இருந்தாலும், கோபுரமாக இருந்தாலும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் கூறு. அந்த சுத்தம் என்பதற்குள்ளே பல கருத்துக்கள் அடங்கிவிட்டன. வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு. சரி, இப்போ வீடு பற்றி ஒரு பாடலை கூறுங்களேன் கேட்போம். வீடு என்று வரக்கூடியதாக.
3: வீடு வீடு என்று வரக்கூடிய பாடல் நிறைய இருக்கு.
0: எங்களுக்கு ஒரு பாடல் தான் தேவை, ஒரு பாடல் தான் தேவை.
3: வீட்டுக்கு வாசப்படி வேணும் பாடல்.
0: அந்த பாடல் மட்டுமோ? சரி, ஏன் ஐயா வாசல் படி வைப்பது?
3: வாசல் படி இல்லாத வீடே இல்லையே. வீடுக்கு பிரதானமாக பிரதானமாக இருப்பது வாசல் படி தான்.
0: எதற்காக அது வாசல் படி இருக்கிறது?
3: வாசல் படி வழியா தானே வீட்டுக்குள்ள செல்ல முடியும்.
0: பக்கத்தால போக முடியாத பிச்சுக்கிட்டு.
3: வாயற்படி. வாயற்படினா
0: ஒரு வீட்டுக்கு எது எது நுழைவதோ, எந்த பக்கம் நுழைவதோ அதுதான் வாயில். வாயற்படி. சரியா? வீட்டு அடுத்தது அந்த படி என்று அங்கே இருக்கின்றது. அதிலே பல கருத்துக்கள் நீங்கள் கூறலாம். அதுக்கு படி என்று ஏனதை கூறு. வாசல்
3: படி, படி என்பதை படியும்
0: உங்களுள்ளிருந்து பெற வேண்டும்.
3: படி, படி, படி என்றால் உயர்தல், உயர்வுன்னு அர்த்தம். உயர்வு, உயர்தல்.
0: நன்றி. உங்களுக்கான பாடல் கிடைக்கும். வீட்டுக்கு வீடு வாசல், வீட்டுக்கு வீட்டுக்கு வாசல் படி வேண்டுமா? அந்த பாடல் கேட்டு மகிழ்வோம். நன்றி சரவணன். கிடைத்த நேரத்தில் வந்து நகைச்சுவையாக நல்ல அழகாக
3: உரையாடி எங்களுக்கு அந்த வலைதளம் சிறப்பாக பேசுவதற்கு உறுதியாக இருந்தது.
0: முதல்கண், முதல்கண் வலைதளத்துக்கு நன்றி கூறிக்கொள்வோம். இடம் விட்டு தந்து விட்டு. நன்றி, நன்றி. அடுத்த உறவு வருகின்றார். அவர் செல்லட்டுமா? நன்றி,
3: நன்றி.
0: பார்ப்போம் அவர் வந்து என்ன கூறுகிறார் என்று. வணக்கம், வணக்கம், வணக்கம். வந்திருப்பவர் வணக்கம், வணக்கம, வணக்கம்.
4: வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா ஐயா?
0: வணக்கம், வணக்கம். யார் பேசுகிறீர்கள்?
4: தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம், கே எஸ் கிருஷ்ணன் ஐயா.
0: இருங்கள், நான் ஆதார் அட்டையை சரிபார்க்க. ஆமாம், ஆமாம், அப்படித்தான் இருக்கிறது. நீங்கள் திருபுவனத்தில் இருந்தானே வருகின்றீர்கள்? வாழ்த்துக்கள். நலமா, நலமாக இருக்கின்றீர்களா?
4: நலமாக இருக்கிறேன் ஐயா.
0: அங்க மழை பொழிந்ததா?
4: இல்லை என்று மலையில்
0: நலமாக நலமாக இருக்கிறது ஐயா என்று கூறும் பொழுதே ஒரு குறை இருக்கிறது போல் தெரிகிறது. ஏதாவது குறை உண்டா அங்கு? நல குறைவு
4: இல்லை
0: இல்லை, எல்லாம் சரியா. உணவருந்தி விட்டீர்களா?
4: அருந்தி விட்டேன்.
0: பணி பணி முடிந்து விட்டதா?
4: இல்லை, இப்பதான் தொடங்கும்.
0: இனிமேல் தான் பணி ஆரம்பிக்கிறதா?
4: ஆமாம் ஐயா, புதிய டிசைன்.
0: இல்லை, புதிய பணி தொடங்க இருக்கின்றீர்கள். இன்றைய நாள் பணி, இன்றைய பணி முடிவடைந்து விட்டதா?
4: இன்றைய பணி முடிவடை.
0: சிறப்பு. தோசை அடைந்து விட்டு? தோசை எதனோடு சாப்பிட்டீர்கள்?
4: மூன்று ஐயா.
0: எத்தனை என்று நான் கேட்கவில்லை, எதனோடு இருந்தான கேட்டது, எத்தனை என்று கேட்கவில்லை. இது என்ன பழக்கம் இது? எத்தனை தோசை என்று அதுவும் கூட விருப்பம் ஐயா. எதனோடு? எதோ எதோடு சட்னியோடு சாப்பிட்டீங்களா? வேறு சட்னி, தக்காளி சட்னி. சிறப்பு சிறப்பு, தக்காளி சட்னி சிறப்பாக இருக்கு. அப்போ தோசை சாப்பிட்டவன ஒரு விதமான ஒரு தயக்கம் இருந்ததா இல்லை உற்சாகமாக இருக்குன்றதா? உற்சாகமாக தான் இருக்கு சார். இப்பொழுது நீங்கள் எதை எதை பற்றி பேச போகிறீர்கள்? எந்த பதம் உங்களுக்கு வேண்டும்?
4: எனக்கு பிடித்த பதம் வந்து அறிவு ஐயா.
0: ஆடி சகன் அறிவாளி. எங்கே வாருங்கள் அறிவாளி, பேசுங்கள் அறிவை பற்றி கூறுங்கள். அறிவு என்றால் என்ன? அப்படி இருக்கணும் நீங்கள் அறிவாளியா அல்லது என்ன மாதிரி என்ன கூற போகிறீர்கள்? கூறுங்கள் அறிவு கூறுங்கள்.
4: அறிவுள்ளவன் தானே இன்னைக்கு ஆள முடியும்.
0: அறிவு இருந்தால்தான் ஆள முடியுமா? நல்லது. வேறு?
4: அறிவால் தான் எந்த செயலும் செய்ய முடியும்.
0: அறிவு இருந்தால் தான் இதையும் செய்ய முடியும். சரி, அந்த அறிவு எல்லோரிடம் இருக்கின்றதா?
4: எல்லோரிடம் இருக்கு என்று சொல்ல முடியாது ஐயா.
0: உங்களிடம் இருக்கின்றதா?
4: ஏமாற்றுக்காரர்கள் தான் அதிகமா இருக்கு ஐயா. ஏமாற்றுக்காரர்கள் அதிகமா இருக்காங்க.
0: இல்லை, உங்களிடம் இருக்கின்றதா? உங்களிடம் இருக்கின்றதா?
4: இல்லை இல்லை.
0: அதனால் நீங்கள் ஏமாற்றுக்காரன் இல்லை. அதனால் நீங்கள் ஏமாற்றுக்காரன் இல்லை. அறிவு இருந்தால் ஏமாற்றுக்காரன் ஆகிவிடுவீரே. இப்போ அப்படித்தானே கூறுவீர்கள்? அறிவு இருக்கிறவர்கள்லாம் ஏமாற்றுக்காரராக இருக்கிறார்கள். நீங்கள் அப்படி எத்தனை பேரோட ஏமாந்தீர்கள்?
4: அது சொல்ல முடியாது.
0: அப்போ நீங்கள் பலரிடம் ஏமாண்ட வந்தாலும் உங்களிடம் அறிவு இல்லை, எதனால் தான் ஏமாந்தீர்களா? அல்லது அறிவு அவர்களுக்கு அறிவு இருக்கு, உங்களை ஏமாற்றுகிறார்கள். அப்போ நீங்கள் ஏமாண்டபடியால் உங்களுக்கு அறிவு இல்லை, அப்படியா கூறுகிறீர்கள்?
4: புத்திசாலித்தனமாக செய்வது தானே அது.
0: அப்போ அறிவு வேற, புத்திசாலித்தனம் வேறா?
4: இல்லை, இரண்டு ஒன்று தான் அப்படின்னு சொல்லலாம்.
0: அப்படின்னு சொல்லலாம், இப்படின் சொல்லலாம். ஆ, போடு அறிவாளை அப்படியும் இப்படியும் இல்லையா? அறிவு உள்ளவர்கள் அறிவு உள்ளவர்கள் எல்லோரும் ஏமாற்றுக்காரர் என்று கூறினீர்கள். அப்படி என்ன, நீங்கள் ஏமாளியாக இருந்திருக்க வேண்டும், உங்களுக்கு அறிவு இல்லை. அல்லது புத்திசாலித்தனம் இல்லை, புத்திசாலித்தனம் உள்ளவர்களும் ஏமாற்றுகிறார்களா?
4: இரண்டும் இருக்கு ஐயா.
0: அப்போ ஒருவரை ஒருவர் முந்தி கொண்டு செல்ல வேண்டும் என்றால் அறிவு அல்ல புத்தி இருக்கத்தானே ஐயா வேணும், புத்திசாலித்தனம் இருக்கத்தானே வேணும்.
4: ஆமாம் ஐயா.
0: அப்போ எப்படி நீங்கள் சொல்வீர்கள் ஏமாற்றி கொண்டு போகிறார் அவர்? அறிவாளிகள் புத்தி அறிவாளிகள் அறிவாளிகள் ஏமாற்றுகிறார்கள் என்றால் இன்று உலகத்திலே ஏமாற்றுக்காரர்கள் அத்தனை பேரும் அறிவாளிகள் என்று நீங்கள் கூறுகிறீர்கள், அப்படித்தானே?
4: இல்லை, சில சமயங்களில் இது போல நடக்குது. காரணம் எவ்வளவுதான் அறிவு திறமை இருந்தாலும் ஏமாத்திட்டாங்க ஐயா.
0: ஏன் ஐயா ஏமாற வேண்டும்? ஏமாற தேவையில்லையே ஐயா. உங்களிடம் என்ன, நீங்கள் எதில் ஏமாந்திருக்கிறீர்கள்? எதில் என்ன, எந்த விதத்திலும் நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறீர்கள்?
4: எந்த விதத்தில்? சாதாரணமாக ஒரு காய்கறி வாங்குறதுலயே ஏமாந்துருக்கோங்க.
0: எப்படி கூறுங்கள்?
4: ஆமாம், அவங்க ஒரு தக்காளி வாங்கினா ஒரு கிலோ வாங்கினா அதில் ஒரு 200 கிராம் தக்காளி வந்து கொல கொலன்னு இருக்கும். நல்ல தக்காளி தான் போடுவாங்க, அள்ளி போடுவாங்க.
0: அதை நீங்கள் உடனே பார்த்து தானே வாங்குவீர்கள்? அவர்கள் தருகின்றார்கள், அது சரியில்லைன்னா நீங்க திருப்பி கொடுக்கலாம் தானே? ஏன் தரமாட்டாது? அப்படி செய்ய முடியாது.
4: இல்ல, அது மாதிரி வர்றது அப்படி அப்படியே கொடுக்கறோம்னு
0: சொல்ற மாதிரி. தற்செயலாக அப்படி போடுவார்களா, வேண்டும் என்று அப்படி செய்கிறார்களா?
4: வேண்டுமென்ன இல்லை, அது மாதிரி கொடுக்கறது அது மாதிரி.
0: சரி, அப்படிப்பட்டவர்களும் வியாபாரம் தொடர்ந்து நடக்குமா? போக மாட்டார்கள். ஒரு தடவை அவர் ஏமாற்று வித்து செய்தார்னா மறுபடியும் தடவை போக மாட்டீர்கள், அவ்வளவுதானே?
4: ஆமாம், அதுவும் உண்டு.
0: அப்ப ஏமாற்றுபவர்கள் என்று உங்களுக்கு தெரிந்த வகையிலே நீங்கள் அறிவாளி என்று கூறுகிறீர்கள். நீங்கள் புத்திசாலி, அவர் ஏமாற்றுகிறார் என்று உங்களுக்கு தெரிகின்றது. அந்த ஏமாற்றை தட்டி கேட்கிற தைரியம் உங்களுக்கு வேண்டும். அறிவு மட்டும் இருந்தால் போதாது, தைரியமும் இருக்கணும். என்ன தைரியம்? மல்யுத்த தைரியம் இல்லை, வாய் தைரியம், மனத்தைரியம் இருக்க வேண்டும். நான் நேற்று ஒரு பாட்டும் பதவும் தந்தேன், மனத்தைரியம் இருந்தால் வெற்றி எப்பொழுதும் எங்களை தேடி வந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையில். நான் அந்த பாட்டும் பதவும் அதைத்தான் கூறுகிறது. ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு தத்துவங்களைத்தான் எடுத்து நாங்கள் வரிகளை சேர்த்து அதற்குரிய பதங்களை பொருத்தி அதற்குரிய பாடல்களை தேர்ந்தெடுத்து தெரிவு செய்து கொண்டு வந்து ஒரு மணிச்சியால் நிகழ்ச்சியை இத்தனை நாள் அதுக்கு செலவழித்து அதை தயாரித்து கொண்டு வந்து தருவது நாங்கள் அறிந்து கொள்வதற்காகத்தான். அப்போ நீங்கள் அந்த தக்காளியை அவர் அப்படி ஏமாற்றுவார்னா ஒரு தடவை அவர் அவரை ஏமாற்றி விட்டார் கிருஷ்ணா, மறுதடவையும் அவரிடம் போவீர்களா? அதே ஒன்று ஒருவரும் போக இல்லைன்னா அவருடைய கடை விழுந்து, அவருடைய வியாபாரம் விழுந்து விழுந்து படுத்து விழுந்தாரு. அப்ப ஏமாற்றுக்காரர்கள் முன்னேற மாட்டார்கள் ஐயா. ஏமாற்றுக்காரர்கள் தாங்கள் புத்திசாலித்தனம், மற்றவனுக்கு அறிவில்லை என்று ஏமாற்ற திரும்பவர் எப்பொழுதும் அவர் தடம் புரண்டு விடுவார். அவருக்கு எல்லை வந்து தடம் புரட்சி தான். சரி, வேறு நீங்கள் யாரையாவது ஏமாற்றியிருக்கின்றீர்களா?
4: இல்லை, என்னத்தான் ஏமாற்றிருக்காங்க, நாங்க ஏமாந்தது உண்டு. ஒரு சமயத்துல பணம், 1000 ரூபாய் பணம் கொடுத்துருந்தேன் ஐயா, கை மாட்டா வாங்கிட்டு ஒரு வாரத்துல தர்றேன், 10 நாள்ல தர்றேன்னு சொல்லிட்டு மாசக்கணக்கானாலும் தர்றதில்ல.
0: அப்ப நீங்கள்
4: எனக்கு கோபம் வந்துருச்சு. எனக்கு வந்து கேட்டிருக்கேன், ஒரு வாட்டி கேட்டுட்டேன் கேள்வி, என்ன பண்றது, வாங்கினவருக்கு 6 அறிவு கொடுத்தவனுக்கு 5 அறிவு அப்படின்னு சொல்லிட்டேன். அதுவே அவர் கோபம் வந்துடுச்சு.
0: அதுக்கு என்ன செய்தார்,
4: என்ன இப்படி பேசுற அப்படின்னு கேட்டாப்ல.
0: இல்லையா, இப்ப நீங்கள் அவரோடு நன்றாக பழகி அவருடைய குணாதிசயங்களை அறிந்துதானே அந்த பணத்தை கொடுத்தீர்கள்?
4: ஆமாம் ஐயா.
0: வாங்கும் வரைக்கும் நல்லவனாக உங்களோடு நடித்து விட்டு வாங்கிவிட்டு இல்லை என்று அதை அப்படி அடுத்தவர்களுக்கு தெரியுமா நீங்கள் பணம் கொடுத்தது?
4: தெரியாது.
0: அதுதான் பிழை. அதுக்குத்தான் இந்த பொறுப்பு என்று ஒன்று வைத்துக் கொடுக்குற வாய் நாணயம் என்று ஒன்று இருக்காது. வாய் நாணயம் நாணயஸ்தர்களுக்கு தான் இது பொருந்தும். இன்னொருவரை பொறுப்பாக வைத்துக் கொடுத்திருந்த, இன்னொருவருக்கு முன்னாலே கொடுத்திருந்தால் அது சாட்சியாக இருந்திருக்கும். நீங்கள் அவரை பகிரங்கமாக அவர் இல்லை என்று சொன்னால் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது.
4: இன்று வரை அவர் கொடுத்ததே இல்லையா?
0: அப்ப சார், இதுக்கும் அறிவுக்கும் என்ன சம்பந்தம்? அறிவு கண்ட விடயத்தை எடுத்து பேச வந்தீர்கள், அறிவுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அவர் அறிவாளி என்றீர்களா அல்லது நீங்கள் அறிவாளி என்றீர்களா? நீங்கள் அந்த ஏனென்றால் நீங்கள்
4: நம்பிக்கையில கொடுத்தவங்க,
0: நம்பிக்கை வேறு, நம்பிக்கை நாணயங்கள் உழைப்புகள் சம்பாதிப்புகள் வருவது வேறு, அறிவு வேறு. அறிவு என்பது பலதையும் பார்த்து பகுத்தறிந்து கொண்டு போவது. பட்ட அறிவு வேற, படித்த அறிவு வேற. படித்ததனால்தான் அறிவு பெற்றோர் என்று கூற முடியாது. படித்துத்தான் நீங்கள் அப்படி இருங்க, படித்துத்தான் ஒரு பெரிய அறிவாளியாக வரணும். அனுபவம் இருக்கு ஐயா. வாழ்க்கை எங்கள் பெற்றார் எங்களுக்கு வாழ்ந்து காட்டும் பொழுது அவர்கள் பட்ட, அவர்கள் அடைந்த துன்பங்கள், அவர்கள் அடைந்த மகிழ்ச்சிகள் எங்களுக்கு பாடம். அதேபோன்று நாங்களும் மனச்சாட்சி மனநீதி எண்ணங்கள் மனதுக்குள்ளே இருக்கின்றது. இவற்றை சீர்தூக்கி பார்ப்பது தான் அறிவு. படித்ததுன்னா புத்தகத்தைப்படி உயர் பதவியில் வந்துவிட்டவர்களெல்லாம் அறிவாளி என்று அப்படி சொல்லப்பெறவில்லை. அறிவு என்பது உலகம் என்றால் என்ன, வாழ்க்கை என்றால் என்ன என்றதை அறிந்து செய்த, மற்றவர்களும் எப்படி அன்பு பாராட்டுவது, நம்பிக்கை எப்படி பெறுவது என்றதை எண்ணித்தான் நாங்கள் அந்த அறிவை இவர் ஒரு இவர் அறிவுள்ள அறிவு என்ற நல்ல விடயங்களை செய்பவர்கள் தான் அறிவுள்ளவர்கள் என்று கூறுகிறார்கள். நன்மை தீமையை பிரித்தறிந்த இப்போ இந்த விடயத்தில் நீங்கள் நீங்கள் முதல் கூறிய விடயம் ஏமாற்றும் ஏமாளியும் என்றது, நீங்கள் ஏமாளி ஆகினது உண்மை என்றால் நீங்கள் உங்களை நீங்கள் அறியவில்லை, அவரை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளவில்லை. அறிவு என்பது அது அறிந்து கொள்வது, தெரிந்து கொள்வது, புரிந்து கொள்வது என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்ப எவ்வளவு காலம் ஆகிவிட்டது அந்த பணத்தை கொடுத்த எவ்வளவு காலம் இப்பொழுது? ஒரு வருடம், 2 வருடம்
4: சொல்லுங்க.
0: நீங்கள் அந்த பணத்தை அந்த அவருக்கு கொடுத்து எவ்வளவு காலம்? அவர் நண்பரா உறவினரா?
4: தெரிஞ்சவர்கள்.
0: தெரிந்தவர்கள். அப்போ தெரிந்தவர்களிடம் கொடுத்து விட்டு நீங்கள் திருப்பி வாங்க முடியாத ஒரு ஒரு பிடிப்பு ஒன்றும் இல்லாமல் கொடுத்துருக்கீர்களே, இப்போ இதில் யார் அறிவாளி?
4: அவர்தான் அறிவாளி.
0: அதற்காக உங்களை நான் அறிவாளி இல்லை என்று கூற நீங்கள் பரோபகாரம் பார்த்து பரிதாபத்திலே செய்திருக்கிறீர்கள். அதனால்தான் பாவத்துக்கு பார்த்து உழுகின்ற பன்றியை அடித்து சாப்பிடுவார்களாம் மக்கள். பாவத்துக்கு அது வந்து பின்னாலே வந்து சும்மா உழுது கிழங்கு இருக்கா வேறு இருக்கான்னு மண்ணை உழுது உழுது உழுது விரட்டி விட்டு போகும், அது நல்ல விடியம் உழுது விட்டது. ஆனால் அந்த வன்றியே பிடிச்சி சாப்பிடுவார். அதே போல் நீங்கள் பாவத்துக்குறீங்க பணம் கொடுத்த உங்களுக்கு அவர் அப்படி அப்படி அவர் கேட்குறாக்க அவர் நல்ல பெரு அப்படி என்றால் ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அவர் நாணயமற்றவராக இருப்பார், எப்படி இவரை நான் நம்பி கொடுப்பது என்று. ஏன் அப்படி ஏன் அவர் பரிதாப நிலையில் இருந்தாரா?
4: ஆமாம் ஐயா, அப்போ சொல்லும் போது தெரியல, பெருசாக தெரியல.
0: ஆனால் இறைவன் தீர்ப்பிலே அறத்தின் படி
4: நடந்தது ஐயா. இன்னொரு சம்பவம் அதே மாதிரி நடந்தது.
0: இன்னொரு தடவை கொடுத்து வந்துட்டீங்களோ?
4: இல்லை, எனக்கு 1000 ரூபா பணம் தேவைன்னு கேட்கும் போது அவரு வசதி படைத்தவர் தான், ஆனால் கொடுக்க மாட்டேன்ட்டாரு.
0: உங்களை நம்பிக்கை இல்லை அப்படியா?
4: ஆமாம், கொடுக்க மாட்டேன். காரணம் கேட்டேன், என்ன காரணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்களா? உங்ககிட்ட தான் இருக்கு பணம் கை இருக்க, கொடுக்கலன்னு ஒரு 1000 ரூபா தானே ஒரு 10 நாள்ல தர்றேன் அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு நாளைக்கு என் தேவைக்கு நான் என் வீட்டு போய் சொல்லி கேட்கறது எனக்கு பிடிக்கல, அதனால இல்லைன்னு சொல்லிட்டாரு.
0: அவர் புத்திசாலி, அவர் அந்த உண்மையைத்தான் கூறி அவர் உண்மையை கூறியிருக்கார்.
4: எனக்கு இல்லையா,
0: அவர் தனக்கு இல்லை உங்களுக்கும் இல்லையா, அவர் புத்திசாலித்தனமா கூறி விட்டார். நேர்மையானவர் அவர், நேர்மையானவர். என்னிடம் இருக்க இருந்தா நான் என்றதை வைக்க வேணும் ஐயா, நான் இன்னொரு தடவை கையேந்தல
4: சொல்லி கேட்கற மாதிரி ஆயிடும், அதனால இல்லைன்னு சொல்றேன்ட்டாரு.
0: அது அது அவர் நேர்மையானவர் அப்படியானவர். அது இதற்கல்ல, அதனால் அறிவு வேண்டும் என்றது. நீங்களும் உங்கள் புத்தியை கூர்மையாக்கி வைத்துக் கொண்டு இனிமேல் யாரும் கேட்டால் பணத்தை கூட அட்லீஸ்ட் ஆகக்கூடாது. உங்கள் மனைவிக்காக தெரியட்டும் இன்னாருக்கு பணம் கொடுத்தேன்னு சொல்லி ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு அப்படியெல்லாம் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் அது உயர்ந்த பணக்காரன் இல்லைத்தானே, உங்களோட மிதமிஞ்சி இல்லைத்தானே. இது ஒரு ஒரு வாய் நாணயத்து கைமாற்றாக கொடுப்பது வழக்கம், இதுதான் உலகம் ஐயா, இதுதான் உலகம். வலது கை கொடுப்பது நம்பிக்கையில கொடுத்தீர்கள் அவர். ஆனால் இதனுடைய தீர்ப்பு அறத்தின்படி அவருக்குத்தான் தீங்கு கிடைக்கும். நம்பிக்கை துரோகம் செய்பவர்கள், நாணயமற்றவர்கள், அவர்களை மற்றவர்கள் மதிக்க மாட்டார்கள். உங்களுக்கு இன்னும் மற்றவர்கள் மீது பரிதாபம் கூட அடை. இந்த மனுஷன் பாபம் என்று கொடுத்தவர் அவர் எப்படி செய்து விட்டார், உங்களைத்தான் மதிப்பார்கள். அப்போ இந்த இடத்துல நீங்கள் புத்திசாலி அல்ல என்று கூற முடியாது, நீங்கள் அறிவாளி அல்ல என்று அறிந்து விட்டீர்கள். அவரை பற்றி பார்த்தீர்களா? அறிவு அறிவு அனுபவத்தால் பெறுவது. நாங்கள் பட்ட அறிவு அறிவு பெறுவது படப்படத்தான் அறிவு பெருகும். எங்களுக்கு தோன்ற தோன்றத்தான் நீர் ஊறும், தண்ணீர் ஊறும். மணல்லே அள்ளினவுடன் நான் வத்தி போவா, தோண்ட தோண்ட ஊறுவதும் அறிவும் அப்படித்தான், படப்படத்தான் அனுபவத்தாலே தான். படிப்பினால் ஒரு பக்கம், அனுபவத்தாலும் இன்னொரு பக்கம். சிறப்பு. சரி, ஒரு பாடலை தருங்களேன். ஒரு அறிவு என்ற சம்பந்தமாக ஒரு பாடல்,
4: அறிவுக்கு வேலை கொடு, அதே பாடல் போடுங்க.
0: அது நீங்க அப்படி கொடுக்கறது உண்டா?
4: இல்ல, கேட்டதுக்கு சொல்றேன்.
0: இல்லை ஐயா, நீங்கள் உங்களோட தொழிலே அதுதான், அதில் நீங்கள் பெற்ற அறிவை கொண்டு அதில் வேலை பணிபுரிகிறீர்கள், அறிவுக்கு வேலை கொடுக்குறீங்க. உங்களுடைய அறிவுக்கு தெரியாததை நீங்கள் செய்கிறீர்களா? இல்லை தானே. ஆனால் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த அறிவு என்றதுக்கு நாங்கள் வேலை கொடுக்க, நான் இன்னும் படிக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். படிக்கிறது படுத்தாலே போய் கற்றுக்கொள்றது, வாழ்க்கையை படிக்க வேண்டும்.
4: அனுபவம்
0: படிக்கிறது. அறிவுக்கு நாங்கள் எல்லோரும் வேலை கொடுப்போம். வாழ்த்துக்கள் உங்கள் கருத்தின்படி. இன்று இந்த விடயத்தில் கலந்து கொள்ள மகள் அனுஷா வருகின்றாரா அல்லது இல்லையா?
4: இருக்காங்க ஐயா.
0: ஆ, கொடுங்கள், அவரிடம் பேசுவோம். அடுத்தவர்கள் காத்து கொண்டிருக்கீங்க. வணக்கம் அனுஷா மகளே. வணக்கம்.
5: வணக்கம்ப்பா, நலமா இருக்கீங்கப்பா?
0: நலமாக இருக்கிறேன் மகளே. நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? நலமாக இருக்கின்றீர்கள் தானே? சார், இன்றும் நீங்கள் பூக்கோலம் போட்டீர்கள் என்று நான் நினைக்கிறேன், அப்படித்தானே? ஏனென்றால் மழையில் என்று கூறிவிட்டார் அவர். அப்ப நீங்கள் போடுவீர்கள். அறிவுக்கு வேலை கொடுக்க சொன்னவர் நான் தான். நான் அறிந்து கொண்ட அறிவை பயன்படுத்தி பார்த்தேன். சரி, இன்று நீங்கள் எதை பற்றி பேசப் போகிறீர்கள்? ஆகாயத்தை பற்றி பேசப் போகிறீர்களால், பணத்தை பற்றி பேசப் போகிறீர்கள், உணவை பற்றி பேசப் போகிறீர்களா, சித்திரம் சித்திரம் என்றால் இந்த ஓவியங்களை பற்றி பேசப் போகிறீர்கள், அறிவை பற்றி இப்போ அவர் பேசுகிறார், அடுத்து சொந்தங்களை பற்றி பேசப் போகிறார், இல்லை மகிழ்ச்சியாக இருப்பதை பற்றி பேசப் போகின்றீர்களா, அல்ல இந்த விழாக்கள் வீடுகளில் வருகின்ற விழாக்களை பற்றி எதை பற்றி பேச போகிறீர்கள், கூறப்போகின்றீர்கள் உங்களுக்கு தெரிந்த வகையில்? நீங்களும் பணத்துக்கு தான் வாரீங்கள். வாழ்த்துக்கள். அப்போ பணம் என்ற சிறந்த பதம் என்று எல்லோருக்கும் செயல்படும். சரி, கூறுங்கள், பணம் என்றால்
6: என்னன்னு நீங்க.
0: இதுக்குள்ள இந்த பாடல் மோடி வந்து விட்டது, இங்கே அழைப்பு வர வந்தவங்க. சரி, நீங்கள் கூறுங்கள், பணம், பணத்தை பற்றி என்ன நீங்கள் தெரிந்து கொண்டது என்ன அனுஷியா?
5: பணத்தை பற்றி
0: மத்தவங்களா ஏன் கடனுக்கு போறீர்கள் நீங்கள் நீங்கள் தேட மாட்டீர்களா பணத்தை? உங்கள் கணவர் நீங்களும் பணிபுரியீர்கள், தேவைக்கு மிஞ்சி அப்படி என்ன ஏற்பட அப்படி எல்லாம் ஏற்படக்கூடாது. ஏன் நாங்கள் அடுத்தவிட கடன் பட்டால் மீண்டும் அதை கொடுக்க வேண்டும்? அதற்காக என்ன செய்கிறது? நீங்கள் உங்களுக்கு அளவாக அந்த உங்களோட கிடைக்கிறதை கொண்டு வாழ்க்கையை நடத்த முடியாதா மகளே?
5: முடியும்பா.
0: அப்ப ஏன் போய் நீங்கள் கடனுக்கு போகிறீர்கள்?
5: சில நேரம் கடன் வாங்கிதான் சரி கட்ட முடியும்.
0: அதேனும் அப்படி நீங்கள் அளவோடு ஒன்றை செய்கிறீர்கள், அளவாக பணிபுரிகின்றீர்கள், அதற்களவாக நீங்கள் உங்கள் விரயங்களை செய்தால் இருக்கலாம் தானே. சில சமயம் கொஞ்சம் பெருக்கலாம் சிறக்கலாம் என்ற எண்ணத்துக்கு பார்க்கின்றீர்கள். அதற்கு நீங்கள் செய்கின்ற தொழிலை பணம் இல்லாமல் உங்கள் சக்தியால் முன்னேற பார்க்க வேண்டும். அப்படி கேட்பதாக இருந்தாலும் மகளே, கடன்படாத உலகங்கள் இல்லை. மற்றவரிடம் உறவினர்கள் நண்பர்களிடம் கைமாற்று கடன் என்று கூறுவது கடனாக வாங்குவது உண்டு. அது நீங்கள் கண்ணியமானவர்களிடம் கேட்கலாம் தானே மகளே?
5: ஆமாம்பா.
0: ஏன் தேவை கண்ணியமற்றவர்களிடம் கேட்கிறீர்கள்? அடுத்தது நீங்கள் வங்கியிலே கடனை பெற்றுக் கொள்ளலாம் தானே மகளே?
5: அதுக்கெல்லாம் ஜாமீன் போடணும், அது போடணும் சொல்லுவாங்கப்பா.
0: ஓ, அதுக்கெல்லாம் தஸ்தாவேஜுகள் அதெல்லாம் தேவை. சரி,
5: தொழில் என்ன மற்றவங்கிட்ட வாங்கினா வாய்ப்பேச்சில் வாங்கிடலாம்.
0: வாய்ப்பேச்சில்
5: பணம் போய் கட்டிடலாம்.
0: ஏனென்றா உலகம்
5: வங்கியில் என்ன,
0: வங்கியில் என்ன கண்டிப்பாக கட்டணும்,
5: கண்டிப்பாக கட்டணும். அது சாலிடாக சொல்ல முடியாது, ஒரு நாள் வச்சு கட்டுறோம்
0: அப்படி தவணை சொல்ல தவணை முறையில் கட்டுறேன். ஆனால் வங்கியிலேயும் தவணை முறையில் கட்டும் வாய்ப்புகள் இருக்கு தானே மகளே?
5: ம், அது தேதி தானே இப்போ கொடுக்குறாங்களா, அந்த தேதியில் நம்மளால் முடியலன்னா?
0: ஓ, நீங்கள் வந்து உங்களுடைய தேவைக்கும் உங்களுடைய எண்ணங்களுக்கும் அவர்களுடைய கட்டளைகளுக்கு நீங்கள் பணிந்து தான் போக வேண்டும். இப்போ பணம் ஒருவரிடம் கேட்கின்றோம், அவரும் கொடுத்து விட்டு இத்தனை நாளையிலே கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்காக நீங்கள் உழைத்து கொடுக்க தானியம்மா வேண்டும். ஒருவரிடம் ஒரு 1000 ரூபாயை வாங்கிவிட்டு நான் உனக்கு 50 ரூபாய் இப்படி தருகிறேன், படிப்படியாக தருகிறேன் என்றால் அவர் ஓம் என்று சொல்வாரா இல்லையே?
5: சொல்ல மாட்டாங்க.
0: நீங்கள் ஒரு 1000 ரூபாயை இன்னொரு கொடுத்து விட்டு அவர்கள் மாதம் மாதம் 50 ரூபாய் இப்படி தருகிறேன் என்றால் நீங்கள் ஒத்துக்கொள்வீர்களா?
5: அது செலவுக்கு ஆவாது, சில்லற செலவா ஆயிடும்னு சொல்லுவோம்.
0: முடிந்த அளவு அடுத்தவருடைய கையை எதிர்பார்க்காமல் எங்களிடம் உள்ளதை கொண்டு விஸ்தீகரிக்க பார்க்க வேண்டும். அதுதான் சுலபம். அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்காக சாப்பிடாமல் உண்ணாமல் உறங்காமல் உடுக்காமல் இருப்பதா இல்ல, எங்களோட தேவைக்கு கொஞ்சம் தேவைகளை குறைத்து கொண்டு அந்த காசை மிச்சம் படுத்த பாருங்கள். நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்ற ஒரு பழமொழி உண்டு. இந்த பெரிய வேந்தன் துன்பப்படுவதுக்கு சரியாம் இந்த கடன்படுபவரோட துன்பம். ஒருவரிடம் நீங்கள் வாங்கிவிட்டீர்கள், நான் ஒருவரிடம் ஒரு 1000 ரூபாயை வாங்குகிறேன் என்று வைப்போம், அடுத்த மாதம் 10ஆம் தேதி கூடையிலே கொடுக்கிறேன் என்று கூறினால் அந்த 10ஆம் தேதி மட்டும் என்னுடைய மனம் நிம்மதி இருக்காது. இந்த பணத்தை கொடுக்க வேண்டும், இந்த பணத்தை கொடுக்க வேண்டும், இந்த பணத்தை கொடுக்க வேண்டும் என்றதிலே நான் என்ன வருத்தி கொண்டிருப்பேன். அதற்காக கடும் உழைப்பை உழைக்க வேண்டும். சாதாரணமாக வருவதை விட இன்னும் கொஞ்சம் மேலதிகமாக நான் உழைப்பை செய்தால்தான் என்னுடைய செலவையும் பார்த்து மீதமாக பிடித்து 10ஆம் தேதி கொடுக்கலாம். அதேமாதிரி நான் ஒருவருக்கு பணத்தை கொடுத்து விட்டேன், 10ஆம் தேதி தருகிறேன் வாங்கி கொண்டு சென்று விட்டால் 10ஆம் தேதி வரும் வரை நான் விழிப்போடு இருக்க வேண்டி வரும். அவர் கொண்டு வந்து தருவாரா தரமாட்டாரா? கேட்கவா கேட்கவா வேண்டும். இப்படியான எண்ணங்கள் எல்லாமே இருக்கும். குணாதிசயங்களை எங்களுக்கு கற்பிக்கின்றது. இந்த பணத்தை வைத்து நாங்கள் அநேகமான பாடங்களை, வாழ்க்கை பாடங்களை பெற்றுக் கொள்ளலாம்.
5: அப்புறம் மனிதன் எப்படி இருக்காங்கன்னு புரிஞ்சிடும்.
0: வாழ்த்துக்கள். மனிதனை அறிவதற்கு
5: பேசுறாங்க
0: பணம். எவ்வளவு வார்த்தை பேசுவார்கள், எப்படி நடந்து பணம் உள்ளவர்கள் செல்லும் பொழுது, உண்ணும் பொழுது, உறங்கும் பொழுது, பேசும் பொழுதுலாம் அவரை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ளலாம், வித்தியாசமாக இருப்பார்கள். சிறப்பு. என்ன பாடலை கேட்க போகணும் இந்த பணத்தோடு சம்பந்தமாக ஒரு பாடல் கேளுங்களேன்.
5: பணம் என்னடா பணம் பணம்,
0: ஓ அந்த பாடம் தானடா, ஓ பணம் என்னடா பணம் பணம், குணம் தானடா நிரந்தரம், நல்ல பாடல். பணம் என்னடா பணம் பணம், நல்ல பாடல் மகளே. இந்த பாடல் உங்களுக்காக ஒளிபரப்பேன். சிறப்பாக வந்து பேசியிருக்க. அதனால் கிடைத்ததை கொண்டு நாங்கள் வாழ பழக வேண்டும், அதுதான் உண்மையான ஒன்று. துன்பம் இருக்கும் தான், கிடைத்ததை கொண்டு பற்றாக்குறை இருக்கின்றதே என்று வருந்தாமல் அந்த பற்றாக்குறையை எப்படி நிவர்த்தி பண்ணுகிறது என்று கிருஷ்ணா கூறின அறிவை பயன்படுத்தி, புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி முன்னேற பார்க்க வேண்டும். இன்னொருவர் உதவி செய்வார்கள், இன்னொருடைய கையை

அடடா, நான் சொல்வதற்கு எண்ணிய பதத்தை மற்றவர்கள் சொல்லிவிட்டார்களே என்று எண்ண வேண்டாம். எத்தனையோ பதங்கள் இருக்கின்றது. சொன்ன பதங்களும் நீங்களும் வந்து பலவிதமாக எத்தனை கருத்துக்களை பேசலாம். அதனால் இணையுங்கள், உங்கள் கருத்துக்களை பதியுங்கள், கலந்து உறவாடுங்கள். 6 4 7 8 7 4 6 4 1 5 அல்லது இந்த பதங்கள் இல்லை, உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு விடயத்தை பேச வேண்டும் என்றாலும் எங்களோடு உரையாடலாம். சொல்லோடு பாடல் நிகழ்ச்சியிலே.

0: திறந்து
1: ஓர் இருவருக்கு எங்கள் வானொலி கிடைக்கவில்லை. நாங்கள் பேசுவதொன்றும் விட்டுவிட்டுத்தான் வருகின்றது. அண்ட காகசம் அபு காகசம் திறந்திடு வானொலியே என்று கூட இங்கே மந்திரத்தை எழுதியிருக்கின்றார்கள். இங்கே ஒருவருக்கொருவர் பயந்து கொண்டிருக்கின்றார்கள், எங்களுக்கு வானொலி சரியாக கேட்கவில்லை, வானொலி சரியாக கேட்கவில்லை என்று. ஆனால் அடுத்தவர் ஒருவரோடு ஒருவர் பேசும்போது நீங்கள் உங்கள் தொலைபேசியிலே தானே பேசுகிறீர்கள், அங்கு பணிய உங்களுடைய ஒலி உங்களுடைய வலைத்தளம் பணிபுரிகிறது, இங்கு தான் படம் நல்லா சிரிப்பாக இருக்கிறது. அண்ட காகசம் அபு காசகம் திறந்திட சிசு என்பதற்கு பதிலாக அண்ட காகசம். இங்கே அடுத்தவரும் நெட்வொர்க் சரியாக இல்லையோ ஒன்று எல்லாம் தெரியவில்லை, பேசுவதும் சரியாக கேட்கவில்லை என்று. நாங்கள் பேசுவது மற்றவர்கள் பேசுவது கேட்கவில்லை என்று எழுதியிருக்கின்றீர்கள். ஓர் இருவர் ஆனால் வந்து பேசியவர்கள் நன்றாக எழுதியிருக்கின்றீர்கள். பார்ப்போம் யார் யாருக்கு அழைத்து பாருங்கள். உங்களுடைய அழைப்பு வரவில்லை எங்களுக்கு, நாங்கள் எங்களோடு அழைக்க முடியும். நான் நினைக்கிறேன் உங்கள் பக்கம் மழை பொழிகிறதா, அல்லது வலைத்தளம் சீரமைப்பு இல்லையா, அல்லது உங்களுடைய தொலைபேசியில் உள்ள வலை என்னவோ என்னவோ எனக்கு புரியவில்லை. நாங்கள் நன்றாகத்தான் பேசிக்கொண்டிருக்கோம், இங்கே எந்த தடையும் இல்லை. வந்து இணைப்பவர்கள் சரியாக பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். பாருங்கள், அனைத்து பாருங்கள், எதற்கும் முயற்சி பண்ணுங்கள். முயற்சி திருவினையாக்கும்.

மாலிங்கம் வந்து பேசும்பொழுது நன்றாக துல்லியமாக நீங்கள் பேசியது எங்களுக்கு கேட்டது, ஒரு சிலருக்கு கேட்கவில்லை, உங்களுக்கும் கேட்கவில்லை என்று எழுதுகிறீர்கள். இங்கே இறைவதி கூட எழுதியிருக்கீர்கள், என்னவோ அடவு தெரியவில்லை என்று. பார்ப்போம், முடிந்தால் பாருங்கள், முடியவில்லை என்றால் எங்களால் என்ன செய்ய முடியும்? ஆஹா, எல்லோரும் திருப்பி திருப்பி அதைத்தான் எழுதியிருக்கின்றேன், இப்படி தான் பார்க்கின்றேன், அப்படித்தான் இருக்கின்றது. முயற்சி வண்ணிம கஸ்தூரி, நீங்கள் அழைத்தீர்கள், உங்களுடைய அழைப்பு தருவதற்கு இணைப்புகள் இறுக்கமாக இருந்தது, இப்பொழுது இலகுவாக இருக்கிறது, நீங்கள் அழைக்கலாம், பாருங்கள்.

அன்புடன் கிருஷ்ணன் நல்லதொரு பதில் தந்திருக்கின்றார். ஆரம்பத்திலிருந்து இப்போது வரை இங்கு தெளிவாகத்தான் கேட்கின்றது என்று கூறுகின்றார். ஒரு சிலருக்கு ஒலி கேட்கவில்லை என்றார். அவர்களுடைய பகுதியிலே மழையோ அல்லது வலைத்தளத்தில் பிழையோ தெரியவில்லை. பார்ப்போம், சரியாக இருந்தால் ஓடி வருவார்கள்.

அடுத்து வரும் உறவு யாராக இருக்கலாம் என்று எண்ணும் வேளையிலே யாரும் இல்லை என்று எனக்கு தெரிகின்றது. அந்த வகையில் ஒலித்து கொண்டிருக்கும் இந்த பாடலை கேட்கும் பொழுது ஒரு மணியை நாங்கள் தொட்டுவிட்டோம் என்று தெரிகின்றது அன்பு உறவுகள்.

இந்த பிள்ளையிலே நான் பாடல்கள் ஒளிபரப்பலாம் என்று எண்ணுகின்றேன். முதலில் என்னுடைய ஜெகவர் சாதிக் அவர்கள் நீண்ட நாட்களுக்கு பின்பு இன்று வந்து எங்களோடு பேசி ஓ ஆறுதலாக மனம் பாரம் குறைத்து தந்திருக்கின்றார். அப்படி இருந்தும் ஒரு பாடலை சொந்தம் பற்றி பேசிவிட்டு அவர் ஒரு பாடலை தந்திருக்கிறார். அந்த பாடல் அன்னக்கிளி திரைப்படுத்து பாடல். இதோ ஜெகபர் சாதிக் அவர்கள் முழிப்பாக இருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். இதோ உங்கள் நீங்கள் கேட்ட பாடல்.

வாழ்க்கை என்பது நவரசங்களையும் கொண்ட குணாதிசயங்களை தருவது. அதிலே துன்பம் ஒரு அங்கம். துன்பம் மட்டும்தான் முழு வாழ்க்கையும் என்று இல்லைத்தானே அன்பு உறவுகளே? வாழ்க்கையில் நவரசங்களும் உண்டு. அதனால்தான் நவரச வாழ்க்கை இந்த சுவர்க்க லோகத்திலே இருக்கின்றது. சுவர்க்கம் என்றால் இன்பம் மட்டும்தான் பெற வேண்டும் என்றால் துன்பத்திலும் சுவர்க்கம் உண்டு என்பதை பலர் வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள். எதையும் தாங்கும் இதயம் வேண்டும். அடுத்த பாடல் யாருக்காக கொடுப்போம்? சென்னையிலிருந்து வீடு வந்து வீடு மனைவி மக்கள் என்ற பாடல் ஒன்றை கேட்டிருக்கின்றார் அன்பு தேவா. வீடு பற்றி பேசிவிட்டு பார்ப்போம் அந்த பாடல் என்ன கூறுகின்றது. தேவா, உங்கள் பாடல்.

0: ஒரு தடவை நிறுத்தி கஸ்தூரியை இணைத்துக் கொள்வோம். வணக்கம் கஸ்தூரி. வணக்கம் மகளே.
1: மதிய வணக்கம் ஐயா, எப்படி இருக்கிறீங்க?
0: காலை மாலையிலே வந்து மதியம் எங்கள் மதிய நேரத்துக்கு காலை காலை வந்து மதியத்துக்கு வந்து விட்டோம்னு தெரிஞ்சு விட்டது உங்களுக்கு இரவை தொடங்குகிறது. நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் அப்படி இருக்கின்ற நீண்ட நேரம் காத்து கொண்டிருந்திருக்கின்றீர்கள் இல்லையா?
1: பரவாயில்லையா ஐயா, அது ஒருத்தரம் இனியோண்டு பெரிய ஒருத்தரம் அனுபவங்கள் சொல்லைகளை கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஒருத்தரம் ஒரு கதை சொல்றாங்க, பாடலுங்க தெரிவு செய்யறது சமையா இருக்கு.
0: நல்ல பாடல்கள், நல்ல விடயமாக இந்த சொல்லோடு பாடல் நல்ல ஒரு விடயத்தை கொண்டு வந்தது. சரி, அங்கே உங்களுடைய காலநிலை இப்பொழுது எப்படி இருக்கிறது? குளிர் ஆரம்பித்து விட்டதா?
1: 22 மழை மூடிக்கொண்டு வருது வானம்.
0: ஓ, எங்களுக்கு 17க்கு மேல் செல்லாது. 4 பாகைக்கு குறைந்து இரவிலே குறைந்து கொண்டு வருகிறது. இப்பொழுது 4 பாகையை தொட இருக்கின்றோம். இன்று இரவு 4 பாகைக்கு வரும் நேரமும் 12 மணிக்கு 10 நிமிடம் தான் பகல் வேலை. இங்கே பகலும் சுருங்கி கொண்டு போகின்றது. குளிரை எதிர்பார்த்து கொண்டு போகும். சரி, இன்று நீங்கள் என்ன விடயத்தை பற்றி பேசலாம் என்று வந்தீர்கள்?
1: எனக்கு நீங்க அந்த வானம் வானம் போயிட்டு நினைக்கிறேன்.
0: இல்ல இல்ல இல்ல, வானம் யாரும் தொடவில்லை. வானம் வானம் என்று இவ்வளவு பேசுறேன். வானத்தை பெரிய கொண்டு வாருங்கள். வானம்
1: அதுதான், வானம் உண்மையாவே ஒரு பெரிய விஷயம். ஏனெண்டா, இந்த நம்ம பூமியிலேயே வானம்ங்கிறது ஒரு பரந்த ஒரு பரந்த ஒளி, உண்மையான பரந்த முற்றம் என்று சொல்ல வேணும். இந்த பூமிக்கே ஒரு பரந்த முற்றம்ங்கிறது அந்த வானம் தான். அப்படிப்பட்ட அந்த வானத்துல இந்த நாங்க இரவில வந்து பிள்ளைகளுக்கு சோறூட்டைக்குள்ள கூட அந்த வானது முகில்கள் எல்லாம் ஓடும். அப்ப முகில்களோடைகளை உங்க பேர் அந்த வானத்துல எத்தனை எத்தனை வண்ணம் வண்ணமா சித்திரங்கள், அந்த சித்திரம் தெரியுது, இந்த வடிவம் தெரியுது, அதெல்லாம் சொல்லி காட்டுறது. மற்ற நிலவு பார்த்து சோறூட்டுறது, மற்ற நட்சத்திரங்கள் வானத்துல ஒவ்வொரு விதமான கோள்கள் அத பாக்குறது, திரியூசியங்கள் இருக்குது. அதாவது ஊர்ல வந்து இண்டையா மரத்துல மரத்துக்கு கீழே அந்த வயற்கட்டில போட்டுட்டு வானம் தென்னாந்து பார்த்து மிளாந்தி கொண்டு படுக்கிறேன்னு சொல்லுவாங்க, மெல்லாந்து படுக்கிறேன்ட்டு. அப்படி படுத்திருந்தோன்னு இந்த வானத்தை பாக்குறதுல இருக்கிற சந்தோஷம் வேற எதுவும் வராது.
0: இரவு நேரத்துல பகல் வேளையில
1: பகல்லையும் சந்தோஷம் தான். ஏன்னா கேப்பாங்க, உனக்கு என்ன வானத்துல என்ன தெரியுது அந்த பகல்ல உட்காந்து ஓடிக்கை
0: பாக்குறேன்,
1: மூங்களை பார்த்து கொண்டு வானத்தை ஓடிக்கை பாக்குறேன்.
0: வானத்துக்கு எல்லை இல்லை என்று கூறுகிறார். வானத்தை கண்டு வானத்தினுடைய எல்லையை கண்டவர்கள் இதுவரை யாரும் இல்லை, விஞ்ஞானிகள் கூட காணவில்லை. ஏனென்றால் அண்ட அது இன்னொரு மதத்திலே கூறப்படுது. வானம் ஒரு பொருள் அல்ல, வானம் வந்து அண்ட வெளியே தான், அங்கே ஒன்றுமே இல்லைன்னா வெளி என்பது ஒரு பொருள் தான், ஒரு விடயம் தான்.
1: உண்மைதான், வானம் என்றா ஒரு வளிமண்டலமும் வெண்வெளியும் சேர்ந்த பரந்த ஒளிதான் வானம்.
0: வானமும் சரி, வானத்தில் நீங்கள் பார்த்த அழகு என்ன? அழகு உங்களை கவர்ந்தது வானத்தில் எந்த எந்த விடயம் உங்களை கவர்ந்து இருக்கின்றது மகளே?
1: நட்சத்திரங்களும் நிலவு.
0: அப்படியா, எனக்கு என்னை கவர்ந்தது எதுவென்றால் வானவில். ஒளியிலே நீலணுக்கள் சேரும் பொழுதுதான் இந்த நிறங்கள் வருகின்றன என்று பின்புதான் அறிகின்றோம். முன்பு வானவில் என்ற தேடி போவது, வானவில் பிடிப்போம் என்று அது போய்கொண்டே இருக்கும். வானவில், வானவில் அழகான ஒன்று. அடுத்து வானம் வேறு என்ன எங்களுக்கு நன்மை செய்கின்றது? வேறு என்ன வானத்திலிருந்து எங்களுக்கு கிடைக்கின்றது? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். துப்பார்க்கு துப்பாய துப்பாகி துப்பார்க்கு துப்பாய தூம் மழை. மழை மழை தானே இந்த வாழ்க்கையை, இந்த வானத்தை பூமியை செழிக்க வைப்பது சிறப்பு. இப்பொழுது மழை வேறு என்ன உங்களுக்கு வானத்திலே? வானத்திலிருந்து
1: வானத்துலதான் சூரியன் சந்திரன் நிலாவு ரெண்டு, சந்திரன் தான் நிலா, அதுல நட்சத்திரங்கள் இருக்குது, நிறைய விண்மீன்கள் இருக்குது.
0: ஒன்று நட்சத்திரம், நட்சத்திரங்கள் வரும், விண்மீன்கள் வரும்.
1: அப்படித்தான் சொல்லினேன் ஐயா.
0: அது என்ன விண்மீன் என்பது?
1: அது விண்மீன்கள் கோள்கள் வடிவங்கள் தான் விண்மீன்கள் என்று சொல்லப்படுது. அதனுக்கு சரியா
0: தெரியாது.
1: ஆனா நட்சத்திரங்களோட விண்மீன்களோட வந்து விண்மீன்களுடைய அம்சம் வந்து எங்களுக்கு கிரகங்கள் இருக்கு இல்லையா, அந்த நவகிரகங்கள் இருக்குல்ல, அதுக்குத்தான் சொல்றேன்னு சொல்லுவாங்க. அதாவது விண்மீன்கள் தமக்குரிய ஒளியை தாமே உருவாக்கி கொள்ளுமா.
0: அந்த விண்மீன்கள் சிறப்பு நல்ல கருத்து, புதிய கருத்து.
1: புவி செவ்வாய், புவி செவ்வாய் போன்ற கோள்கள் வந்து சூரிய ஒளிபட்டு தெரிகிறது இல்ல, மற்ற இதுகள் தெரியும்
0: தெரியும். அடுத்தது, மனிதன் இப்பொழுது வானத்தை ஆளுகின்றான் என்று கூறுகிறார்கள், அது எப்படி?
1: ஆமாங்க ஐயா, செவ்வாய்க்கு போயிட்டு வந்துட்டான், சந்திர மண்டலத்துக்கும் போயிட்டு வந்துட்டாங்க.
0: இல்லை, அதை கூட, அதை கூட விண்வெளியிலே, வானவெளியிலே தானே இந்த செய்கோள்களை எல்லாம் வைத்து இப்பொழுது எத்தனையோ முடியங்களை சாதிக்கின்றார்கள்.
1: நிறைய ஆராய்ச்சி அளிப்ப விஞ்ஞானியால் புதுசு புதுசா விண்வெளிக்கலாம் செய்து வானத்துல அனுப்பி ஒவ்வொண்டா என்னெல்லாம் இருக்குது சொல்லி ஆராய்ச்சி எல்லாம் பண்றாங்க.
0: அறிய முடியாத அதி பிரம்மாண்டமான ஆராய்ச்சிகள் எல்லாம் செய்வதற்கு வானம் உதவி செய்கின்றது, அப்படியா?
1: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஏதாவது நிலத்தை ஆராய்ச்சி முடிஞ்சது கிடங்குன்னா, நிலத்துல பூமியை கொண்டு நிலக்கரி இருக்குது, தங்கம் இருக்குது, எண்ணெய் இருக்குது, தண்ணி இருக்குதுன்றெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி முடிஞ்சது. இப்ப வானத்துல போய் அங்க நடக்குது வேற.
0: வானத்துல என்ன தேடுகிறார்கள்
1: அதுதான் தெரியாது எங்களுக்கு.
0: அங்கும் சென்று
1: என்ன தேடி இருக்கிறாங்க தெரியல.
0: வானம் வந்து நாங்கள் ஏனைய கிரகங்களுக்கு செல்வதற்கு வழிவகுக்கின்றது, வானவழி ஊடாகத்தான் செல்கின்றார்கள். அங்கு சென்று அங்கு என்ன மூலகங்கள் இருக்கின்றது என்பதைத்தான் ஆராய்கின்றார்கள் இல்லையா? அதை வானம், வானம் என்பது பரந்தது, அதே போல வானம், வானம் என்பதை சிலருடைய மனதுக்கு கூறுவார்கள், வானத்தை விட பெருசப்பா உங்களோட மன, தாராள
1: மனப்பான்மை, பெரிய பரந்த மனசப்பா வானம் மாதிரி அப்படி
0: சொல்லுவார்கள். வானம்
1: ஏதாவது இப்ப யாராவது ஏதாவது கேட்பாங்க, நான் உட்கார்ந்துருப்பேன், பேசாம உட்கார்ந்துருப்பேன், இத்தனை நேரம் யாராச்சும் வந்து எனக்கு ஒரு கொஞ்சம் சாப்பாடு செஞ்சு கொடுக்குறியான்டா, என்னன்னு செய்யறேன்னு அது எனக்கே தெரியாது. அப்ப அவங்க உடனே சொல்றது, இப்பதான் உட்கார்ந்து இருந்த அவளை பாதுக்கடையில இன்னும் அந்த சாப்பாடை கேட்டோடனே இன்னும் லாபம் செய்கிறாளோ, பிறந்த மனசு இவ்வளவு பெரிய வானம் மாதிரி அப்படின்னு சொல்லி உடனே சொல்லுவாங்க.
0: வெட்டிக்காரை பிறந்த மனத்தோட இருக்கும் இந்த வகையிலே வானம் என்ற பதத்தை பற்றி பேசிவிட்டீர்கள். வானம் பற்றி ஒரு பாடலை கூறுங்கள். இது என்ன பாடல் என்று கேட்போம்.
1: வானம் எனும் வீதியிலே நம் அது அந்த என்ன தொடங்கும் குளிர் வாட என்னும்
0: கண்ணால் காணக்கூடிய
1: மிருகங்களே கொஞ்சம் நில்லுங்கள், என் உறவுக்கு யார் என்று கேட்டு சொல்லுங்க.
0: இப்போ இந்த வானம் என்றது ஒன்று இருக்குன்னு கூறினீர்கள், அது பலபடியும் எங்களுக்கு எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ அங்கு பொதிஞ்சிருக்கின்றது, அவங்களுக்கு தெரியாது வானத்திலே இல்லையா? வானத்தில் போக போக போய்கொண்டே இருக்கும் ஒரு முடிவற்ற எல்லையற்றது. அதுபோன்று பொறுமையில் வானத்தை விட பெரியது, பூமியை விட பெரியது என்று கூறுகிறார். பூமிக்கு எவ்வளவு கெடுதலை செய்தாலும் அது தாங்கிக் கொள்ளும், ஆனால் வானத்துக்கு நாங்கள் எந்த கெடுதலும் செய்வது இல்லை, முடியாது எங்களால் செய்ய. ஆனால் வானம் உலகத்துக்கு ஒரு வெள்ளிடமாக உலகத்திலிருந்து எங்கிருந்து பார்த்தாலும் தெரியக்கூடிய ஒன்று. இப்போ பூமியில் இங்கிருந்து லண்டனை பார்க்க முடியாது, ஆனால் வானத்தை இங்கிருந்தோன்னு லண்டன்லேருந்தும் பார்க்கலாம், கனடாவிலிருந்தும் பார்க்கலாம் இல்லையா? அப்படியா? வானம் என்பது எங்களுக்கு, வானம் என்பது அறிய முடியாத ஒரு பெரிய ரகசியம். அது வானம் என்றால் என்னவென்று ஒன்று எடுத்து வைத்து கூறுவதற்கு அங்கே எதுவும் எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் அதிலே பலது உண்டு, வானத்திலே பலது உண்டு. ஒரு நாங் மேலவர்கள் எல்லோரும் எங்கே போயிட்டார்கள், மேலே போயிட்டார்கள், எங்கே வானத்துக்கு போய்விட்டார்கள், எங்கே போயிட்டார்கள், மேலே போயிட்டார்கள், எங்கே போனது, எங்கே போயிட்டார், மேலே போயிட்டார்கள் என்று கூறுவோம் இல்லையா? சிறப்பு வானம்
1: பொறுமைதானேங்க.
0: வானம் என்னும் மீதியிலே பாடலை கேட்டுப்போம். உங்களோட பொறுமை வானத்தை விட பெரியது. ஆரம்பத்திலிருந்து அழைத்து அழைத்து இப்பொழுதாவது கிடைத்து விட்டது. வாழ்த்துக்கள் மகளே, சிறப்போடு வாழ்க.
1: நன்றி ஐயா,
0: நாளை
1: நன்றி ஐயா. அதோட இன்னைக்கு வந்து சிறப்பித்த உறவுகள் இந்த பாடல்களும் கேட்க நல்லா இருந்தது. ஒருத்தருடைய வதம், அவங்க பேசின விதம், பாடல் தெரிவுகள் எல்லாமே ரொம்ப அருமையா இருந்தது.
0: அந்த வகையில்
1: அதுவும் நாகபன் அண்ணா, சரவணன் அண்ணா எல்லாம் அழகா பேசியிருந்தாங்க. மற்ற தேவா அண்ணா பேசின, அது நான் ரொம்ப இதுல கவனிட்டு இருந்தேன். அது நேச்சுரலா எந்த வீட்டுலயுமே, வீட்டுல பொம்பளை பிள்ளை குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பொம்பளை பிள்ளை வளர்ந்து சமைச்சா அதுல அப்பா அம்மாருக்கு ஒரு தனிச்சுவமா. ஆனா அந்த அப்பா அம்மா பொம்பளை பிள்ளை கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் வீட்டுல பொண்டாடி சமைச்சாலும், அடியே நீ என்ன தேடி சமைக்கிற, என் பொண்ணு இருந்தா இப்படி சூப்பரா செஞ்சு கொடுப்பாடு குட்டி காட்டு.
0: எந்த தந்தையும் தன் பெண்ணை விட்டு கொடுப்பதில்லை தானே மகளே. வாழ்த்துக்கள். தாய்க்கு
1: அது
0: தாய் அன்பை காணுவது
1: ஆனா அதை
0: பிள்ளைகளை தான்.
1: நம்ம அவங்களும் நம்பி வந்தவைய விட்டு கொடுக்க கூடாது இல்லையா.
0: சிறப்பு வாழ்த்துக்கள். நாங்கள்
1: அவன்தான்
0: நாளை
1: நன்றி
0: பொக்கிஷத்தில்
1: ஐயா,
0: மீண்டும்
1: நன்றி,
0: நாளை பொக்கிஷத்தில் சந்திப்போம். நன்றி மகளே,
1: நன்றி.
0: வாழ்த்துக்கள்.
1: நாளைக்கு ரெண்டு மட்டும் எதிர்பார்ப்போம். நன்றி ஐயா,
0: வாழ்த்துக்கள். தேவா, உங்களுடைய பாடலை இடைநிறுத்தி வந்துவிட்டேன். அவர் காலையிலிருந்து அழைத்து கொண்டிருந்தார், ஆரம்பத்திலிருந்து அழைத்து இப்பொழுதுதான் அவருக்கு இணைப்பு கிடைத்தது. இப்பொழுது உங்கள் பாடல் தொடர்கிறது, கேட்போம்.

யோசிக்க வைக்கும் கருத்துக்களை எல்லாம் பொதிந்து கொண்ட பாடல்களை சாதாரணமாக நிகழ்ச்சியிலே வந்து பேசிவிட்டு ஒரு பாடலை கேட்டுவிட்டு போவதை விட தங்கள் உள்ள கிடக்கைகளை பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி வடிவமைக்கப்பட்டு இயங்கிக் கொண்டிருக்கும் வேளையிலே மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த தருணத்தில் அடுத்த பாடல் எங்களுடைய மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்கள் மீண்டும் சொந்தம் என்ற பதம் தாங்கி பல உள்மை கருத்துக்களை பகிர்ந்து சென்றார். அவர் கேட்ட பாடல் சொந்தம் விட்டு போவதில்லைத்தான், அதற்காக ஒரு பாடல் தந்திருக்கின்றீர்கள். பிராப்தம் திரைப்படுத்து பாடல் மகாலிங்கம் உங்களுக்காக.

சொந்தங்கள் என்பது மனித வாழ்க்கையின் அடிப்படை உண்மை. அந்த சொந்தங்கள் ஒருபோதும் மாறாது, தொடர்ந்துதான் இருக்கும். ஆனால் சொந்தங்களாக வருபவர்களுடைய குணாம்சங்கள் தான் மாறிக்கொண்டு போவது என்பதை உணரக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்த பாடல் யாருக்காக வருகின்றது? அடுத்த பாடல் எங்களுடைய நெய்வேலி அரசவிக்குமம் சரவணன் நீங்கள் தந்த ஒரு பாடல், வீடு பற்றி பேசிவிட்டு வீட்டுக்கு வீட்டுக்கு வாசல்படி வேணும் என்று ஒரு பாடலை கிழக்கு வாசல் திரைப்படத்திலிருந்து தருகின்றீர்கள், கேட்போம் அந்த பாடலையும்.

வாசல் இருப்பதால்தான் அது வீடு, இல்லையென்றால் அது கூடு. வாசல் இருப்பது என்பதை நாங்கள் அறிந்தபடியால்தான் வீட்டுக்குள்ளே நடக்கின்ற தாளங்கள், எத்தனை திருகு தாளங்கள் இருந்தாலும் அது வெளியே தெரிந்துவிடும், வெளியே உள்ளவர்களுடைய விடயம் உள்ளே வந்துவிடும். அதனால்தான் வாசல் இருக்கின்றது, வீட்டுக்கு வாசல் இருக்கின்றது என்பதை உணர்ந்து எல்லோரும் உணர்வு. அதை பற்றி பேசப்போனால் நிறைய பேசிக்கொள்ளலாம். அங்கே படி என்பதற்கு இன்னும் சரியான பதில் கிடைக்கவில்லை. அடுத்த பயணம் படி என்ற பதத்தை பற்றி பேசிக்கொள்வோம். அடுத்த பாடல் யாருக்காக இருக்கும்? அடுத்த பாடல் தலைவன் திரைப்படுத்து பாடல். ஏதோ வேலை கொடு என்று ஒரு பாடல், அறிவுக்கு வேலை கொடு என்று பாட இருக்கின்றது. இது அன்பு கிருஷ்ணன் தான் பட்ட அறிவை கொண்டு எங்களுக்கு நாங்களும் அறியும் மண்ணும் தரும் பாடலாக இருக்கின்றது. முதலில் தலைவன் திரைப்படம் தரும் அறிவுக்கு வேலை கொடு பாடலை கிருஷ்ணா உங்களோடு கேட்கின்றோம்.

அறிவுக்கு

மற்றவர்கள் குழி பறிப்பார், அது தன் பக்கம் பார்த்திருக்கும் என்பதை தானறிய மறந்திருப்பார். பந்தெடுத்து விட்டு எறிந்தால் சுவர் மேல் பட்டது போல் திரும்பி வரும். பந்தெடு

0: இனிமையான அந்த பாடல் என்ன சொல்லி செல்கின்றது? அன்பு உறவுகளே, அறிவுக்கு வேலை கொடு என்று கிருஷ்ணன் கூறியது போல, அது எந்த அறிவு? படிப்பு பட்டம் பெற்று உயர் அதிகாரிகளாக வருவது உயர்ந்த நிலைக்கு செல்லும் அறிவை விட சாதாரணமான அறிவு, பகுத்தறிவு. இதை நாங்கள் பகுத்து ஆய்ந்து அறிந்து செய்வதுதான் தீர்க்கமான முடிவாக இருக்கும். அதற்கு உதவியாக அறிவு பெறுவதற்கு பெரிய பெரிய கல்லூரிகள் எத்தனையோ இருந்தாலும், பகுத்தறிவுக்கு உதவியாக மனச்சாட்சி மனநீதி என்ற ஆசான்கள் இருக்கின்றார்கள் எங்கள் மனதுக்குள்ளே. அவற்றை தட்டிவிட்டால் எங்களுக்கு பகுத்தறிவு தானாக வரும். ஏனென்றால் வாழ்க்கை, நாங்கள் வாழ்க்கை சமூகத்திலே தானே வாழ்கின்றோம். சமூகத்தில் நடக்கும் சம்பவங்கள் அத்தனையும் எங்களுக்கு பாடங்கள். இனிமையான பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே தான் இன்றைய சொல்லோடு பாடல் ஓடிக்கொண்டிருந்த வேளையிலே பணம் பற்றி பேசுவதற்காக அனுஷ்யா வந்து பணத்தினால் ஏற்படுற நன்மை தீமைகளை பகுத்தறிந்து கடைசியிலே ஒரு பாடலை தருகின்றார். பணம் என்னடா பணம் என்று வெறுப்போடு கூறுவது போன்று, பணம் பெரிதல்ல என்றுதான் வருகின்றது. கேட்போம் அந்த பாடல். அந்தமான் காதலி திரைப்படத்திலிருந்து மகளே அனுஷ்யா, உங்கள் பாடல்.
1: பணம் என்னடா பணம் பணம்.

சொல்லின் பொருள் குற்றம் என்பது, காசு வர ஓடிவிடும் சுற்றம் என்பது, நாணயம் என்ற

0: நல்ல புத்தி யார் தந்தது, பிள்ளையிடம் தான் வந்தது. எந்த நிலை வந்தால் என்ன, நல்ல வழி நான் செல்வது. இரக்கமானத்தை கெடுக்கும் அரக்கன் பணம் பணம் பணம் பணம் என்னடா பணம் பணம்.
1: அற்புதமான அந்த பாடலே கவிஞர்கள் திலகம், கவிஞரன், கவிஞர் அரசு, கவி சக்கரவர்த்தி கம்பன் அவர்கள் இருந்தாலும் அதைவிட பேரான எங்கள் கண்முன்னே கண்ட கவிஞன், கவிஞர்கள் காவிய கவிஞனாக இருந்த கண்ணதாசன் வரி 4 நிமிடத்துக்குள்ளே பணத்தையும் குணத்தையும் அழகாக எடுத்து புரிந்திருந்தார். அன்பு, கருணை, மனிதநேயம், ஜீவகாருண்யம் என்பது இருந்தால் வாழ்க்கையில் எவ்வளவு ஆனந்தம். அப்படிப்பட்ட குணம் இரக்க குணம் என்று கூறுவது. அந்த இரக்க குணம் எல்லோரிடம் இருக்கின்றது. அந்த இரக்க குணத்தையே கெடுப்பது இந்த பணம் என்ற அரக்க குணம் என்று கூறியிருக்கின்றார். சுரக்கும் இரக்கத்தையே அரக்கத்தனமாக மாற்றிவிடும் இந்த பணம் என்று அழகாக கூறியிருக்கின்றார். அனுஷா, கிருஷ்ணன், நீங்கள் இருவரும் வந்து எடுத்த தலைப்பு கேட்டு நல்ல பாடலையும் கேட்டு நல்லதொரு அறிவுரையாக தந்து செல்கின்றீர்கள். இவையெல்லாம் வாழ்க்கை பாடமாக நாங்கள் பெற்றுக்கொள்ளும் வேளையிலே வானம் என்ற பதம் தாங்கி கஸ்தூரி சயந்தன் நீங்கள் வந்து அழகாக பேசி மகிழ்ந்து எல்லாம் மகிழ்ச்சியான விடயமாக தந்திருக்கின்றீர்கள். அற்புதமான ஒரு பாடலையும் தந்திருக்கின்றீர்கள். அன்னை வேளாங்கண்ணியிலிருந்து வானம் என்னும் வீதியிலே என்று ஒரு பாடலை தந்திருக்கின்றீர்கள். உண்மைதான், அவர் தந்த வீதி வானம் ஒரு வீதி தான் எங்களுக்கு. அந்த வான வீதியிலே எத்தனை விடயங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எங்களால் கணக்கிட முடியாத, யாராலும் அளவிட முடியாத அந்த பெரும் வானத்தை பற்றி சிறிய நேரத்துக்குள்ளே நாங்கள் உரையாடியிருந்தோம். இதோ அந்த பாடலையும் கேட்டு மகிழ்ந்து விடுவோம். வானம் என்னும் வீதியிலே மகளே, கஸ்தூரி உங்களுக்காக.

சிறப்பான அந்த பாடல் கூட வான வீதியை பற்றி கூறும் வேளையிலே அதிசயமாகத்தான் இருக்கும். அவர்களுக்கு அந்த பாடலை பொறுத்த வரையிலே எங்களுக்கும் வான வீதியில் நடைபெறுகின்ற விடயங்கள் அத்தனையும் எங்களுக்கு அதிசயம்தான் அன்பு உறவுகளே, கணக்கிட முடியாத ஒரு விடயம். அன்பு உறவுகளே, நீங்கள் கேட்ட பாடல்கள் அனைத்தும் சிறந்த பாடல்களை தெரிந்தெடுத்து தந்திருந்த வேளையிலே நான் நிகழ்ச்சிக்கு வந்துவிட்டால் அவர் ஆரம்பத்தில் வந்தால் என்ன, நான் இறுதிக்கு செல்லும் வரை தாமதித்து எல்லோருடைய நிகழ்ச்சிகளையும் கேட்டு மகிழ்ந்து தன்னுடைய பாடலை கேட்டு மகிழ்வதில் ஒரு அலாதி ஆனந்தம் எங்கள் தானாக வந்த சந்தனம் என் அன்பு ஏ ஆர் நாகப்பன் அவர்களுக்கு. அழகாக வந்து வீடு பற்றியும் தொட்டு சென்றார், பணத்தை பற்றி எடுத்துவிட்டு வீடு பற்றியும் ஒரு நல்லதோர் கருத்தை தந்தார். வீடு என்பது இறுதியிலே நாங்கள் சென்றடையும் இறுதி வீடு, மோட்சம் அதைத்தான் அவர் கூறுகின்றார்கள். வீடு என்பது வீடு பெறுபது, அதை ஒரு தடவை தொட்டு காட்டுவது மட்டுமல்லாமல் பணத்தை பற்றி பேசி வந்து பணத்துக்கு பல விடயங்களை கூறி வந்துவிட்டு எங்கே தேடுவேன் என்று ஒரு பாடலை தந்திருக்கின்றார். அந்த பாடலை எங்கே தேடுவேன் என்றால் அதை எப்படி தேடுவது, எங்கே இருக்கின்றது அந்த உண்மையான குணமுள்ள பணம் என்பதுதான் அந்த அர்த்தம் என்று எண்ணுகின்றது. இங்கே அந்த பாடலை கேட்டுவிடுவோம் நாகப்பன் உங்களோடு. பணம் என்ற திரைப்படத்திலே தான் அந்த பாடல் வருகின்றது. எங்கே தேடுவேன், எங்கே தேடுவேன் என்று பாடுவோர் பாடலாம் நிகழ் கூட இந்த பாடல் வந்து செல்லும், நகைச்சுவையாக எடுத்துக் கொள்வோம். ஆனால் அது உண்மை, எங்கே தேடுவேன், உண்மையான பணத்தை எங்கே, உண்மையான பணம் என்பது குணமுள்ளது, அது எங்கே தேடுவேன் என்பதுதான் அந்த அர்த்தம் வருகின்றது அந்த பாடல் கேட்போம் என்பது உறவுகளே. இறுதிப்பாடலாக

பூமிக்குள் பூதைந்து புதையலானாயோ, பொன்னகையாய் பெண் மேல் தொங்குகின்றாயோ, சாமிகள் அடிகளில் சரண் புகுந்தாயோ, சாமிகள் அடிகளில் சரண் புகுந்தாயோ, சன்னியாசி கோலத்தோடு

சிறப்பான அந்த பாடலின் உட்கருத்தை எப்படியெல்லாம் வர்ணிக்க முடியும் ஐயா. அற்புதம், அற்புதமான படம். அது எங்கே என்றால், உண்மையிலே பணம் இருக்க வேண்டிய இடம் இரக்கம் உள்ள உள்ளத்திலே தான், இரக்கம் இல்லாத இடத்திலே தானே அந்த பணங்கள் எல்லாம் இருக்கின்றது. எத்தனை உதாரணங்களை கூறினார். அதனாலே நல்ல பணத்தை எங்கே தேடுவது, அவர் எங்கு சென்றாலும் அந்த பணத்துக்கு கரை இருந்தே ஆகின்றது. தத்துவமான பாடல் இன்றைக்கு இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பே வந்துவிட்டது. இத்தனை ஆண்டுகளாக வந்தும் இந்த பகுத்தறிவு என்பதற்கு அது புகுந்து பார்க்கும் பொழுது, அது இரக்கமுள்ளவர்கள் கையில் இருக்க வேண்டிய பணம் அரக்கர்கள் கையில் இருக்கின்றது. அது சென்ற இடமெல்லாம் சிறப்பில்லாத இடமாகத்தான் இந்த படம் எப்படி எப்படியெல்லாம் வேலை செய்கிற அற்புதமான ஒரு பாடல். நாகப்பன், சிறந்த பாடலே கலந்து நாங்கள் பேசி மாளக்கூடிய வகையில் தந்தீர்கள். பார்ப்போம் அடுத்த சொல்லோடு பாடல் நிகழ்வில் எப்படி எப்படி பதங்கள் வருகின்றதோ. எங்கள் உள்ள கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு ஏறோ அற்புதமாக வடிவமைத்து கொண்டு வந்த ஒரு தளம் என்று எழுதி கொண்டிருக்கின்றார்கள், சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். நாங்களும் அப்படித்தான் எண்ணுகின்றோம். இது ஒரு பயனுள்ள தகவல்களை நாங்கள் பரிமாறிக்கொண்டு பகுத்தறிவை மேலும் மேலும் வளர்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக அமைவது என்பதில் திண்ணம். அன்பு உறவுகளே, வந்து இணைந்து சிறப்பித்த நீங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறுகின்றேன். தேவா, நாகப்பன், மகாலிங்கம், சரவணன், கே எஸ் கிருஷ்ணன், அனுஷியா, கஸ்தூரி, ஏனையோர் இணைக்க முடியாமல் இருந்து வருத்தப்பட்டவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கின்றேன். ஏனென்றால் அவர்கள் ஆவலோடு எதிர்பார்க்கின்றார்கள். அவர்களுக்கு கேட்கவில்லை என்றால் நான் எதை கூறு, இப்பொழுது நான் கூறுவதும் கேட்கின்றதோ தெரியவில்லை. பார்ப்போம் அவர்களுக்கு வலைத்தளம் சிறப்பாக வரும் என்று எண்ணுகின்றேன். வந்த பின்பு வர நிகழ்ச்சிகளிலே அவர்கள் கலந்து கொள்ளும் போது அவர்களுடைய கருத்துக்களும் இங்கே ஏற்றுக்கொள்ளப்படும், கலந்து கொள்ளப்படும் என்று கூறிக்கொண்டு இணைந்து சிறப்பித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டு நேரத்தை நீடித்து தந்த ஒன்றியல் தமிழ் வானொலிக்கும் என்னுடைய நன்றியை கூறிக்கொண்டு, நேரம் சரியாக 1:51 எங்களுக்கு காட்டுகின்றது. நாங்கள் ஒரு 21 கூட எடுத்துவிட்டோம். அதை அவர்கள் மகிழ்ச்சியோடு தான் தந்திருக்கின்றார்கள். யாரை இன்னும் கிடைக்கவில்லை. இன்றைய 9வது மாதம் 2026 ஆண்டின் 22வது நாள் செவ்வாய்க்கிழமை சொல்லோடு பாடல் நிகழ்வு கதம்பத்தில் அழகாக அரங்கேறிச் சென்றது. அதற்கு வல்லமை தந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு இருகரம் கூப்பி நன்றி கூறும் இந்த வேளையில், அன்னையுடன் தந்தையும் ஆசானும் நான் பெற்ற தமிழும் என்னை வளர்த்து கொண்டு வரும் உங்களோடும் இணைந்து உங்களுக்கும் நன்றியை கூறி, அனைவருக்கும் நன்றி வணக்கம் கூறி நிகழ்ச்சியை இனிது நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். வாழ்வோம் வளமாக என்றென்றும் அன்புடன் தமிழோடு என்று கூறி நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது சொல்லோடு பாடல்.

தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இனிமையான இன்னுமோர் பாடல் என் ஜீவன் பாடுது என்று பாடுகின்றது நீதானா அந்த குயில் என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை அன்புடனே அனுப்பி வைத்துவிட்டு காத்து கொண்டிருக்கின்றார் ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டனிலேயே டி ரான்சி.

மீண்டும் ஒழிக்க இருக்கும் இனிமையான பாடல் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டி மாநகரத்திலிருந்து விஜயராணி தந்த பாடல். ஆகாய கங்கை என்ற வரியெடுத்து தர்மயுத்தம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் தனுஷன் கனடா மொன்றியலிலிருந்து தருகின்றார். அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை என்ற பாடல் அங்காடி தெருவிலிருந்து பாடுகின்றது.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடலும் கனடா அல்பர்டா மாநிலத்திலிருந்து சாந்தினி அவருக்கான பாடல். அச்சமில்லை அச்சமில்லை திரைப்படத்து பாடல்தான் இன்று அவருக்காக ஒலிக்க இருக்கின்றது. ஓடுகிற தண்ணியிலே என்ற வரியை எடுத்து

அன்பு உறுப்புகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்களை விடுமுறை விருப்பமாக கேட்டுக் கொண்டிருக்கின்றோம்.

வன்கூவர் மாநிலம் கனடா. அங்கிருந்து சாந்தினி அனுப்பி வைத்த பாடல் காசேதான் கடவுளடா என்ற திரைப்படத்திலிருந்து மெல்ல பேசுங்கள் என்று பாடுகின்றது.

0: யாரும் அறியா ரகசியமோ, தனியே பேசும் மந்திரமோ தோகை மயிலின் தந்திரமோ, தனியே பேசும் மந்திரமோ தோகை மயிலின் தந்திரமோ.
1: மன்னப் பேசுங்கள், பிற கேட்கக்கூடாது, சென்னை

மீண்டும் வன்கூவர் மாநிலம் கனடாவிலிருந்து வசந்தியும் ஒரு பாடல் தந்திருக்கின்றார். சிட்டுக்குருவிக்கென்ன கட்டுப்பாடு என்ற சவாலே சமாளி திரைப்படுத்து பாடலை.

இவர்களை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல்கள் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்களின் பாடல்கள். முதலில் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து பாட வைக்கின்றார்கள். மனசிற்கேத்த மகாராசன் திரைப்படுத்த பாடலை, அந்த பாடல் முகம் ஒரு நிலா என்று வரியெடுத்து பாடுகின்றது.

அவர்களை தொடர்ந்து மீண்டும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து நீண்டகால இசைப்பயணம் செய்கின்றார் எங்களோடு கேதீஸ். நீங்கள் தந்திருக்கின்றீர்கள் ராஜ பார்வை திரைப்படுத்து பாடலை. அந்த பாடல் அழகே அழகு என்று முதல் வரி எடுத்து முழுவதையும் பாடுகின்றது.

இவர்களோடுதான் அன்பு ரமணி அவர்களும் நீண்ட காலமாக எங்களோடு இணைகின்றார். சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து. ராத்திரியில் பூத்தெரிக்கும் தாமரைதான் பெண்ணோ என்ற இனிமையான ஒரு பாடலை தங்க மகன் திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார்.

ஊரெங்கும் தேடி ஒன்றாக கூடி தேடி வந்து பாடகளை முன்னியல் தமிழ் வானொலியை நாடி கேட்ட வேளையிலே ஓடி செல்கின்றது அவர்கள் ஓரம் இனிமையான பாடல்கள். கூடி மகிழுங்கள் விடுமுறை விருப்பத்திலே என்று சிங்கப்பூர் சிங்காரப்பூமி மகாலிங்கம் அவர்களும் தந்த பாடலை. அன்பே வா என்ற திரைப்படத்தில் ஒரு அழியாத காவிய பாடலாக இன்றும் ஒலிக்க கேட்க மகிழும் பாடல் ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் என்று பாடுகின்றது.

இந்த பொழுது ஐரோப்பா கண்டம் செல்வோம். சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகர் நிவேஷன் பாடலை கேட்போம். விநாயகா விநாயகா என்று வரியெடுத்து பாறை என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார்.

இரீஷன் வந்துவிட்டால் என்னவள் அவர்களும் ஐரோப்பிய மண். ஆனால் அவர் இளமணி திருநாட்டில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் வேளையிலே முதல் மரியாதை திரைப்படுத்த பாடலை தருகிறார். அந்த பாடல் ராசாவே உன்னை நம்பி என்று உருக்கமாக பாடுகின்றது.

பழமை போல என்றும் இறுதி பாடலை தந்து மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன என்று வசந்த மாளிகையிலிருந்து பாட வைத்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கனடா கா வை சேனா ஆசான் அவர்கள்.

அன்பு உறவுகளை, நாங்கள் இதுவரை நிறமும் தித்திக்கும் தீனான பாடல்கள் திசையெங்கும் இசை பரப்பி எங்கள் இதயத்தை நிரப்பிய சர்வதேச நேயர் விடுமுறை விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழ்ந்தோம். மீண்டும் ஒரு தடவை சந்திக்கின்றேன் என்று இப்பொழுது நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து காற்றலையில் விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

சரியாக இப்பொழுது 11:13 இது கனடிய நேரம். இந்திய இலங்கை நேரம் சரியாக 9:44. நலம்தானே என் அன்பு உறவுகளை முதற்கண் என்னை பெற்ற தாய் தந்திருக்க அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காட்டலையில் உங்களோடு மீரா. இன்றைக்கு எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கிறீங்களா? நேற்று நாங்க உங்களுக்கு தேடி தேடி தேடி, ஆனா தேடி என்ற சொல்ல நிறைய பாடல்கள் இருக்கிறது. ஆனா நாங்க சாதாரணமா கேட்கிற பாடல எல்லாம் தேடி இருக்கு, ஆனா எங்களுக்கு அந்த சொற்களை எங்களுக்கு கண்டுபிடிக்க கூடிய அந்த தன்மை எங்களுக்கு வர இல்லை, அந்த ஞாபகம் இல்லை. அதன் அர்த்தம் வந்து ஒரு பாடலை நாங்கள் முழுமையாக கேட்கவில்லை என்றதுதான் அதனுடைய அர்த்தம். நாங்கள் உள்வாங்கி கேட்கவில்லை என்பதுதான் அந்த அர்த்தம். சரி, இனி நாங்க எந்த ஒரு பாடலையும், உங்களுக்கு எந்த ஒரு பாடல் ரசனைக்குரிய ஒரு பாடல் பிடித்தமான பாடலோ, அந்த பாடல் ஒவ்வொரு வரியையும் நாங்கள் ரசிக்க வேண்டும். இப்ப முதல்ல ஜனவரி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய அந்த நிகழ்ச்சி போனது அல்லவா, பாருங்கள் அவர்கள் இரண்டு பேரும் ஒரு பாடல் எப்படி அக்கு வேறு ஆணி வேறாக அப்படி பிரித்து எடுக்கிறார்கள் பாருங்க. எப்படி ஒவ்வொரு விடயத்தையும் அதை கூர்ந்து கவனித்து அந்த பாடலை ரசித்திருக்கிறார்கள். அப்படி இருந்தா தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு அதை எழுதிய கவிஞர், அதுக்கு இசை கொடுத்தவர், ஒரு பாடல்ல இந்த சிச்சுவேஷனுக்கு இந்த பாடல் என்பதை எடுத்து சொல்றவர், இவர்களுக்கு எல்லாம் ஒரு சந்தோஷம் வரும் என்று நான் நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? அது மட்டுமில்ல, ஒரு ஒரு ஒரு விடயம் ஒருதரான உருவாக்கப்பட்ட ஒரு விடயம் வேஸ்டா போகக்கூடாதுல்ல, அது ஏதோ எல்லாரும் அனுபவிக்க கூடியதா இருந்தா தான் சந்தோஷமா இருக்கும். ஒரு வெற்றி படம் இருந்தா வந்தா தான் அதுல ஏதோ ஒரு லாபமும் இருக்கிறது, எல்லாரும் ரசித்திருக்கிற ஆசையும் பெருமையும் இருக்கும். நாங்க ஒரு விடயத்தை செய்யும் போது எல்லாரும் ரசிச்சாத்தான் கேட்டாத்தான் எங்களுக்கும் பூரிப்பு, அவர்களுக்கும் நன்மை. இல்ல ஒரு மேலோட்டமாக நாக்கமுகா பாட்டை நாங்க ஒரு இசைக்காக ரசிக்கிறோம், அதை கூட நாங்கள் கூடுதலா ரசிச்சிருக்கிறோம். ஏன்னா பாடலுடைய அந்த ஃபாஸ்ட் பீட், அதாவது அந்த பாடல், அது அந்த பாடல சொற்களை சொல்லும் விதம், பாடும் விதத்தை ரசிச்சிருக்கிறோம். அப்படி ஏதோ ஒன்று உங்களுக்கு கவர்ந்திருக்கும், ஆனால் முழுமையாக ஒரு பாடலின் வரிகள் என்ன சொல்லுகிறது, என்ன விளக்கம், அதுல அது எங்களுக்கு எண்ணத்தை தரதுக்காக இந்த வசனங்களை படைத்திருக்கிறார்கள் என்றால் நாங்க அதை உற்று கவனிச்சா சில விட ஒரு சில விடயங்கள் எங்களுக்கு நன்மை பயக்கும் என்பதைத்தான் நான் சொல்ல வந்தேன். ஒரு பாடலை எடுத்து வரலாம் இனிமையாக, அதுக்கு கண்ணன் பாடல். அதுக்கு முன்பாக இந்த கேள்வியை கேட்பமாண்டி யோசிக்கலாம். சரி, கண்ணனை முதல்ல வச்சிடலாம், அவருடைய பாடல் ஒன்று ஒன்று எடுத்து வந்து அதன் பின்பு நாங்கள் கேள்விகளுக்கு போகலாம். நீங்களும் அழைக்கலாம்,

0: பாருங்க, இந்த பாடல் கேட்கும் போது அந்த இசை எங்களை ஏதோ எங்களை இல்லை என்னை செய்திருக்கிறது. அதனுடைய வரிகள் என்னை கவர்ந்திருக்கிறது. அதை எப்படி அமைச்சிருக்கிறார்கள், எப்படி பாடுகிறார்கள். அப்ப ஒரு பாடலை உள்நோக்கி அதுக்குள்ளே நாங்கள் மூழ்கினால்தான் அந்த பாடலை நாங்கள் ரசிக்கிறோம். அதே போலதான் உங்களுடைய பேச்சு, நீங்க பேசும் போது கூட நீங்கள் எதை சொல்லுகிறீர்கள், மற்றவர்களை கவரக்கூடியதாக எதை பேசுகிறீர்கள் என்பதை பார்க்கும் போதுதான் அந்த பேச்சு எங்களோட மனதிலேயே பதியும், எங்களோட கூட வரும். அருமையான இந்த பாடல். நான் ஒன்று கேட்க சொல்ல போறேன்னு சொன்ன ஒரு கடி ஜோக், அத நீங்க, அதாவது அது ஜோக் இல்ல, அது கடி கேள்வியாக நினைத்து நீங்க பதில் சொல்லணும். சரியா பார்க்கலாம் யார் கேட்டிக்காரன்னு. பூனை கண்ணை மூடிக்கொண்டால் மூடிக்கொண்டு என்ன நினைக்கும், பூனை கண்ணை மூடிக்கொண்டு என்ன நினைக்கும், இதுதான் கேள்வி. பூனை, நீங்க எல்லாரும் வந்து என்ன பதில் சொல்ல போறீங்க பாக்கலாம். பூனை கண்ணை மூடிக்கொண்டு என்ன நினைக்கும், சரியா? அது ஒரு கேள்வி. அத முதல்ல இந்த கேள்விக்கு பதில் வரட்டும், அதுக்கப்புறம் அடுத்த கேள்விக்கு போகலாம். இது ஒரு கடி பதிலாக நீங்க வர வேணும், கொண்டு வர வேணும், ஒரு தமாஷாக நீங்க எடுத்துக்கொண்டு வரணும். முதல்ல நாங்கள் காட்டணியில், அதாவது எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல, தயவு செய்து அன்பு உறவுகளே உங்களோடு தாழ்மையாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம், வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ள நீங்கள் பாடல் உங்களுக்கு தேவை என்றால் எழுதுங்கோ அதுக்குள்ள, சரியா? மற்றது நீங்க வாய்ஸ் கட்ல ஏதாவது, அதாவது அதுல நீங்க பாடல் வாய்ஸ் கட்ல நீங்க வைக்கலாம், ஆனா பாடல் மட்டும் கேட்டு வைக்க வேணும். பாடலுக்கு பின்னால இந்த பாடலை அவர்கள் விரும்புகிறார்கள், இவர்கள் விரும்புகிறார்கள் என்ற இது கதம்ப நிகழ்ச்சியை நீங்கள் எடுத்து வரும் பாடல். அப்ப நீங்கள் மட்டும் கேட்கும் பாடலாக இருக்கணும். காட்டிலே இணைந்து கொள்ளும் இல்ல இல்ல பாக்கலாம் பாக்கலாம். வணக்கம் ரமணி ராஜ்.
1: வணக்கம் வணக்கம் அம்மா, வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க?
1: கண்ண முடிச்சுன்னா வந்து எவ்வளவு இருந்துச்சுன்னு
0: நினைக்கும்.
1: நல்லா இருக்கமா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நான் நல்ல சுகமா இருக்கிறேன். அது நீங்க நீங்க ஸ்ட்ரைட்டான பதில சொல்றீங்க. நான் சொன்ன கடியா சொல்லணும் வண்டு, கண்ணை மூடிக்கொண்டு என்ன நினைக்கன்னு நீங்க சொல்லணும்.
1: கடியா சொல்லணும்,
0: கடி கேள்வி இது, கடி கேள்வியா நீங்க சொல்லணும். நீங்க கண்ணை மூடினா என்னது யோசிப்பீங்க, வீட்டுக்கு இருந்து நீங்க கண்ணை மூடினா நீங்க என்ன யோசிப்பீங்களோ அதை.
1: கண்ணு முன்னா ஒன்னு தூக்கம் வரும், ஒரு அசதியா இருந்தா கண்ணு முடிப்போம். ஒரு பூனை கண்ணை முடிச்சுனா இருட்டாயிடுச்சுன்னு நினைச்சுக்கோ, ஒரு இருட்டா இருக்கு, கும்மு இருட்டா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கோ. பூனைக்கு வந்து இரவிலும் கண் தெரியும் சொல்றாங்க, அது என்ன உண்மை அப்படின்னு தெரியல.
0: பகல்லையும்
1: என்ன பத்தி நான் இதான் கேள்விப்பட்டிருக்கேன், பூனை கண்ணா முடிச்சுன்னா உலகம் இருந்துடுச்சு
0: நினைக்கும்,
1: உலகம் இருந்துடுச்சு அப்படின்னு.
0: அதை நாங்க கடியா வச்சுக்கோ அப்படிதான் கடியா ஒரு பதில் வச்சிருக்கிறோம் நாங்கள். பாடல் எந்த சொல்ல பாட்டு எடுக்கணும்டா, நீ என்ற சொல் வரவணும், நீ அது முன்னுக்கு வரலாம், இடையில வரலாம், கடைசியில வரலாம். முன்னுக்கு வந்தா நல்லா இருக்கும், நீ என்று தொடங்கணும்.
1: நீ வருவாயன, நீ வருவாயன படத்துல இருந்து நீ வருவாயன் பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருக்கு, நீ வருவாயன அப்படின்னு.
0: நீ வருவாயன நான் அந்த பாடல் உங்களுக்கு தரப்படும், சரியா?
1: நன்றி. பாட்டு சூப்பரான பாட்டு, உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச பாடல் அது.
0: முதல்
1: பாடல் நீங்க போட்டீங்களா?
0: நிச்சயம் நிச்சயம்,
1: கண்ணன் பாடல்.
0: அந்த பாடல் அந்த நல்ல ஃபாஸ்டா போகும். நன்றி நன்றி ரமணி ராஜேஷ், நன்றி
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி
1: நன்றி
0: நன்றி. எங்க பாக்கலாம் இன்றைக்கு ரமணி ராஜேஷ் தொடர்ந்து வச்சிருக்கீங்க, எங்க பாக்கலாம் எப்படி என்று. அடுத்து எங்களுடைய இளவரசு, வணக்கம் இளவரசு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இளவரசு, நீங்க சொல்ல போறீங்க போல இருக்குது. ஒரு நிமிஷம் அப்படியே இருந்துங்க, அப்படியே இருந்து கொள்ளுங்க.

0: கேளுங்க எங்க இளவரசு, நீங்க சொல்லுங்க என்ன சொல்ல வந்தீங்க பூனை?
1: அதாவது பூனை கண்ணு மூடதான் என்ன நினைக்குமா? அப்பாடா நம்ம கண்ணை மூடிட்டோம், உலகமே இருட்டா போகும் அப்படின்னு நினைக்குமா? தமாசா, கண்ணை மூடனா உலகமே இருண்ட மாதிரி நினைக்கும்.
0: இளவரசு நீங்க கண்ணை மூடனா என்ன நினைப்பீங்க?
1: நான் கண்ண முன்னா என்ன நினைப்பா? இருட்டா இருக்கும்.
0: இல்ல கண்ண மூடு, இல்ல நீங்க என்ன சிந்திப்பீங்கன்னு கேட்டேன். இப்ப பூனை கண்ண மூடிக்கொண்டு அது என்ன சிந்திக்குதுன்னு தான் கேட்டிருந்தேன். அது என்ன நினைச்சு கொண்டிருக்கு, என்ன நினைக்கும் என்றதுதான் அந்த கேள்வி. பூனை கண்ணை மூடிக்கொண்டால் என்ன நினைக்கும் ரெண்டதுதான், அது ஒரு கடியா நீங்க சொல்லணும். சரி, நீங்க கண்ண மூடுனா என்ன நினைப்பீங்க?
1: எப்படா தூக்கம் வரும் நினைப்பேன்.
0: என்ன எந்த நேரம் கண்ண மூடுன? பகல்ல மூடு, நம்ம வேலை செய்யுங்க அப்படியா?
1: அது அது எப்படின்னு தெரியலமா? நார்மலா கண்ண மூடுனா சரி, எப்படா தூக்கம் வரும் நினைச்சுதான் கண்ண மூடுவான். கண்ணு இமைக்கிற வேற, கண்ணு மூடுறது வேற.
0: கண்ணை மூடி வச்சுக்கொண்டு இருந்தா என்ன நீங்க நினைக்கும் என்றதுதான் அந்த கேள்வி. சரி கட்டிக்காரன், நினைச்சா நீங்க உண்மையான சரியான பதில கடி கேள்வின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னட்டு தான் நான் நினைச்சேன். சரி சொல்ல வரேன்னுட்டு தான் உள்ளுக்க கேட்டது,
1: தப்பிட்டேன். பழமொழி சொல்லுவாங்க, என்ன செய்வாங்கன்னா
0: சொல்லுங்க.
1: பூனை கண்ண மூடனா பூலகமே இருண்ட மாதிரி நினைச்சுக்குமா? பூனை தப்பாடா, நம்ம வந்து கண்ணை மூடிட்டோம், நம்ம திறந்திருந்தால்தான் இவ்வளவு நாளா வெளிச்சமா இருக்கு. நம்ம கண்ணை மூடிட்டோம், அதனால அந்த உலகமே இருட்டா இருக்கும், எல்லா பக்கமும் இருட்டா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்குமா?
0: களவா பால் குடிக்க யாருக்கும் ஒன்னும் தெரியாதுன்னு குடிக்கும், தெரியாதுன்னு கண்ணை மூடி கண்டு குடிக்கும். ஆனா எஜமான் பாத்து கொண்டு இருப்ப, நீ நான் காய்ச்சி வச்ச பால நீ குடிச்சிட்டு இருக்க. நல்ல, நீங்க என்ன பாட்டு கேட்க போறீங்க? நீ நீ என்று தொடங்கணும் சொல்லுங்க பாப்போம். நீ என்று வரலாம்,
1: நீ வரும்போ அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு.
0: என்ன என்ன என்ன என்ன இப்ப எல்லாம் நீங்க பாட்டெல்லாம் எல்லாம் சரியா சொல்லாம போறீங்க, அது என்ன? அந்த இதுதான் பாட்டு என்று சொல்லாம கொஞ்சம் இது இப்படி ஒன்று வருமேண்டா? ஒரு நாளும் வரக்கூடாதே, உங்களுக்கு தான் எல்லா பாட்டும் தெரியுமே. சொல்லுங்க அந்த பாட்டை சரியா சொல்லுங்க. சொல்லுங்க
1: பழைய பாடல சொல்ல நினைச்சேன். ரஜினிகாந்த் நடித்த படத்துல இருந்து, பாட்ஷா படத்துல இருந்து ஒரு பாட்டு.
0: என்ன பாட்டு?
1: நீ நடந்தால் நட அழகு, நீ சிரித்தால் சிரிப்பழகு, நீ பேசும் தமிழ் அழகு, நீ ஒரு வந்தான் அழகு,
0: நட அழகு. அப்படி யார பாத்து நீங்க ரசிச்ச? நீங்க அதாவது சூப்பர் ஸ்டாரை விடுங்க, அவரை விட்டுட்டு வேற யார இந்த பாட்டை நினைச்சு நீங்க ஒப்பிட்டு இருக்கீங்க? ஆணை சொல்லணும், பெண்ணை
1: இல்லமா?
0: நீங்க பெண்ணை சொல்லணும், பெண் நடந்த அழகுதான் சரியா? ஆண் யாராவது ஒரு ஆணை பார்த்து அவர் நடந்த அழகு, அவரோட ஸ்டைல் வேற என்று ரஜினிகாந்த் அவர்களை விட்டு வேற யார நீங்க உங்களுடைய கிராமத்துக்குள்ள உங்களோட பழகிறவர்களை பார்த்து நீங்க நினைச்சிருக்கீங்க? நானும் ஒரு ஆளை சொல்ல போறாங்க
1: நினைச்சிருக்கமா? இளமாறன் ஒருத்தர் இருக்காரு, இளமாறன். அவர் நடந்து வந்தா அழகா இருக்கும்.
0: அவர்
1: நடந்து வரத பார்த்து நான் ரசிப்பேன்.
0: உங்க கூட வேலை செய்யறாரா யாரு அவர்?
1: அவர் என்னோட பையன்.
0: அது சூப்பர். இதுக்கு மேல மறு வேர்டு இல்ல, அடுத்த வேர்டு நாங்க கேட்கவே முடியாது. சூப்பர், அது அது நீங்க சொன்னது சரி. நான் அதுக்கு என்ன உண்மையிலேயே நான் ஹெட்ஸ் ஆஃப். என்னடா உண்மையிலேயே நீங்க சரியான சொல்லிக்கிறீங்க. எல்லாரும் தங்களோட பிள்ளைகளை தான் ரசிப்போம் இல்லையா முதல்ல?
1: உங்களுடைய
0: பாடலை
1: இந்த நேரத்தில் கன நேரத்தில் சிந்தித்தவர்
0: இல்லையா? அதுதான் வரணும். பிள்ளைகளுக்கு சில நேரம் அப்பாண்ட அழகு, அப்பா நடந்தா அப்பா பேசினா அப்பா என்று சொல்லுவார்கள். சில நேரம் மனைவி ஆயிருந்தால் கணவன், என்னுடைய கணவன் தான் என்று சொல்லுவார்கள். சரி, திருமணம் ஆகாதவன்டா தனது காதலன் என்று சொல்லுவார்கள். அல்லாட்டி பிள்ளைகள் மகன் அவர்கள் என்று சொல்லுவார்கள். நீங்க மகனை சொல்லி இருக்கிறீங்க, சூப்பர்.
1: நடக்கும்போது பேசும்போது என்னையும் சிறு வயதுல பாக்குற மாதிரி இருக்கும்.
0: அவர் குட்டியரா
1: நகல் நகல் நகல் போல அப்படி இருக்கும்.
0: அந்த சின்ன குட்டி
1: இரவு நேரத்துல நான் தூங்கும் பொழுது கூட ஒரு கைய தலைவனுக்கு இப்படி வச்சுட்டு ஒரு கைய சைடு வச்சுட்டு தூங்கிட்டு இருந்தேன். பக்கத்துல பார்த்தா நான் எப்படி தூங்குறேன்னா அதே மாதிரி தலைய கைய வச்சுட்டு அந்த சைட்ல இன்னொரு கைய வச்சுக்கிட்டு நான் எப்படி தூங்குறேனோ அதே மாதிரி
0: தூங்கினேன்.
1: எத்தனை காலங்கள் கடந்தாலும் நிம்மதியில அழிக்க முடியாத ஒரு செயல் அது, எப்பொழுது மறக்க முடியாது. அதே சொன்ன நீங்க கூட எழுப்பி என்ன மாமா அங்க பாருங்க அப்படியே பாருங்க எப்படி தூங்கிருக்கீங்க. நாங்க தூங்க ரெண்டு பேரும் தூங்குறதுக்கு மாதிரி போட்டோ எடுத்து வச்சுட்டேன். ரெண்டு பேரும் பாருங்க ரெண்டு பேரும் எப்படி தூங்குறீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு போட்டோ காட்டுறா. ரெண்டு பேரும் சேமாவே நான் எப்படி தூங்குறேன் ஸ்டைல் இருக்கு அதே மாதிரி அவர் தூங்கிட்டு
0: அவங்க தூங்குறாங்க. அடையப்பா குட்டியன் அவரோட தந்தை தாயுடைய அந்த அந்த செய்கைகள் எல்லாம் குழந்தைகளுக்கு வரும். ஆனா சில குழந்தைகள் அதுவும் வரும், இன்னும் மெருகூட்டி கொள்வது தந்தையை பார்த்தே தாங்கள் அதை பார்த்து பார்த்து செய்வார்கள். அப்படியே அவர்கள் பழகி கொள்வார்கள். நீங்க என்ன செய்யறீங்களோ அப்பா என்ன செய்யறாரு அதான் சொல்றது. தாய் தந்தையரை பார்த்தான் பிள்ளைகள் பின்பற்றி போகிறது. அந்த குழந்தைகளுக்கு அதுகளை கவனமா இருக்கும்.
1: பழமொழி கூட அப்படிதான், தாயை போல பிள்ளை. பெற்றோர்கள் எப்படியோ அப்படியே பிள்ளைகள்.
0: நூலை போல சேலை என்று சொல்லி இருக்கிறார்கள், தாய போல
1: பிள்ளை. தீய பழக்க வழக்கம் செய்யும்போது கூட குழந்தைகளுக்கு முன்னாடி செய்யக்கூடாதுன்னு
0: சொல்லுவாங்க. நிச்சயம் உண்மைதாங்க, அது உண்மை. அது உடனே பதிஞ்சிடும், அவர்கள் மறக்க மாட்டார்கள். அவர்கள் மற்றது குழந்தைகள் ஒன்றை டக்குண்டு கேட்ச் பண்ண உள்வாங்குவதில் கட்டிக்காரர்கள் அவர்கள். நல்லது நல்லது நல்லது இளவரசு, உங்களுடைய பாடல்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி வணக்கம். எங்க பாப்பா பூனை கண்ணை மூடி கொண்டால் என்ன நினைக்கும்? இப்ப இந்த கண்ணனுடைய காதல் வந்து நான் பாடலை கேட்கலாம். அதுக்கு முன்பாக அந்த பாடலை எடுத்து வருவதற்கு முன்பாக எங்களுடைய ரமணி ராஜேஷ் அவர்கள் அவர்கள் இணைவது குறைவு வந்தால் அந்த பாடலை கேட்கணும் என்ற ஆர்வத்தோடு வருவார். சரி, அவருக்கு இந்த பாடலை கொடுத்துடலாம். முதல்ல வந்து ஓபன் பண்ணி வச்சுட்டு போயிருக்கீங்க, பாக்கலாம் இன்றைக்கு எத்தனை பேர் இன்றைக்கு வர்றாங்க. முதல் யாவாரன் நீங்க தான் ராஜேஷ். சரி பாக்கலாம்.

0: விரும்பி கேட்டவர் எங்களுடைய ரமணி ராஜேஷ். அவருடைய பாடலை இன்று கொடுத்திருக்கிறோம். ஏனென்றால் சில நேரம் வேலை பழுவாக இருக்கும், அவருக்கு நாளைய தினம் அந்த நேரத்துக்கு நிகழ்ச்சி கேட்க முடியாமல் இருக்கும். அதனால் தான் சில விடயங்களை நான் அப்படி எடுத்துக்கொள்வது, யாரும் குறை நினைக்க வேண்டாம். சரி, இப்பொழுது ரேவதி அம்மா, வணக்கம். ரேவதி அம்மா, ஆண்டாளம்மா, நீங்கள் அழைப்புக்கு வந்தீர்கள், நீங்களும் காட்டிலைக்கு வர வேண்டும். வணக்கம் ரேவதி அம்மா.
1: வணக்கம். வணக்கம் மீராமா,
0: எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நீங்க
1: நலமா இருக்க? நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நான் நல்ல சுகமா இருக்கிறேன். இப்ப நீங்க பூனை கதைய சொல்லுங்க பாக்கலாம். எப்படி என்று கடி
1: பூனை கதை? எலி கிடைக்குமான்னு நினைக்குமோ?
0: கண்ண மூடி கொண்டு நீங்க
1: ஏதாவது நம்ம பக்கத்துல வருமா, எலி கிடைக்குமா அப்படின்னு நினைக்குமா?
0: நீங்க ஏதாவது சாப்பிடறதுக்கு தான் நீங்க கண்ண மூடிக்கணும்னு யோசிச்சிருக்க.
1: பொதுவா சொல்லுவாங்க, பூனை கண்ண முடிந்தா பூலோகம் இருண்டுச்சு சொல்லுவாங்க. அதுதான் கிடையாதுன்னு நீங்க?
0: அது இல்ல, இது கடியா நீங்க சொல்லணும். இப்ப நீங்க கண்ண
1: சரி, எலிய கடி, நீங்க கடி சொல்லுங்க, எலிய கடிக்கலாம்னு நினைச்சிருக்கோம்.
0: அந்த எலி கிடைக்குமா கண்ண மூடிக்கொண்டு இருக்கண்டா யோசிக்குதுன்னு கேக்குறீங்க. கண்ண மூடிக்கொண்டு நீங்க சிந்திங்க. அப்ப நீங்க கண்ண மூடினா என்ன சிந்திப்பீங்க? இட்லி கிடைக்குமா?
1: நிறைய வேலைகள்லாம் வச்சிருக்கமே, எப்ப செய்ய போறோம்? செய்யற நேரம் செய்ய மாட்டேன், கண்ண மூடுற நேரம் தான் சிந்திப்பேன்.
0: சிந்திப்பீங்க? அடடா, இவ்வளவு வேலை இருக்கு. ஆனா இன்னொரு விடயம் ரேவதி அம்மா, ஒரு வேலை இப்ப நாங்க நிறைய வேலை இருந்தா அது ஒரு 10 நிமிஷத்துல செய்திடலாம், அது டக்குன்னு செய்திடலாம். நாங்க நேச்சு நேச்சு அந்த நேரத்தை கடத்தி கொண்டிருப்போம், ஒரு கொஞ்ச நேரம் இருக்கல இதை செய்யலாம்னு இருக்கு. ஆனா அந்தந்த அவ்வப்போதே நாங்க செய்து முடிச்சிட்டா தான் கடைசியில எல்லா வேலையும் இறுகி போய் நிக்கும். அப்பதான் ஜோசி மாடடா, அப்பவே செய்திருக்கலாம்ண்டு இல்லையா? ஏனண்டா நாங்க நினைக்கிறது என்னண்டா, இனி இனி வேலையில தானே இது மட்டும் தானே இருக்குது, அப்புறமா செய்யலாம்னு யோசிப்போம். அப்புறமா ஒரு வேலை வந்துடும் எங்களுக்கு செய்யறதுக்கு. அப்ப அதுக்கு முதல் நாங்க முதலே அதை செய்திருந்தா இந்த கஷ்டம் எங்களுக்கு கிடைக்காது. இப்ப பூனைன்னு எளிய தேடுதுன்னு சொல்லிட்டீங்க. சரி, நீ என்று தொடங்குற ஒரு பாட்டு சொல்லுங்க நீங்க முதல்ல.
1: நீயா நீயா இல்லை நானா,
0: சூப்பர்.
1: நெஞ்ச கனவை கொஞ்சம் எழுப்பிய நீயா,
0: கதவை மெல்ல திறந்தது. என்னன்னா எனக்கும் இந்த பாடல் ஆசை முகத்துல இருந்து நல்ல பாடல், எனக்கு பிடித்த ஒரு பாடல். ஏன்னு தெரியாது, இந்த பாடல்னு ஒரு விருப்பம் இருக்கு எனக்கு.
1: நீ எப்போது கேட்டாலுமே இந்த பாடல், நீ கேட்ட உடனே அந்த பாடல் தான் ஞாபகம் வரும்.
0: இல்லை நானா
1: குடியிருந்த கோயில்ல, நான் யார் நான் யார் நீ யார்
0: நீ யார். சரி, இன்னொரு கேள்வி நான் உங்கள்கிட்ட சொல்ல கேக்குறேன்.
1: சொல்லுங்க மேடம்.
0: இதெல்லாம் கடி கேள்வி, இது கடி கேள்வி, இதெல்லாம் நீங்க சிந்திக்கணும் சரியா?
1: ஆமா ஆமா, ரொம்ப மூளையை சிந்திக்க வேணும்.
0: ஒரு பையனுக்கு பரீட்சை காலம் சரியா?
1: சரி
0: சரி, எந்த வீட்டு பையனுக்கு, எந்த பையனுக்கு பரீட்சை காலம், இந்த நாட்கள் எல்லாம் பரீட்சை நடந்து கொண்டிருக்கு. அப்ப அந்த நேரம் இப்ப நான் போய் பக்கத்து வீட்டுல சொல்றேன் அவகிட்ட சரியா? இல்ல, பக்கத்து வீட்டுல பேச போயிக்க, பக்கத்து வீட்டு பொண்ணு என்ன பார்த்து கேக்குறா, என்ன பையனுக்கு உடம்பெல்லாம் கட்டுண்டு?
1: உடம்பெல்லாம்
0: கட்டு கட்டு, அதாவது பேண்டேஜ் பண்ணி இருக்குது கட்டு.
1: விழுந்து விழுந்து படிச்சிருக்கான் மேடம்,
0: புரிஞ்சிருச்சு. பரீட்சைன்னு சொன்னோடய கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்க, கெட்டிக்காரி, அது மட்டும் புடிச்சிட்டீங்க நீங்க. பேந்தண்ண சரி, ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட கேக்குற, வெளியே மழை பெய்யுதான்னு கேக்குறார் கேள்வி, உங்கள்ட்ட கேக்குற, நீங்க கடியாக என்ன சொல்லுவீங்க பதில்? வெளியே மழை பெய்யுதா என்று கேட்டா நீங்க அது ஒரு கடி பதிலாக, கடி பதிலாக என்ன சொல்லுவீங்க? இப்ப நான் வந்தேன்,
1: மழை வெளியிலதான், மழை வெளியிலதான் பெய்யும், உள்ளேயா பெய்யும்?
0: சரி, அதுவும் பதில் சரி. அவர் சொல்லியிருப்பார், வீட்டுக்குள் மழை பெய்து பெய்து நான் பார்க்கலைங்க. வெளியிலதான் பெய்யும்.
1: அப்படியும் சொல்லலாம்,
0: அப்படியும் சொல்லலாம். சரி, நல்ல சந்தோஷம் ரேவதி அம்மா. நான் வேற கேள்வி கேட்டா நீங்க இணைஞ்சு சிறப்பீங்க.
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்க எங்களுடைய ஆண்டாள் அம்மா நீண்ட நாட்களுக்கு பின்பாக அழைக்கிறீங்க, ஓடி வாங்க. உங்களோட குரலை கேட்காம நாங்க எல்லாம் ரொம்ப தவிச்சு போயிருக்கோம், நிறைய தவிச்சிருக்கிறோம். ஓடியாங்க, நாங்க கேட்கணும். சரி, இப்பொழுது எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இளவரசு முதல் இணைஞ்சிட்டீங்க நீங்க வந்து, உங்களுக்கு வணக்கம். ஜெகவர் சாதி கண்ணா வணக்கம், சந்தனராஜ் மாமா வணக்கம், அருள் வணக்கம், ரேவதி அம்மா இணைஞ்சு சென்ற ராஜவேல் வணக்கம். எங்கே நீங்கள் இணைய அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5145129739. இப்ப நான் என்னுடைய பாடல் எடுத்து முதல் எடுத்து நிறுத்திட்டேன். அந்த பாடல் மிகவும் எனக்கு பிடிச்ச பாடல், கொண்டு வரலாம். அந்த பாடல் இந்த தனனா சொல்லிக்கு எவ்வளவு ஒரு கேட்க ஒரு ஆனந்தமா இருக்குல்ல. இது அந்த தனனா யாருக்கு சரியா அதே மாதிரி சொல்ல தெரியும்னு அதையும் பார்க்கலாம். தனனா என்று எனக்கே வர என்ன அத என்ன அவ்வளவு அந்த கணீர் என்று சொல்றார்கள் உடனே. எங்களுக்கு நாங்க தனனா சொன்னா ஏதோ சோர்ந்து உணர்ந்து தனண்ணா அப்படி சொல்லுவான். தனண்ணா எதுவும் வரையல, தனண்ணா அதுவும் வரையல. பாக்கலாம் யார் தனனா அப்படி சொல்றீங்கன்னு பாக்கலாம். பாடலை கேட்போம். சரி, பாடலை கேட்டுக்கொண்டு அந்த பூனை என்ன நினைச்சதுன்றதை மறந்துடாங்க, கொண்டு வாங்க.

0: வணக்கம். எங்களுடைய செல்வகுமார், வணக்கம் செல்வகுமார்.
1: புதுக்கோட்டை செல்வகுமார், வணக்கம்.
0: புதுக்கோட்டை செல்வகுமார், அந்த புதுக்கோட்டை வந்து ஏன் வந்தது? அங்க கோட்டை இருக்கா? புதுக்கோட்டை
1: கோட்டை வந்து அரசர் மன்னர் சரபோஜி மன்னர் வந்து இங்க ஒரு பெரிய இது கட்டியிருக்காரு, அதுலதான் இப்ப வந்து கலெக்டர் ஆபீஸே நடக்கிறாங்க. கோட்டை மாதிரி ஒரு இது கட்டியிருக்காரு.
0: ஓ ஓ, அதனால அந்த இடத்துல அந்த புதுக்கோட்டை என்று
1: வந்திருக்காரு.
0: சரி, நீங்க சொல்லுங்க. பூனை, அதாவது இந்த பூனை இருக்கு, கண்ணை மூடிக்கொண்டிருந்தா என்ன நினைக்கும் சொல்லுங்க. பூனை,
1: பூனையை கண்ணை மூடிச்சுன்னா பூலோகமே இருந்து போயிரும் நினைக்குமா?
0: அது நீங்க இப்பத்த பூனையெல்லாம் அட்வான்ஸ் ஆயிருப்ப.
1: ஒரு பூனை கண்ண மூடிட்டு எப்படா மீராமா வருவாங்கன்னு யோசிக்கும் நினைக்கிறேன்.
0: அப்படி என்ன கண பூனை இருக்கு? அப்படி அப்படி என்ன நிறைய பூனை இருக்குங்க, நிறைய பூனை. அது கண்ணை மூடிக்கொண்டு யோசிக்காது, கண்ணை விழிச்சு கொண்டுதான் மீராமா எப்ப வரும் எல்லா பூனையும் பாத்துக்கொண்டு இருக்கோம்.
1: எங்க
0: களவெடுக்கலாம் யோசிக்கும் கண்ணமூடி, அப்படிதான் அப்படின்னு சொல்லலாம்.
1: ஆமாமா,
0: பூனை பூனை பூனை களவெடுக்கிறேன்னு சொல்றாங்கல்ல பூனை, அது ஒருக்கா சொல்லுங்க. பூனை கள்ள பூனை இது களவெடுக்கும்னு சொல்றாங்க, ஏன்?
1: பூனை திருட என்னதுமே சரியா கேக்க, களவா?
0: ஓ, களவெடுக்கும் சொல்லுவார்கள். பூனை கள்ள பூனை களவெடுக்கும், திருடும், திருடும், களவு செய்யும். திருட்டு பூனை, திருட்டு பூனை என்ன சொல்றாங்க? பூனைகளை எல்லாம் பார்த்தா திருட்டு பூனை, எதுக்கு அப்படி சொல்றாங்க அதை சொல்லுங்க.
1: அது எங்க என்ன கருவாடு கருவாடு வச்சுட்டு போனா தூக்கிட்டு போயிரும்.
0: அது கருவாடு மட்டும்தான் தூக்குமா? அது எல்லாத்தையும்
1: எதுவா இருந்தாலும் இறைச்சி எதுவா இருந்தாலும் வீட்டுல வச்சிருந்தோம்னா தூக்கிட்டு போயிரும். வந்துச்சுன்னா வர்றது தெரியாம தூக்கிட்டு போயிரும் பூனை, திருட்டு
0: பூனைம்போ.
1: பால் வாசத்துக்கு மூடிய நைசா திறந்து குடிச்சிட்டு போயிரும், பாலை குடிச்சிட்டு போயிரும்
0: முழுமையா.
1: அதான் ஒரு ஒரு இது இருக்குமா, சுடுபால் குடிச்ச பூனை அப்படிம்பாங்க. ஒருத்தருக்கு வந்து சுடுபால் குடிச்ச பூனைனா ஆறுன பாலையும் அது சுடுபால் குடிச்சிட்டோம் அது பயந்துரும், ஐயோ இதனடா பயங்கர சூடா இருக்கிற பாலை குடிச்சு
0: விட்டாருன்னு.
1: ஆறுன பாலையும் குடிக்காதான் அந்த பூனை, அதுக்கு ஒரு பழமொழி. அதாவது ஒருத்தருக்கு வந்து நல்லதே செஞ்சாலுமே அவங்களுக்கு வந்து கெடுதலாவே நினைச்சுட்டு இருப்பாங்க, அதுக்கு அது மாதிரி சுடுபால் குடிச்ச
0: பூனைன்னு.
1: ஒரு ஒரு சாதம் போட்டு ஒரு சாதம் போட்டு ஒரு நாய் படுத்துருக்குன்னு
0: வைங்க,
1: அது பக்கத்துல கொண்டு போய் சாப்பிடட்டும் அப்படின்னு வச்சா திடு திடுன்னு ஓடி போயிரும் அந்த நாய், அங்கிட்டு ஓடும். அதுக்கு என்ன நினைக்குது, நம்மள பிடிக்க வர்றாங்கடான்னு
0: நினைக்கிறது.
1: ஆமா, ஆனா நம்ம செய்ய போறது அதுக்கு நல்லதுதான் நம்ம செய்யறோம். அது மாதிரி அந்த அர்த்தம் சுடுபால் குடிச்ச
0: பூனைன்னு
1: அர்த்தமா இருக்கும்.
0: சுடுபால் வச்சா எந்த பாலை குடிக்கான்னு சொல்றீங்களா? பூனை
1: குடிச்சிடும், அது சூடா இருக்கிற பால் ஒரு நேரம் குடிச்சு குடிச்சுன்னா மிரண்டுரும், ஆறுன பால் வச்சா
0: குடிக்காது. அப்ப திருட்டு வேலை செய்ய முதல் ஒரு நாளைக்கு அப்படி நீங்க வச்சிட்டீங்கன்னா எந்த பாலை திருடாது.
1: ஆமா, திருடாது.
0: எல்லாரும் கேட்டுக்கங்க,
1: டெய்லி ஒரு பால் குடிச்சிட்டே இருக்கும்போது ஒரு நாள் சூடு பண்ணி வச்சிட்டோம்னா குடிச்சு குடிச்சிருச்சுன்னா அப்புறம் குடிக்கவே குடிக்காது, ஐயோ இந்த பால் சூடா
0: இருக்குண்டான்னு. பாருங்க. சரி, இப்போ நீ என்ற சொல்லல சொல்லுங்க எனக்கு பாட்டு. நீ
1: நீ தொட்டால் இந்த
0: நீ
1: தொட்டால்
0: இங்கு என்னாகுமோ,
1: எம்ஜிஆரும் சரோஜா இது கே ஆர் விஜயாவும் பாடுற பாட்டு, அந்த நல்ல மரம் படத்துலமா.
0: நல்ல அருமையான பாடல், நல்லது நல்லது செல்வகுமார். அடுத்த கேள்விகள் கேட்கும் போது நீங்க இணைஞ்சு கொள்ளுங்க.
1: கல்யாண வீட்டுல வந்து ஏன் வாழை மரம் கட்டுறாங்க தெரியுமா?
0: கல்யாண வீட்டுல ஏன்
1: வாழை மரம்
2: கட்டுறாங்க?
0: பக்கத்துல கல்யாண வீட்டுக்கு போனவர் வந்திருக்காரு, அவர்கிட்ட கேக்கலாம். வணக்கம் ராஜ்குமார்.
2: வணக்கம் வணக்கம், நலமா இருக்கீங்களா? நலமா,
0: நல்ல சுகத்தோட இருக்கிற, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: அருமையாக கண்ணொளியில் படாதபடுபட்டுக் கொண்டிருக்கிறேன். வைரல் அட்டாக் காரணத்தினால் கண்கள் வீங்கி.
0: உங்களோட கண்களா?
2: இல்ல இல்ல, அந்த வைரல் வைரல் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுங்க. ஏன்னா இது பேசுறது நல்ல
0: பெயின். எங்கெங்க நீங்க தொத்துனீங்க? யாரு இந்த கண்ணால பாத்தீங்க?
2: பண்பலையில பேசுறதுனால எனக்கு கண்பட்டிருக்கு. வேர்ல்டு லெவல்ல கண்பட்ட காரணத்தினால
0: இன்னொரு விடயம் ராஜ்குமார், இன்னொரு விடயம், எம்டிஆர் பண்பலையில பேசுறதால கண் பட்டுச்சு. தப்பித்தவரி ஒரு சொல் வித்தியாசமா நீங்க பேசிட்டீங்கன்னா கைப்படும்.
2: எச்சரிக்கையா பேசணும், கரெக்ட் தாங்க. பேசணும் வார்த்தைகளை வந்து கவனமாக
0: பேசணும்,
2: கவனச்சிதறல் இருக்க கூடாது.
0: சரி, உங்களோட கண்ணுக்கு உண்மையிலேயே சொல்லுங்க, இப்ப அந்த கண், அந்த கண் வருத்தம் அங்க நடக்கிறதா?
2: எதுங்க கண் எது குடுத்திருக்காங்க? டிராப்ஸ் ஆயின்மெண்ட் குடுத்திருக்காங்க. கண் வந்து தண்ணி வந்தது, ஒரு காத்துல இருந்த தூசால நான் ஒரு பாஞ்சு நாள கஷ்டப்பட்டு
0: இருக்கிறேன்.
2: தூசு டாக்டர், ஆமா ஆமா, அதுக்கு பின்னாடி வந்து வைரல் அட்டாக் ஆயிடுச்சு கண்ல. ஒரு கண்ல வந்து அது கம் இருந்திருக்கலாம், அது சும்மா கச்சு பெடுத்து துடைக்கும் போது அடுத்த கண்ணும் பாதிச்சிருச்சு. இரண்டு கண்களுக்கும்
0: நான் நினைக்கிறேன் நீங்க மனைவிக்கு வஞ்சகம் செய்து ஏதோ அவருக்கு தெரியாத ஒன்ற பாத்துருக்கீங்க வழியில. செல்வகுமார், உண்மைதானே நான் சொன்னது? செல்வகுமார் பேசுங்க, அவருக்கு
2: கேட்கட்டும். இல்ல இல்ல, அவரு குரல் வந்து மெலிதாக கேட்கிறது என்னோட.
0: இப்ப இப்ப பேசுங்க.
1: அவருடைய குரல் நல்லா
2: அருகில் வைத்து சத்தங்கள் வெளியில் போகாத அளவுக்கு பேச சொல்லி இருக்காங்க. அதனாலதான் நம்மளோட
0: குரல் வழியில
1: நல்லா
2: இருக்கீங்களா? பார்ல சொல்லுவாங்க நினைக்கிறேன் தம்பி, ரொம்ப ஓவர் இருக்கலாம். ஹலோ,
0: இல்ல ஒவ்வொரு தான் சொல்லுங்க பாருங்க. ராஜ்குமார் சொல்லுங்க, ஏன் ஓவர் சொல்றாங்க? கடியா சொல்லுங்க பாக்கலாம்.
2: ஏன் ஓவர் சொல்ற, ஏன் ஓவர் சொல்றாங்கன்னா பார்ல வந்து ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு போது ஓவர், அதெல்லாம் இருக்கலாம். மேபி
1: இன்டர்காம் பேசுறதுல நம்ம பேசி முடிச்சுட்டோம், அடுத்தது விட்டுட்டோம். நீங்க அவங்க பேசுறது
0: ராஜ்குமாருக்கு வீட்டுக்கு தாங்க வார். அப்ப அவர் அங்க ஓவர் சொல்றது இல்ல, இவர் சொல்றது இவர் பேசினா தானே இவர் ஓவர் சொல்வார். மற்றவர் பேசலாம் அது தெரியாது, இவர் விட்டுட்டு இருந்தா தெரியாது இவர் பேசுகிறாரா.
2: இன்னொரு
0: விடையவங்க ஓவர் தானுங்க பண்பலை முழுக்க கேட்டுக்கொண்டிருக்க எல்லாரும் ஓவர்
2: ஒரே சத்தமா இருக்கு ஓவர். அஞ்சு ரொம்ப நீ ரொம்ப ஓவர்
0: இல்ல கொஞ்ச நாள் ஓவர் பண்பலை என்று வச்சிருவாங்க ஓவர்
2: எம்டியா இல்ல ஒரு ஓவர் புதிய சொற்களை கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. ஐயா உங்க குரல் ரொம்ப கீழே இருக்குது, கிணத்தடியில இருந்து பேசுறீங்களா
0: நீங்க? அவங்க ஏதோ இப்ப செல்வகுமாரோட குரல் ரொம்ப கீழே போயிருச்சு, அது ஏன்னு தெரியல. நான் ஒரு நான் எந்த பக்கம் பாத்துறேன் உங்களை குற்றம் சொல்றது. எங்க இப்ப பேசுங்க செல்வகுமார்.
2: இப்ப கேக்குதாமா கிளீனா?
0: எங்க வச்சிருந்தீங்க முதல் மைக்க? இல்ல அவர் மைக்கு மனைவிக்கு பக்கத்துல அவ சொல்லிட்டா அதுல வச்சுட்டு நீங்க என்ன
2: அதனால
0: இங்க ஓவரா பேச
2: முடியாது.
0: இப்ப ராஜ்குமார் சொல்லுங்க, நீ என்ற சொல்லுல பாட்டு ஒன்று சொல்லுங்க. எங்க நல்ல புள்ள
2: நீதானா நீதானா நீ இன்றி வாழ்வேனா எப்படிங்க பாடல்
0: சூப்பருங்க. இப்படியே நீங்க
2: ஆளவ இல்லங்க பேச்சு இல்லங்க பாட்டு வில்லங்கமா இருக்குது.
0: நீங்க இப்படி என்ன பாட்டு கேட்டாங்க உங்களுக்கு ஓவர் அங்க பேச்சு விழுது.
2: பண்பலையிலயும் எப்படி நண்பர்கள்ட்ட பேசுறோமோ அதே மத்த எங்கேயும்
0: பேசுறேன். நண்பர் ஆயிட்டோம் இல்ல அப்ப நாங்க ஓவர்
2: நண்பர் ஆயிட்டீங்க இல்ல? ஆமா
0: ஆமா
2: ஓவர்ல பேச மாட்டேன்
0: இல்ல. இப்ப நீங்க உங்களுக்கு நான் சுத்தி சொல்லி தரேன், வீட்டுல மனைவி பேசும்போது சொல்லுங்க சொல்லி கொடுங்க தன்மையா. அவனால கூலா இருக்கேக்க அம்மா நீ பேசு, நீ என்ன ஏசி பேசினதுக்கு அப்புறம் ஏசினதுக்கு அப்புறம் ஒரு ஓவர் சொல்லு, அப்பதான் நான் ஏதாவது சொல்லல உனக்கு.
2: நானும் பேசி என் கூட்டுக்காரமா பேசினா புரியாது சத்தத்துல யாரு என்ன பேசுறாங்கன்னு தெரியல. இப்ப தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐடியா குடுக்குறீங்க, தெளிவா திட்டு விடுறதுக்கு பரவாயில்ல. இப்ப நான் பேசி அவங்க பேசுறா என்ன பேசுறா ரெண்டு பேருக்கும் புரியாது. இப்ப தெளிவா பேசலாம் தெளிவா கேட்கலாம் நல்ல ஐடியா.
0: ரெண்டு பேரும் பேசுனா சண்டை கூடாது, ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல நீங்க பேசுனா அவன் நீங்களும் கண்டபடிங்க அவன் பேசுறா அப்ப விளங்காது ரெண்டு பேருக்கும். நீங்க ஓவர் சொல்லி பேசுனா நீங்க என்ன சொல்லு சரியா எனக்கு சொன்னீங்கன்னு அவன் அதுக்கு ஏத்த மாதிரி குடுப்பான்ல.
2: அடுத்த கவுண்டர் அவங்க குடுப்பாங்க, நான் பேசி முடிச்சோன்னு அடுத்து நீ இதான் பேசுனேன் பேசினாலும் காவிரி
0: விளையாது. அதுல அர்த்தம் என்னடா ஓவர் சொல்லி நீங்க பேசுனா லாங் டைமா சண்டை நீடிக்கும், கொஞ்சம்
2: பொழுது போவோம். அதாவது நான் அனைவரும் ட்ரை பண்ண சண்டே வந்து எல்லாம் ஃப்ரீயா இருப்பாங்க, உங்களோட வந்து நான் வந்து பரிசோதனை செஞ்சு பார்த்துட்டு ரெசல்ட் சொல்றேன் உங்களுக்கு சண்டே நைட்.
0: ஏங்க உடனே முடிக்காம சண்டைய சரியா?
2: பவர் கட் ஆட்ருக்கு நினைச்சுக்கோ இன்னைக்கு பவர் கட்டு.
0: சூப்பரங்க நீங்க கட்டிக்காரர் கடி கடி. நீங்க எங்கயோ பாத்துட்டீங்க, எங்கயோ ஒரு புக்ல பாத்துட்டீங்க இல்லையா?
2: இல்ல இல்ல அத நான் பாக்கல இல்ல பாக்க.
0: நீங்க தான் சரி கட்டிக்கா சொல்லிட்டீங்க. நீங்க நீங்க தான் சரி கட்டிக்கார கட்டிக்கார. அப்பாடா
2: நன்றி.
0: என்னதான் மனைவி உங்களை ஓவரா பேசினாலும் உங்களை உங்களுடைய அந்த இன்னும் உங்களுடைய செடி மாற இல்ல
2: இருந்தாலும் புத்திமதி சொல்றதுக்கு அமைச்சர் வேணும், அப்பதான் அவங்க சிறந்து விளங்குவான். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பொண்டாட்டி கிட்ட திட்டு, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பொண்டாட்டி கிட்ட திட்டு வாங்கினாதான் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆவாங்கன்றத இதன் மூலமா தெரிஞ்சுக்கலாம். அப்படிதானுங்களே?
0: அது ஒண்ணு, அது
2: ஒண்ணு. இடிப்பார் இல்லாத மன்னன் ஏதோ ஒண்ணு வரும் மறந்துட்டு பாத்தீங்களா? தாய்மொழியா மறக்கிறேன்.
0: மந்திரி எவ்வளவு பெரிய மன்னனுக்கும் மந்திரி
2: தேவை இருந்தாலும். ஆமா ஆமா ஆமா.
0: அப்ப மந்திரி மாதிரி
2: இருக்கிறாங்க.
0: எது சொல்றாங்க என்ன செல்வகுமார்?
1: மனைவியே மந்திரி.
0: மனைவியே மந்திரி. மனைவி சொல்லே மந்திரி.
2: கேட்டுக்கோங்க மனைவி சொல்லே.
0: இப்ப
2: பாருங்க,
0: இப்ப நீங்க செல்வகுமார் நீங்க யாரை இணைச்சு வச்சிருக்கீங்களா உங்க கூட?
1: அர்ஜுனன்.
0: அர்ஜுனன் அர்ஜுனன் வாங்க
3: அர்ஜுனன்.
0: எந்த பாடி கார்ட்?
2: புகைப்பட கலைஞரா?
0: இல்லங்க இவர் தான் எந்த பாடி கார்ட்.
2: புகைப்பட கலைஞர்
0: கூப்பிடுங்க.
2: ஒருத்தர் பாச்சுக்கடை விஜயனை இணைச்சிருக்கீங்க.
0: நல்ல குரல்
2: வளர். அவர் பண்பலையில அவர் பண்பலையில ஒரு தீவிரவாதி. அவரு அப்படி உயிர் கொடுப்பாரு. சைக்கிள்ல போகும்போது நான் கேள்விப்பட்டிருக்கேன், சைக்கிள்ல போகும்போதோட காதுல செல்போன் வச்சுட்டு வண்டி ஓட்டு வர்றான். அப்படின்னா எப்படி அர்த்தம் பாருங்க? அவர் அந்த அளவுக்கு அவரை மைக்கி மைக்கி வச்சிருக்கிறது நான் கேள்விப்பட்டேன். அவர் நண்பர் தான் சொன்னாரு.
0: சின்ன கவலை அவருக்கு
2: கேள்விப்பட்டேன்.
0: அவருடைய போன் வந்து சாதா போன், அதாவது வாட்ஸ்அப் இன்னும் இல்ல இருக்கு, ஆனா கால் எடுக்கலாது.
2: அப்படிங்களா?
0: அது இருந்தா தான் அவர் வந்து
2: பேசுறாரு.
0: அவர் என்ன செய்யறாருன்னா
2: கேக்கலாம்.
0: கேக்கலாம் கேக்குறாரு.
2: இல்ல இல்ல ஆக்சுவலா கேக்கல கேட்கலாம்
0: கேக்கலாம். எங்களோட வாட்ஸ்அப்ல இணைய முடியாம இருக்காங்க. கொடையூர் தமிழனும் அப்படித்தான். தமிழன் பாரதி.
2: ஆமா கொடையூர். கொடையூர் கொடையூர். ஆமா ஆமா ஆமா.
0: அது அந்த கவலை தான், அந்த கவலை தான் எனக்கு இருக்கு ரொம்ப. அட இவங்களுக்கு எல்லாம் இப்படி
2: ஆயிடுச்சு
0: சொல்லுங்க.
1: தீவிரமான ரசிகரா இருக்காரு பாரதி.
0: நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். செல்வகுமார் அவரும் இல்ல இல்ல அவரும் கன்னடத்து பயங்கலியன்னு நினைச்சு கொண்டிருக்கோம்.
2: யார் சரோஜாதி ஐயாக்காவா?
0: இல்ல இந்த இந்த ஜோக்க இந்த ஜோக்க சொல்லணும். சில சில யாருன்னு சொல்ல மாட்டேன். சில உறவுகள் என்னுடைய குரல் நான் பேசுறேன் கேட்டுட்டு ஏதோ ஒரு நடிகையோட பேர ஒரு இத சாயல வச்சுக்கொண்டு அப்படி தான் யோசிக்கிறேன்.
2: எனக்கும் அப்படிதான், எனக்கு அப்படிதான் தோணுது. நீங்களோட பேசுறதெல்லாம் பார்த்தா ஒருவேளை அவங்க இத நடத்துறாங்களோ?
0: இல்ல அதுதான் நான் யோசிச்சிருக்கேன். ஒரு போட்டோ எடுத்து எல்லாருக்கும் அனுப்புறேன். அதோட பைங்கிலி எல்லாம் பறந்துடும்.
2: பரவாயில்ல பரவாயில்ல.
0: அதனால இப்ப என்ன செய்யறேன், நான் யாருக்கையாவது ஒரு அட்வைஸ் கேட்கணும், நம்ம படத்தை எடுத்து அனுப்பவா அண்ணாட்டி அனுப்புனா வராவிட்டா அந்த மாதிரி கூட இருக்கு.
2: இல்ல இல்ல சரியா போடுங்க, இங்க வந்து மஜித் எல்லாம் வந்திருக்கிறாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அந்த பள்ளி வாசல் பயந்து
0: இல்லங்க,
2: பள்ளி வாசல் ஊர்ல நிறைய இருக்குது,
0: இந்த கற்பனையோடய இருக்கிறாங்க. இப்ப இப்படி இருப்பீங்களோ
3: கற்பனையோட
2: இருங்க, அவங்க கனவு நடத்திடாதீங்க தயவுசெய்து, அவங்க அப்படியே இருக்க. நீங்க தமிழ்நாட்டுக்கு வரும்போது டமால் சத்தம் கேட்கணும்,
0: நான் எப்ப காலடி எடுத்து வைக்கிறனோ இனி அப்பதாங்க எல்லாருக்கும் கொரோனா வைரஸ் பிடிக்கும். எம்டிஆர்
2: பார்த்தோன்னு பேச்சு வராது உங்களுக்கு எல்லாம், கேப்பாங்க உங்ககிட்ட வந்து எங்க சரோஜதேவியக்கா வரலீங்களா.
0: இத நான் முன்னுக்கு வரும்போது அவங்க எட்டி பாப்பாங்க, எங்க அவங்க வரையிடையாண்டு
2: வரலீங்களா, அவங்க வரலீங்களா,
0: அப்பதான் எனக்கு அழகி அழகியா வரும். அப்ப சரி நான் வரும் வரைய அங்க பாருங்க, அந்த அந்த பயங்கிலி கதைய காய்ச்ச உடனே அங்கெல்லாம் அவங்க சத்தம் போடுறாங்க பாருங்க, போதும் இத ஸ்டாப் பண்ணுங்க.
2: பைரவர் வர சத்தம் போட்டுக்கிறாரு எங்க பக்கம்,
0: பைரவர் சொல்ற இந்த கதையே நானே இப்படித்தான் ஏமாந்துருக்கேன், இந்த கதையே கதைக்காயங்க நீங்க
2: பரவாயில்லைங்க.
0: சரி இப்ப
2: எப்ப வரீங்க தமிழ்நாட்டுக்கு, விரைவில் வாங்க.
0: எங்க பாவம் எல்லாரும் அமைதியா நல்ல அழகா உங்களுக்கு 30 பேர் ஒரு நாளைக்கு வந்து இணைஞ்சு பேசி செல்றாங்க, இன்னும் இணைய முடியாமல் அழைத்து போட்டு போறவர் கூட எல்லாருமா சேர்ந்து பார்த்தா இப்ப மேக்சிமம் 50 பேர் இந்த வானொலியே இணைகிறது அழைக்கிறது.
2: பழைய நேர் நம்ம பழைய நேர்களும் நிறைய கொஞ்சம் காண மாட்டிருக்கு, நான் தான் கவனிக்கிறதுல நைட்ல வருவாங்கிட்டு பழைய நேர்கள்,
0: பழைய நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பாங்க அவங்க
2: வருது. நானும் இவரு லைன்ல இருக்கிறாரு, அவரு 4-5 பேர் தான்
0: வந்துட்டு எல்லாமே ரெகுலரா இப்ப வாங்க 30 பேர் ரெகுலரா இவ்வளவு பேரும் வர்றது தெரிகிறது. அது மட்டும் இல்ல 50 பேர் அழைச்சு போட்டு ஒருக்க அழைச்சிட்டு வர முடியாம விட்டுறாங்க,
2: அதுதான் அந்த பிரச்சனை.
0: நன்றி அர்ஜுன், அர்ஜுன் உங்க பாட்டை சொல்லுங்க, அர்ஜுனோட நான் பேசவே இல்ல, அவர் கோவிக்க போற. அர்ஜுன்
1: வர சொல்லிட்டுங்களா, நான் இந்த லைன்ல கட் பண்ணிக்கவா?
0: இல்ல இல்ல எப்படியே நில்லுங்க கேக்கலாம். அர்ஜுன்,
4: அர்ஜுன்
0: நீங்க யார யார மாதிரி நினைச்சிருக்கீங்க என்ற குரலை கேட்டு அத சொல்லுங்க.
4: ஒரு வித்தியாசம் தெரியுது,
0: வித்தியாசமா
1: எந்த இதோட ஒப்பிடுறீங்க
0: நீங்க?
4: அதாவது எனக்கு தெரிஞ்சு, அதாவது இப்ப வர சரோஜதேவின்னு சொன்னாங்க, எனக்கு அது இது ஒரு புதுமையான குரலா தான் இருக்கு, ஒரு வித்தியாசமான குரலா தான் இருக்கு.
0: இது இது இவர் பொய் இல்லையா சொல்றாரு?
1: என்னமா
0: இவர் இப்ப பொய் சொல்றாரு, புதுமையான குரல்னா எப்படிங்க?
4: புதுமையான யார் குரல் மாதிரி இது ஒரு வித்தியாசமான குரல்,
0: வித்தியாசமான குரல். இவர் தப்பிட்ட,
1: இந்த குரல் இல்லாமல் இந்த குரல் வித்தியாசமான குரல்.
0: இது இது வந்து இவர் இவர் கனவு காண இல்ல, அதுல இருந்து மட்டும் தெரியுது இவருக்கு கனவு இல்ல, வித்தியாசமா இருக்கு அவர் ஜோதிட்டு. சரி அர்ஜுன் நீங்க நீ எந்த
1: எம்டிஆர் வானொலி
0: மாதிரி நீ என்று தொடங்குற பாட்டு சொல்லுங்க பாக்கலாம்.
4: ஒரு பாடல் அழகு நான் பாட பழகு வந்தாடு தந்தாடுன்னு ஒரு பாட்டு இருக்கு, இந்த பாட்டு யாரும் சொல்லிருக்காங்களா இது வரைக்கும்?
0: ஒருத்தருமே சொல்ல இல்ல. இந்த பாட்டு நீண்ட நாட்களுக்கு பிறகாக இப்ப நீங்க தான் சொல்லிருக்கீங்க. காற்றடையில வராத பாடல் நீண்ட நாட்களாக. நீ ஆட ஆட பொம்மல் ஆட்டம்.
4: ஆமா ஆமா. இது பாடல் இவரு வி குமாரோட இசை. ஜெய்சங்கர் நடித்த படம். ஜெயலலிதா நடித்த படம். இத வந்து நான் பாண்ட பாட்டு இது.
0: நீங்க எத்தனை தரம் பார்த்தது இது?
4: இந்த பாடல்
0: இல்ல இந்த படம் எத்தனை தரம் பாத்தீங்க?
4: நான் இந்த படத்தை வந்து தியேட்டர்ல ஒரு தடவை பார்த்தேன், டிவில ஒரு தடவை
0: பாத்தீங்க.
4: இந்த பாட்டு நான் பதிவு பண்ணி வச்சிருக்கேன், அடிக்கடி கேட்டிருக்கேன் இந்த பாட்டு. நான்
0: நீ ஆட ஆட அழகு நான் பாட
1: ஒரு வீடியோ ஆடியோ லைப்ரரியா வச்சிருக்காரு
0: வச்சிருக்காரு அதுதானே. ஒவ்வொரு கலைஞர்களிடையே இவ்வளவு ஒரு ஈர்ப்பு சக்தி இந்த இசையும் இந்த கலைத்துறைகள் இல்லையா? கலையிலே
4: ஈடுபாடு. ஒரு தகவல் சொல்லிடுறேன் உங்களுக்கு,
0: சொல்லுங்க.
4: அதாவது படங்கள் வந்து இப்ப ஒரு பாட்டு இருக்குன்னா, அந்த பாட்டு என்ன படம் அப்படின்னு உங்களுக்கு தெரியாம இருந்தா பாட்டு வந்து ரொம்ப நாள் என்ன

0: கவலையை எல்லாம் நீங்க உள்வாங்கி வச்சிருக்கீங்க இல்லையா?
1: இருக்கு, இது தகவல் ஓரளவுக்கு இருக்கு, ஓரளவுக்கு மெமரியில இருக்கு. அப்படி மெமரி இல்லைன்னா புக்க பார்த்து சொல்லிடுவேன்.
0: நல்ல நல்ல நன்றி நன்றி இருவருக்கும் நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி.
2: நான் பாட்டு ஏன் பாட்டு எழுதிட்டீங்களா?
0: என்னண்டே சொல்லுங்க.
2: நான் சொன்ன பாட்டு எழுதி வச்சிட்டீங்களா?
0: நீ தொட்டால்
2: நன்றி
0: நன்றி நன்றி. எங்கே காற்றில இணைந்து கொள்ளும் உங்களுடைய வரதராஜன். வணக்கம் வரதராஜன். வணக்கம் வரதராஜன். வணக்கம் எங்கே எங்களுடைய மஜித். வணக்கம் மஜித். வணக்கம் மஜித். வணக்கம.
3: வணக்கம் அம்மா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கிறேன். ஏங்க சந்தோஷத்துல நீங்க சந்தோஷத்துல கேக்குறீங்க?
3: நல்லா இருந்தா சந்தோஷம் தானே?
0: அது உண்மை. இப்படி உற்சாகமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நான் நல்லா இருக்கேன், நல்லா
0: இருக்கேன். நல்ல சுகமா இருக்கு.
3: வாட்டி எடுக்குது.
0: என்ன வாட்டுது உங்களுக்கு?
3: குளிர்.
0: குளிர் நல்லம் தானே. குளிர் குளிர் குளிர் அடிக்க ஒரு பாட்டு. என்ன பாட்டு பொருத்தமான பாட்டு சொல்லுங்க.
3: குளிருக்க பொருத்தமான பாட்டா
0: சொல்லுங்க.
3: ஊட்டி குளிரு அம்மாடி பொறுவையும் அங்கவில்லை.
0: நல்லா இருக்காது. அது ஸ்டாப் பண்ணிடலாம். வேறொரு பாட்டு சொல்லுங்க. வேறொரு பாட்டு பழைய பாட்டு.
3: குளிர் அடிக்குதே கிட்டவா
0: கிட்டவா. அதுவும் சரி. சூப்பர் சூப்பர். சரி இன்னைக்கு நீங்க நீ என்று என்ன பாடல் கொண்டு வர போறீங்க?
3: நீயா?
0: நீ என்ற சொல்லு வரவணும்.
3: நீ என்ற எத்தனை பல பேர் சொல்லிட்டு இருப்பாங்களே. சொல்லி
0: பாக்கலாம்.
3: நீ கேட்டால் நான் மாட்டேன் என்றா சொல்வேன் கண்ணா. கண்ணும் இளநெஞ்சும் என்றும் உந்தன் பின்னால். இதுதான் பாட்டு.
0: நீ கேட்டா
3: கேட்டாங்களா?
0: இல்ல ஒரு தினமே கேட்கல. நீங்க தான் முதல் கேக்குறீங்க.
3: அப்ப நல்லது நல்லது.
0: நீ கேட்டால் நான் மாட்டேன் என்றா சொல்வேன் கண்ணா.
3: ஆமா ஆமா.
0: சரி படம் தெரியல, அத சொல்லுங்க. அதாங்க தெரியல.
3: கண்டுபிடிங்க கண்டுபிடிங்க.
0: அதாங்க தெரியல.
3: அப்படியா
0: சொல்லுங்க.
3: அந்த படத்துல இருந்து ஒரு பாட்டு சொல்லவா?
0: சொல்லுங்க பாக்கலாம்.
3: ஒரே நாள் உனை நான் நிலாவில் பார்த்தது உலாவும்
0: உன் இளமைதான். இளமை ஊஞ்சலாடுது.
3: கண்டுபிடிச்சிட்டீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க.
0: பாட்டிலே வருதல்ல
3: அதான் கண்டுபிடிச்சிட்டீங்க.
0: அந்த பாடல் ஃபேமஸான பாடல் இல்லையா? அந்த ஒரே நாள் உனை நான்.
3: ஆமா ஆமா ஆமா. அந்த பாட்டு கேட்டாலும் எனக்கு புல்லரிச்சு போகுது கையெல்லாம்.
0: கவனமுங்க அக்கம் பக்கத்துல பாருங்க ஏதாவது.
3: அது கிட்டத்தட்ட அநேகமா 77-78 வந்த படம் நினைக்கிறேன்
0: நானு. நிச்சயம் அப்ப
3: இளையராஜா அப்பதான் அறிமுகம் புதுசு புதுசு. அந்த பாடல் ஒரு ரொம்ப ஒரு பிரபலமான பாடல் தான்.
0: நாங்க சின்ன பிள்ளையில அந்த பாடல் அடிக்கடி எல்லா இடமும் பாடும் இந்த பாடல்.
3: ஆமா ஆமா.
0: தியேட்டர்ல எல்லாம் படம் ஆரம்பிக்கும் முதல் இந்த பாடல் போகும். அந்த ஞாபகங்கள் இருக்கிறது.
3: சந்தோஷம்
0: நன்றி நன்றி நன்றி
3: நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி வணக்கம். எங்க எங்களுடைய ஆண்டாளம்மா ஓடி வாங்க, வரதராஜன் ஓடி வாங்க, எல்லாரையும் வாங்க வாங்க. ஒருக்க அழைச்சிட்டு விட்டுறலாம. முத்துவேன் ஓடி வாங்க. ஆண்டாளம்மா வரதராஜன் சந்திரசேகர் சுகன்யா ஏதோ ஒரு மெசேஜ் ஒன்று வச்சிருக்கீங்க அது மட்டும் தெரியுது. அடுத்து பூனைக்கு தான் தெரியும். ஆஹா பாத்தீங்களாங்க எவ்வளவு மூலசாலியா இருக்கிறாங்க. எங்களுடைய கண்ணன் என்ன சொல்லிருக்காண்டா அது பூனைக்கு தான் தெரியும் எனக்கு தெரியாது. பாருங்க எப்படி எல்லாம் டீப்பா சிந்திக்கிறாங்கன்னு பாருங்க.

0: கேட்ட கேள்விக்கு. அப்ப இப்ப பாடசாலையில இந்த பாடத்துக்கு விளக்கம் உனக்கு விளங்குதா என்று கேட்டா அந்த விளக்கம் வாத்தியாருக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவார் இவர். சூப்பர். அடுத்து யாரு? ராஜவேல். ராஜவேல் எங்க பாக்கலாம், நீங்க ஏதோ வச்சிருக்கீங்க, ஆனா இன்னைக்கு நீங்க வைக்கிறதா இருந்தா அது இந்த சம்பந்தமா வைக்கணும், அது என்னுடைய வாட்ஸ்அப்ல நீங்க வைக்கணும். சரி, நான் அடுத்து வர்றேன், பாக்கலாம். என்ன?
1: வணக்கம். எங்கள் மீரா அம்மா, இந்த கதம்பம் நிகழ்ச்சியில் எங்களுக்காக ஒரு பாடலை தருவீர்களா அம்மா? இதில் நீ என்று துவங்கும் தலைப்பு வைத்துள்ளீர்கள் அம்மா, அந்த பாடலை எங்களுக்காக கதம்பம் நிகழ்ச்சியில் ஒலிக்க விடுங்கள் அம்மா. அந்த பாடல், நீயேதான் எனக்கு மனவாட்டி, உன்னை மாலையிட்டு கைபிடிக்கும் சீமாட்டி, நானேதான் உனக்கு வழிகாட்டி, உன்னை மாலையிட்டு கைபிடிக்கும் சீமாட்டி. இந்த பாடலை இடம்பெற்ற திரைப்படம் குடியிருந்த கோயில். இந்த பாடலை எங்களுக்காகவும் காஞ்சி கருக்குப்பேட்டை ராஜவேலு, விமலா ராஜவேலு, இந்த கடம்பு நிகழ்ச்சியில் காற்றலைகளில் தவழ விடுங்கள் அம்மா. நன்றி அம்மா, வணக்கம்.
0: நன்றி ராஜவேல், நீங்க கேட்ட பாடல் உங்களுக்கு எப்படியும் கிடைக்கும். அடுத்து வருவோம் நாங்கள். இன்று இணைந்து கொண்டவர்கள் ஜெபர் சாதிகண்ணா. நீங்க என்ன பாட்டு? நீங்க தான் நிறைய பாட்டு எழுதுவீங்க, அதான் சந்தோஷம். அவ்வளவு பாட்டுலயும் உண்டை தூக்கி நாங்க எடுத்து வந்துருவோம், அது உங்களை கண்டு நீங்க எடுத்து வந்த பாட்டுல. இன்று ஆண்டாளம்மா நீங்க இணைஞ்சு கொள்ளுங்கோ, முத்துவேல் இணைஞ்சு கொள்ளுங்கோ, மஜித் இணைஞ்சு விட்டார், வரதராஜன் இணைஞ்சு கொள்ளுங்கோ. சூனியா என்ன சொல்லிருக்கான்னு பாக்கலாம்.
2: வணக்கம் அம்மா, சந்தோஷப்படுறீங்க, நலமா இருக்கீங்களா? இன்றைய கலம்ப நிகழ்ச்சியில நீ என்ற தொடங்குற பாடல் கேட்டிருந்தீங்க, அதுல வந்து எனக்கு வந்து பிடிச்ச பாட்டு, நீ தூங்கும் நேரத்தில் என் கண்கள் தூங்காது, கண்மணியே கண்மணியே அப்படின்னு இப்ப தொடங்குற பாட்டுங்க. படத்தோட பெயர் வந்து மனசெல்லாம். நன்றி, வணக்கம் அம்மா.
0: நன்றி நன்றி நன்றி சோனியா, சந்திரசேகர். நீங்க காற்றலைக்கு வந்து பேசணும், எங்க உங்கள்ட்ட ஏதாவது சமையல் குறிப்பு கேட்டுருன்னு நீங்க வராம இருக்கிறீங்க, அது மட்டும் எனக்கு நல்லா தெரிகிறது. அடுத்து யாரு பதிவு வச்சிருக்காங்கன்னு பாக்கலாம். எங்கே பதிவு? நீங்க உங்களுடைய பதிவுகளை நீங்கள் எடுத்து வர வேண்டும். எங்களுடைய ஆண்டாளம்மா வருகிறா, எங்க பாக்கலாம். வணக்கம் ஆண்டாளம்மா. அம்மா வணக்கம். வணக்கம் ஆண்டாள். வணக்கம்
3: அம்மா,
0: எப்படி இருக்கிறீங்க? எங்க எங்களை எல்லாம் விட்டுட்டு ஓடி போயிட்டு
3: வந்து
0: நல்ல சோமா இருக்கிறேன். அடிக்கடி இணைஞ்சு கொள்ள என்ன, நீங்களாவே நீங்க கட் பண்ணிட்டீங்க, மீண்டும் நீங்க காட்டிலைக்கு வாங்க. நீங்க உங்களுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கோ, அது நீங்க உங்களோட கையில தான். ஏன்னா நான் எதுவுமே டச் பண்ணாம இருக்கிறேன், உங்களை எடுத்து விட்டுட்டு. அதனால உங்களோட பக்கம் நீங்க அழைக்க வேண்டும் மீண்டும் என்று சொல்றேன். ஜெகவர் சாதிக்கண்ணா, சுந்தரி நீயும் சுந்தர ஞானம் பாருங்க என்ன பாட்டு எல்லாம் எல்லாருக்கு. எனக்கு நீ உனக்கு நான் அது அப்படி ஒரு பாட்டு இருக்கா ஒன்று எழுதியிருக்கிறார்கள். வானொலியில் குரல் நல்லாக இருக்கான், யாருக்கு கண்ணு? அப்ப ஏதோ நேர கேட்ட மாதிரி நீங்க சொல்றீங்க. குரல் வானொலியில் தான் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு கண்ணு. சூப்பர் சூப்பர். இனி நான் வானொலி ஊடாக தான் உங்கள் எல்லாரோடையும் பேசும், சும்மா பேச மாட்டேன். வணக்கம் ஆண்டாள். வணக்கம் ஆண்டாள். ஆண்டாள்
3: வணக்கம். வணக்கம்.
0: எப்படி இரு? நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க இல்லாம நாங்க இந்த இட்லிய பத்தி எல்லாம் பேசுறது இல்ல. நீங்க வந்தா தான் நாங்க பேசுவோம். சாப்பாடு நீங்க இருந்தா தான் நாங்க ஆரம்பிக்கும். ஒன்றும் சரி ஆண்டாள், இந்த குண்டு தோசைன்னு சொல்றாங்கல்ல, குண்டு தோசை
3: அடுப்புல
0: வைக்கிறது குண்டு குண்டா இருக்கும். அதுக்குள்ள விட்டு நல்லெண்ணெய் எல்லாம் விட்டு அல்லடி நெய்ய விட்டு அப்படி பிரட்டி அப்படி ஒரு பக்கம் சொன்னா அப்படி அடுத்த பக்கம் பிரட்டிட்டு
3: தோசைகள் ஊத்தப்பம் வாங்கிறது குண்டு வெங்காயத்தெல்லாம் வதக்கி போட்டு ஊத்தப்பம் போயிருக்கீங்க.
0: அது
3: மாவு செய்யலாம்
0: இல்ல அது அந்த தோசை என்றா சுவம் இல்ல. எங்கட கைக்கு வேலை இல்ல, அப்படி ஒண்டொண்டா தூக்கி போடலாம் வாயில.
3: சில பேர் மெல்லிசாமதான் பிடிக்கும், எங்க வீட்டுல மெல்லிசாமதான் குண்டு தோசை பிடிக்காது.
0: இப்ப ஆண்டாளம்மா நீங்க சொல்லுங்க, நீ என்று தொடங்குற பாட்டு அல்லாடி நீ என்று இடையக்கிளையும் வரலாம் சொல்லுங்க ஒரு பாட்டு. அது நீலம், அது நீலம், நீ நீ வர வேணும். இப்ப நான் நீ
3: அது நீலம், அது
0: நீங்க ஆண்டாளண்ட வடிவா கண்ணண்ட ஞாபகத்திலே இருக்கிறீங்க. நீ நல்ல பாடல் அது. அந்த பாட்டு உங்களுக்கு நீ வருவாய்,
3: நீ வருவாய்,
0: நான் இருந்தேன். நல்ல பாடம். உங்களுக்கு அந்த பாடலை எடுத்து வருகிறேன், ஒரு நாள் இணையன. அப்படி வர முடியாவிட்டா ஒரு சைன் போடுங்க, நான் பிஸியா இருக்க, நல்லாடி நாங்க ரொம்ப கவலையா இருக்கிறோம். காணையில
3: இவங்களை நைட்டு நைட்டு காலையில மணி ஆயிடுச்சு, அவரை பிடிச்சிட்டு கோயிலுக்கு போயிட்டு அப்படியே டைட்டா போயிடுச்சு.
0: நன்றி நன்றி, உங்களுக்கு நேரம் சரியாக 12:22 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீங்க. அன்பு உறவுகள், நீங்கள் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசிகளுக்கு 5145129739 முத்துவேல். நீங்க அழைச்சி அழைச்சி பார்த்துட்டு தூக்கத்துக்கு போயிருப்பீங்க, இருந்தாலும் நீங்க விழித்திருந்தா நீங்க காட்டழிக்க வாங்குவோம் சொல்லிக்கொண்டு. கண்ணன் சொல்லியிருக்க நீர் வருவாய் என நான் இருந்தேன், அந்த பாட்டு சரியா கண்டுபிடிச்சிட்டாரு பாருங்க. நல்ல காலம், அவருக்கு முதல் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த நாள் உங்கள் யாவருக்கும் மிக இனிமையாக செல்லட்டும் என்று கணபதி அண்ணா போட்டிருக்க. அண்ணா உங்களுக்கு நாள் இந்த நாள் சென்றுட்டு அண்ணா, இன்னொரு கொஞ்சம் நேரம் தான் இருக்கண்ணா. அண்ணா வணக்கம். அண்ணா கணபதி அண்ணா வணக்கம். நல்ல சோம, இந்த நாள் உங்களுக்கு இனிமையா போனதா அத சொல்லுங்க.
4: எனக்கு என்னைக்குமே மீராணிக்கு சிக்கன் கேக்கும் போது இனிமையதான் இருக்கும்.
0: இல்ல நான் சொன்னது காலையில 6 மணியில இருந்து இதுவரையும் உங்களுக்கு இனிமையா போனதான் கேக்குறேன்.
4: ரொம்ப எந்த ஒரு பிரச்சனை இல்லாம சுமூகமா போச்சு.
0: என்ன போனதுன்னா
4: என்ன புரியல,
0: என்ன போனதுன்னு
4: நல்லபடியா சென்றது தெரியும். தெரியும் கடை என்ன கலாய்க்கிற பத்தியா
0: நீங்க பேசும்போது நல்லா இருக்கு. என்னட்ட நிறைய விசேஷம் இருக்கு. முதல்ல நீ என்று சொல்லு சொல்லுங்க, சொல்லுல ஒரு பாட்டு நீ என்று சொல்லு வரணும்.
4: நீடான அந்த குயில் சந்தக்குயில் தாளாட்டு மடியில் வச்சு தாளாட்டு எனக்கு ஒரு தாய்மடி கிடைக்குமா ஆசாவை வருத்தமா கூ கூ கூ அப்புறம் அப்புறம்
0: அடுத்த ஒரு பாட்டு
4: இல்லை நெஞ்ச கதவை கொஞ்சம் திறந்தது இல்லை நானா நானா இல்லை நீயா என்ன பாடு
0: ஆசைமோம் நல்ல பாடல் அந்த பாட்டு கேட்டுட்டாங்க
4: அப்புறம் நீயே எனக்கு என்றும் நிகழ தஜும் தஜும் தஜும் தச்ச மாப்பிளே மாமா மாப்பிளே மாமா மாப்பிளே
0: சூப்பர் அண்ணா அப்படிதான் இருக்கேன் அது
4: வந்து நீயேதான் எனக்கு மனவாட்டி என்னை மாளையிட்டு கைப்பிடிக்கும் சீமாட்டி நானே தான் உனக்கு வீழி காட்டி என்னை மாலை பூக்கும் வழி காட்டி அப்புறம் வந்து
0: அது ராஜவேல்
4: இந்த பாட்டு யாருக்கான தெரியாது எனக்கு என் மைண்ட்ல வந்தது அப்புறம் வந்து வர்ஷா படைச்சேன் ஓகே நீ கேட்ட நான் மாட்டேன் என்ற சொல்வேன் கண்ணா உன் கண்ணும் இளஞ்சும் என்றும் முந்தம் பின்னாட்டு
0: அந்த பாட்டு மஜித் கேட்டுட்டேன் அடுத்து
4: மகிழ்ச்சியம் பாட்டு அப்புறம் வந்து இன்னும்
0: நான் டிசைட் பண்றேன் எந்த பாட்டு உங்களுக்கு கொடுக்கலாம்
4: ஒரு பாட்டு இருக்குமா அந்த பாட்டு சுஷிலா டிஎம் பேசும் போடுவா ஒரு பாட்டு இருக்கு ஐயோ நல்ல பாடாச்சு நெஞ்சு வந்த டைம் அது இதே நீ சொல்லிட்டியா முதல்ல தெரிஞ்சு நிறைய
0: இருக்கான் அதுதான்
4: வந்தோட அங்கதான் அங்கதான் தூக்கி போடுறது
0: நீ கிட்ட நீ நீ நிறைய பாட்டு இருக்கு அண்ணா அப்ப என்ன உங்களுக்கு அப்ப முதல் மடியாத பாட்டை கொடுக்கலாமா உங்களுக்கு
4: என்ன
0: பூங்காற்று திரும்புமா
4: பூங்காற்றே திரும்புமா மறுபடியும் யோசிச்சு வர இன்னொரு அஞ்சு பாட்டு கொண்டு
0: நன்றி நன்றி
4: வார்த்தை வரல
0: நன்றி அண்ணா நன்றி நன்றி
4: நன்றி
0: நன்றி நேரம் சரியாக இப்பொழுது 12:27 இது கனடிய நேரம் இந்த இலங்கை நேரம் சரியாக 10:57 ஓ அப்ப கண்ணனுக்கு அந்த பாட்டு தான் வேணுமா நீ போகும் பாதையில் மனசு போகுதே மானே அங்க ஒருத்தருக்கு ரெண்டு கண்ணு இப்ப வருத்தமா இருக்கா அது கண் நீ போகும் பாதையில் கண் கண் போன போக்கிலே போனபடியா கண் ரெண்டுக்கும் இப்ப அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு ராஜ்குமார் சொல்லிட்டு போற நீங்க மனசு போகுதுன்றீங்க கவனம் அப்ப கண்ணனுக்கு நாங்க அந்த பாட்டை கொடுத்துடலாம் நீ போகும் பாதையில் மனசு போகுதே மானே பாருங்க சும்மாவே மனசு எங்கெங்கெல்லாம் போகுது இப்ப கடைசியா பாதையிலும் போயிருச்சு சரி எங்க என் அன்பு உறவுகள் அடுத்து எங்களுடைய முத்துவேல் நீங்க இணைஞ்சு கொள்ளுங்க தூக்கத்துக்கு டக்குன்னு போயிட்டீங்க போல இருக்குது இடம் கிடைக்கல என்றொன்னு என்னுடைய பாடலை நான் இப்ப முழுமையாக கேட்க போறேன் இப்ப எந்த காட்டுல மழை இந்த பாடலை முழுசா கேட்கணும்

ஒரு கேள்வியே கேட்டிருந்தேன். நான் நிறைய சிகரெட் குடிக்கிற ஒருதர் ஒருவரிடம் மற்றவர் கேட்கிற, நீ எந்த சிகரெட்டை பிடிப்பாய், எந்த சிகரெட்டை பிடிப்பாய், குடிப்பாய், பிடிப்பாய் என்று கேட்கிறார். அப்ப அவர் ஒரு கடியாக என்ன சொல்லியிருப்பார், அவர் சரியான அதாவது ஒரு சின்ன ஒரு விடயத்தை சொல்லிடுறேன். சரியான சொல்லுவார், கஞ்சல் பயல்னு சொல்லுவார்கள் அல்ல, செலவு செய்ய மாட்டார், கஞ்சத்தனம் இருக்கு அவருக்கு. அப்ப அவரை பார்த்தா இவர் கேட்கிறார், நீ எந்த சிகரெட்டை பிடிப்பாய் என்று. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருப்பார் கேட்கலாம், கெட்டிக்கார பார்க்கலாம்.

தஜும் இருக்கட்டும், அடுத்த கேள்விக்கு வரேன். சரியா, கிழமை அதாவது திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு அது கிழமை. அந்த கிழமை உள்ள காய் எது? இந்த கிழமை ஒன்று அதுல வரணும், திங்கள் செவ்வாய் அப்படி ஏதாவது ஒன்று வரணும், அது உள்ள காய் எது? நீங்க சமைச்சு சாப்பிடுற காயில கெட்டிக்காரண்டா கொண்டு வாங்க. சரியா, இப்ப என்ன ரெண்டு கேட்டிருக்கேன், அதாவது சரியான கஞ்சில் தனம் உள்ள அதாவது செலவு செய்யாத ஒருவரிடம் இருவர் கேட்கிறார், நீ எந்த சிகரெட் பிடிப்பாய்? உடனே அவர் ஒருவருக்கு ஒரு பதில் சொல்ற, என்ன பதில்? அடுத்தது வந்து கிழமையுள்ள காய் எது? திங்கள் செவ்வாய் புதன் ஏதாவது ஒன்று வரணும். கட்டி எங்க பாடலை கேட்கலாம், யார் கட்டிக்காரன்னு பார்க்கலாம்.

0: கண்மணிக்கு
1: வணக்கம். ஆண்டாள் நீங்க சொல்லுங்க கேள்விக்கு பதில்.
2: வெள்ளிக்கிழங்கு.
1: என்ன
2: வெள்ளிக்கிழங்கு?
1: என்ன கிழங்கு?
2: வெள்ளிக்கிழங்கு. வெள்ளிக்கிழங்கு.
1: அது வள்ளிக்கிழங்கு என்ன சொல்றாங்க? வள்ளிக்கிழங்கு இல்ல. நீங்க என்னங்க, நீங்க வானா வேணா போட்டு கொண்டு வந்துட்டீங்க? நீங்க நீங்க நான் சின்ன பிள்ளைன்னு ஏமாத்த பாக்குறீங்கல்ல. ஒருவேளை நான் தான் பிள்ளை வள்ளிக்கிழங்குன்னு தான் சொல்லுவாங்க. வள்ளிக்கிழங்குன்னு எங்க இருக்கு? அது என்ன கிழங்கு அது? ஆண்டாளம்மா, நீங்க நான் சின்ன பிள்ளையன்னு பாத்தீங்களா? இவ்வளவு நாளா நான் பெரிய ஆளா பேசிட்டு இருக்கிறேன், நீங்க என்னண்டா சின்ன பிள்ளைன்னு
2: நீங்க சொல்லுவீங்களா? அடிக்கடி சின்ன குழந்தை சின்ன குழந்தை சொல்லுவீங்களா?
1: சரி, இரக்கம் உள்ள கிழங்கு எது? இரக்கம் உள்ள யோசனை பண்ணி கொண்டு வாங்க.
2: யோசனை பண்றோம்.
1: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி.
2: கருணை கிழங்கு.
1: என்ன கிழங்கு? கருணை கிழங்கு கட்டி காரி, அது மட்டும் தெரிஞ்சிருச்சு சமைக்கிறேன். அப்ப இந்த கிழமையை கண்டுபிடிங்க, அந்த காய்கறியில எது எது கிழமை வருதுன்னு அதை கண்டுபிடிங்க. அடுத்தது வந்து அந்த சிகரெட், ஒரு சரியான கஞ்சல் பயல் ஒரு ஆள்கிட்ட கொஞ்சம் கூட செலவு செய்யாதவர்கிட்ட ஒருத்தர் கேக்குறார், நீ எந்த சிகரெட்டை பிடிப்பாய்? அவர் என்ன பதில் சொல்லி இருப்ப என்று பாக்கலாம்.
2: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி நன்றி.

0: எப்படி ஜெகவர் சாதி கண்ணாட மூளைய பாருங்க, கையில தன் கையில் உள்ள சிகரெட்டை பிடிப்பாராம் கெட்டிக்கார. எப்படி எல்லாம் மூளை வருதுன்னு பாருங்க. கண்ணன் சரியான ஒரு பதில் அந்த கிழமை உள்ள அந்த பதில சொல்லி இருக்கிறார். வணக்கம், எங்களுடைய ஷாகுல் ஹமீத் வாங்க. ஷாகுல் ஹமீத்
1: வாங்க.
0: உங்களை பற்றி ரொம்ப கவலை நாங்கள். உண்மையா மூன்று தீவிரவாதிகளுக்கு நடுவில் நீங்க மூன்றில் ரெண்டு
1: தீவிரவாதிங்க
0: இல்ல, ரெண்டு தீவிரவாதிக்கு நடுவுல நீங்க இருந்திருக்கீங்க. அப்ப அது நீங்க அந்த கூட்டத்தோட இருந்ததால நீங்களும் அப்படி ஒரு தீவிரவாதிய வந்த மாதிரி எனக்கு ஒரு அது உடுப்பெல்லாம் பாருங்க எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் சூப்பர். என்னமோ நான் எடுக்கலாமா, அது வேற பயமா இருக்கு உங்களுக்கு எடுத்த. நான் ஒரு அப்பாவே ஒரு சின்ன ரூம்ல இருக்கிறேன், ஒரு கோபி தண்ணி கூட இல்ல இன்றைக்கு. அது வேற நீங்க எல்லாம் வந்து சும்மா எல்லாம் வீணா எதுக்கு வேணும். ஆனா உங்களை பற்றி எங்களுக்கு சரியான சோகம். மாமா கூட சரியா துக்கப்பட்டிருந்த, பாவம் ஏதோ மெதுவா தான் பேசியிருந்தாருங்க. உங்களை காப்பாற சொல்லி போட சொல்லி தான் அந்த முகத்தை மட்டும் அப்படி பெருசாக்கிறது. நாங்க இனி பேப்பரை கொடுக்கல, பேப்பரை கொடுக்கலான்னு உங்களோட பணம் ஒன்று எடுத்து அத பெருசா நான் இன்னும் வெளியிடல. நல்ல காலம் நீங்க இன்னைக்கு பேசி இருக்காட்டி நான் இப்ப வெளியிட்டு இருப்பேன் எங்களோட வாட்ஸ்அப் குரூப் எல்லாம். எல்லாரும் யாராவது காப்பாட்டுங்கப்பா.
1: அது தியேட்டருக்கு வெளியில இருந்தோம்,
0: படத்துக்கு போயிட்டு
1: படத்துக்கு போகல. ஆனா சும்மா அந்த குளிர்ல போயிட்டு படத்துக்கு போறாங்க, குளிர் உள்ளார வெளியில போக முடியல, அந்த குளிர்ல போய் மாட்டிக்கிட்டோம்.
0: அதுக்குள்ள போய் ஒதுங்கி இருந்திருக்கீங்க.
1: வெளியில நல்ல காத்து,
0: அந்த காற்று சரியான குளிர காத்து வீசினா தாங்க முடியாது உரைச்சிடும். சரி, இப்ப உங்களுடைய நீ என்று சொல்ற பாட்டு என்ன பாக்கலாம்?
1: நீதானே என் பொன் வசந்தம்.
0: புது பாட்டு ஒன்னும் கிடைக்க இல்லையா உங்களுக்கு?
1: இந்த பாட்டுக்கு என்ன
0: இல்ல பரவாயில்ல, இல்ல நீங்க தான் புதுசே விரும்புறீங்க. நீங்க இப்ப இடைக்காலத்துக்கு வந்திருக்கீங்க, இன்னும் புதுசா நீங்க பாப்பீங்க இல்ல, அதுதான்
1: நீ நீ
0: நீ
1: நீ கேட்டுமா. நீ
0: பாருங்க பாட்டு ஏற்றுறாரு பாருங்க. சொல்லுங்க, நீ நீ கேட்டுமா, நீ கேட்டுமா அங்க பாருங்க இயற்றாரு. ஏதாவது ஒன்று சொல்ல போற சொல்லுங்க.
1: நீங்க என்ன இந்த போட்டோ வெளியிடலன்னு சொல்லிட்டு போட்டோ வெளியிட்டுட்டீங்க,
0: அது எனக்கு முக்கியமான. அதாவது இல்ல முக்கியமான, அதாவது முதல் வந்து மக்களுக்கு நாங்கள் அனுப்ப முதல் ஒரு ஒரு ஒரு குழு வந்து வெரிஃபை பண்ணி இது அனுப்பலாமா இல்லையான்னு
1: கேக்குறேன். இருக்கு அவர் எனக்கு திருப்பி அனுப்புறாரு,
0: அதுல எப்படித்தானே இருக்கு உங்கட இல்ல இல்ல உங்களோட முகம் மட்டும் இல்ல இருக்கு. மற்றவங்க தேவையில்லை வச்சிருக்கவங்க இல்ல உங்க. அங்க நீ ஏட்டுங்க, அங்க இன்றைக்கு நீங்க கவிஞராக நாங்க ஏட்டுங்க பாக்கலாம். நீ
1: நீ
0: நீ
1: நீ நீ நீ நீ நீ
0: நீ நீ நீ நீ பண்ணி மாமாட மாமாவை நாங்க முந்தைய என்னன்னு கூப்பிடுவோம், மாமா வந்தோடனே என்ன செய்வாரு, உஷன்னு வரல காட்டு மாதிரி இல்ல
1: காத்தடிப்பாரு.
0: மாமாவை ஞாபகப்படுத்துற மாதிரி ஒரு பாட்டு இருக்கு, சொல்லுங்க பாக்கலாம்.
1: நீ சொல்லிட்டு வருமா,
0: நீ என்று வரும், நீ என்று வரும், இப்ப எந்த காட்டு வரும், காட்டு வரும்,
1: காட்டு
0: பாருங்க. இது அந்த பேச முடியாத புள்ள முதல் பேச ஆரம்பிக்க இப்படித்தான் செய்யும், அந்த பேச முடியாத புள்ள தத்தி தத்தி பேசல அப்படித்தான் இப்ப இவர் ஆரம்பிக்க. அங்க நீ நீ அங்க பேசுங்க, நீ காட்டு வந்துருச்சு, நீக்கு பிறகு காட்டு வருது, கண்டுபிடிங்க அந்த பாட்ட.
1: நீ பாதி நான் பாதி கண்ணே, நீ கட்டிஞ்சேல நீ கட்டிஞ்சேல இடுப்புலன்னா கசங்கி போனேண்டி, நீ போகும் பாதையில் மனசு போகுதே நானே, நீதா நீதானா நீதானா நெஞ்சே நீதானா, நீ நடந்தால் நடந்தழகு நீ நடந்தால் நடந்தழகு நீ எங்கே என் அன்பே.
0: யாருங்க எழுதுறது, யாருங்க உங்களுக்கு எழுதுறது அந்த பாட்டெல்லாம் கடக்கறாங்க? இளவரசு போடுறாரோ அப்படி மாமா.
1: நீ பார்த்த பார்வைக்கு நன்றி, நீ நீ என்ன சொன்னாலும் கவிதை உங்களுக்கு
0: எல்லாத்தையும் நீங்க சொல்றீங்க. மாமான காட்டி வருதுன்னு சொல்றா அந்த பாடலை மட்டும் நீங்க சொல்லல.
1: எனக்கு அந்த பாட்டு பிடிக்காது, அதனால அதை சொல்லுங்க. நீதானா நீதானா
0: காட்டு வரான காட்டு வரான
1: உங்களுக்கு நீ வரணுமா காட்டு வரணுமா அதை சொல்லுங்க.
0: இல்ல நீக்கு போறாம காட்டு வரான எங்க சொல்லுங்க. நீங்க இன்னைக்கு கட் பண்ணி போயிடலாம், நீக்கு பிறகு மாமா அங்க எழுதி நீங்க சொல்லிக் கொடுக்க கூடாது, யாரும் இவருக்கு சொல்லி கொடுக்க கூடாது.
1: நீ காற்று நான் மரம், நீ என்ன சொன்னாலும் தலையாற்றுவேன். இந்த காற்று வந்துருச்ச,
0: சரி. இது யாரு உங்களுக்கு எழுதினது இப்ப சொல்லி கொடுத்தது?
1: இல்லையா, யாரும் எழுதல, யாரும் சொல்லல, நானாவே சொல்றேன். இதுல போய் யாரும் சொல்லி
0: தலையில கைய வச்சு சத்தியம் பண்ணுங்க.
1: எழுத பாருங்க, இப்பதான் இப்பதான் மாமா எழுதுறாரு. நீ நீ கட்டும் சேல மடிப்புல நீ காற்று நான் வர இப்பதான் அனுப்புறாரு, சொன்னதுக்கு அப்புறம் அனுப்புறாரு.
0: இல்ல இல்ல, இது யாரும் சொல்லி கொடுக்காம உங்களுக்கு அது வராது.
1: இல்ல இல்ல, அதெல்லாம் இல்ல, யாரும் சொல்லலாம் இல்ல. நான் வந்து நேத்தி என்ன ரெண்டு பேரு என்ன பக்கத்துல இருந்தாலும் அவங்க மேல சத்தியமா சொல்றேன், யாரும் சொல்லல, நான் மட்டும்தான்.
0: பாவம் அந்த பையங்க யாரு.
1: இல்ல உண்மையிலே இல்ல உண்மையிலே
0: சொல்றேன். சரி, இப்ப பாட்டு சொல்லுங்க. இது கண்ணா பாட்டு சொல்லிட்டீங்க, என்ன பாட்டு உங்களுக்கு வேணும்
1: இப்ப வந்து? என்ன பாட்டு தெரியுமா
0: உங்களுக்கு வேணுமான பாட்டு?
1: நீதானா
0: அது கேட்டுட்டாங்க, அது கேட்டுட்டாங்க,
1: கேட்டுட்டாங்க.
0: அது ராஜ்குமார் கிட்ட
1: பார்வை ஒரு நன்றி. அது வேணாம், அந்த பாடல்
0: அழுந்த மாதிரி இருக்கும் அது.
1: நீ நீ என்னென்ன சொன்னாலும் கவிதை, அது கேட்டாங்களா?
0: நீ என்னென்ன சொன்னாலும் கவிதை கேட்கல, தப்பிட்டீங்க. அது தரவா
1: இல்ல? அப்ப நீ நடந்தா நடையலக்கு, அது
0: கேட்டுட்டாங்க, அது கேட்டுட்டாங்க.
1: நீ போகும் பாதையில் மனசு போகுதே மானே,
0: அது கேட்டாங்க, அதான் கண்ணன் கேட்டது.
1: நீ பாதி நான் பாதி கண்ணே, அந்த பாட்டு.
0: நீ பாதி நான் பாதி கண்ணே, இல்ல அது கேட்கல, அது தரவா?
1: கேளடி கண்ணு, கேளடி கண்மணி திரைப்படத்துல இடம்பெற்ற பாடல் அது.
0: நிச்சயமா அந்த பாட்டு தரவா? நீ பாதி, நீ பாதி நான் பாதி, நீ பதி என்று எழுதிட்ட, நான் பாதி.
1: இப்ப பாரு, இப்பதான் கண்ணனை எழுதிருக்காரு. நீ காற்று நான் மரம்.
0: அப்ப நீங்க அங்க பார்த்துக்கொண்டுதான் இருக்கிறீங்க, அது எப்படி உங்களால
1: முடியல? அப்படி இல்ல இல்ல, அப்படி இல்ல, எனக்கு மெசேஜ் வருது. ஆனா நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்க எல்லாம் எழுதுறாங்க. இருந்தாலும் நான் கொஞ்சம் அப்படியே இது பண்ணிட்டு இருந்துட்டோம், அதனால தெரியல. நீ காற்று நான் மரம் அந்த பாடல் கேட்டாங்களா?
0: நீ காற்று நான் மரம் கேட்கல யாரும்
1: கேட்கல பாருங்க.
0: அது கேட்கல. இப்ப நீங்க நீ பாதி நான் பாதி போட்டுட்டேன் உங்களுக்கு ஒரு கஞ்ச பயர். என்னண்டா ஒரு சில அன்பு உறவுகள் என்னட்ட கேட்டிருந்தாங்க, அம்மா நாங்க வந்தா மட்டும் நீங்களே நம்ம கூட பேசுறது இல்ல எங்களுடைய எல்லாம் தமாஷாண்டு. அப்ப நான் என்ன சொன்னேன், அது உங்களுடைய எல்லாம் பேசிட்டேன்னு நான் பேசுறப்ப நீங்க பாருங்க நான் உங்களை பார்த்து கஞ்ச பயலண்ட, ஆனா உங்களுக்கு கோபம் வரல, நீங்க என்னோட சேர்ந்து அத தமாஷா எடுத்து பேசுங்க. தெரியல நான் தெரியாம அவங்களுக்கு சொல்லி என்ன போய் நீங்க எதுக்கு இப்படி சொல்றீங்கன்னு கேட்டு அப்படி எதுவும் வந்துட்டா. அப்ப அதனாலதான் நான் உங்களுடைய எல்லாம் கொஞ்சம் இன்னும் பழகல, அதனால நான் அப்படி பேசுறது இல்லைன்னு சொல்லியிருந்தேன். அதான் உண்மை. சரி, இதுக்கு பதில் சொல்லுங்க நீங்க எனக்கு, அந்த உண்மையிலேயே சரியான கஞ்சலா இருக்கிற ஒருதர் அதை எதுவுமே கொடுக்க மாட்டார், செலவு செய்ய மாட்டார், அவர்கிட்ட போய் மற்றவர் கேக்குற நீ எந்த சிகரெட்டை பிடிப்பாய் கடியா, ஒரு பதில் சொல்லுங்க பாக்கலாம்.
1: எந்த சிகரெட்டை பிடிப்பாங்க? கீழே குடிச்சிட்டு போட்ட சிகரெட்டை
0: பிடிப்பேன். இன்னும் கவனம் அவர் அவ்வளவு அந்த பையன் அவ்வளவு கஞ்ச பையன் போல நீங்க அவ்வளவு கேவலம் வரக்கூடாது. நீங்க இல்ல இதுக்கு வேற ஒரு பதில் இருக்கு. சரி, அடுத்தது கிழமை உள்ள காய் எது? திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி அந்த கிழமை உள்ளது. கண்ணன் நீங்க எழுதி விட கூடாது சொல்லிட்டேன். கண்ணன் பதில் சொல்லிருக்கேன்,
1: நீங்க எழுதி விட கூடாது. நீங்க ஒரு சமயம் உங்களுக்கு ஸ்ரீலங்கால வந்து அந்த காய்க்கு வந்து அந்த மாதிரி பேர் வச்சிருப்பீங்க, அதனால அதை சொல்லுங்க. எங்களுக்கு அது தெரியாம இருக்கு.
0: இல்ல கண்ணன் ஸ்ரீலங்கால இருக்கிறவரா?
1: கண்ணன் இங்க இதுலதான் சென்னையில தான் இருக்கு.
0: அப்ப கண்ணனுக்கு தெரிஞ்சிருக்கே அந்த காய்.
1: கண்ணன் அப்ப கண்ணன் தான் கேட்டிருக்காரா இது?
0: இல்ல கண்ணனுக்கு அந்த பதில் தெரிஞ்சிருக்கு, அவர் போட்டிருக்காரு. சரி, நான் முதல் கேட்டேன் பாருங்க, இரக்கம் உள்ள கிழமை.
1: நான் வாட்ஸ்அப்ல போயிட்டு அந்த இதுல போட்டிருக்காரு.
0: இல்ல இல்ல வாட்ஸ்அப்ல அவர் அங்க போடல. இல்ல நீங்க இப்ப இதை சொல்லுங்க, இரக்கம் உள்ள கிழங்கு அம்மா சொல்லிட்டு போன ஆண்டாள் அம்மா. இரக்கம் உள்ள
1: செவ்வாழை. செவ்வாழை
0: யாரும் அதுக்கு செவ்வாழை போட்டிருக்கிறார்கள் என்னன்னா எங்களுடைய தமிழன் பாரதி செவ்வாழை என்று போட்டிருக்கார்.
1: கிழமைதான் வருதுல்ல, செவ்வாய் கிழமை வருதுல்ல.
0: அங்க செவ்வாய் செவ்வாய் என்று இல்லையே, செவ்வாய் இல்லையா இல்லையே. இது அந்த அந்த அந்த கிழமை சட்டியா வரும். செவ்வாய் என்றா செவ்வாய் என்று வரான.
1: வெள்ளரிக்காய்.
0: அது என்ன வர
1: பூ? சரி, அதே தெரியும் பூ. சனி இக்காய். சனிக்காய்
0: யாரு? நல்ல கண்ணன். கண்ணன் எழுதி விட்டுருக்க. சூப்பர்.
1: கண்ணன் எழுதுல இல்ல இதுல யாரோ போட்டிருக்காங்க. அது யாரு? அது அது யாரு போட்டிருக்காங்க? ஜெயபர் சாதிக்கு போட்டிருக்காரு. அத நான் வந்து பாக்குறேன். சரி, ஓகே. சனி அது வந்து சேர்த்து எழுதிருக்காரு. பூ தனி காய்னு எழுதிருக்காரு. நான் வந்து பூ தனியா பிரிச்சுட்டேன், சனி தனியா பிரிச்சுட்டேன், இக்காய் தனியா
0: பிரிச்சுட்டேன். இங்க பாருங்க கண்ணன். அப்புறம் கஞ்ச பயல் பாருங்க. கண்ணன் பாருங்க அந்த சிகரெட்டுக்கு கஞ்ச பயல். கஞ்ச
1: பயல் சொன்னீங்களா? கிழங்கு சொன்னீங்களா? என்னது
0: என்னது என்ன கிழங்கு? அது இரக்கம். இரக்கம் உள்ள கிழங்கு. இரக்கம் உள்ள கிழங்கு.
1: நான் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த புளிக்குழம்புல கொண்டைக்கடலை போடுவேன். போட்டுட்டு மொச்சக்கொட்டை போட்டுட்டு அதுல வந்து கருணக்கிழங்கு கருணக்கிழங்கு இருக்கு பாத்தீங்களா, அதை போட்டு நல்லா குழம்பு கலப்பல பல கல கல கல கலன்னு
0: சாப்பிடுவோம். நேற்று இருந்த மாய நீங்க தீவிரவாதியோடயே இருந்தது. அது இருக்கு. என்ன கண்ணனை பாருங்க, கஞ்ச பயலும் கஞ்ச பயல் தான் கண்ணன் எழுதின மாதிரி இருப்பார். மற்றவர் பூவை பிடிக்கும் போது அதை பிடிப்பாரா அந்த பூவை? போயிருப்பாரு பாருங்க. இது எப்படி இல்லை, எப்படி என்ன சிந்திக்கிறாங்க சரியான சிக்கனமா. சரி பாக்கலாம், அதை சொல்லுங்க பாக்கலாம். சிகரெட் கதை இன்னும் தெரியாம வரையில சொல்லுங்க.
1: அது குடிச்சவங்களுக்கு தானே தெரியும், நீங்க சொல்லுங்க பாப்போம்.
0: என்ன சொன்னீங்க, எப்படி
1: அது குடிக்கிறவங்களுக்கு, அது குடிக்கிறவங்களுக்கு தானே தெரியும், அப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம்.
0: இப்ப நீங்க இன்னைக்கு பேசுற மாதிரி பேசிக்கொண்டுதான் நாளையில இருந்து நான் சிகரெட் குடிக்க வேண்டி வரேன். என்ன இந்த பையன் இவ்வளவு கெட்டிக்காரன் நான் வந்துட்டானே, இவன் எப்படி கேள்வி கேட்கலாம் இனியாண்டு.
1: இல்ல நான் இங்க இல்ல இல்ல இங்க பாப்போம், இங்க பாக்கும் போது பாத்துக்கிச்சீங்க ரோட்ல போ அப்படி பார்த்தா அது மட்டும் ஒரு உட்காந்து அது மட்டும் ஊதிட்டு உட்காந்து வண்டியில போகும்போது ஊதிட்டு போயிட்டு இருப்பாங்க. சரி பாத்துக்கு
0: அங்க குடிக்கலாமா சிகரெட் அங்க
1: வேற
0: என்னவோ நான் மறந்து போன அப்போது எனக்கு
1: காலையில உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருந்தேன்
0: என்ன
1: அந்த
0: 25-26 நேரத்துல அப்படி இருக்குது
1: அப்படிதானே. எங்க பார்த்தாலும் சிட்டில அப்படி இல்ல, போலீஸ் ஸ்டேஷன் எங்க பார்த்தாலும் அப்படிதான்
0: இருக்கும், அப்படித்தான் இருக்கும். பயம் இருக்காது இல்லையா? நேரம் சரியாக இப்பொழுது 11:22, அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியா 12:51. எங்கே நீங்களும் அழைப்புக்கு வரலாம். அழைப்புக்கு யார் என்றால் எங்களுடைய முத்துவேல் பேருந்தும் அழைப்புக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கவில்லையா அல்லது இல்லை, நீங்க 12:10 நீங்க 45 நிமிஷத்துக்கு முதல் நீங்க எடுத்திருக்கிறீங்க. வீரமணி நீங்க அழைப்புக்கு வந்திருக்கிறீங்க, காற்றலைக்கு வாங்குவோம் வீரமணி. உங்களுடைய பாடல் என்னன்னு கேட்கலாம். மற்றது செல்வகுமார் சொல்லியிருக்கிறார், அது என்ன செல்வகுமார்? சிகரெட் பீடி குடிப்பான், பிடிக்கவில்லை என்றால் பிடி பிடி பிடி பிடி குடிப்பாங்க. எனக்கு அது சரியா விளங்கல்ல, நீங்க சின்ன பிள்ளை, எனக்கு சின்ன பிள்ளை. இது பிடி பிடி குடிப்பாங்க, சிகரெட் பீடி குடிப்பான், பிடிக்கவில்லை என்றால் பிடி பிடி குடிப்பாங்க. எனக்கு அது சரியா தெரியல, பாக்கலாம். சரி, என்னுடைய பாடலை முழுமையா எடுத்து வரலாம். இன்றைக்கு கண்ணனுடைய காதல் வந்தனத்தோடையே இந்த பாட்டு நிக்குது.

0: காற்றில் இணைந்து கொள்ளும் எங்களுடைய ரதீஷ். வாங்க ரதீஷ், எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் ரதீஷ்.
1: வணக்கம் வணக்கம். எல்லா பாட்டும் முடிஞ்சாச்சா? சேல் பண்ணியாச்சு?
0: இல்ல, சேல் பண்ணல, நிறைய இருக்கு. நீல தான் நிறைய இருக்கு. நாங்க எவ்வளவுதான் சேல் பண்ணாலும் முடியாது. நீ நான்
1: ஆமா எங்க உண்மைதான். ஆயிரத்தில் ஆயிரத்தில் வருத்தியம்மா.
0: சூப்பர், அது நல்ல ஒரு பாடல். அப்ப உங்களுக்கு நல்ல இடம், நீ வந்த இடம்,
1: நீ வந்த இடம்,
0: அது நல்லா.
1: என்ன அருகே நீ இருந்தால்,
0: அது நல்லா. என்ன, அது ரெண்டு பாட்டு இருக்குது. நீ என்ன அருகில் நீ இருந்தால் பாடல், இப்பொழுது ஒரு பாடல் இருக்கிறது
1: திரைப்படத்துல,
0: அதுலயும் இருக்கிறது. பார்த்திபன் நடிச்ச ஒரு படத்துல இருக்கிறது. மற்றது பழைய பாட்டு. என் அருகில் நீ இருந்தால் உலகம் எல்லாம் சுழலுவதேன் என்று வரும், அது பழைய பாட்டு.
1: என்ன யாருண்டு என்ன
0: பாக்குற, கூகுள்ல நல்ல டச் பண்ணி இருக்கீங்க நீங்க. என்ன அதான் சொல்லு, அதான் நீங்க வர ரொம்ப தாமதமாகிறது சொல்ல கேட்டு நல்லா கூகுள்ல எல்லாம் டச் பண்ணி அப்படியே பார்த்து எடுத்து லைனா எடுத்து வச்சுட்டு தான் நீங்க வருவீங்க. இப்ப இப்ப இப்ப என்ன பாட்டு உங்களுக்கு? இப்ப முதல்ல இப்ப உங்களுடைய பாட்டை எழுதிடலாம் முதல்ல.
1: ராதா ராதா நீ எங்கே, அதான் பாட்டு.
0: ராதா ராதா நீ எங்கே, நல்ல பாடல் அது.
1: வேற பாட்டு கேட்கணும்னா அது கேட்கலாம்.
0: இல்ல நீங்க ஒன்று கேட்டுட்டீங்க, இனி நாங்க மாத்த மாட்டோம்.
1: அப்ப அதே போதும். ராதா குளிச்சு, ராதா குளிச்சு.
0: சரி, இந்த சிகரெட்டுக்கு நீங்க பதில்
1: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: அதாவது நல்ல கஞ்சல் பயல், ஒரு சதமும் செலவழிக்காத ஒரு பையன், அவனை பார்த்து மற்றவன் கேக்குறான், நீ எந்த சிகரெட்டை பிடிப்பாய் என்று. அவன் செலவு செய்து வாங்க மாட்டான், சரியா? அவனை பார்த்து இவன் கேக்குறான், சரியா? கஞ்ச பையன், அவனை பார்த்து கேக்குறான், நீ எந்த சிகரெட்டை பிடிப்பாய் குடிப்பாய். ஆனா அவன் நல்லா சிகரெட் குடிப்பான்.
1: கிடைச்ச சிகரெட்டா?
0: என்னண்டு
1: வெய்யா கிடைக்கிற சிகரெட்டு குடிக்கிறீங்களா?
0: நீங்க கிட்ட நெருங்கிட்டீங்க, சூப்பர். மற்றவர்கள் கொடுப்பதை குடிப்பேன், அது ஃப்ரீ தானே? நீங்க பழக்கம் இருக்கு போல இருக்குது, எங்க பாத்துருக்கீங்க நீங்க ஃப்ரீயாவே? அதுக்கு பூனை மாதிரி கண்ணை மூடி யோசிச்சிருக்கீங்க நீங்க. இல்ல, கண்ணை மூடி பூனை யோசிச்சா பவர் கட்டணும் நினைக்குவான், இருட்டா இருந்தா.
1: மறந்து போச்சு, அது ஞாபகம் கரெக்டா வரல. அது இப்படிதான் நினைக்கிறேன், வேற மாதிரி சொல்லணும் தெரியாது. தண்ணி அடிச்சா கேன்சர் வரும், தண்ணி குடிச்சா கேன்சர் வரும், சிகரெட் குடிச்சா என்ன வரும் கேக்குற மாதிரி
0: கேட்டா அதுக்கு என்ன பதில் இருந்தா? தண்ணி அடிச்சு சிகரெட் பிடிச்சா என்ன புகை வரும்?
1: அதுதான்.
0: சரி, இப்ப ஒரு மூல சரி இல்லாத வருடம், ஒரு ஐக்கியம், மூல சரி இல்லாத வருடம். இன்னொரு டாக்டர்,
1: மூளை சரியில்லாத ஒரு இடமா ஒரு ஆளா?
0: ஒருவரிடம் மூளை சரியில்லாத
1: ஒருவரிடம்.
0: ஒரு டாக்டர், டாக்டர் என்ன செய்யறாருன்னா, ஒரு பெயிண்டின், அதாவது பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஒரு கேன் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவரை அந்த சிவர்ல அடிக்க சொல்லி. அப்ப உடனே அவர் மிக விரைவாக அடிக்கிறார், கட கட கட கடன்னு, அது தொட்டதுதான் தாமதம், கட கட கடன்னு அடிக்கிறார் அது தொட்டு தொட்டு. உடனே டாக்டர் கேட்கிறார், இத்தனை அவசரமாக அவசர அவசரமாக பெயிண்ட் அடிக்கிறா ஏனண்டு. அப்ப அந்த மூளை சரியில்லாதவர் என்ன சொல்லியிருப்பார்?
2: ஒரு கேள்வியில
0: இது ஒரு கடி கேள்வி. ஒரு வாளி பெயிண்ட குடுத்து நீ இந்த பெயிண்ட அடி என்ன அவருக்கு கொஞ்சம் எல்லாம் சரி வருதா அதை சரியா அடிக்கிறாரா என்ன செய்யறாரு பாக்குறதுக்கு ப்ரஷையும் பெயிண்டையும் கொடுத்திருக்கு. அவர் உடனே கொடுத்த உடனே டக்கு டக்குன்னு தொட்டு தொட்டு கட கட கடன்னு அடிக்கிறார் அந்த பெயிண்ட. ஒரு கொஞ்சம் கூட அங்க இங்க திரும்ப அதாவது மிக விரைவாக அடிக்கிறார். உடனே அவர் கேட்கிறாரு, ஏன் இத்தனை அவசர அவசரமா பெயிண்டே அடிக்கிறாய்? அந்த கேள்வியை கேட்டா அவர் என்ன சொல்றாரு கேக்குற, அவர் என்ன சொல்லி இருப்பார்? அது மூல சரியில்லாதவர் என்ன சொல்லி இருப்பார்?
2: பெயிண்ட் வந்து சீக்கிரம் முடியறதுக்காயா?
0: இல்ல சொல்லுங்க, அது என்ன அவர் அந்த பதில எப்படி சொல்லி இருப்பார்? கடக்கடக்கடன்னு அவர் உடனே அடிச்சுக்கொண்டு போறார் சிவர்ல, திரும்பி திரும்பி ஒன்னும் பாக்க இல்ல. அப்ப இவர் உடனே தோள்ள தட்டி, எதுக்கு நீ இவ்வளவு அவசரமா அடிக்கிறாய்? அப்ப அந்த பதில் என்ன வருதுன்னு பாக்குறது, என்ன சொல்லி இருப்பார்? அவருக்கு மூல சரியில்லை, அவர் என்ன சொல்லி இருப்பார்? இதுதான் கேள்வி. நாங்க சிந்திச்சு கொண்டு வாங்க. சரியா?
2: திரைப்படத்துல
0: இந்த பாட்டு இருக்கு,
2: என்ன
0: நன்றி நன்றி
2: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. நேரம் சரியாக 1:01. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRF ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீங்கள். இந்திய இலங்கை நேரம் சரியா 11:31. அந்த கேள்விக்கு நீங்க இப்ப பதில் கொண்டு வாங்க. அந்த சிகரெட்டுக்கும் அதுக்கு நீங்க பதில் கொண்டு வரணும். இன்றைக்கு முழுக்க யாரு செல்வகுமார் போட்டிருக்காருங்க, சிகரெட்டுக்கு பதிலாக கஞ்சத்தனமாக செய்யணும்னா பீடி குடிப்பாங்க. அது அதுக்குதான் பதில் வந்துட்டு சிகரெட்டுக்கு, அதாவது மற்றவங்கள்ட்ட மற்றவங்க கொடுக்கறதான் குடிப்பார் அவர் என்று நாங்கள் சொல்லிட்டோம். சரி, அடுத்து துண்டு சிகரெட் பாருங்க, கண்ணன் சேகர் துண்டு சிகரெட். கண்ணன் சேகர் நீங்க காட்டலிக்கு வர்றதா நீங்க சொல்லியிருந்த உடல்நல குறைவு. சரி, நீங்க நலமானவன்னு நீங்க வரணும். துண்டு சிகரெட்டை பிடிப்பாரா? ஆஹா, அதைத்தாங்க அவர் சொன்னார், கீழே விழுந்து போட்டுருக்கிறத சிகரெட்டை எடுத்து இப்ப குடிக்கிறாரு. பெயின் தீரும் முன்னே அடிச்சிடணும் கண்ணன் போட்டிருக்க. கண்ணன் உங்கள்ட்ட இந்த புத்தகம் இருக்கு போல இருக்குது. பெயின் தீரும் முன்னே அடிச்சிடணும் சொன்னாரா? சரியான பதில் அது, கண்ணனுடைய பதில். பெயின் தீர்ந்து விடுவதற்குள் அடித்து விட வேணும் என்று உடனே அடிச்சிட்டார் கண்ணன். உங்கட கையில இருந்து இந்த புத்தகத்தை பறிக்கணும்னு நினைக்கிறேன். சரி, பாக்கலாம். இருந்தாலும் இந்த ஒரு புத்தகம் தான் உங்கள்ட்ட இருக்கு, என்னட்ட இங்க அடிக்கே இருக்குது, புத்தகத்தை மாத்திடுறேன். செவ்வாய் என்று போட்டிருக்கிறார். ஆனா செவ்வா என்று நிக்குது ஒழிய வாழை என்று வருகிறது, அதனால செவ்வாய் எடுக்க சனி, பூ சனி என்றது, சனி என்றது இடையில வருது. சரி, இப்ப அடுத்த ஒரு இந்த கேள்வி, இந்த கேள்விக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பதில், நீங்க சொல்லி இருப்பீங்க. பாடலை கேட்டுக்கொண்டு கேள்வி எடுத்து
3: வரம் தாண்டி செல்லும் அம்மா.
0: இந்த ஆங்கில எழுத்து இருக்குல்ல, ABCDEFGHIJKLMNOPQRSTUVWXYZ, இந்த 26 எழுத்துக்களையும் எந்த எழுத்துக்கு மிக குளிராக இருக்கும்? இப்ப ஷாகுல் ஹமீட் இருக்காருல்ல நடுங்கி கொண்டு குளிர்றது குளிர்தண்டு, அப்ப ஷாகுல் ஹமீட் இருக்கிற மாதிரி எந்த எழுத்துக்கு மிக குளிராக இருக்கும் இதை கண்டுபிடிச்சுக்கணும் நீங்க சொல்லணும். சரியா? எங்கே பாக்கலாம், கெட்டிக்காரண்டா நீங்க எங்கே சொல்லணும்.

0: இந்த நீ என்ற சொல்லல கண்ணன், நீங்க அங்க அந்த பதில எழுதக்கூடாது, சரியா? சரி, உங்களுக்கு தெரியும் வந்து நான் இப்ப சொல்றேன். ஆனா நீங்க குரூப்ல எழுதக்கூடாது, அத போட்டுட்டீங்க, அதுக்கு என்ன பேர்ந்த என்ன கடா கடாண்டு உங்களையும் இந்த குரூப்ல இருந்து எடுத்து விடணும். கொஞ்ச நேரத்தில் அப்பதான் பதில் சரியா வராதுன்னு நினைக்கிறேன், நீங்க சொல்ல முடியாமல் இருக்கும் என்று நினைக்கிறேன். இன்னும் ஒரு பாடலை பார்க்கலாம். நீ என்று நிறைய பாடல்கள் இருக்கிறது, நீங்கள் எடுத்து வரலாம். நீ நீ என்று மற்ற இணைய வீரமணி, நீங்க இணைஞ்சு கொள்ளுங்க. வீரமணி, நீங்க இணைஞ்சு சிறப்பிக்கலாம். வணக்கம் வீரமணி. வணக்கம். வணக்கம் வீரமணி, எப்படி இருக்கிறீங்க நீங்க? நல்ல உற்சாகமா இருக்கிறீங்க, சூப்பர்.
1: என்னோட
0: பேசணும்னு உங்களுக்கு உற்சாகமா பேச சொல்லுது இல்ல? வணக்கம் அம்மா. வணக்கம்.
1: இல்ல அம்மா, சோமம் இல்லாம இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் பார்த்து வந்து கூட இணைஞ்சிக்கும் போது காட்டல இல்ல, நம்ம எல்லாரும் இணைஞ்சிக்கும் போது நாமளும் ஒரு இணையது எனக்கு ஒரு சந்தோஷம் தரும். அப்ப ஒரு அந்த அந்த வருத்தம் கூட ஒரு சோமமா போயிடும். அதுதான்பா.
0: என்ன அம்மாவுக்கு உடல் நலத்துக்கு சந்திரா அம்மாக்கு?
1: நெஞ்சி வந்து உனக்கு அடிச்சுக்கிச்சு, அந்த என்னது காற்றலை குழாய். ஆமாமா, நுரையீரலுக்கு போகக்கூடிய மூச்சு குழாயில இருக்குல்ல, அதுல ஏதாவது புண்ணாயிடுச்சு, அதனால வந்து உங்களுக்கு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு வந்துட்டு அப்புறம் இருந்தாலும் காற்றலை இறங்கிட்டு இருந்தேன். இப்ப நீங்க பேசலாம் பாத்துட்டு இருந்தா செவ்வாய் கைன்னு போட்டு நானே எதோ நீங்க கேட்ட கேள்விக்கு
0: இல்ல, அதுல செவ்வாய் ஈயன்னா வர இல்ல, பூசணிக்காயில சனி என்று வருது. அதுல வருது. நீங்க சொல்லுங்க, நீல ஒரு பாட்டு சொல்லுங்க. நீ
1: இந்த படத்துல நீ இந்த பாட்டா மன்னிப்பு என்ற படத்துல வந்து நீ எங்கும் ஒரு பாடல் இருக்குமா, அது பாடல இருக்கும்.
0: மன்னிப்பு
1: பழைய பாடல்.
0: பழைய
1: பாடல பழைய பாட்டு.
0: அப்படி இல்லாண்டி வேற பாட்டு நான் மாத்தி போடுறேன்னா அது கேட்டுட்டாங்க. அது நீ தூங்கும் நேரத்தில் அது கேட்டுட்டாங்க.
1: நீ எங்கே நான் அங்கே சின்ன தம்பி அந்த பாடல் நல்லா இருக்கும்.
0: நீ எங்கே அந்த பாடலை எடுத்து வர்றேன். நேரம் சரியாக இப்பொழுது 1:07, அது கனடிய நேரம், இந்திய இலங்கை நேரம் சரியா 11:38. நீ என்ற சொல்ல நீங்க பாடல் எடுத்து வர வேணும். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5149519 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் காட்டளைக்கு வர வேண்டும். நீ என்ற சொல்லு எங்கேயும் வரக்கூடியதாக நீங்கள் எடுத்து வரணும். இப்ப எனக்கு ஒரு நீ என்ற சொல்லு வராம போயிருச்சு. நீ என்ற வார்த்தை வருகிற சொல்லு எனக்கு வரவில்லை, இருந்தாலும் சரி ஒரு பாடலை எடுத்து வரலாம்.

செல்வகுமார் ஒரு கேள்வி கேட்டிருந்தாருல்ல, அதை நாங்க மறந்துட்டோம். கல்யாண வீட்டில் ஏன் வாழை மரம் கட்டி இருக்கிறார்கள் என்று கேட்டிருந்தார். இது ஒரு கேள்வி. என்ன ஒருவேளை இலைய தேவைப்பட்டா அதுல ஒட்டலாம்னு கட்டிருக்கிறாங்களோ தெரியல. அவர் கேட்டிருக்கிறது என்னன்னு தெரியல. நீங்களும் யோசிங்கோ, கல்யாண வீட்டுல ஏன் வாழை மரத்தை கட்டுகிறார்கள்?

நேரம் சரியாக இப்பொழுது 1:13 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். அதாவது கல்யாண வீட்டில் ஏன் வாழை மரம் கட்டுகிறார்கள் என்று கேட்டிருந்திருக்கிறேன். இது எதுக்கு கத்தரிக்காய் போட்டிருக்காரு? நான் என்ன கேட்டிருந்தேன், என்னோ ஒன்று கேட்டிருந்தேன் இல்ல, பாவம் செய்த காய் என்னன்னு கேட்டோன்னு கத்திரிக்காய்னு சொல்லியிருக்கார் பெரியசாமி. ஏன் செல்வகுமார், செல்வகுமார் சரியா போட்டுக்கீங்க பாவக்கா, சரி இது பெரியசாமி எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க, பாவம் செய்த காய் கத்திரிக்காய்னு போட்டிருக்கீங்க எதுக்கு? நீங்க வெட்டி சமைக்கிறதா இல்லையா கடகரண்டு? சரி, சந்தவாஜ் மாமா போட்டிருக்கிறார் வாழை மரத்தை கட்டவில்லை, ஏனென்றால் கீழே விழுந்துடும் என்று கட்டி வச்சிருக்கிறாங்க. சூப்பர் மாமா, நீங்க தான் சரி கட்டிக்காரன்.

நீங்க சட்டியா சொல்லிட்டீங்க, நீங்க கட்டிக்காரன். சரி, இப்ப செல்வகுமார் வேற என்ன கேக்குறீங்க? இரண்டு யானைகள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் இருந்துச்சு. அதிலே ஒரு யானை மட்டும் ரயில் ஏறி விட்டது, மற்றொரு யானை ஏறவில்லை. ஏன்? பதில், அந்த யானை ரயிலில் ஐயோ, சரி பதிலையும் வாய்ச்சிட்டேனா, நீங்க பதிலண்டு செப்பரேட்டா போனோம். எங்க, இரண்டு யானைகள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் இருந்துச்சு, அதுல ஒரு யானை மட்டும் ரயில் ஏறி விட்டது, மற்றொரு யானை ஏறவில்லை, ஏன்? அதுதான் கேள்வி. ஓ சார், சூப்பர், நல்ல காலம். அந்த நான் பதில அப்படியே வாய்ச்சிருப்பேன், நீங்க அப்படியே எழுதியிருந்தா நான் அப்படியே சின்ன பிள்ளமாய் வாய்ச்சி கொண்டே போயிருவேன். கேள்வி வந்து, ரெண்டு யானை ரயில்வே ஸ்டேஷனுக்கு போச்சு, ஒரு யானை ரயில்ல ஏறிட்டுது, மற்ற யானை ஏன் ஏறையில? இதுதான் கேள்வி. சரி, எங்க இருந்தெல்லாம் முடியெல்லாம் கற்பனை பண்ணி கொண்டு வரீங்கன்னு பாருங்க. கெட்டிக்காரு என்ன மாதிரியே இருக்கீங்க நீங்க எல்லாரும். சரி, இன்னும் ஒரு பாடலை கேட்கலாம். நீ வரதோ இல்லையோ இந்த பாட்டு வருது. எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பாடல் கேட்கலாம்.

நீங்க யார் இந்த விசில ஒரு அடிச்சு காட்டுங்க பாக்கலாம். இத்தனை பேர் வந்து போறீங்க எல்லாரும், ஒரு ஜம் ஜம்ண்டு மீசையெல்லாம் வச்சு திட ஆத்திரமா எல்லாரும் வந்து பேசிட்டு போறீங்க. எத்தனை ஆண்கள் வந்து பேசிட்டு போறீங்க. கட்டிக்காரன்டா இத மாதிரி இப்படி விசில நீங்க பாக்கலாம். ராஜவேல் அடிச்சாலும் அடிப்பார், அது எனக்கு தெரியும். பரவாயில்ல, இப்ப ரெக்கார்ட்ல எல்லாம் அடிச்சு அனுப்புங்க பாக்கலாம். எங்க விசில மட்டும் அடிச்சு அனுப்புங்க பாக்கலாம். யார் கட்டிக்காரன்? இதே மாதிரி அடிக்கணும், இந்த விசில் மாதிரியே நீங்க அடிக்கணும். கட்டிக்காரன்டா பாக்கலாம்.

இந்த விசில கேட்டுக்கொண்டே தூங்கலாம். எனக்கு போய் தூக்கம் வருதுங்க, இனியாச்சியை முடிஞ்சு கொண்டு போய் தூங்கலான் இருக்கிறேன். அக்கேது அதை மிக விரைவாக வந்து விசில் அடிச்சு காட்டுங்க.

சந்தேகவாத மாமா சரியான பதில சொல்லிட்டார். மாமா அங்கேயும் நீங்களும் அந்த புத்தத்தை ஒன்று வாங்கி வச்சிருக்கீங்களோ மாமா? அங்கதான் நிறைய புத்த எல்லாரும் வாங்கி அடுக்கி வச்சிட்டீங்க போல இருக்கு. அது வழி அனுப்ப வந்த யானை என்று சொல்லி இருக்கிற. வணக்கம் எம்டிஆர் எஃப்எம். அந்த யானை வந்த பெரியசாமி, அது நீங்க சரியா சொல்லிருக்கீங்க. நீங்களும் கெட்டிக்காரர் பெரியசாமி. பெரியசாமி நீங்க உங்களோட பாட்டு எழுது என்ன பெரியசாமி, நீ என்று தொடங்குற ஏதாவது ஒரு பாட்டு எழுதுங்க, நாளைக்கு உங்களுக்கு எடுத்து வரப்படும். எங்கே அது மறக்காம எழுதி விடுங்க சரியா? இந்த கத்திரிக்காய் எதுக்கு நீங்க என்னது, நீங்க எனக்கு அதுக்கு பதில் சொல்லல என்ன? சரி.

நேரம் சரியாக 11:51. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறோம். இன்றைக்கு நீ என்ற சொல்லுக்கு 16 பேர் வந்திருக்கிறீங்க. இன்னும் தேவர் சாதிக்கண்ணா இவர்களை எல்லாம் நாங்கள் நம்ம எழுதலாம். அந்த பெரிய சாமி ஒரு பாட்டு உங்களுக்காக நாங்கள் எடுத்து வரலாம். பதில் எல்லாம் நீங்க சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க. இனி நான் இந்த புத்தகத்தை மாத்தி வேற ஒரு புத்தகம் எடுத்து தான் உங்களுக்கு கொண்டு வர ஒண்ணும். சரி, அடிபட்ட காய்கறி எது? காயங்களோட இருக்கணும். அடிபட்ட காய்கறி வழிகாட்டும் காய் எது? அடிபட்ட காய் எது? காய்கறியில அடிபட்டது எது? அடிபட்டு மற்றது வழிகாட்டும் காய் எது? எங்க பாக்கலாம். கட்டில இணைஞ்சு சொல்லணும், அப்பதான் நல்ல. அல்லாடி நான் தனியே பேசுறது போல இருக்கு. நான் இந்த பெயிண்ட் அடிக்கிற கதை கேட்ட மாதிரி தான் இருக்கு இப்ப கடைசியா. சரி, இன்னும் ஒரு யானை வந்து வேற ஊருக்கு போகுதுண்டு. யாரோ போட்டிருக்காங்க, அடுத்த யானை மற்ற ஊருக்கு போகுதுண்டு. இன்னொரு யானை வந்து வேற ஊருக்கு செல்ல வேண்டிய யானை, அதனால அது ஒரு யானை ஒரு ட்ரெயின்ல போகுது, மற்ற யானை அடுத்த ட்ரெயினுக்கு நிக்குது. பாருங்க எப்படி எல்லாம் அப்படி. அதுதான் பதில் என்று செல்வகுமார் சொல்லிக்கிறேன். ஆனா உண்மையான பதில் அது வழியனப்ப வந்தது என்றும் சொல்லலாம். சரி, எங்கே நண்பர்களும் நீங்கள் நான் கேட்ட கேள்வி அடிபட்ட காய்கறி எது? அது எந்த எந்த காயை சொல்லலாம் என்று சொல்லுங்க. மற்றது வழிகாட்டும் காய் எது? வெஜிடபிள் எது என்று அதையும் சொல்லுங்க. ஒரு பாடலை கேட்கலாம், பார்க்கலாம் இந்த பாடல் எதென்று.

நேரம் சரியாக 11:58. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். என்ன 2 நிமிடங்கள் இருக்குது உங்களுக்கு இந்திய இலங்கை நேரப்படி சரியா 12 ஆகிறதுக்கு. கனடிய நேரம் சரியாக 1:27. இன்னும் ஒரு நீ கேட்கலாமா பாட்டு அழைத்து நீங்களா? எங்களுடைய மாமா சொல்லியிருக்கிற ரூட் காட்டுறது வந்து பீட்ரூட். செல்வகுமார் நீங்களும் சொல்லியிருக்கீங்க, சூப்பர். கெட்டிக்காரங்கள் நீங்கள் எல்லாரும் கெட்டிக்காரங்க. இந்த இந்த ஸ்கூல்ல படிச்சு படிச்சு எல்லாம் கெட்டித்தனமா வந்துட்டீங்க. சரி, அடிபட்ட காய எதுன்னு கேட்டேன், அதை இன்னும் கண்டுபிடிக்காம இருக்கிறீங்க. பாருங்க, அடிபட்ட காய கண்டுபிடிச்சோன்னு வாங்க. எங்கே வேற இன்னொரு சொல் எடுத்துக்கலாம், இன்னொரு அடிபட்ட காய். அடிபட்ட காய் தேங்காயா? என்ன செல்வகுமார் அது? அடிபட்ட காய் எது? தேங்காய். எதுக்கு அந்த நீங்க கோயில்ல எல்லா இடமும் நீங்க சிதறு தேங்காய் அடிக்கிறதால நீங்க அப்படி சொல்றீங்களா? அடிபட்ட காய் என்று. ஆஹா, சரி, இல்லை அது சரியான பதில் இல்லை. அடிபட்ட காயை கொண்டு வாங்க கெதியா. சரி, இன்னும் ஒரு பாடல் எடுத்து வர போறேன். இப்ப வேற ஒரு சொல்லையும் உங்களுக்கு கண்டுபிடித்து கொண்டு வர்றதுக்கு. சரி, பாடலை முதல்ல கேட்கலாம், கேட்போம்.

சின்ன மேகமே, சேர்த்து வச்ச காசு வீசு சின்ன மேகமே.

0: என்ன மணிகண்டன், அடிபட்ட காய் கத்தரிக்காயான்னு போட்டிருக்கீங்க, என்ன நடந்தது? அடிபட்ட காய் தேங்காய், கத்தரிக்காய். கத்தரிக்காய் என்ன? ஆ, நீங்க இந்த கண்டெல்லாம் அடிபட்டு இருக்குமே, அதை நினைச்சு உண்மையாவே அப்படி சொல்றீங்களா? இது கடி கேள்வி. அடிபட்ட காய் என்ன காய்?
1: சின்ன குரல் என்ன?

அது சரி செல்வகுமார், ரெண்டையும் ரெண்டையும் சேர்த்து வச்சா என்னன்னு கேட்டா நாலு ரெண்டு போட்டுக்கீங்க. நீங்க நீங்க சரியான, அதாவது சரியான ரூட்ல போறீங்க கெட்டிக்காரன். நீங்க அந்த படிச்ச படிப்பு அப்படியே மாத்தாமலே நீங்க சொல்றீங்க ரெண்டையும் ரெண்டையும், அது 2+2 4 ரெண்டு போட்டுட்டீங்க. சரி, மணிகண்டன் அடிபட்ட வண்டிக்காய், அடிபட்ட காயம் வண்டிக்காய் வெட்டி வெட்டி வரும் இல்லை, அதனால்தான் பதில் சரியாக சரியா வெட்டி வெட்டி வரும். வண்டிக்காய் வெட்டி வெட்டி வருமா? எங்க வெட்டி வெட்டி வரும்? நீங்க தான் உடைச்சு உடைச்சு பாக்குறது முத்தலாண்டு, அது முழுசா தான் இங்க வருது. சரி பெரியசாமி, நீங்க சரியா சொல்லிங்க, ரெண்டையும் ரெண்டையும் சேர்த்தா 22 வரும். ரெண்டு ரெண்டு ரெண்டையும் பக்கத்துல பக்கத்துல சேர்த்து வச்சா பெரியசாமி, நீங்க கெட்டிக்காரன் பாத்தீங்களா. செல்வகுமார், நீங்க இன்னும் உங்களோட வாத்தியார் சொல்லி கொடுத்தத மறக்காம வச்சிருக்கீங்க. அடுத்த கேள்வி, மலை மீது ஏறும் இறங்கும் ஆனால் அசையாது, அது என்ன? மலை மீது ஏறும் இறங்கும் ஆனால் அசையாது, கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாக்கலாம் கெட்டிக்காரன்.

0: மாமா எதுக்கு மாமா கணக்கு வரமண்டை போட்டிருக்கீங்க? எதுக்கு எதுக்கு கணக்கு வரும், என்ன வரமன்றதுக்கு கணக்கு வரமண்டை போட்டிருக்கீங்க? 22 வரும், ரெண்டையும் ரெண்டையும் பக்கத்துல பக்கத்துல சேர்த்து வச்சேன். அவர் சரியா போட்டிருக்கார். சரி, எங்களுடைய வணக்கம் கணபதி அண்ணா. அண்ணா சொல்லுங்க அண்ணா.
1: ஒரு மூணு பாட்டு கொண்டு வந்திருக்கேன்.
0: ஆ, இங்க சொல்லுங்க பாக்கலாம்.
1: இந்த பாட்டு ரெண்டு பேர் ரெண்டு டீம் சுசில பெற பாட்டு. நீ எங்கிருங்கி என்னங்கி நீ எங்கே நினைவுகுலங்கே, அந்த பாட்டு. அப்புறம் வந்து நீதானா நீதானா அன்பே நீதானா, அது ஒண்ணு. இன்னும் வந்து நீதானே எந்தன் பொன் வசந்தம் புதுராஜ வாக்கே நாளை உன் சொந்தம், அது கார்த்திக் படம். அது இன்னும் வந்து பழைய பாட்டு பிபிஎஸ் ஜானகி. நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேன், நீ வாடும் இடமெல்லாம் நானும் வருவேன். அருமையா பாட்டு. ஜெமினிகேசம் படம் தெரியும், ஜோடியா தெரிய தேவிக்காவா இல்லன்னா யாரும் தெரியல, பட் நல்ல பாட்டு எல்லாமே. அப்புறம் வேற என்ன வேற ஏதாவது புதிர் இருக்கா? புதிர் கேள்வி
0: அதுதான் கேட்டுட்டனே. அதாவது காயப்பட்ட காய் எது என்று கேட்டிருந்தேன். மற்றது மலை மீது மலை மீது ஏறும் இறங்கும் ஆனால் அசையாதது, அது என்ன? இந்த ரெண்டுக்கும் பதில் சொல்லுங்க.
1: மலை மீது ஏறும் இறங்குமா?
0: மலை மீது ஏறும் இறங்கும் ஆனால் அசையாது, அது என்ன? மற்றது வந்து காயப்பட்ட காய் எது என்றதை நீங்க சொல்லணும். காய்கறிய காயப்பட்ட அதை கண்டுபிடிச்சு வாங்கன்னா. நன்றி அண்ணா. நன்றி.
1: பெருங்காயம் பெருங்காயம்
0: இல்லையா அண்ணா? அது காய்கறிய காய்கறிய பெருங்காயம் காய வச்சிருக்கும் இல்ல, அது பவுடரா? இது காயா இருக்கு, கண்டுபிடிச்சிட்டு வாங்க அண்ணா.
1: மீண்டும் வரேன் கண்டிப்பா.
0: நன்றி நன்றி. சரி, இந்த பாடலை கேட்கலாம்.

மணிகண்டன், அது என்ன என்ன காரணம் அது? அது அதாவது மலை மீது ஏறும் இறங்கும் ஆனா அசையாது, அதுக்கு விடை ரேப் கார். மணிகண்டன், ரேப் கார்ன்னு போட்டிருக்கீங்க, அது என்ன கார்? அப்படி ஏதோ கேபிள் காரை சொல்றீங்களா? என்னன்னு தெரியல, பார்க்கலாம். ம்.

சரியாக 12:09. அன்போரோடு இணைந்து கொண்டால் பாடலை என்னவென்று கேட்டுட்டு நான் நிறைவுக்கு கொண்டு வரும் நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. இப்ப நீ என்ற சொல்ல எடுத்து நீங்கள் பாடல்கள் எடுத்து வர வேண்டும். இப்போ மணிகண்டன் உங்களுக்கு ஒரு பாடல் நாங்கள் எடுத்து வருகிறோம். எங்கே மலை மீது ஏறி இறங்கும் விடை காட்டு இல்லை பெரிய சாமி, நீங்க என்ன நீங்க இப்படி சொல்லிட்டீங்க. காற்று தான் எல்லா இடமும் போய் வருதே. மலை மீது ஏறி இறங்கும் எங்கே ஆனால் அசையாது, அது என்ன என்று கேட்டிருந்தேன். எங்க பார்க்கலாம், இன்னும் ஒரு பாடல் காற்றிலைக்கு வருகிறது. இந்த பாடல்ல இந்த நீ வருதா என்றதுதான் கேள்வி. சரி பார்க்கலாம், அது நீ என்ற சொல்ல அதுல வருதா என்றதுதான் ஒரு கேள்வி. சரி பாடலை எடுத்து வரலாம். ஆனா சோக பாட்டையா இருக்கே, கொஞ்சம் சந்தோஷமா நாங்க போய்கொண்டிருந்தோம்ல, அதனால சோகத்தை எடுத்து வராமல் இருக்க வேண்டும். சரி ஒரு பாடல் காற்றலைக்கு வருகிறது, கேட்போம். இதுவும் ஒரு நல்ல பாடல், கேட்போம்.

இப்படி எங்களுக்கு பாசகி பிரச்சனை இல்ல, நீ வந்தா சரி பாத்தீங்களா. அடடா இதை கொண்டு வந்தா இந்த இந்த சாங் எதுக்கு நீங்க, எனக்கு வேற ஒரு பாட்டு தாங்கன்னு வந்துருவாங்க. சரி நாங்க நீல போலாம், சரியா நீ என்ற சொல்லல போலாம். அது மலையாளத்துல பாடுதுங்க. நீ நீ என்று கண்ட உடனே எடுத்து வந்துட்டேன்னா அது மலையாளத்துல போகுது. அது மலையாள திரைப்பட பாடல்.

0: காற்றலை இணைந்து கொள்ளும் எங்களுடைய கிருஷ்ணாவை சந்திச்செல்லாம். நீண்ட நாட்களா கிருஷ்ணாவை காற்றலையில காணல. வணக்கம் கிருஷ்ணா.
1: வணக்கம் மீரா.
0: எப்படி இருக்கிறீங்க நீங்க கிருஷ்ணா? வணக்கம் கிருஷ்ணா.
1: வணக்கம்.
0: இப்பதான் கேக்குது. எப்படி இருக்கிறீங்க
1: நீங்கள்?
0: நல்லா சோமா இருக்கிறோம். கொரோனா வைரஸுக்கு தான் பயந்து கொண்டிருக்கிறோம். நீங்க என்ன மாதிரி சிரிக்கிறீங்க நீங்க? அது எல்லாரும் பயப்பட வேண்டிய ஒரு விடயம். எல்லாருக்கும் தெரியல. அத பார்க்கும்
1: இங்க பாடசாலைக்கு எச்சரிக்கை கொடுத்துக்கிறாங்க.
0: மூடி இருக்கிறாங்க நினைக்கிறேன். என்ன ஒரு பாடசாலை
1: முடியும் போல இருக்குது.
0: நாங்க போறது கிடையாது. நாங்க சிரிச்சு எல்லாம் பாட்டு கேட்டு
1: போயிருவோம். நாங்க செய்து கொண்டு போயிருவோம்.
0: இல்ல எங்களை கடைசி ஆசை சிரிச்சு நல்லா பாட்டு எல்லாம் கேட்டு ஹாயாண்டு இருப்போம்.
1: ஆனா
0: உண்மையிலேயே ரொம்ப கவலையா இருக்கிறது என்னடா, அந்த சைனாவில கணவர் மேர் கொண்டே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப அந்த அவர்கள் இந்த போன்ல தான் அழுது அழுது பேசுகிறார்கள். என்ன இப்ப
1: என்ன
0: அந்த கப்பல் எல்லாம் எத்தனை காசு கொடுத்து எவ்வளவு செல்வம் படைத்தவர்கள் அதுல குரூஸ்ல போயிருப்பார்கள் சுத்தி வர்றதுக்கு. அவர்களுக்கு ஜெயில் வாழ்க்கை போல வந்து மெடிசன் எல்லாம் சில நேரம் கிடைக்க முடியாத மெடிசினை வாங்கவும் தங்களுக்கு பயமா இருக்குது என்று சொல்லுகிறார்கள். கொண்டு வர மெடிசினை வாங்குறதுக்கு கதவு தரும். அப்ப அவர்களோட ஒரு ஜெயில் வாழ்க்கை போல அவர்களுக்கு ஆகிட்டது. மற்றது இன்னும் உண்டு. சைனாவில பிரிச்சு வைக்கும் போது கணவர் சாக போறார், அதே மாதிரி மனைவி சாக போறார். அந்த சாகு மனவும் அந்த போன்ல கதைக்கிறாங்க பாருங்க கடைசி இதுகள் எல்லாம். அப்ப அது ரொம்ப கவலையா இருக்குது. நாங்க சிரிச்சதுக்கு என்ன, நாங்க சும்மா நேர்கள்
1: கவலை இல்ல. சரியான கவலையை விட அது இன்னும் மடங்கு கூட வேண்டாம். சிறார் புள்ளியம்பு
0: இன்னொரு விடயம், அவர்கள் வைத்திருந்த எல்லா பொருளும் அவர்கள் டிஸ்ட்ராய் அப்படியே கொண்டு எடுக்கிறார்கள். அது காசா இருந்தாலும் சரி, பணமா இருந்தாலும் சரி, அது அவர்கள் கைப்பட்ட எல்லாம் அதை டிஸ்ட்ராய் பண்ற. அது ஒரு கப்பல் இல்ல, ஒரு ஒரு இடத்துல நிக்குது. இப்ப ஒன்றும் ஒன்று வந்து ஹோங்காங்ல 3700 பேரோட, ஒன்று வந்து 2500 பேர், இன்னொன்று 1000. இப்படி அந்த கப்பல் எல்லாத்திலயும் இப்ப கூடிக்கொண்டு வருங்க. இப்ப 36 பேர் கிட்ட அந்த டைமண்ட் பிரின்ஸ்ல அந்த நோய் பரவி வந்திருக்கிறது. அதுல செத்து இருக்கிறார்கள் வந்து.
1: அது வந்து நிறைய ரகசியங்கள் எல்லாம் முடிஞ்ச அப்புறம்தான் வராத செய்திகள் எல்லாம் திரும்ப வரும்
0: சொல்லுவாரு. ஆனா இப்ப கனடாவுல அங்க அதாவது அந்த சிட்டியில அங்க இருக்கிறவர்களை பிளைட் கொண்டு இழுக்கிறார்கள். கொண்டு அவர்கள் வன்கூவர் மற்றது யூகர் என்ற ஒரு இடத்துல கொண்டு அந்த பேஸ்ல கொண்டு அவர்களை 14 டேஸ்க்கு மேல வச்சு எல்லாம் பார்த்து தான் விடுறதுக்கு இருக்கிறார்கள். கொண்டு வந்து இப்ப 2 பிளைட் வந்துடுச்சு இங்க. ஒன்று வந்து 186 பேர் கிட்ட, ஒன்று வந்து 135 பேரும், ஒன்று 2 பிளைட்ஸ் அப்படி. அந்த அது வந்து அந்த நியூஸ் எல்லாம் நாங்க பாக்காததால எங்களுக்கு தெரிகிறது இல்ல. அப்ப நாங்க உண்மையா சிரிச்சு கதைக்கிறோம். இப்ப இங்க வந்து நீங்க பாருங்க, ஒன்டாரியோல ரெண்டு பேருக்கு வந்து இன்னும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கணும்னு சொல்லினோம். ஆனா சிலதுல ஒழிச்சு போடுவேனாம் ஆக்கள். மக்கள் உலாமாம இப்பவே கடையில ஆக்களை காண இல்ல, வியாபாரங்கள் எல்லாம் குறைவு உண்மையிலே. இப்ப பாருங்க சைனாவில இருந்து ஃபுல் ப்ரொடக்டும் சைனாவோட தான் எல்லாம்
1: நின்றா.
0: இங்க கடைகள்ல இருக்கிற பொருட்களை கூட எல்லாரும் வாங்க, எல்லாரும் அதுதானே பாக்குறேன். இங்க மேட் இன் என்னன்னு தானே பாக்குறாங்க. இப்ப முந்தி வந்து ஒரு நல்லா ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டு போய்க்கு அவனை விழுத்துறதுக்கு ஒரு சின்ன துரும்பு போதும்.
1: இந்தியா கவர்மெண்ட் கொஞ்சம் சந்தோஷம் பண்ற மாதிரி நியூஸ்ல
0: பண்ணி
1: எல்லாம்
0: சந்தோஷப்பட முடியாது. இதை யாரும் ஏன் தெரியுமா அப்படி சந்தோஷப்பட முடியாது? ஏனென்றால் இந்த வைரஸ்ன்றது வந்து அது எங்கேயும் யாரும் எப்பவும் இப்ப இந்தியாவிலும் சில நேரம் ஒரு ரெண்டு பேருக்கு அங்கிருந்து வந்து விட்டா வந்து அதை ஆரம்பித்து விடும், அது சொல்ல முடியாத ஒன்று. ஆனா அவர்கள் அந்த இது மட்டும் இன்னும் காட்டவில்லை. அதாவது எத்தனையோ பேர் செத்து கொண்டு போகிறார்கள், 1000 மேல செத்து விட்டார்கள். 40,000 வந்துருச்சு இப்ப வருத்தம் உள்ளவர்கள். ஆனா ஒரு ஒரு நாளைக்கு 100 பேருக்கிட்ட சாகிறார்கள்ன்றது அந்த கணக்கு வீதம் சொல்லுகிறார்கள். ஆனா அந்த செத்தவர்களை என்ன செய்கிறார்கள் என்று மட்டும் இன்னும் காட்டுறேன். நானும் எல்லா நியூஸையும் துளாவி துளாவி பாக்குறேன், நித்திரை இல்லாம தேடுறேன். என்ன அந்த பொடிய எடுத்துக்கணும், நல்ல பிளாஸ்டிக் இதுல போட்டு எல்லாம் இதை கொண்டு போறாங்க. ஆனா எங்க என்ன எப்படி டிஸ்ட்ராய் பண்றாங்க, மண்ணுக்குள்ள தாக்க முடியாது. அது கடைசி மட்டும்
1: கூலில் முன்னாள் வந்த செய்தியில வந்து புகை வர்றது வெளியில வருது. அப்புறம் நான் நினைக்கிறேன் வந்து வந்து கரைக்கப்படுறாங்களா, அமிலம் இருக்கிற அமிலத்தை ஊத்தி கரைக்கப்படுது, அப்படியே ஆக்களை வந்து அப்படியே கரைக்கிறாரு.
0: இல்ல அசிட் அப்படி ஏதும் போட்டு அல்லாட்டி
1: அமிலம் எலும் எலும்போல உருவக்கூடியது
0: மட்டும் எரிச்சால் தான் எதுவும் இல்லாம போகும், அதுவும் சொல்ல முடியாது. ஏண்டா எரிச்சதும்
1: எரிஞ்சாலும் அது வாயு, அதுவும் சரி, அதுவும் கூடாது தானே. மேல மலையில மழை திரும்ப வந்த இதுதான் கீழே வருது.
0: அத என்ன செய்யறாங்க மட்டும் தெரியல. ஆனா 1000 மேல இப்ப இறந்து விட, 1170 மேல இறந்திருக்கிறார்கள். இந்த
1: அது வந்து வெளியான செய்தி. அது வந்து இப்ப கவர்மெண்ட் சைனா கவர்மெண்ட்டும் சீனா கவர்மெண்ட்டும் வந்து அறிவிக்கணும், அறிவிக்கலாம். தொகை வந்து 1000 அது
0: இல்ல இன்னொன்று
1: என்ன வழக்கு
0: சரியான அமௌண்ட் சொல்ல மாட்டார்கள். ஏன் தெரியுமா? மக்கள் அதாவது உலக நாடெங்கும் பயந்து விடுவார்கள் என்ற ஒரு இதோடு தான் அவர்கள் சைனாவும் சொல்ல மாட்டார்கள் நிலவரங்கள்.
1: அங்க வந்து யுத்தகலம் தான் இருக்கு, யுத்த நடக்கை வந்து யுத்த நடக்க மாதிரி உள்ளுக்கு நடக்குது. இதுவும் வந்து வந்து பக்கத்துல இருக்கிற ஆஸ்பத்திரியில உள்ள என்ன நடக்குது இந்த ஆஸ்பத்திரிக்கு தெரியாது. ஏன்னா போயில அதெல்லாம் கட்டுப்பாடு.
0: நிச்சயம். இப்ப அந்த அந்த அந்த ஊர்ல இருந்து அந்த ஊர்ல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே அந்த மெயின் ஹாஸ்பிட்டல் முதல் இருந்தது அதுக்குள்ள நோய்வாய்ப்பட்டவர்கள் எடுக்க மாட்டேன்றார்கள். ஏன் அங்க இருக்கிற நோய் அப்ப அதை எடுக்க சொல்லி எல்லாம் போராட்டங்கள் செய்து இப்ப பிள்ளை ஒன்றுக்கு ஒரு கேன்சர் அப்படின்னு சொல்லி அதை காட்டு. ஆனா இந்த வருத்தம் இல்லை. இந்த ஒரு மாதிரி அது ஒரு பெரிய போராட்டத்துக்கு மத்தியில தான் ஒவ்வொரு தர அந்த ஹாஸ்பிட்டல சேர்க்கப்படுகிறது செக்அப்புக்கு பிறகு. அப்ப இதெல்லாம் எவ்வளவு ஒரு பாருங்க, இப்ப நாங்க என்ன நினைச்சு கொண்டு இருக்கிறோம்டா. இப்ப நான் என்ன நினைப்பேன்னா ஒரு சின்ன பிள்ளை மாதிரி தான் நான் இப்படியே வாழ்ந்து கொண்டிருப்பேன். இது ஒரு நல்ல நாடு, எங்கட ஊரண்டாலும் கொஞ்சம் பயப்படலாம். உடனே 911 அடிச்சா என்ன டக்குன்னு என்ன கொண்டு போவாங்க காப்பாற்றுவாங்கன்னு. சரியா? இப்படியான நிலையா கொண்டு போக மாட்டாங்க, காப்பாற்றவும் மாட்டாங்க.
1: மிக
0: விரைவாக போகிறது, மிக விரைவாக ஒருத்தரை கொள்கிறது அது.
1: உணவு பழக்கம் சொன்னாலும் உணவு பழக்கமா இருந்தால் எனக்கு டாக்டர் சொன்னார் வந்து உணவு பழக்கமா இருந்தால் இது வந்து மருந்து விழாவும்
0: கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆமா,
1: இது உணவால வரையில் டாக்டர் சொன்னார்.
0: வித்தியாசம் வித்தியாசம் சொல்லுங்க. வவ்வால பாம்பு ஒழுங்கி பாம்பு இவர்கள் சாப்பிட்டது என்று சொன்னா ஒருதருக்கு வந்துதான் அது அங்கால போயிருக்கேன். இதெல்லாம் எல்லாம் அவனுக்கு தான் வெளிச்சம். எல்லா உணவும் அவர்கள் எப்பயோ இருந்து சாப்பிடுகிறார்கள்
1: கேள்விப்பட்டது.
0: எல்லாரும் திடகாத்திரமான மனிதர்கள் எல்லாரும் அது பார்க்க போனால் ஒரு
1: அவர்கள் ஒரு ஆள் வந்து அவர் தெரியுமா ஒரு ஆள் வந்து நாலு பேர் காட்டிப்பாங்க.
0: மற்றது இன்னமொரு விடயம், எதியோப்பியா பக்கம் எல்லாம் ஜோதிச்சு பாருங்க, அங்க இருக்கிற மக்களை இப்படி ஒரு நோய் வந்தா என்ன நடக்கும். இப்பவே அவை கடவுள் பாருங்க எப்படி எப்படி எல்லாம் ஒரு விடயங்களை கொடுக்கறது இல்லையா, எல்லாத்தையும் கொடுத்து பாக்குறது.
1: உங்களோட
0: லண்டன்ல எல்லாம் சிலர் வந்து பஸ்ல போய் வாறது ஒரு ஏஜுக்கு பிறகு ஃப்ரீயான்னு சொல்லி பஸ்லதான் போய் வருவார்கள் இல்லையா.
1: ஏஜுக்கு பிறகுதான்
0: சொல்லுங்க, பென்ஷன் வாங்குறவர்களுக்கு ஃப்ரீ அங்க பஸ்ல. அதனால இவரு கார ஓடுறது இல்ல, எல்லாம் பக்கமா வச்சுட்டு பஸ்லதான் போய் வர்றது. ஆனா இப்பதான்
1: சிட்டிக்கு போறோம்னா இல்ல டவுனுக்கு போறோம்னா கார் எடுத்துக்கொண்டே பக்கமான இடத்துல வந்து கொண்டா விட்டுட்டு திரும்ப பஸ் எடுத்து போகணும்.
0: அப்படித்தான் செய்வார்கள். வீட்டிலையும் கார் எடுக்காம வைத்ததுல இப்ப கார்லாம் போல ஏன்னா பஸ்ல போனால் வேற யாருக்கும் இருந்தா தங்களுக்கு தொத்தீரம் இப்ப தங்களோட சொந்த கார்ல மட்டும் போய் வராரு. எப்படி
1: பாத்தீங்க கட்டாயம் என்ன கட்டாயம் எல்லாருக்கும் எனக்கும் பயமா இருக்கும். நாங்களும் வந்து பப்ளிக்கா தெரியாது அதே மாதிரி புள்ளைகள் அப்படி எல்லாரும் மனைவி வீட்டுல இருந்தாலும் கடையோட இருந்தா கடையிலேயும் வந்து காசுலயும்
0: மக்களிடம் அங்க வேலை செய்யற இடங்கள்ல எல்லாம் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. இப்ப எனக்கே பயமா இருக்கு உங்களோட விவசாயம் நீங்க ஒரு பக்கத்தால சரி நீ என்று சொல்லு வர மாதிரி ஒரு பாட்டு சொல்லுங்க பாக்கலாம் உங்களுக்கு உங்களுக்கு விருப்பமா.
1: அது நீங்க
0: நீ வரணும்
1: பாட்டா இந்த பாட்டை எப்படி இருக்கு பாப்போமே
0: பாப்போம்
1: பாருங்க கேட்டுமா
0: இல்ல சொல்லுங்க
1: நீ என்று முதல் வரணும்
0: இல்ல இல்ல கடைசியில நடுவுக்குல எல்லாம் வரலாம் உங்களை தளர்த்தி விட்டுருக்கிறேன்னா.
1: தாசாத்தி நீ வாழணும் கனவு கனவு நீ வரும்
0: தாசாத்தி நீ வாழணும் நல்ல பாட்டு அது
1: நல்ல பாட்டு நல்ல பாட்டு
0: யாரும் கேட்கல இந்த ராசாத்திய யாருக்கும் இன்னும் காண இல்ல கண்டிருந்தப்ப எப்பயும் வாங்கி கேட்டிருப்பாங்க எல்லாரும் ராசாத்திய
1: கொண்டாண்டு ராசி போல் நீ வாழ சித்ரா எஸ்பி பாலசுப்ரமணியம்
0: இந்த ராசாத்தி உங்களுக்காக இருந்திருக்க பாட்டு
1: நல்ல பாட்டு நல்ல
0: மனைவிக்கு பேர் என்ன
1: உமா
0: உமா அப்ப எதுக்கு எதுக்கு நீங்க கலவா மெல்ல அவங்க கேட்காம கேட்டிருக்கீங்க நான் அதை உங்களோட பேரை சொல்லி எடுத்து வரேன். என்னோட யார் அந்த ராசாத்தி என்று கேட்டு சண்டை பிடிச்சாலும் பிடிப்பான்
1: அமைதிக்கு வந்து இந்த பாட்டை கேட்டது என்ன பாட்டு சொன்னீங்க அமுதா ஆண்டபுரத்துக்கு
0: அன்பி அமுதா
1: அந்த பாட்டுக்கு நான் நம்பி காண்டி இந்த பாட்டு பாடுங்க நீ எழுங்க இந்த பாட்டு போயிட்டு வேற கேட்டு சொன்னா மயங்கி கேட்டு சொன்னா அமுதா அவங்க பக்கம்தான் நீங்க இருக்கிறா போய் பாத்துக்கோ அவங்க உடைய பாட்டுல இருக்கீங்க காரப்பட்டு போறீங்கன்னா பயனைக்கு மயில் தான்
0: இதுக்கு அப்படி அமுதாண்டு
1: அவ வந்து தங்கச்சியின் தங்கச்சியோட கூட படிச்சவங்க வீட்டுல அப்ப வீட்டுல தெரியும் தானே தங்கச்சி பேர் வந்துதான் வந்து அண்ணா அண்டா நாங்க அப்படி
0: பெருந்தன்மை, அதாவது பெரிய தாராள மனசு உங்களோட மனைவி. பாருங்க 15 கிலோமீட்டர் தானே போய் பாத்துட்டு வாங்கலன்னு எதுக்கு இதுல போய் பாட்ட கேங்க. சூப்பர், நல்லது கிருஷ்ணா. நன்றி
1: நன்றி நன்றி.
0: நேரம் சரியாக 1:58 இது கனடிய நேரம், இந்திய இலங்கை நேரம் சரியாக இப்பொழுது 12:28. என்ன சந்திரன்ராஜ் மாமா, நீங்க இணைஞ்சாதான் இனி ராணி அம்மா பேசி அவருக்கு என்ன பாட்டு கேட்டு வந்துட்டு நாங்க நிகழ்ச்சி. எங்க பெரியசாமி என்ன எழுதி கொண்டிருக்கீங்க பாக்கலாம். படம் பாஷா, அது நீங்க பாட்டு கேட்டிருக்கீங்களாக்கம்மா. நீ நடந்தால், நீ நடந்தால் நடை அழகு, அது அது வந்து ஒரு யாரோ கேட்டுட்டாங்க பெரியசாமி. வேறொரு பாட்டு உங்களுக்காக வேணுமெண்டா எடுத்து வரலாம். எம்டிஆர் எஃப்எம் படம் பாஷா, அந்த பாடல் கேட்டிருக்கிறார்கள். நான் வேற ஒரு பாடல் எடுத்து வருகிறேன். சரி, இன்னும் ஒரு பாடலை கேட்கலாம்.

0: சீதா, சீதா, சீதா,
1: சீதா அழுகிறா. சரி, இப்ப அடுத்தது நாங்கள் கிருஷ்ணாவுடைய பாடலை கொடுக்கலாம். என்றால் நாளைய தினம் இந்த நிகழ்ச்சி எடுத்து வரும்போது இந்த பாடல்களை அந்த நேரம் கிருஷ்ணா தூங்கும் நேரம் அவருக்கு கடைசி மட்டும் கேட்க மாட்டார். அதனால நாங்க இந்த பாடலை அவருடைய பாடலை இப்பொழுதே கொடுத்து விடலாம்.

0: வணக்கம் மாமா. வணக்கம் வணக்கம் மாமா. காற்றில் இணைஞ்சு கொள்ளும் அன்பு உறவு மாமி. வணக்கம் மாமா அல்லது மாமி.
1: வணக்கம் வணக்கம்.
0: இது மாமா. வணக்கம் மாமா.
1: மாமி இல்ல, மாமி
0: மாமி
1: இனிதான்
0: நல்லா இருக்கு மாமா. உங்களுக்கு ஒரு தீவிரவாதி இந்த படம் அனுப்பியிருந்தேங்க பாத்தீங்களா? இல்ல தீவிரவாதி இல்ல, அதுல அகப்பட்டு இருக்கிறவர், அவரை எப்படி காப்பாற்றலாம் என்றதுதான் இப்ப நாங்க தானே தப்பி வந்துட்டேன்.
1: அவ்வளவுதான்,
0: அவர் தப்பிச்சிருவாரு, அவரை நாங்க தப்ப வைக்க தேவையில்லை, அவர் தப்பி வந்துருவார். பாருங்க அந்த பாட்டை கண்டுபிடிக்க சொன்னார், அந்த பாட்டெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லையான்னு. அவருக்கு கண்டுபிடிக்க நான் போச்சு மாமா, அந்த நீ காட்டினான் அந்த பாட்டு தனக்கு விருப்பம் இல்லையா? மாமாட நீ பாட்டு என்ன இன்றைக்கு? நீ என்ன
1: பாட்டு?
0: எல்லா பாட்டு
1: எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி போடுங்க.
0: சன் ஆஃப் மகாலட்சுமில இருந்து பாட்டு மாமா. அந்த தொலைபேசிக்கு வந்தா அப்படித்தான் நினைக்கிறேன். உங்களுக்கு நெட்வொர்க் மாமா மீண்டும் இணைப்புக்கு வர வேண்டும். நீங்கள் அடுத்த இணைப்புக்கு வாங்க மாமா. சிலவள அந்த தொலைபேசி இலக்கம் அப்படி எங்களுக்கு ரமேஷ் கலை நீங்க அடிச்சிருக்கீங்க, கால் பண்ணிருக்கீங்க காட்டிலைக்கு வர. அது அந்த தொலைபேசி என்றதுனால நான் கவனிக்காமல் விட்டு விட்டேன். சரி, நீங்க இப்ப தூங்கிருப்பீங்க, நாளைக்கு உங்களை சந்திக்கலாம். சன் ஆஃப் மகாலட்சுமியில மாமா பாட்டு சொல்லாமலே போயிட்டேன். மாமா மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க சன் ஆஃப் மகாலட்சுமியில. சரி, பாடலை எடுத்து வர நீங்க இணைஞ்சு கொள்ளுங்க.

0: வணக்கம் சிறப்புக்குரிய விஜயகுமார். வணக்கம். வணக்கம் விஜயகுமார்.
1: வணக்கம். வணக்கம்மா,
0: எப்படி இருக்கீங்க?
1: எவ்வளவு நேரமா போட்டிருந்தேன்,
0: எனக்கு வேற பிஸி
1: பிஸி பிஸி வந்து கொண்டே இருந்தது. சரி, இறுதியாக ஒரு முறை முயற்சி செய்து பார்த்தேன், டக் என்று உடனே எடுத்து விட்டீர்கள்.
0: என்ன பாட்டு சொல்லுங்க? நீ இல்ல எங்க பாக்கலாம்.
1: என்னமா
0: நீ என்ற சொல்ல?
1: நீ வார்த்தை
0: வரணும், எங்கேயும் வரலாம், நடுவுல வரலாம், கடைசியில வரலாம், நீ என்ற வார்த்தைகள் வரலாம்.
1: எல்லாரும் பாட்டு, ஒரு நல்ல பாட்டு ஒண்ணு இருக்கு,
0: எங்க
1: அது கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு அந்த பாட்டு.
0: எங்க?
1: நீ என்பது என்ன?
0: ஓ சூப்பர்.
1: அது என்ன கேட்டாங்களா?
0: இல்ல, யாரும் கேட்கல.
1: அது படம் பேர் மறந்துட்டேன். என்ன
0: வணக்கம் சொல்லுங்க மாமாக்கு.
1: வணக்கம். வணக்கம் நண்பரே.
2: வணக்கம். குமார் சார், எப்படி
1: நல்லமா இருக்கீங்களா?
2: நல்லமா இருக்கும் சார்.
1: நேற்று எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க, உங்க துணைவி எல்லாம் பேசல கேட்டுதான் இருக்கேன்.
2: செல்வகுமார் தூங்க போறாரு, தூங்க போயிடுச்சு
1: கடையெல்லாம்.
0: உங்களோட செல்லும் தூங்க போகுது பாருங்க மாமா. ஆஹா,
2: கேட்டு போட்டுதான்.
0: நிச்சயம் நிச்சயம்.
2: என்ன
0: பாட்டு சொல்லுங்க?
1: நீ நினைத்தால் நீ இறங்கெல்லாம் இங்கே வர வேண்டும்.
0: நில்லுங்க. நீ
1: நினைத்தால் அந்த பாட்டு வந்தது. நீ எங்கே என் நினைவுகள்
0: வந்துட்டோம். அது
1: நீ போகும் இடம் எல்லாம் நானும் வருவேன். போ போ.
0: ஆமா, நீங்க அந்த காலத்திலேயே நிக்கிறீங்க.
1: புது பாடலாம்.
0: நன்றி நன்றி விஜயகுமார், நன்றி
3: என்ன
0: உடனே ஸ்கூலுக்கு போயிட்டீங்க? நான் அன்பா வீட்டுல கூப்பிடுறது போல கூப்பிட்டேன் ராணியம்மா. அது ஸ்கூல்ல இருந்தா இப்படி எல்லாம்
3: கூப்பிடுறேன்
0: ராணி. அந்த உடனே உள்ளேனம்மா என்று சொல்லுவேன். வீட்டிலேயா ராணியம்மா? ராணியம்மா
3: அப்படின்னு சொன்ன.
0: சரி, சாப்பிட்டீங்களா நீங்க? ராணியம்மா
3: சாப்பிட்டமா? சாப்பிட்டமா?
0: மாமா சாப்பிட்டா? ரெண்டு கேது சோகமா இருக்கிறமா இருக்கு மாமா.
3: மாமாவா? மாமா சோகமா இல்ல,
0: அப்ப
3: தூக்கமா இருக்காங்க. தூக்கமா இருக்காங்க.
0: சூப்பர்.
3: வேற ஒண்ணும் இல்ல, நீங்க என்னடா மாமா சோகமா இருக்காங்களேன்னு நீங்க ஒண்ணு ஃபீல் பண்ண வேண்டாம். அதே அர்த்தமா
0: மாமா, இவன் நக்கல் அடிக்கிறா மாமா, நக்கல் அடிக்கிறா பாருங்க மாமா. நீங்க ஒண்ணு சோகமா இருக்காதீங்க, அவர் மாமா ஒண்ணு சோகம் இல்ல, தூக்கமா இருக்கிறாரு.
3: மாமா மருமகளும் இடையில ஆயிரம் இருக்கும். இல்ல நீங்க அர்த்தப்படக்கூடாது.
0: இல்ல இல்ல, நீங்க தூணாவும் தூவன்னா ஆக்கிட்டீங்க. மாமா ஏதோ துக்கமா இருக்காரு, நீங்க தூக்கம் வந்து தெரியுது. சரி, உங்களுக்கு என்ன பாட்டு பாக்கலாம் ராணியம்மா? அந்த பாட்டு உடனே எடுத்து வரணும் இல்ல? அதானா அங்க சொல்லுங்க. நீல குயில்கள்
3: ரெண்டு.
0: அது என்ன நீ என்று வரும்?
3: நீ வருது இல்ல,
0: எங்க நீ என்று சொல்லு. வர நீல ஒண்ணு நீங்க சொல்றீங்க,
3: அதுல முதல்ல நீல வரும்.
0: அது நீனா வர்றது, எழுத்து வர்றது இருக்கட்டும், எனக்கு நீ என்று சொல்ல
3: வரணும். சொல்லி பாருங்க ஒரு நேரம், நீனு வராம அந்த லேக்கு அர்த்தமே இல்லாம போயிடும்.
0: மாமா மாமா இந்த குழந்தைய திருத்த முடியாம நீ
3: நீலாக்கா
0: சொல்லுங்க,
3: நீங்க நீல சொல்லுங்க எழுதிட்டு அந்த நீய விட்டுட்டு மட்டும் சொல்லி போறதுக்கு அர்த்தமே இருக்காது, அந்த நீ சேர்த்தாதான் அர்த்தம் வரும்.
0: ஓ அட நான் இத படிக்க விட்டுட்டேன், நான் இத படிக்க விட்டுட்டேனே, அதான் இப்ப பிள்ளையா போச்சு. எனக்கு பிரிக்க தெரியாது, நீளத்துல இருந்து நீய பிரிக்க முடியாது, எனக்கு பிரிக்க தெரியாது. நீங்க பிரிக்க நீ தாங்க, நீங்க பிரிச்ச நீளம் தாங்க, எனக்கு அந்த நீய பிரிக்க தெரியாது. எனக்கு
3: என்ன
0: எப்படி பிரிக்க, சரி சொல்லுங்க பாக்கலாம். உங்களுக்கு இந்த பாட்டு தரட்டா, உங்களுக்கு இந்த பாட்டு, காதல் நீதானா காதல் நீதானா, அந்த பாட்டு.
3: சரி அது தாங்க, இல்லன்னா அந்த பாட்டு தாங்க.
0: அது நீங்க என்ன பேசுற மாதிரி இருக்கு, யார் யார் யார் நீ யார் நான் யாருன்னு நீங்க பேசுற மாதிரி இருக்கு, காதலோட இல்ல. சரி சரி
3: அம்மாக்கா,
0: அப்ப ஒரு பாட்டு தானே, தப்புன்னு புழைச்சேனப்பா, ஆ பாட்டு எடுத்து
3: வரட்டா
0: சொல்லுங்க.
3: லியோ தாத்தா,
0: லியோ தாத்தாக்கு என்ன பாட்டு அதை சொல்லுங்க. லியோ தாத்தாக்கு நீ நல்லா இருக்கணும், லியோ தாத்தாட அது சூப்பர் பாட்டு. நீ நல்லா இருக்கணும், நீ
3: நல்லா
0: இருக்கணும், எங்க சிந்திச்சு பாருங்க. நீ என்று வேற பாட்டு ஏதாவது இருக்கண்டு இடையில எல்லாம் வரலாம் இல்ல, நீ கடவுளே ஒன்றுமே தெரியக்கூடாது அதுக்கு, அப்பதான் ஒரு பாட்டோட முடிக்கலாம்.
3: சொன்னது
0: நீதான் பாடலை நாங்க ராணி அம்மாக்காக அந்த பாட்டை நாங்க எடுத்து வந்திருந்தோம், இப்ப சரியா
3: ராணி அம்மாவுக்கு
0: உங்களுக்கு தான் முதலே எடுத்து வந்துட்டு இப்ப உங்களோட பேரை சொல்லி இருக்குண்ணா. சரி இப்ப நீங்க சொன்னா கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. மலை மீது ஏறும் இறங்கும் ஆனால் அசையாது, அது என்ன? மலை மீது ஏறும் இறங்கும், உண்மையான மலையில ஏறு இறங்கும் ஆனா அசையாது, அது என்ன? அது என்ன மற்றது? அடிபட்ட காயம் காய் என்ன? அடிபட்ட காயம் உள்ள காய் என்ன? காயம் உள்ள காய் என்ன? அடிபட்ட காய்கறி என்ன? அந்த காயையும் சொல்லிட்டேன்னா அப்படி இருந்து நீங்க கண்டுபிடிக்கணும். காயம் அடிபட்ட காய்கறி அடிபட்ட காய்கறி என்ன? சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க பாவிக்கிறீங்க இல்ல மாமாக்கு, இப்ப இரவுக்கு நீங்க அத பாவிச்சிருப்பீங்க இரவு சாப்பாட்டுக்கு. முட்டை படிச்சீங்களா நீங்க? முட்டை பொடிச்சீங்களா இல்லையா நீங்க இன்னைக்கு?
3: முட்டை பொடிச்சு
0: இல்ல, அதாவது அடிபட்ட காய்கறி அது எது? ஒரு காயிட பேர் சொல்லுங்க.
3: அடிபட்ட காய்,
0: அதுக்கு காயம் இருக்கு. மாமாக்கு முட்டை பொடிச்சீங்களா நீங்க?
3: வெங்காயம்.
0: வெங்காயம், நீங்க
3: வெங்காயம் மட்டும்
0: தான். நீங்க ஒரு வெங்காயம், நான் ஒரு வெங்காயம், ரெண்டு பேரும். மாமா இப்ப சிரிச்சிருப்பார் பாருங்க. தங்களே வெங்காயம் பண்றாங்க, சூப்பர். இல்ல இந்த ஏறம் இறங்கும் ஆனால் அசையாது.
3: என்ன
0: உண்மையிலே வெங்காயம் அதுக்குதான் அந்த வெங்காயம் சொல்றேன். விளங்காம ஒன்றொண்டா நாங்க சொல்லி சொல்லி சொல்லி சொல்லாம இருந்தா வெங்காயம் அது ஒரு
3: தோலாம் சோதிச்சு பார்த்தா எல்லாருமே ஒரு வெங்காயம் இருக்காது மனசன்ட்டு.
0: நிச்சயமா எல்லாரும் ஒரு தங்களையே தாங்கள் உரிச்சு உரிச்சு உரிச்சு விட்டா கடைசியா ஒன்றும் இருக்க எலும்புதான் இருக்க
3: ஒண்ணுமே இருக்காது, ஒண்ணுமே தெரியாது. ஆனா நமக்கு எல்லாம் தெரியும் நாங்க சோதிக்கும் போதுதான்.
0: அது உண்மை, அது உண்மை. நிச்சயம் நிச்சயம்
3: வெங்காயத்துக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய தத்துவம் இருக்கு பாத்தீங்களா?
0: சரியான தத்துவம். அது இல்லாம சாப்பிடவும் இல்ல. அது இல்ல சில நேரம்
3: வெங்காயம் எவ்வளவோ ஏறி போயிருந்தது. வெங்காயம் உடைக்கிறது எந்த யாருமே நிப்பாட்டல.
0: சரி, எந்த வெங்காயம் உடலுக்கு நல்லது? சின்ன வெங்காயம் இல்லையா? சின்ன வெங்காயம் நல்லது. ஆனா அது உரிக்கிறது ரொம்ப கஷ்டம். சின்ன
3: வெங்காயத்தை தண்ணி எடுத்து வச்சு அது உள்ள போட்டுட்டு அப்புறம் வெங்காயம் உடைச்சோம்னா தண்ணியும் வராது, வெங்காயம் ஈஸியா உடைக்கலாம்.
0: உடனே உடைக்கலாம், உடனே அந்த கத்தியாரம் இல்ல இப்படி எடுக்க வந்துடும். அப்படியா?
3: அது ஒட்டி இருக்கும் பாருங்க சொல்ல வெங்காயத்தோட தோல்.
0: ஓ அகன்றிடும் சில நேரம். சரி, நான் உங்களுக்கு முன்னாடி இத சொல்லிடுறேன். மலை, உண்மையான மலையில ஏறும் இறங்கும் ஆனால் அசையாது. அது என்னண்டா மலை பாதை, பாதை போகுது இல்ல மேலுக்கு, அது ஏறும் ஏறும் வர்றவங்க இறங்குற நேரம் இறங்கலாம், ஏறும் இறங்கும் பாதை.
3: அசையாது
0: அசையாது அது அந்த வருடத்திலே இருக்கு, ஆனா ஏறும் இறங்கும் அந்த பாதை. பாருங்க எவ்வளவு மூளையா நாங்க, எவ்வளவு கெட்டிக்காரியன்னு பாருங்க. கெட்டிக்காரி சொல்லல நீங்க என்ன பாத்து.
3: குட் கேர்ள், குட் கேர்ள்,
0: குட் கேர்ள், குட் கேர்ள். சரி, இப்ப உங்களுக்கு நான் காதல் நீ தானா? காதல் சொல்லுங்க.
3: நீங்க உங்களுக்கு ஒரு குட்டி கொஸ்டின் கேக்குறேன், நீங்க சின்ன பிள்ளைல அதனால சிம்பிளா
0: கேக்குறேன். என்னங்க? என்ன
3: கண்
0: வச்சிருக்கிற நடிகை யாரு?
3: கண் வச்சிருக்கிற நடிகை
0: சிம்ரான் இல்ல அவ, அது சிம்ரான் வருது கண் வரையும் இல்லையா? கண் வச்சிருக்கிற நடிகை, நல்ல ஃபேமஸான நடிகையா? சொல்லுங்க. நல்ல
3: கண் வச்சிருக்கிற நடிகை யாரு?
0: கண் வச்சிருக்கிற நடிகை யாரு? அவரோட பேர்ல கண்
3: இருக்கானே எல்லாருக்கும் தெரியும்.
0: அதுதாங்க அந்த நடிகை. நான் அந்த படம் ஒண்ணு பாக்கலையோ தெரியாதே, அவன் நடிச்ச படம்.
3: அவன் நிறைய நடிச்சிருக்கா?
0: நடிச்சிருக்கிறான். நல்லா அழகா இருப்பாவா?
3: நல்லா இருப்பாங்க.
0: கண், கண், கண். எனக்கு உடனே அது புலப்பட இல்ல. அடையப்பா கண், கண், கண், கண்.
3: யாருமே ஆன்சர் அனுப்பலையா?
0: என்னண்டே
3: யாருமே ஆன்சர் அனுப்பலையா?
0: அதான் பாக்குறேன் பாருங்க, யாராவது கெட்டிக்காரங்க அனுப்புறாங்களான்னு பாக்கலாம். ஒருத்தருமே அனுப்ப இல்ல, எல்லாரும் தூங்கிட்டாங்க கண்ணோட. உங்களோட கண் வரைக்கும் எல்லாரும் தூங்கிட்டாங்க பயத்துல. சரி, சீங்க சொல்லுங்க, எனக்கு கண்டுபிடிக்க இல்லாம இருக்கு.
3: சுகன்யா,
0: சுகன்யா, சுகன்யா அப்படி வருமா? அப்ப நீங்க இப்படி பிரிக்கிறீங்க, சு கண் யா அப்படித்தானே? பாட்டை எடுத்த வரேன் உங்களுக்கு. காதல் நீதானா?
3: சரி, நன்றி.
0: இப்பவே கேளுங்க. சரியா? அப்ப என் தரையிலன்னு சொல்லக்கூடாது. இந்த சலுகை எல்லாம் என்னன்னா இப்பதான் நீங்க அதை கேக்குறீங்க, கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு, அதனாலதான் நான் இப்பவே உங்களுக்கு தாரது. சரியா? நல்லது, இது உங்க ஒரு பாடல் வருது. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. வணக்கம். ராணியம்மாவின் பாடல் உடனே சுட சுட வருது. ராணியம்மாவோட பாடல் சொன்ன எங்க?

நேரம் சரியாக 1:06 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் என்ற தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். அது இந்திய இலங்கை நேரம், கனடிய நேரம் சரியாக 2:36. நிறைவாக ஒரு பாடல் எடுத்து வந்து, நிறைய பாடல் இருக்கு, நீ வானம் மலை நீர் காற்று என்ற ஒரு பாடல் இருக்கிறது. அப்படி எத்தனையோ பாடல்கள் நிறைய இருக்கிறது. ஒரு பாடலோடு நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். நீங்கள் இணைந்து கொண்டவர்கள் முதலில் ரமணி ராஜேஷ் நீங்கள் இணைந்திருந்தீங்கள், இளவரசு இணைந்திருந்தார், ரேவதி அம்மா இணைந்திருந்தார், செல்வகுமார், ராஜ்குமார், அர்ஜுனன், வரதராஜன் இணைந்தார், ஆனால் அவருக்கு கிடைக்கவில்லை, பேச்சு சத்தம் வரல, மீண்டும் இணையவில்லை. சரி, மஜித், மற்றது ராஜவேல், சந்திரசேகர், ஆண்டாள், கணபதி அண்ணா, மற்றது கண்ணன், ஷாகுல் ஹமீத், ரதீஷ், வீரமணி, கிருஷ்ணா, சந்திரராஜ் மாமா, விஜயகுமார், ராணி அம்மா, லியோ தாத்தா, கண்ணன் சேகர், மணிகண்டன், ஜெகவர் சாதிக்கண்ணா, மற்றும் ராஜவேல், இப்படி பலர் நீங்கள் காற்றடையில் இணைந்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லோருடைய பாடல்களும் நாளை எடுத்து வரலாம் என்று சொல்லிக்கொண்டு, அங்கிருக்கும் பொழுதும் இங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து, வருகிற பொழுது நல்ல பொழுதாக வர என் கண்ணனை வேண்டிக் கொண்டு, இணைந்து சிறப்பித்த நேர்களுக்கும் கேட்டு ரசித்த நேர்களுக்கும் என் அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, எனக்கு பிடித்தமான நீ என்று வரும் சொல்லு வரும் மிகவும் பிடித்த ஒரு பாடல் காற்றலைக்கு வருகிறது. இந்த பாட்டை கேட்டுக்கொண்டே நீங்க எல்லாரும் தூக்கத்துக்கு போகலாம். உங்கள் தூக்கம் உங்களை தழுவும் என்று சொல்லிக்கொண்டு, இந்த பாட்டை கேட்டாலே தழுவும் என்று சொல்லிக்கொண்டு, எனக்கு பிடித்த இந்த பாடலை எடுத்து வருகிறேன். கேட்போம் பாடலை.

நான் இந்த சொன்ன பெயர்களுக்கே எங்களுடைய தமிழன் பாரதி உங்களுடைய பெயரை சொல்லாமல் தவறுதலாக விட்டுவிட்டேன் பிறகு நீங்கள் எதுவும் நினைத்துக் கொள்வீர்கள். தமிழன் பாரதி வேறு யாரெல்லாம் எங்களுடைய பெரியசாமி பார்த்தீங்களா, பெரியசாமி தமிழன் பாரதி மற்றும் வேற யாரு சரி யார் யார் இதில் நீங்கள் ஆனால் உலக பேரையும் தான் பார்த்திருந்தேன். அருள், அருளையும் விட்டுவிட்டேன். அருள் பார்த்தீங்களா, இப்படி நாங்கள் பார்க்காம சொல்லாமல் இருந்தால் நல்லதல்ல. சரி, இவர்கள் எல்லாம் இணைந்திருந்தார்கள். இன்றைக்கு சாத்தூர் ரமேஷ் உங்களுக்கும் சொல்லிக்கொள்கிறேன். சாத்தூர் ரமேஷ் எல்லாருக்கும் சொல்லிக்கொண்டு இந்த பாடல் உங்களை எல்லாம் முரடான மூந்தா கண்ணா நீ தூங்கடா என்று சொல்லிக்கொண்டு நன்றி வணக்கம் என் நண்பர்களுக்கு.

அன்பான வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு. நலந்தானே எல்லோரும். முதல் கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காற்றலையில் உங்களோடு மீரா. இப்பொழுது இங்கே நேரம் சரியாக 1:17 இங்கே, அதாவது இரவு நேரம். நீங்கள் எல்லாம் 12 மணிக்கு மேலே ஒழித்திருந்த மாதிரி எப்பயாவது இருக்குதா? இல்லை இல்லை, அந்த டைமுக்கு போய் தூங்கிடுவீங்கல்ல. சரி, இங்கே இது வந்து 1:17, அது கனடிய நேரம். இந்திய இலங்கை நேரம் சரியாக 10:48. இன்றைய தேதி வந்து 4ஆம் தேதி, June 2022. கதம்பம் நிகழ்ச்சி. கதம்பத்தில் நீங்கள் விரும்பிய, அதாவது கதை, கட்டுரை, கவிதை இவற்றையெல்லாம் எடுத்து வரலாம். இன்று உங்கள் விருப்ப பாடலும் ஒரு நாளும் தான் கிடைக்குது, இல்லை என்றில்லாமலே அள்ளி கொடுக்குறோம். அந்த பாட்டு கேட்குறதுல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் உங்கள் எல்லாருக்கும் வேறு ஒன்றுலேயும் இல்லை, உங்களுக்கு மட்டுமில்லை, எனக்கும் அப்படித்தான். வானலைகளில் பாட்டு கேட்பது என்றது ஒரு சந்தோஷமான ஒரு விடயம்தான், இல்லையா? நாங்கள் போய் பேசி பாடலை கேட்பது. இன்று வந்து நாங்கள் ஒரு விடயத்தை பேசலாம், நகைச்சுவையாகவும் உண்மையாகவும். உண்மையாக உங்களுக்கு எது என்ன என்பதை பேசலாம். அதுக்கு முன்பாக ஒரு கண்ணன் பாடல் எடுத்து வருகிறேன் நான், அதைத் தொடர்ந்து நாங்கள் கதம்பத்துக்குள் செல்லலாம்.

எல்லாம் எல்லாம் நானே பயந்து போனேன். இப்ப வந்த பாட்டுக்கு நானே பயந்து போனேன். நீங்கள் எல்லாம் பயந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திடீரென்று வந்துச்சா பாருங்க, அந்த எப்படி எல்லாம் பாட்டு வருதான்ட்டு ரசிச்சு கொண்டு கேட்க இடையில அப்படி வந்துடுச்சா. சரி, கதம்பத்தில் நீங்கள் இணைஞ்சு கொள்ளலாம். அதாவது இன்றைய கதம்பத்தில் நான் என்னத்தை பற்றி உங்களை வந்து பேச சொல்லுகிறேன் என்றால், உள்ளாந்திரமாக நீங்கள் உண்மையும் சொல்லலாம், அல்லாவிட்டால் யதார்த்தமாக பார்த்ததுகளையும் நீங்கள் சொல்லலாம். அதாவது உங்களுக்கு இந்த வாழ்க்கையில் எதை உங்களுக்கு பக்கத்திலேயே வச்சிருக்க வேணுமென்று நினைக்கிறீங்க, எதை வேண்டாமென்று தள்ளி வைக்க நினைக்கிறீர்கள், இதுதான் என்னுடைய கேள்வி. இந்த வாழ்க்கையிலே உங்களோடு பக்கத்தில் வச்சிருக்க எதை விரும்புகிறீர்கள், எது உங்களுக்கு வேண்டாம் என்று தள்ளி வைக்க விரும்புகிறீர்கள் என்றது தான் இன்றைய கேள்வி. என்ற நீங்கள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், சில விடயங்களை நாங்கள் எங்களோடையே வைத்திருக்க வேண்டும் என்று அட்டம் பிடிப்போம். நாங்கள் நான் அந்த அட்டம் என்று சொல்லிக்க பார்த்தீங்களா, என்ற சிலர் அப்படித்தான் என்னோடு வேண்டும் என்று பல விஷயங்கள் இருக்கிறது. அதில் சில நேரம் குழந்தை பிள்ளைகளெல்லாம் அம்மா அப்பா பக்கத்திலேயே வேண்டுமென்று அட்டம் பிடிக்கும். அது எங்களுக்கு எப்பவும் வேணும் வேண்டிய ஒன்று. அதே போல் அன்பானவர்கள் பக்கத்தில் வேணுமென்று அட்டம் பிடிப்போம். அதுலேருந்து தான் சண்டையை தொடங்கும். வேணாம், ஐயையோ, இவ்வளவு கரைச்சி தர வேண்டாம் என்று சொல்லி சண்டை. அந்த பிடிக்கும், அந்த வேணும் வேணுமென்று பிடிக்கும் அட்டத்திலிருந்து சொல்லுவார்கள், ஐயையோ இது என்னடா கரைச்சல், என்னையெல்லாம் டோர்ச்சர் பண்ணுறீங்கண்ட, அப்படி விடயங்கள் இருக்கிறது. பொருட்கள், நான் எல்லாத்தையும் இந்த குறிப்பிட்டு சொல்கிறேன், மனிதரை மட்டும் இல்லை, பொருட்கள் ஆசையானவற்றை எந்த நேரமும் கையிலேயே ஒன்று கொண்டு திரிவோம் நாங்கள். எங்களுக்கு பிடிச்சமான ஒன்றை இது வச்சிருந்தால் எங்களோட வச்சிருந்தால் நல்லா இருக்கும் என்று, அதுக்காண்டி பிடிச்சவர்களை இடுப்பில் தூக்கி வச்சு கொண்டு போகலாம்னு வச்சு கொண்டே இருக்கலாம்னு நினைக்காதீங்க. அவ்வளவு நேரத்துக்கு வச்சுருக்கலாம் இல்லை, அதனால தான் சொன்னேன். பார்க்கலாம், நீங்கள் காற்றலையில் வந்து பேசலாம். அன்பு உறவுகள், தயவு செய்து உன்னிப்பாக இதை கேட்டு நகைச்சுவையாக பேசலாம். உண்மையாக உங்களோட மனதில் இருப்பதை நீங்கள் வெளிப்படையாக சொல்லணுமென்ற இல்லை, இன்னொருதரை சாட்டி சொல்கிறது தானே. நானெல்லாம் அப்படி தான் சொல்கிறது, இன்னொருதரை சாட்டி தான் எதையும் வெளிப்படையாக சொல்லுவேன். இது உங்களுக்கு நான் சொல்லித்தரும் ஒரு கையாளல் முறை. எங்களுக்கு ஏதோ ஒன்று சொல்ல வேணும் போல் இருக்கும், அதை இன்னொருவரை வச்சு இன்னொருவரை சாட்டி சொல்லுவது. இப்படி உங்களுக்கு, அதாவது சிலரிடமிருந்து சிலர் வெளியிடாமல் இருப்பார்கள் மனசுகளை வச்சுக்கொண்டு. அப்போ உடனே அவர்களிடமிருந்து அந்த பேச்சை எடுப்பதுக்கு இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்தா தான் நீங்கள் பேச ஆரம்பிப்பீர்கள். அதுக்கு தான் சொல்கிறேன், அதுக்காண்டி இன்னும் அப்படி நினைச்சிடாதீங்க. எங்கே பார்க்கலாம், ஒரு பாடல் நான் கேட்கலாம், எனக்கு பிடித்தமான பாடல், சரியா? அதான் நான் சொன்ன கொடுத்தது என்ன, எங்களோடு பக்கத்திலேயே வச்சிருக்க, உங்களோடு பக்கத்தில் வச்சிருக்க, என்னோடய இருக்க வேணுமென்று விரும்பி வச்சிருக்க கூடியது எது, எனக்கு வேணாம் என்று தள்ளி வைப்பது எது, அது நீங்கள் தான் சொல்லணும். உங்களுக்கு பக்கத்தில் இதை என்னோடு வச்சிருந்தால் எனக்கு விருப்பம், எப்பவும் எனக்கு பக்கத்திலே இருக்க வேண்டும் என்று எண்ணுவது எது, எனக்கு வேண்டாமப்பா இதை தள்ளியே வைப்போம் என்று சொல்லி சற்று வெறுப்பாக தள்ளி வைப்பது எதை எதை எதையெல்லாம், ஒன்றை மட்டும் சொல்லாதீங்க, கணக்கு இருக்குது. இவ்வளவு காலம் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் அல்லவா, அந்த வாழ்க்கையிலேயே நாங்கள் எத்தனைகளை கண்டு வேண்டாம் என்று வெறுத்து ஒதுக்கி வைத்தது எத்தனையோ இருக்கும். வேணுமென்று இன்னும் வேணும் வேணும் கிட்ட வேணும் என்று கேட்டு ஏங்குவது கிடைக்காமல் இருக்கும். ஆனால் இருந்தாலும் எனக்கு கிட்ட இருந்தா என்ன, கிட்ட இருந்தா என்ன, இது எனக்கு கிடைக்காதான்னு ஏங்குவது என்ன. நல்லா சொல்லிட்டேன்னு நான் உங்களுக்கு ஆழமாக சொல்லி தந்திருக்கிறேன், அதுவும் இன்னொரு முறையும் சொல்லி தந்திருக்கிறேன். மனசில் இருக்கிறத சொல்ல முடியாட்டி யாரையாவது சுட்டி காட்டி சொல்லுங்கோ, சரியா என்று சொல்லிட்டு எனக்கு பிடித்தமான ஒரு பாடலை எடுத்து வருகிறேன் நான்.

என்னுடைய பாடலை எடுத்து வருவதற்கு முன்பாக அந்த கிளாஸ் ரூமுக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு பார்க்கணும். ஆனால் குறைவாகத்தான் வருவார்கள். ஒரு தரத்தான் இப்போ மெல்ல மெல்ல வருவார்கள். ஆக சந்தனராஜ் மாமா ஒரு ஆள் தான் கையை இப்படி காட்டி கொண்டு வந்திருக்கிறார். 4 ரோசாப்பூ, 5 கை, 5 அதாவது சூப்பர் ரெண்டு காட்டுற கை, 1, 2, 3, 4, 5, 6 எத்தனை 7 கும்பிடுற கை போட்டிருக்கேன். இதையும் சொன்னால் தான் இனிச்சாரி நீங்கள் என்னென்ன போடுறீங்கன்னு. மற்ற யாரையுமே காணையில் பார்க்கலாம். பரவாயில்லை, என்னுடைய விருப்ப பாடல்.

நேரம் சரியாக 11 மணி, அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 1:31:30. எனக்கு கண்ணுக்கு இப்போ இதெல்லாம் கூட கூட தெரியுது.

நேரம் சரியாக 11:04. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். கனடிய நேரம் சரியாக 1:33. என்ன எல்லாரும் அமைதியாக இருக்கிறீங்க? ஏன் என்னத்தை சொல்கிறது பக்கத்தில் வச்சுருக்கிறதுக்கு விருப்பம் உண்டு? என்னத்தை தள்ளி வைக்கிறேன்னு சொல்கிறதுன்னு ஒரு திண்டாட்டத்தோடு இருக்கிறீங்களா? இல்லாட்டி யார் முதல்ல பூனைக்கு மணி கட்டுறதுன்னு யோசிச்சு கொண்டிருக்கிறீங்களா? சரி, இங்கே பார்க்கலாம். அடுத்தது யார் எங்களுடைய தளத்திலே வந்திருக்கிறார்கள்? வணக்கம் லெனின், ஒரு வணக்கம் உங்களுக்கு. லெனினும் வந்திருக்கிறார். வடலூர் ஆனந்தன் உங்களுக்கு வணக்கம். எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கீங்க, வந்து யாராவது ஆரம்பித்தாதான் இது சரியாக இருக்கும். ஆனால் நான் கடைசியில் தானே சொல்லுவேன் எதை நான் பக்கத்தில் வச்சிருக்க ஆசைப்படுறேன்னு, இல்லையா? அதையும் யாரையாவது சாட்டி தான் சொல்லணும்னு இப்போ நான் உங்களோட கதையெல்லாம் கேட்டால் தான் நான் சாட்டி சொல்லலாம். சரியா? சரி, இங்கே இல்லை, அழைப்புக்கு வாருங்கள். வந்தால்தான் நாங்கள் பேசலாம். பயப்படாமல் வாருங்களோ. என்ன இது, இல்லை என்ன இருக்கிறது? நீங்கள் எத்தனை விடயம் இருக்கிறது பக்கத்தில் வச்சிருப்பதற்கு? ஆனால் தாய் தந்தையரை நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா அது எல்லா குழந்தைகளுக்கும் அம்மா அப்பாவை பக்கத்தில் வச்சுருக்கோன்னு தான் ஆசை எங்களுக்கு. இல்லாத போதும் இருப்பார்கள், எங்களோடு இருக்கிறார்கள் ஆண்டு. நானெல்லாம் அப்படித்தான் சுற்றி சுற்றி பார்ப்பேன், சுற்றி சுற்றி பார்ப்பேன். என்னுடைய தாயாரை இழந்த பின்பு அந்த எத்தனையோ வருடங்களுக்கு இப்போவும் தான் சில வேளைகளில் அவர் இருந்த வாழ்ந்த அந்த அறையினுள் தான் இப்பொழுது கலையகம் இருக்கிறது. இந்த கலையகத்துக்குள்ளே நான் வந்த உடனே என் அம்மா இதில் இருந்தா இருப்பாவா, சில நேரத்துக்கு பின்னால் இருக்கிறாவா, அப்படியெல்லாம் கற்பனை பண்ணி பார்ப்பேன். அது உண்மையாகவும் அப்படி இருந்தால் சந்தோஷமாக இருக்குமே என்று அவருடைய ஒவ்வொரு பொருளையும் பார்ப்பேன். இதில் எங்கேயும் வந்திருப்பாரா, தொட்டிருப்பாரா, அப்படியெல்லாம் பார்ப்போம். அப்போ அந்த சிந்தனைகள் எங்களுக்கு இருக்கு, எங்களோடையே வச்சிருக்கு. ஆனால் சிலவற்றை எங்களோடு வச்சிருக்க முடியாமல் இருக்கும். சிலது வந்து எங்களுக்கு கிட்ட கிடைக்காது. வேணும் வேணும் என்று நாங்கள் வறந்தி அழுவோம். அது எங்கேயோ தூரத்தில் இருக்கும். தூரத்தில் இருப்பதை கிட்ட தந்தா என்ன என்று சாமி கும்பிடும் போதும் மற்றது நாங்கள் என்ன நினைக்கும் போதெல்லாம் நினைச்சு கொண்டே இருப்போம். என்ன செய்வது, கிடைக்காதது தூரத்தில் இருந்தாலும் அந்த நினைவோடு வாழ்வதே எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஒரு காலத்தில் எங்களுக்கு கிடைத்தாலும் கிடைக்கும். அப்படி பல இருக்கிறது. இங்கே பார்க்கலாம், நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று. சில விடயம் எங்களுக்கு சலித்திருக்கு, அந்த தள்ளி வைப்பதுமென்று சொல்லுவோம் இல்லை, வேண்டாம்ட்டு. முதல்ல எனக்கு நான் இப்போ உண்மையிலேயே தள்ளி வைக்க விரும்புவது என்னத்தை என்றால், இப்போ சொல்லலாமா, இந்த வைத்தியசாலை என்றது, நோய் என்ற ஒன்றையும் இந்த வைத்தியசாலை என்ற ஒன்றையும் எனக்கு சுத்தமாகவே பிடிக்கவில்லை. அதை தள்ளியே வைக்க வேணும். அது ஒன்றா, அது ஆனால் தேவையான ஒன்று இருந்தாலும் மனம் வெறுக்கிறது, உண்மையிலேயே முழுசாக வெறுக்கிறது. எங்கே பார்க்கலாம், ஒரு பாடலுக்கு செல்லலாம். அப்போ நானே இந்த கதையை சொல்லி கொண்டு இருந்தால் நீங்கள் யாருமே வரமாட்டீங்க. நீங்கள் காற்றலைக்கு வந்தால் தான் பேச விருப்பம் வேண்டாம், ஓடி வாருங்கள். எல்லோரும் என்ன சிந்திச்சு கொண்டிருக்கிறீங்கன்னு தெரியவில்லை. எங்கே பார்க்கலாம், இன்னொரு பாடலை கேட்போமா?

நேரம் சிந்தித்து கொண்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன? பட் கேட்டால் சொல்ல போகிறீங்க நெட்ஒர்க் வேலை செய்யலையாண்டு. பாப்போம் யார் துணிஞ்சு முதல்ல வர்றீங்கன்னு பார்ப்போம். நீங்கள் என்னட்டா இதில் யார் முதல் வந்து இதை எப்படி பேசுகிறார்கள் அதன் பின்பு பேசலாமன்ட்டு இருக்கிறீங்களா? அப்படியெல்லாம் ஆழமாக நீங்கள் எடுத்து வர வேண்டிய அவசியம் இல்லை. எங்கே பார்க்கலாம். அல்லது நெட்ஒர்க் எங்களுடைய தொலைபேசி அழைப்புக்கு வருவதற்கு வேலை செய்யவில்லையா? இதையெல்லாம் சிந்திக்க வேண்டி இருக்கிறது. யாராவது ஒரு நாள் அழைச்சி பார்த்தா தான் தெரியும். இப்படி சொன்னால் தான் அழைப்பீங்க. கப்பண்டு உடனே பிடிச்சிடலாம் இல்லை சொல்லுவோம் இல்லை. இப்போ ஒரு எப்படியடா ஒன்று எப்படி பார்த்தது கூடுதலாக பார்த்தால் என்ன விடயமாக இருந்தாலும் எப்படி வரவழைக்கலாம்னுட்டு ஏதோ ஒன்று சொன்னோன்னு தெரியாமல் ஒருத்தர் வந்து மாட்டுப்படுவார். உடனே பிடிச்சிருவோம் நாங்கள் இல்லையா? அப்பா வாழ்ந்துட்டீங்கப்பா அப்படி தான் இருக்குது. இப்போ எங்கே பார்க்கலாம், அழைப்புக்கு வாங்க பார்ப்போம். யார் எங்களுடைய தொலைபேசி எங்கள் வேலை செய்கிறதாண்டு பார்ப்போம். அழைப்புக்கு வாருங்கள். அடம் பிடிச்சி கொண்டு இருக்க வேண்டாம். நானும் கொஞ்சம் நேரம் பேசி பார்ப்பேன். நானும் அப்படித்தான் நிகழ்ச்சி ஒரு மணி நேரத்துக்கு அடுத்து ரெண்டு மணி நேரத்துக்கு அடுத்து வரவன் மட்டும் சிந்திக்க மாட்டேன். உடனே இன்னொரு நிகழ்ச்சி மறு ஒளிபரப்பை போட்டு விட்டு நான் போய்விடுவேன். எங்கே அழைப்புக்கு வாருங்க. ஆனால் எங்களுடைய இலங்கையில் இருக்கும் அன்பு உறவுகள் பேச வருபவர்களுக்கு கொஞ்சம் தடங்கள் அவர்களுக்கு. ஏனென்றால் அவர்களுடைய இணையதளம் மட்டுமில்லை, சில நேரத்தில் தொலைபேசியெல்லாம் கோளாறு கொடுக்கறது. அதனால் தான் அவர்களுக்கு

0: வணக்கம் மாமா. மாமா தொலைபேசி வேலை செய்யதான் பாப்பம் இருக்க வாங்க இல்ல வேலை செய்யறதுதான். மாமா எப்படி இருக்கிறீங்க நீங்க? மாமா
1: எப்படி இருக்கீங்க?
0: ராணியம்மா இருக்கிறாவா? ராணியம்மா
1: ராணியம்மா இருக்கேங்க.
0: அப்ப ராணியம்மாட்ட நான் கதைக்க பேசட்டா? அவக்கு உடனே ஒரு பாட்டு கொடுத்துடலாம் இல்ல இன்னைக்கு நல்ல ஒரு பாட்டாண்டே கேட்டுருங்க. சுட சுட உங்களுக்கு பாட்டு கிடைக்கும். சரியா முதல்ல பாட்ட சொல்லுங்க, நீங்க பேசும் போதே நான் எடுத்துடுவேன். எங்க
2: பாட்டு
0: விருப்ப பாட்டு என்ன உங்களுக்கு?
2: எங்க அக்கா பாட்டு ஒண்ணு போட்டு விடுங்க.
0: அது என்னங்க? நதியா பாட்டா? சொல்லுங்க நீங்க ஒரு பாட்டு சொல்லுங்க. நீங்க என்ன பாட்டுன்றது? நதியா பாட்டு எத்தனையோ இருக்கு, அழைச்சா உடனே நாங்களை எடுத்து வரலாம். என்றாலும் சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்சு பக்கத்திலேயே வச்சு, அது மாமாவை நீங்க சொல்ல போறீங்க, அது நல்லா தெரியுது எனக்கு. சரியா? அத மாமாவை விட, மாமா உங்களோட ஒட்டி கொண்டிருக்காரு, அவரை சொல்லலாம். நீங்க வேற என்ன சொல்லணும்? உங்களோடய இருக்கணும், எனக்கு வேணும்னு சொல்லி வச்சிருக்கிறது என்ன என்ன என்றத நீங்க இப்போ ஒரு பட்டியல் போடணும்.
2: உயிருள்ள பொருளா உயிரற்ற பொருளா?
0: எல்லாத்தையும் சொல்லுங்க. உயிரற்றதையும் சொல்லுங்க, உயிர் உள்ளதையும் சொல்லுங்க.
2: உயிர் உள்ள எல்லாம் சொல்லலன்னா உங்க மாமா மட்டும்தான்.
0: அங்க சின்ன குழந்தைகளும் கூட பிள்ளைங்கள்? ஆமா, அம்மா அப்பாவை சொல்ல வேணா, அவங்க தேவை. பிள்ளைங்கள் இருக்கிறாங்க. சரி மாமா கட்டி காரி
2: எல்லாரும் மாமா கிட்ட இருந்தாங்கன்னா எல்லாரும் இருக்கிற மாதிரி,
0: எல்லாரும் இருக்கிற மாதிரி தான். அவர் மாமா எல்லாரையும் வச்சிருப்பாரு. உண்மைதான், மாமா இருக்கிற இடம் செந்திலிப்பாகவும் இருக்கும். இது கால வரையும் ராணி அம்மா மாமாவிடம் இருந்து எந்த ஒரு எதிர்ப்பான வார்த்தையிலையும் யாரை பற்றியும் வரவே இல்லை. ஒரு உண்மையிலேயே ஒரு மாறுபட்ட குணம் கொண்ட ஒரு
2: மாமனிதர்.
0: மாமனிதர்,
2: மாறுபட்ட மாமனிதர்,
0: மாமனிதர் உண்மையா தான் அம்மா? எந்த ஒரு பார்த்து யாரையும் குறை சொன்னது இல்லை. நான் கேட்கல இத்தனை வருஷம். அது எங்களோட அப்பாவும் சொல்லுவாங்க, பேசிக்கொள்ளுவோம். அது எப்படி மாமாவால் முடிகிறது என்ற என்ன, நான் கூட குறை சொல்லுவேன். என்னன்னு சொல்லுங்க.
2: எங்க ஃபேமிலில பாத்தீங்கன்னா என்ன வந்து கல்யாணம், நான் தான் பொண்ணு, பொண்ணுக்கு தான் எல்லா ஃபேமிலியிலும் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஆனா எங்க ஃபேமிலில பாத்தீங்கன்னா மருமகனுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. மருமகன் சொன்னா சரியா இருக்கும்னு சொல்லிருப்பாங்க, என்னைய வந்து கணக்குலயே சேர்க்க மாட்டாங்க.
0: சேர்க்க மாட்டாங்க.
2: அதுல எனக்கு ஒரு சந்தோஷம்
0: ராணியம்மா.
2: என்ன இருந்தாலும்
0: நானும் சொல்லிடுறேன், நானும் மாமா தான், மாமாவை தான் சொல்றேன்.
2: விழுந்தாலும்
0: மீசையில மண் ஒட்டில, உங்களுக்கு மீசை இல்ல இருந்தாலும் மூக்குல மண் ஒட்டில. சரி சொல்லுங்க மாமா, அடுத்து என்ன உங்களுக்கு பக்கத்துல வச்சிருக்க போறீங்க விருப்பம்?
2: அப்புறம் எல்லா சொந்தக்காரங்களும் கிட்ட இருக்கணும்,
0: எல்லாம் இருக்கணும். அடுத்து சொல்லுங்க.
2: அதுக்கப்புறம் வந்து என்னோட தையல் மிஷின் எங்க கூட இருக்கணும்.
0: இருக்கணும், சூப்பர். வேற சொல்லுங்க.

0: புக்கை விரிச்சு வச்சுட்டு அதை பார்த்து படிச்சுட்டே சாப்பிட்டு முடிச்சிருவேன்.
1: ஓஹோ, அதாவது மனோரமா அந்த கோழி படத்தை கட்டி தூக்கிட்டு சோறு
0: தின்னு
1: அதற்கு பாருங்க. எஸ் வி சேகர் எப்பயோ வந்த படமா?
0: பாட்டு கேக்குறத விட சரி மீராக்கா.
1: ஏன் படம் பார்க்கலாம்?
0: யாரு
1: உங்களுக்கு படம் பார்க்க டைம் இல்லையம்மா? எனக்கு
0: டைமும் கிடையாது. பாட்டு கேக்குறதுல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து படம் பாக்குறதுல வராது. படம் பார்த்தா விஜய் படம், நதியா படம், அப்படி ஒரு குறிப்பிட்ட படம் தான். எல்லா படமும் பார்க்க மாட்டேன்.
1: அதான் நான்
0: ஓடுனா அது பாட்டு ஓடிட்டு
1: ராணியம்மா. அதான் நான் நடிக்க,
0: எனக்கு படத்தை பத்தி தெரியாது.
1: அதான் நான் நடிக்கல படம். என்னடா நீங்க பார்க்க மாட்டீங்கல்ல, நீங்க பாக்கலாம் பரவாயில்ல, நடிக்கலாம் ஒரு படம். சரி,
0: அதுக்கப்புறம் ஒரு பென்சிலும் ஒரு ஒயிட் பேப்பரும் இருந்ததுன்னா ரொம்ப பிடிக்கும்.
1: பிடிக்கும்,
0: அப்படியே தோன்றத வந்து வரைஞ்சிட்டே இருப்பேன். அதனால ரொம்ப பிடிக்கும்.
1: நீங்க நல்லா வரைவீங்களா? நீங்க அதான் இந்த கோலத்துல பாத்தனே அங்க. அது சரி, கோலம் உண்டு வரைஞ்சி
0: அதனால
1: வருஷம் வருஷம் வரைகிறீங்கல்ல, அது நான் பாத்துருக்கிறேன்.
0: என்ன
1: சொல்ல இருக்குது? சரி, அடுத்து என்ன விருப்பம்? பென்னும் பேப்பரும் பென்சிலும் இதுவும் வரைகிறதுக்கு
0: புதுசா ஒண்ணு கத்துக்கணும்னா, அதாவது கிராஃப்ட் சொல்லுவாங்க தெரியுமா, ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், அது வந்து கத்துக்கணும்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
1: ஆஹா, ஏன் அப்ப நீங்க கத்துக்கல பிடிச்சத?
0: நமக்கு டைமிங் ஒத்துக்கல.
1: சின்ன
0: சின்ன ஒரு அஞ்சு நிமிஷம் கேப் இருந்தாலும் அதை பத்தி பேசணும்னா ரொம்ப நேரம் பேசுவேன்.
1: பேசுவீங்க அது சரி. அது அது நிறைவேற நான் என் கண்ணனை வேண்டேன், அந்த ஆசையும் நிறைவேறணும் உங்களுக்கு. சரி, வேற வேற சொல்லுங்க. வேற
0: என்ன மீராக்கா?
1: சரி,
0: அப்புறம் நம்ம சொந்தக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு வைங்களா, அதுல கலந்துக்கணும்னு ஆசைப்படுவேன். ஏன்னா எல்லாரையும் அதுல மீட் பண்ணலாம்.
1: பண்ணலாம், அது உண்மை. சரி, இப்ப சொல்லுங்க.
0: அதுல கலந்து
1: இப்ப சொல்லுங்க, நீங்க எது வேணாமண்டு தள்ளி வச்சிருக்கீங்க, எதை தள்ளி வைக்க நினைக்கிறீங்க? எனக்கு வேணாமண்டு,
0: எனக்கு வந்து அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறது சுத்தமா பிடிக்காது.
1: பிடிக்காது,
0: அதவும் மாட்டேன்.
1: அதை தள்ளி வைக்கிறீங்க. வேற
0: அதுக்கப்புறம் மாத்திரை மருந்து வந்து எனக்கு சுத்தமா பிடிக்காது.
1: அப்ப நீங்க எண்ட் லைனுக்கு வந்துட்டீங்க. சூப்பர்.
0: அதுக்கப்புறம்
1: நாங்க தள்ளி வச்சாலும் அது எங்களுக்கு கிட்ட ஒட்டி ஒட்டி விடுதம்மா, அது உண்மையிலேயே. அதை தள்ளி வச்சு
0: ரெண்டு
1: இல்ல, நான் ரெண்டு நாள் மூணு நாள் தள்ளி வச்சு பாத்துருக்கேன், எழும்பி நடக்க முடியாம தலை சுத்தி பிரஷர் ஹை ஆகுது அந்த டேப்லெட் போடாட்டி. அதனால திருப்பி எங்களை நாங்களே எடுத்து கையில வச்சுக்கிறோம். சொல்லுங்க, அடுத்து வேற என்ன? மாத்திரை வேண்டாம். வேற
0: அப்புறம் நமக்கு பிடிச்சவங்க நம்மள்ட பேசலன்னா அது வருத்தமா இருக்கும். ஒரு நிகழ்வு நடக்கக்கூடாது.
1: அது நடக்கக்கூடாது, அது சத்தியமா நடக்கக்கூடாது. அது உங்கட பக்கத்துலதான் நான், அது வாழ்க்கையிலயும் வரக்கூடாது அப்படி ஒரு நிலைமை. அது வந்தால் எல்லோருடைய ஒரு மனிதன் செத்ததுக்கு சமானம். உண்மைய ஒரு நல்ல அன்பு வச்ச உறவு பேசாம விட்டு விட்டால் அது ஒரு மனிதன் செத்ததுக்கு சமானம், அதாவது இறந்ததுக்கு சமானம். சரி, அடுத்த சொல்லுங்க.
0: அப்புறம்
1: அவ்வளவுதானா? ஆடாடா, நான் ஏதோ நிறைய பட்டியல் போட போறீங்களா? இப்ப சாப்பாட்டு வகையில எது உங்களுக்கு பிடிக்கல? உங்களுக்கு
0: சாப்பாட்டு வகையிலயா மீராக்கா? வீட்டுல என்ன இருக்குதோ அதை சாப்பிடுவோம் மீராக்கா. இதுதான் வேணும் அதுதான் வேண்டான்னு சொல்ல
1: மாட்டேன். அந்த பிடிக்காத சாப்பாடு ஒன்றும் இல்ல அப்படித்தானே?
0: பிடிக்காத சாப்பாடுனா இட்லி தோசை தான் பிடிக்காது. அது தெரியல, பழைய கஞ்சையும் இட்லியும் வச்சுட்டு எது உனக்கு வேணும்னு கேட்டா பழைய கஞ்சி பக்கம்
1: சொல்லுவேன்.
0: அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன்.
1: ஓ ஓ, இட்லி தோசை உங்களுக்கு வறுத்துட்டுது இல்ல?
0: என்ன
1: செய்யறதுன்னு சாப்பிட்டுக்கீங்க?
0: என்ன செய்யறதுன்னு இல்ல, நமக்கு

0: செஞ்சிருக்காங்கன்னு சந்தோஷமா சாப்பிடுவேன்.
1: ஓ, அது எப்ப என்ன செய்திருக்கிறாங்களே அந்த அன்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கறீங்க.
0: நமக்காக செஞ்சிருக்காங்க இல்லையா, அதுக்காக சாப்பிடுவேன். வேண்டாம் சொல்ல மாட்டேன், நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு பிடிக்காத பொருள்னு கேட்டீங்கன்னா அதை சொல்லலாம். வேற அவ்வளவுதான் மீராக்கா. உங்க மாமா பேசணுமா?
1: சரி, மாமாட்ட கொடுங்க. மாமாவுக்கு என்னன்னு பாப்பேன். வணக்கம் மாமா.
2: வணக்கம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன் மாமா, சந்தோஷமா இருக்கு. என்ன கவலையாண்டா, அந்த பிடிச்சது பிடிக்காத சொல்லாம இருக்கிறாங்க மாமா எல்லாரும். தள்ளி போய் கடைசியா
2: இல்ல
1: என்னன்னா, என்ன தள்ளி வச்சுட்டாங்களோ இப்ப யாருக்கு வராம அந்த சந்தேகம் வந்துட்டு மாமா, தெரியாம கொண்டு வந்துட்டுனப்பா. என்னத்தான் தள்ளி வச்சுட்டாங்க போல இருக்குது, பிடிக்கல அம்மாண்டுட்டு. சரி மாமா, நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்சது என்ன? பக்கத்துல வச்சிருக்க விரும்புறது என்ன?
2: பக்கத்துல வச்சிருக்கிற வானொலி பெட்டி
1: தான். ராணியம்மா விட வானொலி பெட்டியை சொல்லிட்டேன். ராணியம்மா இது வேணும். ஐயோ,
2: முதல்ல வச்சிருக்கிறதான் வச்சிருக்கோம்ல, முதல்ல இருந்து அதான வச்சிருக்கோம்.
1: ஆமா மாமா. மாமா எனக்கு ஒரு நிமிஷம் தாரீங்களா? அவருக்கா என்ன? ஒரு நிமிஷம் தாங்க மாமா, ஒரு நிமிஷம் தான். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம்

0: மன்னிச்சு கொள்ளுங்க மாமா, ஒரு ஒரு சின்ன வேலை என்ன, எனக்கு பிடிச்ச ஒரு இல்ல எனக்கு இல்ல எனக்கு எனக்கு பிடிச்ச ஒரு பொருளை சாப்பிடுறதுக்கு எடுத்துக்கொண்டு வந்தேன், உங்களை நீ
1: பாட்டிட்ட
0: அதனால டைம் போயிடுச்சு, மன்னிச்சு கொள்ளுங்க மாமா. இதெல்லாம் கேட்டா யாருங்க கோவம் பெறப்போ, அவ சாக்லேட் சாப்பிடுறதுக்கு எங்களுக்கு ஒரு பாட்டு போட்டுட்டு போனா வேண்டேன் பாருங்க மாமா. சரி என்ன செய்யற, நீங்க சொல்லுங்க மாமா, உங்களுக்கு பிடிச்சது வானொலி பெட்டி முதலாவது.
1: ரெண்டாவது என்னன்னாக்கா, எப்படி சொல்றது, அது
0: என்ன,
1: நம்ம தொடர்ந்து நம்மளுடைய வேலைதான் விருப்பம்.
0: வேலை அது உண்மை, அது தேவையானது ஒன்று தானே மாமா, உங்களோட கடையும் வேலையும் அது தேவையான ஒன்று. அடுத்து அடுத்து
1: அதான் நம்மளுடைய வாழ்வாதாரமா இருக்கு இல்லையா,
0: இல்லாம முக்கியம்
1: விட்டணும். தள்ளி வைக்கணும்னு நினைக்கிறது வந்து சோம்பல்,
0: சோம்பல்
1: தான் அதிகமா இருக்கு.
0: ஓ
1: சோம்பேறி தான் அதிகமா இருக்கு மாமா,
0: சோம்பேறித்தனம் இருக்கா மாமா இல்லையே,
1: அதிகமா இருக்கு,
0: அதிகமா இருக்குது. அது என்ன மாமா, நீங்க காலையில எழும்புறீங்க இல்ல, நீங்க நீங்க யோசிச்சு பாருங்க, அதாவது ஒரு மனிதனுக்கு சில நேரத்துல ஒரு நாள் இருந்தாலும் லீவு கிடைக்கும் இல்லையா, ஆனா உங்களுக்கு இல்லையே மாமா, எப்பவும் நீங்க இந்த கடையை திறந்து நீங்க உங்களோட வேலையில இருக்கவே வேண்டும் இல்லையா, இருந்துட்டு ஏதோ சில லீவுகள் வரும்போது ஒருக்கா போட்டுவீங்க. நானே அறிஞ்சு இந்த வருஷத்துல நான் நேக்கில் ஒருக்கா தான் நீங்க பூட்டியிருப்பீங்க, ஒருக்கா ஒரு லீவ் ஒன்று
1: எடுத்துக்கோங்க.
0: அதனால அப்ப அப்ப உங்களுக்கு அந்த சோம்பல் என்றது இருக்குது, ஐயோ எனக்கு லீவு கிடைச்சா என்ன அப்படின்ற ஒரு இது இருக்குதான். ஆனா இருந்தாலும் அதை சந்தோஷமா எடுத்துக்கொள்ளணும், அது வேலை என்றது அது குடும்பங்களுக்கு தேவையான ஒன்று இல்லையா மாமா. சோம்பலை நாங்கள் அடிச்சு திருத்துவோம், அடிச்சு திருத்துவோம். அந்த ஒரு மாமா சோம்பல் விரட்டுறதுக்கு ஒரு பானம் இருக்குது, சோம்பல்
1: சோம்பல் விரட்டுறதுக்கு
0: சோமவான் சோமவானம் இருக்குது,
1: அது கூட கொஞ்சம்
0: சாப்பாடு பொருட்கள் வேண்டாம் இருக்கிறதா உங்களுக்கு,
1: அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா, சாப்பாடு பொருள் எல்லாமே
0: எல்லாம் சாப்பிடுவீங்க,
1: இதுதான் கணக்கு இல்ல.
0: அப்ப என்ன வேணும் பாட்டு மாமாக்கு, பிடிச்ச பாட்டு,
1: பாட்டு என்ன போடலாம்,
0: நல்ல ஒரு பாட்டு, என்ன பாட்டு,
1: நல்ல ஒரு பாட்டு தேடுற மாதிரி பாடல் கொடுக்குமா,
0: ஐயோ அது கலைச்செல்வி அம்மா, நான் சொல்றேன் மாமா கலைச்செல்வி அம்மா, வேற யாரோ பாட்டு கொண்டு வருவாங்க, தேடவே வேணும், அவங்களை கண்டாலே லெனின் லெனின் அவங்களை கண்டாலே பயம் எனக்கு உண்மையிலே, ஐயோ வந்துட்டாங்கப்பா என்ன பாட்டு கேக்குறாங்களோன்னு.
1: சரிம்மா நீங்க இது போடுங்கம்மா, பணம் பகை பாசம்னு ஒரு படம் இருக்கு இல்லையா, பணம் பெண் பாசம் நினைக்கிறேன். எனக்கு பிடித்த ரோஜா பூவே, ஏன்னா அட்வான்ஸாவே நாங்க வாழ்த்துக்களையும் சொல்லிடுறோம்.
0: ஐயோ 82 மாமா, 82 வெளியில போவாம நீங்க
2: எனக்கு பாட்டு சொல்லல,
0: சொல்லுங்க என்ன பாட்டு சொல்லுங்க,
2: எனக்கு படம் தெரியல, அத்தைக்கு பிறந்தவள் மெத்தைக்கு வளர்ந்தவள்.
0: ஓ அத்தைக்கு பிறந்தவள் பிறந்தவள், மாமா
2: இதே பட்டன் போடுங்க வரும்,
0: என்ன என்னண்டு அத்தைக்கு பிறந்தவள் என்றாலே வந்துடும் இல்ல,
2: வந்துரும் வந்துரும்,
0: அப்படி வராட்டி மாமா அனுப்ப சொல்லுங்க சரியா. சரி எங்கே அன்பு உறவுகள் அழைத்த வண்ணம் இருந்தீர்கள், அலையுங்கள் காற்றலைகள் எங்கே பார்க்கலாம். இப்பொழுது நான் மாமாவுடைய பாடல்ல என்னுடைய பாடலை எடுத்த ஒரு பாடல் அரவாசியில நிக்கிறது அல்லவா, உன் என்ன அருகே நீ இருந்தால் அதை எடுத்து வரலாம்.

0: நேரம் சரியாக இப்பொழுது 11:31. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். அது இந்திய இலங்கை நேரம். நான் சொன்னது பலர் அழைத்திருந்தீங்கள். எங்களுடைய கே.எஸ். கிருஷ்ணா நீங்கள் அழைச்சிருந்தீங்க, காட்டிலைக்கு வரலாம். எங்களுடைய சுகைதா நீங்களும் அழைச்சிருக்கிறீங்க, காட்டிலைக்கு வரலாம் என்று சொல்லிக்கொண்டு, கிருஷ்ணா நீங்கள் முதல் தடவையாக இணைந்து கொண்டிருக்கிறீர்கள் நினைக்கிறேன், நீங்கள் காட்டிலைக்கு வாருங்கள் என்றால் இன்றைய நாள் உங்களுடைய நல்ல நாளாக இருக்கட்டும். காட்டிலையில் இணைவதற்கு பார்க்கலாம். உங்களை காட்டிலையை நான் எடுத்து வருகிறேன். அழைப்பை அழைத்து விட்டு பயந்து போயிருக்கிறீங்க போல இருக்குது, பார்க்கலாம். அத்தைக்கு பிறந்தவளை தேடுகிறேன். எங்கே காற்றலை இணைந்து கொள்ளும் அன்பு உறவு. வணக்கம் கிருஷ்ணா. கிருஷ்ணா கிருஷ்ணா வானொலியை நிறுத்தி போட்டு, வானொலி நிறுத்திட்டு வாங்க, நிறுத்தி விட்டு வாங்க, நிறுத்தி விட்டு வாங்க. அப்பதான் நீங்கள் கொஞ்சம் உரையாடும் போது சத்தம் இல்லாம. எப்படி இருக்கிறீங்க நீங்க கிருஷ்ணா? முதல் முதல்ல முதல்ல இணையறீங்க, அப்பாட்ட இணைஞ்சு இருக்கிறீங்களா நீங்க?
1: நிறைய
0: பேர்
1: கிடைக்காது, போட்டு பாப்போம் கிடைக்காது அது. அப்புறம் சரி நமக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு அது ஒதுக்கியாச்சு. அதுக்கப்புறம் அது பத்தி நினைச்சதே இல்ல
0: போறதுன்னு.
1: ஆனா இந்த வானொலியில ஒரு மாசமா போன் நம்பருக்காக வெயிட்டிங்.
0: ஓ, இது எங்கட வானொலி இல்லையா? எங்கட வானொலியா?
1: ஆமா ஆமா,
0: அது கிடைக்கும் இல்லையா?
1: சொல்லுவாங்க போன் நம்பர் சொல்ல, ஐயா சொல்லுவாங்க. ஐயா சொல்லும் போது அந்த போன் நம்பர் பதிவு பண்றது 4 நம்பர் தான் மனசுல பதிவாகும்.
0: ஓ, அதாவது
1: 10 நம்பர் இதாயிடும்.
0: நாங்க விடுற ஒரு பிழை, நாங்க விடுற ஒரு பிழை, எங்களுடைய போன் நம்பரை நாங்க அடிக்கடி சொல்லுவதில்லை. அது உண்மையிலேயே ஒரு, நாங்க இனி அடிக்கடி நாங்க சொல்லுறோம். நாங்கள் இப்ப நீங்க
1: பொண்ணு கிட்ட சொல்லி மக கிட்ட சொல்லியிருந்தேன், ரெக்கார்ட் பண்ணி நேத்துதான் போன் பண்ணி கட்டணம் இல்ல தொலைபேசி போடலாமா, கனடா வானொலி தமிழ் வானொலி கேட்க அருமையா இருக்குன்னு சொன்னேன். சரிப்பா பதிவு பண்ணி தர்றேன்னு பொண்ணுதான் பதிவு பண்ணி கொடுத்தேன்.
0: உங்களோட பொண்ணோட பேர் என்ன உங்களுக்கு?
1: தேவி, கங்கா தேவி.
0: கங்கா தேவி, நல்ல பேர், நல்ல பேர். நீங்க வந்து இருக்கிறது தஞ்சையில என்ன?
1: தஞ்சை மாவட்டம் திருபுவனம்.
0: திருபுவனம்
1: கும்பகோணம் பக்கம் தான் நமக்கு எல்லாம். நமக்கு வந்து நெசவு தொழில், அதாவது கைத்தறி புடவை,
0: கைத்தறி
1: பட்டு புடவை.
0: நல்ல நெசவு.
1: காஞ்சிபுரத்துல பட்டு புடவைங்கிற மாதிரி திருபுவனத்துல தீக்கோ சில்க்னு நல்ல பேர், உலக பேர் வாய்ந்தது. பட்டு புடவைக்காக நம்ம ஊருக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து பட்டு புடவை வாங்கிக்குவாங்க.
0: உங்களை மாதிரி அன்பான தொழிலாளர்கள் இல்லாவிட்டால் எங்கட மான வங்கியோ கப்பல்கறி இருக்கும். முதல் மனிதன் வாழ்வதற்கு 3 வாழ்வாதாரங்கள் தேவை. ஒன்று உடை, உணவு, உடை, உறையுள். அதுல உடை என்பது மிக முக்கியமான ஒன்று, உண்மையிலேயே முக்கியமானது ஒன்று. உறையில் இல்லாவிட்டால் மரத்துக்கு கீழே கொஞ்சம் ஒட்டி கொண்டு வாழலாம் நாங்க எங்கேயாவது. உணவு இல்லாவிட்டாலும் எங்கேயும் காட்டுல அப்படி. உடை இல்லாவிட்டால் வாழ்வது ரொம்ப எங்களுடைய ரொம்ப கவலைக்கிடமான இடம் தான். அது முக்கியமான ஒரு இதில் இருக்கிறீங்க. உங்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்த்தி அன்பை தெரிவிச்சுக் கொள்றேன். சரி,
1: நன்றி நன்றி.
0: இன்றைக்கு முதல்ல வந்திருக்கீங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க கிருஷ்ணா? நீங்க நல்ல பேர், உங்களோட பேர் எனக்கு பிடிச்ச பேர் கிருஷ்ணா.
1: ரொம்ப அன்னை நான் படத்துல நடிகர் தலைவன் சிவாஜி கணேசன் நடித்த 10 சுமந்து அந்த பாட்டு நல்லா இருக்கும் கேட்க. முதல் பாடலாங்கிறத அன்னைய நினைச்சு கேக்குறேன்.
0: கேக்குறீங்க?
1: எங்க அம்மாவ நினைச்சு.
0: உங்களுக்கு பாட்டு வருமா, பாடுறதுக்கு வருமா, பாட முடியுமா?
1: இல்ல இல்ல,
0: கொஞ்சம் போல, கொஞ்சம் போல பாடுங்க. எங்க அந்த பாட்டு? அன்னை போல ஒரு தெய்வம் இல்லை,
1: தெய்வம் இல்லை அவள்,
0: அடி தொழவர் மனிதர் இல்லை மண்ணில், மனிதர்
1: மனிதர் இல்லை அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை. அடுத்த முறை வரும்போது கண்டிப்பா
0: நிச்சயமா பாடுங்க. நல்லா நல்லா பாடுறீங்க, நல்ல குரல் வளம் இருக்குது, நல்லா பாடுறீங்க. நாளைக்கு பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி கிருஷ்ணா. முழுமையான ஒரு பாடல் நீங்க முழுமையாக உங்களுடைய இனிய குரல்ல நீங்க பாடலாம். சரியா?
1: ஒருவரி
0: பழைய பாட்டுகள் இருக்கு இல்ல, முழுமையா பாடக்கூடியதா?
1: பழைய பாடல், பழைய பாடல் கேட்க ரொம்ப ஆர்வத்தோட கேட்பேன்.
0: நிச்சயம்
1: பழைய பாடல் தான் அதிகமா பிடிக்கும்.
0: உங்களோட வீட்டை சுத்தி வைரவர் நிறைய நிக்கிறாங்க போல இருக்கு. இல்ல, நாய் குலைக்குதே அங்கால, எனக்கு கேக்குதே, அவரை தான் சொல்றேன். வைரவர் வைரவருக்கு வாகன நாய்தானே இல்லையா? சரி, உங்களுக்கு அந்த பாடலை எடுத்த இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்சது உங்களோட அருகாமையிலேயே வச்சிருக்க விரும்புவது எது என்று சொல்லுங்க.
1: சுருக்கமா சொன்னா வானொலி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: வானொலி தான் பிடிக்கும். நல்லா சொன்னீங்க.
1: கேட்க தான் பிடிக்கும் எனக்கு, எதுவா இருந்தாலும் கேட்க தான் பிடிக்கும்.
0: கேட்டுக்கொண்டிருக்கேன்.
1: அது நிகழ்ச்சிக்கு எந்த தொல்லையும் இல்லாம பாட்டை போட்டுட்டு என் பாட்டை என் வேலை பார்த்துட்டு
0: இருக்கேன். ஓ, உண்மையிலேயே நெசவு தொழில் செய்கிறவர்கள் எல்லோருக்கும் இந்த வானொலி பிடிக்கும். அதை கேட்டுக்கொண்டே அவர்களுடைய நெசவுல அந்த தொழில நகை வேலை, நெசவு வேலை இதெல்லாம் செய்யறவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது. அந்த வானொலி நான் பார்த்திருக்கிறேன்.
1: கண்ணுக்கு கெடுதல் கிடையாது, கேட்கறதோட சரி.
0: சரி, நிச்சயம்
1: வானொலினா அவ்வளவு எனக்கு ரொம்ப விருப்பம்.
0: மற்றவர்கள் மனதை புண்படுத்தாமல் நீங்கள் எதுவும் பேசலாம். இந்த வானொலியில எவ்வளவு நேரமும் பேசலாம், எவ்வளவு நேரமும் பேசலாம். மனிதனுடைய மனித நேயத்தோடு அவனுடைய உணர்வுகளோடு கொண்டு செல்லக்கூடிய வானொலி தான் இது. நாங்கள் அதைத்தான் எதிர்பார்க்கிறோம். வாய்விட்டு பேசணும். எனக்கு இருக்கிற கவலையை உங்கள்கிட்டையும், உங்கள்கிட்ட இருக்கிற கவலை உங்களுக்கு வேணுமானவற்றை சொன்னால்தான் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் ஏதோ ஒரு வழி. நாங்கள் பேசுறதால இன்னொருவருக்கு ஏதாவது உதவி செய்யலாமா என்றுதான் நாங்கள் எதிர்பார்ப்போம் இல்லையா? ஒருத்தரோட பேசுவோம். அதுதான் சரி. அப்ப சரி, உங்களுக்கு வேண்டாம் என்று ஒதுக்கி வைப்பது எது?
1: வேண்டாம் என்று ஒதுக்குறது உணவு வகையில் தான்.
0: என்ன சொல்லுங்க பாக்கலாம், என்னென்ன உணவு எல்லாம் வேண்டாம்னு ஒதுக்குவீங்கன்னு?
1: பொதுவா அசைவம் அவ்வளவுதான் பிடிக்காது.
0: பிடிக்காது,
1: பிடிக்காது. கட்டாயத்துல சிலது சிக்கன் மட்டனு அதுதான் கம்பல்ல தான் சாப்பிடுறது உண்டு.
0: அது என்னடா, அது உடம்புக்கு நல்ல தேவைப்படும்
1: சாப்பிடுறது. ஆரம்பத்துல சாப்பிடுவேன், இப்ப பிடிக்கிறதே இல்ல அதெல்லாம். அதனால அதையும் ஒதுக்கியாச்சு.
0: ஒதுக்கியாச்சு.
1: உண்மையா பேசுறது ரொம்ப பிடிக்கும், போய் சொன்னா பிடிக்காது.
0: பிடிக்காது, அது எல்லாருக்கும் அப்படித்தான். சொல்லுங்க. ஆனா எல்லாரும் இப்ப போய் சொல்றாங்களே, ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து நீங்க நல்லா இருக்கிறீங்க, நீங்க அழகா இருக்கிறீங்க,
1: எனக்கு பிடிக்கும், அவங்களோட நான் பேச மாட்டேன்.
0: அப்ப நீங்க இப்ப அப்படி என்ன ஒருத்தரோடையுமே பேசலாம், எல்லாரும் இப்படிதான் போய் சொல்றாங்க. நீங்க ஒரு பக்கத்தால
1: இல்ல இல்ல, அது மாதிரி உள்ளவங்கள்ட்ட நான் அதிகமா பேச மாட்டேன்மா.
0: அதுதான் அப்படியா, நான் தமாசுக்கு சொன்னேன். சரி,
1: இல்ல இல்ல, உண்மையிலேயே அது மாதிரிதான் போய் சொல்றாங்கன்னா விஷயம் எனக்கு தெரிஞ்சதுன்னா அப்புறம் அவங்களோட அதிகமா
0: பேச மாட்டீங்க.
1: கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு நம்ம பாட்டா வந்துருவேன்.
0: ஆனா சந்தோஷமா இருக்கிறது கிருஷ்ணா, நீங்க இன்றைக்கு இணைஞ்சு பேசி இருக்கிறீங்க. ஒன்று சற்று விளக்கம் ஒன்று இருக்கிறது என்னவென்றால், நான் நீங்கள் என்னை விட வயதுக்கு மூத்தவர் போல் இருக்கிறீர்கள். அது நீங்க பேசுறது
1: கிடையாது.
0: கிடையாது. ஓ, அப்ப என்ன, நான் உங்களை விட வயசு கூட நீங்க சொல்லிட்டீங்களா?
1: ஆமா,
0: சரி, அது நல்லதுதான். அப்படி சிந்திக்கிறது நல்லா சந்தோஷம்.
1: எனக்கு எனக்கு பையன் ஒண்ணு பொண்ணு ஒண்ணு
0: பொண்ணு. நல்ல,
1: எனக்கு மொத்தம் மூணு பேத்தி இருக்காங்க.
0: ஓ, பேத்தியும் வந்துட்டாங்களா?
1: பேத்தியும் இருக்கு, எனக்கு மூணு பேத்தி இருக்காங்க.
0: சரி, அப்ப தாத்தா நீங்க அப்படித்தானே?
1: ஆமாங்க, ஆமா.
0: நல்ல சந்தோஷம்.
1: அந்த விஷயத்துல மூத்த வேணா அப்படிதான் சொல்லணும், தாத்தா
0: தாத்தா. அப்படி இல்ல, இப்ப வந்து சின்ன வயசுக்காரருக்கும் பேத்தி எல்லாம் வந்துருது. டக்கு டக்குன்னு பிள்ளைங்க திருமணமாகி கட்டிடுறாங்க. அப்ப 35-40
1: வயசுலதான் கல்யாணம் ஆயிடுச்சு.
0: அதுதான்,
1: எங்க அம்மா இறந்தது. எங்க அப்பா அம்மா என்ன, நான் சின்ன வயசுல இருக்கும்போது இதாயிட்டாங்க. நானே எல்லா வேலையும் பார்த்து செய்யற மாதிரி ஆயிடுச்சு.
0: நீங்க ஒரு பிள்ளை தானா அப்பா அம்மாக்கு?
1: எனக்கு தம்பி தங்கச்சி ரெண்டு பேர் இருக்காங்க.
0: அவங்க எல்லாரும் செட்டில்
1: பேச்சுவார்த்தை கிடையாது, எல்லாம் அவங்க தனித்தனியா இருக்காங்க. தங்கச்சி வந்து தாராசுரத்துல இருக்காங்க.
0: உங்களோட பிறப்பு இடமே தஞ்சாவூர் தானே?
1: பிறந்து வளர்ந்த ஊரே திருபுவனம் தான்.
0: திருபுவனம்,
1: திருபுவனம்,
0: திருபுவனம்.
1: ஆமா, சரவசர் கோயில் தான் பேமஸ். கம்பிகேசர் கோயில் சரவருக்கு இந்த ராகு காலத்துல பூஜை நடக்கும், நாலராறு ஞாயிற்றுக்கிழமை. அங்க ஆயிரக்கணக்கான மக்கள் வருவாங்க கோயிலுக்கு. எங்களுடைய ஊரு சிறப்பு
0: சொல்றோம், சொல்லதான் வேணும். நாங்களும் கேட்டு அறிஞ்சுக்கிறோம். அங்க இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சாலும் எங்களுக்கு தெரியாதுல்ல. நாங்கள் ஒவ்வொரு அன்பு உறவுகளிடமும் கேட்க கேட்கத்தான் ஒவ்வொரு உறவு ஒரு ஒவ்வொரு ஊர்களிட பெருமையும் எங்களுக்கு தெரிகிறது. ஆசையா இருக்கிறது, வர வேண்டும், பார்க்க வேண்டும் என்று. உண்மையிலேயே நன்றி. உங்களுடைய பாடலை நான் எடுத்து வருகிறேன். பின்பும் நீங்கள் வந்து ஏதாவது சொல்ல விரும்பினால், பேச விரும்பினால் தயக்கமின்றி அழையுங்கள். சரியா?
1: சரிம்மா,
0: நன்றி, நன்றி,
1: ரொம்ப நன்றி,
0: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நேரம் சரியாக இப்பொழுது 11:41. நீண்ட நாளைக்கு எங்கே வேட்டைக்கு போயிட்டு வராங்க, காட்டுக்கு. நாளைக்கும் தூர ஸ்ரீலங்கால இருக்கிற காட்டுக்கு வேட்டைக்கு போனாவோ தெரியல. தர்மபுரி சாந்தி அம்மா, வாங்க அம்மா, எப்படி இருக்கிறீங்க?
2: வணக்கம் மீராமா.
0: வணக்கம் சாந்தி அம்மா. அதைத்தான் உங்களை பிடித்தான் பெருமையா சொல்றேன். 5-6 நாளா வேட்டைக்கு போனவ காட்டுல அந்த திகில் பூண்டண்டோன்னு இருக்கல, உங்களுக்கு தெரியுமா அந்த கதை?
2: நீங்க அப்ப போன ஒழுங்கா பாக்க மாட்டேங்கிறீங்க.
0: என்ன போட்டிருந்தேன் இன்னைக்கு முழுக்க எனக்கு அது ஒரு மனத்தியான பிடிச்சது. அது அவ்வளவு பாக்க எனக்கு
2: அந்த சொற்பொழிவு கேட்டீங்களா? நல்லா இருந்தது.
0: எங்க போனீங்க? எங்க போனீங்க? அது
2: பக்கத்துலதான், எங்க ஏரியாக்குள்ள இருக்கிற கோவிலு, அது கும்பாபிஷேகம். அதுக்குதான் போயிட்டு வந்தேன், டெய்லி போயிட்டு வந்தோம். 4 கால யாக பூஜை
0: நடந்தது. நடந்தது
2: 4 நாளா நடந்தது.
0: ஓ, அப்ப
2: நேத்து கும்பாபிஷேகம்.
0: நீங்க போனது சரி. ராஜ்குமார் வந்தாரா அதுக்கு?
2: அவர் தெரியல, அவர் பாக்கட்டும் தான். அவங்க அக்கா வீடு இருக்கு, தெரிஞ்சிருக்கும் அவருக்கு. ஊரே தெரியும் போது அவருக்கு தெரியாதா?
0: அவர் அவர் அவர் அவர் மனைவியை தானே சாமியா கும்பிடுறாரு, எப்படி அவர் கோயிலுக்கு வருவ? நீங்க ஒரு என்ன, நீங்க அப்படி சிரிக்க
2: கூடாது. வந்திருப்பாரு, அவங்க அக்கா கூப்பிட்டு இருப்பாங்க, வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன்.
0: நீங்க சிரிச்சு எனக்கு அடி வாங்கி தரக்கூடாது. நான் சொன்னது உண்மையை, நான் அறிஞ்சதை சொன்னேன். மனைவியத்தான் சாமியா கடவுள்
2: நல்லது தானே? அது அந்த சாமி தான் எப்பவும் சோறு போடும்.
0: இப்படி சொல்லி விடுங்க. அவரை யாருக்கும் காட்டிலைக்கு வராம நிக்க போற அம்மா, என்னம்மா நீங்க
2: இப்ப கேட்டுட்டு ஓடி வருவாரு
0: பாக்கல. அவரு துணி விருந்தா வர்றாரு பாப்போம். உண்மையிலேயே இப்ப நீங்க
2: எப்படி மீறாம இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறேன் அம்மா, நான் நல்ல நலமா இருக்கிறேன். நேற்று கொஞ்சம் எனக்கு உடல் நலம், நேற்று இல்ல இன்றைக்கும் எங்களுக்கு பகல் உங்களுக்கு இரவு, கொஞ்சம் உடல் நலங்கள் ஏதோ ஒரு வித்தியாசம் உண்டு வந்தது. அது என்ன உண்டு எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் அந்த ஹை பிளட் ப்ரெஷர், அந்த இரத்த அழுத்தம் இருந்தால் அப்படி இருக்கும் என்று ஒரு சின்ன ஒரு யோசனை வந்தது. அதுக்கு கொஞ்சம் எப்படி, அதாவது தூக்கம் வராமலே இருந்த எனக்கு தூக்கமாக அப்படியே உரண்டியா எனக்கு ஒன்றுமே தெரியாமல் போட்டுருச்சு. அடிக்கடி அடிக்கடி இருக்க அப்படியே தூக்கமாகவே போட்டுருச்சு. அது என்னன்னு தெரியலை, ஏதோ ஒரு மாற்றம் வந்தது. சரி, நீங்க நீங்க சொல்லுங்க என்ன பாட்டுன்றது சொல்லுங்க. சாந்தியம்மா, முதல்ல அண்ணா நலமா இருக்கிறாருல்ல வீட்டுல?
2: அண்ணா
0: பாருங்க எவ்வளவு பயம் இல்ல, பயம் இல்லாம ஒருத்தர் வாராருங்க பாருங்க, பயம் இல்லாம வாரு.
3: மறு ஒளிபரப்பு
0: நினைச்சேன்.
3: அக்கா கூப்பிட்டா, அந்த அக்கா கூப்பிட்டா என்னமா, அவங்க ஊர்ல ஒரு விசேஷம். இப்ப அந்த அக்கா கூப்பிடத்தான முற, இப்ப எங்க ஊர்ல எங்க ஏரியால விசேஷம்னா கூப்பிட மாட்டேன். அந்த அக்கா கூப்பிட மாட்டேன்னா எங்க அக்கா கூப்பிடுவாங்கன்னு இந்த அக்கா விட்டாங்களா? நியாயமான கேளுமா, அதுக்குதான் வந்த நியாயம்.
0: எனக்கு நீங்க கூப்பிட்டுருக்கலாமே, அழைச்சு நீங்க சொல்லி இருக்கலாம் இல்ல? அது என்னது
3: ஒரு வார்த்தை, தம்பி எங்க ஏரியால கூழ் ஊத்துறோம், வா தம்பி, கிடா வட்டுற வா தம்பி, நான்
2: வரமாட்டேனா? செவ்வாய்ப்பு இன்னும் வரல, கூழ் ஊத்துறதெல்லாம் ஊத்திடுறேன்.
0: இனிதான் ஊத்துறாங்களா? ரெடியா இருங்க.
3: எனக்கு
0: கொஞ்சம் விருப்பம் இல்லாம இருக்கும். எனக்கு கூழ் ஊத்துனா நல்லா இருக்கும் ஐயா. கூழுக்குல என்ன இருக்குது? அந்த அங்க குடுக்கற கூழுக்குல என்ன போட்டிருப்பா?
3: ஆரியம் இது உங்களுக்கு ராகி, ராகி ராகி
0: வெட்டிட்டு உடனே சமைச்சா அது
3: வெட்டினாக்க சாப்பிட்டு சாப்பிடறதா சாப்பிடறதுக்கு முன்னாடி சாப்பிடறது சொல்லிடுங்க.
0: என்னது என்னண்டு கேளுங்க, நீங்களே கேள்வி கேளுங்க, எனக்கே புரியல.
2: என்ன
0: சாப்பிடாம இருந்து போய் சாப்பிடணும்.
3: ஒரு வாரம் பட்னி இருக்கிறேன்.
0: ஒரு வாரம்
3: வண்டி வச்சு இறக்க
2: வேண்டிய
0: போனாலும் பரவாயில்ல, திரும்பி வர மாட்டாங்க. அந்த புயல், அந்த தீல் பூண்டன் இருக்கு, அத மிதிச்சிட்டு போனாவாம். அந்த போன பாதையை மறந்துடுவாங்களாம், வர முடியாதாம். அதனால கவனமா இருப்பாங்க. அத போல சாத்தியமா இப்ப நீங்க கடா கட்டுட்டீங்களே, திகில் பூண்டுதான்.
3: அதனாலதான் வயஸ் பசங்க வந்து அது மெரிச்சிட்டு போய் தான் மறந்துறாங்கல்ல குடும்பத்தை.
0: ஐயோ, அது வீட்டு வாசல்ல இருக்கு, வீட்டு வாசல்ல இருக்காங்க அந்த பூண்டு. அப்படியா?
3: அப்படி இருக்கலாம். அந்த பெண்ணோட வாசல்ல இருக்கும்.
0: இல்ல அப்படி இல்ல, அந்த பெண்ணோட குணத்துல இருக்குதுங்க அந்த பூண்டு. அவ பேசுற பேச்சுலதான் அவங்க மறந்து போய் விட்டுட்டு போறாங்க. நீங்க அதை ஞாபகமா வச்சிருங்க, பெண்களிடம் தான் இருக்குது தவறு. அன்பு பாசம், சாந்தி அம்மா மாதிரி அன்பு பாசம் அவசியம். அண்ணா பாருங்க, காலை சுத்தி கொண்டே நிக்கிறேன். சாந்தி சாந்தி சாந்தி,
3: ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா காஃபி போட்டு குடுத்துட்டு வராங்க, டீ போட்டு ஜூஸ் போட்டு குடுத்துட்டு வராங்க.
0: பின்ன என்ன?
3: ஒரு சாரு, சாரு வந்து ஒரு ஜூஸ் குடுத்துட்டு வராங்க.
0: அண்ணா சாப்பிடும் போதெல்லாம் பக்கத்துல நின்று அவன் ஃபேன் வேலை செய்தாலும் விசிறி வச்சு விசிறான். இவன் சாப்பிடுங்க, மயில் தொகை. அடடா, ஒரு உயிரை கொண்டு தோகை செய்திருக்கா பாருங்க, இது தேவையா உங்களுக்கு?
3: எங்க ஊருக்காரங்க அவ்வளவு பாசங்க, வீட்டுக்காரங்க எல்லாம்
0: பாருங்க. அடடா, இது எப்படி இருக்கேன். சரி,
3: விஷயம் தெரியாம போச்சு. அந்த அக்கா கிட்ட சொல்ல
2: சொல்லி நீங்க வந்தீங்களா இல்லையா கும்பாபிஷேகத்துக்கு?
0: அதுக்கு அதை சொல்லிருங்கப்பா, கும்பாபிஷேகம்.
3: யாருமா யாருமே அழப்பு குடுக்கல, அழப்பு கொடுத்தா தான் நாங்க வருவோம்.
0: அதானே அவருக்கு தெரியும் அது கும்பாபிஷேகம். நீங்க ஏன் குடுக்கல?
2: ஏன் அக்கா குடுக்கலையா? நான் குடுக்க மாட்டேன்னு தெரிஞ்சிருந்தா கூட்டிருப்பேன்.
3: இந்த அக்கா குடுத்தீங்களா? இந்த அக்கா குடுத்தீங்களா?
0: அதானே குடுத்தீங்களா?
3: வயமா
0: திருமணத்துக்கு முதல் அழைப்பு கொடுக்காம முதல் இரவு
3: கலைப்பு. மொத்தத்துல ஏதோ ஒரு
2: ஜோடன்
0: லேட்டா குடுக்கறீங்கன்னு சொல்றேன் நானு. நான் ஒரு விளம்பரம் செய்து
3: போடுறேன். வாகனங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பேருந்து நிலையத்திலிருந்தா ரயில்வே நிலையத்திலிருந்தா நம்மளோட இதுக்கோசரம் நம்ம நேர் உறவுக்கோசரம் ஏற்பாடு பண்ணிருக்கிறோம். அந்த வாசகத்தை சேர்த்து சொல்லணும்.
0: ஆனா நீ உங்களுடைய வருகை கண்டுதான் நாங்கள் ஆடு வெட்டுவோம்.
3: நாளைக்கு சந்தை ஞாயிற்றுக்கிழமை, சீக்கிரம் சொல்லிடுங்க. ஏமா கேளுமா சாந்தியம்மா சொல்லிடுமா.
0: ஐயோ, இப்ப ஒரு ஒரு விஷயம் ஒரு இதை கேட்டுருவோம் ராஜ்குமார். அடுத்தது நீங்கள் தான், முதல்ல அவங்க கேட்டுடலாம். சாந்தியம்மா சொல்லுங்க, உங்களோட அருகிலேயே வச்சிருக்க எதை விரும்புவீங்க நீங்க? வேணும் வேணும் என்ன என்ன திருப்தி.
2: எனக்கு இப்ப மாம்பழ சீசன், மாம்பழ பக்கத்துல இருந்தா போதும்.
0: இந்த சீசனுக்கு சீசன் கேக்கவேனா நெடு.
3: அதனால இல்ல, எப்பயுமே எதிர்பார்க்கறது அப்படி.
0: எப்பவுமே
2: இருக்கிறது வானொலிதான். வானொலிதான் கேட்டுட்டே இருக்கும். அதுதான்
0: ஐயோ அண்ணா பாவமா போனாரு. அண்ணாவை சொல்லி லீவ்.
2: அண்ணா கிட்ட சண்டை போடுவோம், கோச்சுப்போம். வானொலி கிட்ட எதுவும் பண்ண முடியாது.
0: ஆனா மீரா அம்மா எவ்வளவு பேசினாலும் மீரா அம்மா ரெண்டு கொண்டு வரீங்களே. அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. எப்பவும் சாந்தியம்மா, எப்பவும் என் மனசுல இருந்து நீக்க முடியாது சாந்தியம்மா உங்களை. ஏனண்டா அவ்வளவு தூரம் நான் அதை உங்களை கணிச்சு
2: வச்சிட்டேன்.
0: இல்லாம எந்த நேரம் அதே அந்த சிந்தனையே இருந்தேன். பார்த்தேன் இல்ல, பெரிய ஒரு பராகிராஃபே இன்னும் எல்லாம் போட்டு பணங்களையும் போட்டு பெண்களையும் போட்டு அதையும் உத்து பார்த்து பார்த்து பார்த்து நித்திர வருது ஒரு பக்கம். இல்லாம அது என்ன போட்டிருக்கான்னு தன்னை காட்டேல. ஆனா அதுல அப்படியே எடுத்துருக்கீங்க. நல்லா இருந்தது பாக்க எனக்கு. நல்ல கவனமா எடுத்திருக்கிறீங்க நீங்க, கிரேட். உங்களுக்கு வாழ்த்துக்கள். சரி, பிடிக்காதது என்ன சாந்தியம்மா உங்களுக்கு? பிடிக்காதது தள்ளி வைக்கணும். ஐயோ வேணாம் அப்பான்னு சொல்லி தள்ளி வைக்கிறத இதை விரும்புறீங்க? என்ன சாப்பாட சொல்லலாம், ஏதாவது யாரையாவது சொல்லலாம் நீங்க தள்ளி வைக்கிறது?
3: தைரியமா சொல்லுங்க.
0: தைரியமா சொல்ல நாங்க இருக்கோம்.
2: தள்ளி வைக்கிறது எதுன்னு சொல்லவே தெரியல மீராம்மா எனக்கு.
0: ஏன் ஒண்ணுமே இல்லையா தள்ளி வைக்கிறதுக்கு?
3: எல்லாத்தையும் அணைச்சு பிடிக்கிறாங்க.
0: அதானே
3: எத்தனை மாவட்டத்தின் பண்பு
0: அதுதான்.
2: நான் எல்லாரோடையும் வளைஞ்சு கொடுத்து போற டைப் தான்.
0: அது சரி, எல்லாத்துக்கும் வளைஞ்சா நல்லா தான் இருக்கு ராஜ்குமார்.
3: அவங்க டாக்டர் வந்து ஒரு வளையம் வச்சிருக்கிறாரு, டெய்லி அதுல உள்ள போயிட்டு வெளில சொல்றாங்க.
0: அப்படி மட்டும் செய்யறாங்க. அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. கோபத்துல வெளியில போக கூடாது. முதல்ல அதெல்லாம் கூட
3: கரெக்ட்டா கூட்டாண்டே அந்த போகி நிக்குது பொட்டி நிக்குது.
0: இப்ப ஆண்களுக்கு, இப்ப ஆண்களுக்கு ராஜ்குமார் சொல்கிறார்கள், மனைவி மேல சண்டை பிடிக்க ஆரம்பிச்ச உடனே வீட்டில இருக்காம கொஞ்சம் நான் ஒருக்க வெளியில போயிட்டு வரேன் நின்றுட்டு அமைதியா வெளியில போய் ஒரு கொஞ்சம் காட்டாட போயிட்டு வர எல்லாம் அடங்கிடும். வீட்டுக்கு இருந்தா தான் சண்டை கூட வரும். பேந்து அது ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் உண்மையிலேயே. அது இருக்காம
3: ஒரே நிமிஷம் எங்க வீட்டுல நான் சிசிடிவி கேமரா வைக்கல, ஏதாச்சும் கனெக்ஷன் எடுத்துட்டீங்களா? உண்மை தெரிஞ்சாவணும்.
0: அவர் வந்து வெள்ளை என்று போடல, சிவப்பு விஜயராகவன் என்று தான் சொல்லுகிறார் என்று அவர் அவ்வளவு பிங்க் கலர்ல இருப்பார். என்ன பாக்காதாக்கள் அன்றைக்கு ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் வீடியோ போட்டுட்டேன்னா அவ்வளவுதான், அதோட ஆளையும் காலையில பேச்சும்
3: அதிர்ச்சியாயி
0: உண்மையதான் சொல்றேனுங்க, காணுமண்டு கூட சொல்லல, போன போக்கு தான். இப்ப இதுவரையும் கால் வரையில, ஒண்ணும் செய்ய முடியாது.
3: அவருக்கு பேச்சு அதிர்ச்சியில பேச்சு அப்படியே நின்னு இருக்கும்.
0: அதுக்கு முதல் நான் எங்க ஊர்ல நடந்தது சொன்னேன், அந்த ஐயர் ஒரு ஆள் அந்த கோயில்ல அஞ்சு தல பாம்போட இருக்கிற அந்த கோயில்ல பூசை பண்ணி கொண்டு வருவார். அவரை அதை பார்க்கணும், நாராயணா உன்னை நான் அப்படியே எனக்கு முன்னால காட்சி தர மாட்டியான். அப்பயே அவர் கனவுல வந்து சொன்னாராம், நான் காட்சி தந்தால் நீ உயிரோடு இருக்க மாட்டாயன். ஆனா ஒரு முறை வந்து அவர் கதவு திறந்து உள்ளுக்கு வரும்போது அந்த பாம்பும் அவரும் இவரும் சயனத்தில் அப்படியே இருந்தவன்னா பாம்பு அசைந்துதான். உடனே அதிலேயே மாறுபடைப்பு வந்து அவர் விழுந்துட்டார் பார்த்தோடனே. அப்ப அதைத்தான் நான் முதல்ல சொன்னேன், அந்த காட்டம் முதல் இந்த கதையை சொன்னேன் நாலஞ்சு தரம் இந்த கதையை வடிவாக்கல சரியா.
3: ஏற்படும் பாதிப்புக்கு எம்டிஆர் நிர்வாகம் பொறுப்பில்லன்னு வேற அடுத்த சொல்லிருப்பீங்க.
0: இன்னும் ஆளை காணவே இல்லை. இப்ப இனி ஒண்ணுமா தெரியல, தூரமண்ட வடிவா தூரத்துல இருக்கிற வடிவா நாங்களால கண்டுபிடிக்க முடியல. இனி சுற்றாடல ஒன்றும் யாரையும் தெரியாது பாவம். இது வாழவும் அவங்க தான் பேசி கொண்டிருந்தாங்க. இப்போ போன எப்படி எப்படி ராஜ்குமார் நான் கண்டுபிடிக்க முடியாது. இனி அவர் வந்து பேசினா தான் அதிர்ச்சியில் எங்கேயாவது கிடைக்கிறாங்களா இல்லையா?
3: அவரு
0: பாருங்க லெனினுக்கு லெனினுக்கு பூரிப்பா சிரிக்கிறார் லெனின். பாருங்க
3: கொஞ்ச நாள் அவர் வந்து செல்லும் பார்க்க மாட்டாரு, வீடியோ காலும் பார்க்க மாட்டாரு.
0: அப்படி அப்படி இல்ல, செல்ல தூக்கி எரிஞ்சிட்டாரு தெரியா அண்டைக்கு. ஐயோ
3: நான் இல்லன்னு சொல்லினே இருப்பாரு.
0: ஐயோ ஐயோ சாந்தியம்மா, அப்ப சாந்தியம்மா உங்களோட பாட்ட சொல்லுங்க. இப்ப இந்த ரெண்டு பேரையும் நாங்க இப்ப கணக்கு இருக்கு எனக்கு. சாந்தியம்மா பாட்ட சொல்லுங்க. காலமெல்லாம் அந்த பாட்டா?
2: படம்
0: காலமெல்லாம் காத்திருப்பேன்.
2: நில்லடி என்றது உள் மனது,
0: அது எனக்கு பிடித்தமான பாட்டு. சூப்பர்.
3: ஏன்னா புது படமா பழைய படமா?
0: நில்லடி என்றது என் மனது சொல்லடி சொல்லடி என்றது உள்மனது. அப்படியா அப்படியா?
2: இல்லடி என்றது உள்மனது, சொல்லடி என்றது பெண்மனது.
0: பெண்மனது இல்ல இல்ல பாக்கலாம். நல்ல ஒரு பாடல், அருமையான பாடல் ராஜ்குமார். அது சூப்பர் பாடல். எனக்கு பிடிச்சது
2: தெரியுமே, விஜய் படம் பாட்டெல்லாம்.
0: இது இது புதுசு இல்ல, இது புதிய பாடல்
2: இல்ல, கொஞ்சம்
0: என்ன படம்
3: என்னோட பாட்டு வந்து திரைப்படம் பெயர் வந்து பாலூட்டி வளர்த்த கிளி.
0: பாலூட்டி வளர்த்த கிளி.
3: நான் பேச வந்தேன் சொல்லத்தன் வார்த்தை இல்லையா?
0: நான் பேச வந்தேன் சொல்லத்தான் வார்த்தை இல்லை. அந்த பாட்டா?
3: அப்படியே பாடிட்டீங்க நல்லா இருக்கும். ஃபுல்லாவே நான் கட் பண்ணிப்பேன்.
0: இது அவரோட பாக்க கேட்டா ஆள் இல்ல.
4: எனக்கு ஒரு சந்தேகம், லெலின் ஐயா வந்து உண்மையான வயசு எவ்வளவு? 60-ஆ 70-ஆ? கேக்குற பாட்டுல இதே ரேஞ்சுதான் கேக்குற.
0: இல்ல இல்ல, இது இது வந்து இடைக்கால பாடல். இது இடைக்கால. சில நேரம் கேப்பாரு பழைய பாட்டு. ஒருத்தர் பார்த்தவரே ஆளை காணேன். நீ பாட சொல்லி நீங்க எல்லாம் போறதும் எனக்கு விருப்பம். எங்க ராஜ்குமார்
2: சொல்லிட்டாங்க
4: ரகுமான் கிட்டயும் இளையராஜா கிட்டயும் சொல்லி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி
0: கொடுக்குறேன். முதலுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு வாங்கிட்டாங்க தமிழ்நாட்டுல. நான் கேக்குறதா
4: இல்ல, அட்லீஸ்ட் எங்க ஊர்ல இல்லமா, அட்லீஸ்ட் எங்க ஊர்ல மாரிமன் மண்டிக்கு ஆர்கெஸ்ட்ரா போடுவாங்க. அதுலயாச்சும் உங்களுக்கு சான்ஸ்
2: வாங்க.
0: புதன்கிழமை வாங்க, அதுக்கடையில வாங்க. கூப்பிட்டீங்க சரி. இப்ப ராஜ்குமார் சொல்லுங்க, லெனின்ற அடுத்த கேள்வி எனக்கு இருக்குது. ராஜ்குமார் உங்க பாட்டை சொல்லுங்க.
4: பாட்டு வந்து
0: ரொம்ப நாள் கழிச்சு
4: காதலன் வரா. காதலி கிட்ட வந்து இந்த பாடல் மூலமா அவரு நிலவு விசாரிக்கிறாரு.
0: ஓ அப்படி கேக்குற. ஆத்தங்கர மரமே.
4: அடுத்தது
0: நான் லெனின், நீங்க சொல்லுங்க.
3: சொல்லுங்கம்மா.
0: நீங்க எதை பக்கத்திலேயே வச்சிருக்க விரும்புவீங்க சொல்லுங்க.
3: ஒரு கூலிங் பீர்.
0: ஐயோ கடவுளே நாராயணன்.
4: கங்கிராஜுலேஷன். சேம் சேம் பப்பி
0: சேம். அடுத்து சொல்லுங்க.
3: கொஞ்சம் சைடு யூஸ் ஏதாச்சும்
0: சொல்லுங்க.
4: அதாவது அவர் வந்து வெயில் காலத்துக்கு 1 மணிக்கு கேக்குறாரு. இந்த டைம் ஏறக்குறைய 12 ஆயிடுச்சு.
0: நண்பர்கள்
3: அடுத்தது
0: நெக்ஸ்ட் அதையும் வச்சிருங்க. வேற என்ன வச்சிருக்க போறீங்க? அதாவது ராஜ்குமார் வச்சிருக்கிறார், அப்ப இனி வச்சிருக்க விரும்பல, அவ்வளவுதான். அப்படித்தானே?
5: சொல்லுங்கம்மா.
0: நீங்க ஏற்கனவே வச்சிருக்கீங்க தானே பக்கத்துல? எனக்கு உடம்புக்கு கூடாதுன்றே பக்கத்துல இருந்து உங்களுக்கு சமைச்சு போட்டு பாக்கணும் இல்ல? அது சரி, நல்ல. சரி ராஜ்குமார் சொல்லுங்க, ஏதோ தள்ளி வைக்க போறீங்க நீங்க?
3: தள்ளி வைக்கிறது சோம்பேறித்தனம். அதாவது இங்கிருந்து அங்க போனாலும் வண்டி எடுத்துட்டு போறேன், அதை விட்டுட்டு நடக்கணும்.
0: நடக்கணும். மாமாவும் சொன்னாரு சோம்பேறித்தனத்தை தள்ளி வைக்கணும்.
3: சோம்பேறித்தனம், ஏன்னா எங்க திடீர்னு போனாலும் வண்டி எடுக்கணும்னு தோணுது. இங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் போனா கூட வண்டி எடுக்க தோணுது. நடக்கணும், சோம்பேறி ஆயிடுச்சு உடம்பு. பேசுறோம், உட்காந்து ரெண்டு மணி நேரம் பேசுறோமா தவிர ஒரு இடத்துக்கு போகணும்னா வண்டி தான் எதிர்பார்க்குது. அவ்வளவு சுகம்.
5: சோம்பேறித்தனம் வயசாயிட்டாங்க?
3: அப்படி இல்லைங்க, அப்படி இல்ல. வயசானா அது வேற விஷயம். வயசானா இங்கிருந்து ஆர்டர் பண்ணி எல்லாம் வாங்கிக்குவாங்க. போய் நான் ஒரு கஸ்டமரை பாக்கணும்னா கூட பக்கம்தான் இருப்பாங்க. நான் போய் பாக்கணும்னா கூட டூ வீலர் தான் எடுத்துட்டு
0: போவேன். நடந்து போகணும்.
3: அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னாக்க, கத்திரி வெயில தள்ளி வைக்கணும். முடியல,
0: போட்டு கொள்ளுது எல்லாருக்கும். வெப்பம்,
3: பயங்கரமான வெப்பம். நேத்து பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல ஒன்னும் டாலரேட் பண்ண முடியல.
0: உண்மையிலேயே நாங்களே நினைக்கிறேன் நாங்கெல்லாம் வந்தா மயங்கி விழுந்துருவேன்.
3: ஐயா நீங்களாம் அவ்வளவுதான். நேத்தே அப்படியே கிரீன் ஆயி போச்சு. அந்த அளவு வெயில் நேத்து எங்க ஊர்ல. சாந்தியம்மாக்கு தெரியாது, ஏசி போட்டு இருப்பாங்க
0: அவங்க எல்லாத்தையும். அவங்க எதுக்குமே பயம் இல்லை சாந்தியம்மாக்கு. அவ சொல்லிட்டா எல்லாத்தையும் சமாளிக்கலாம் சொல்லிட்டேன். உண்மையிலேயே சந்தோஷமா இருக்குது மூன்று பேருக்கும். நான் நன்றி சொல்லி விடப்பட்டு உங்களை பாடல்லே எடுத்து வரேன்.
3: நன்றிமா, நன்றிமா.
0: லெனினுக்கு நன்றி,
5: நன்றி.
0: நன்றி சாந்தியம்மா. உங்களுக்கு நன்றி சாந்தியம்மா. அவங்க முதலே போயிட்டாங்க போல இருக்குது சாந்தியம்மா. சரி, எங்கே முதல் பாடல் எங்களுடைய ராணியம்மா உங்களுடைய பாடல் காட்சியளிக்க வருகிறது.

இடை நிறுத்தி எங்கே காற்றலையில் வந்திருக்கும் என் அன்பு உறவை சந்திக்கலாம். எங்களுடைய கடைக்குட்டி சிங்கம் ஓடி வந்தார். எங்களுடைய ஜேவர் சாதிக்கண்ணா, நீங்களும் வந்தது போல இருக்கிறது. எங்கே காற்றலைக்கு வாங்கும் கடைக்குட்டி சிங்கம், நீங்கள் மீண்டும் அழைப்புக்கு வாருங்கள்.

0: வணக்கம். இப்ப எனக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது. என்னன்னு என்னடா, ராணி அம்மா சொன்ன அத்தைக்கு பிறந்தவளை என்ற பாட்டு, அது பார்த்தா அதுல அந்த முதல் வரிகள் வருது, பார்த்தா ஆத்த மரம் என்ன ஆத்தங்கர மரம் என்று தொடங்குது. இதைத்தானே எங்கட ராஜ்குமார் கேட்டாரு பொழுது? அதான் எனக்கு ஒன்றுமா புரியும். அப்ப ரெண்டு பேருக்கும் ஒரு பாட்டு, சேம் பாட்டாக்கும் ரெண்டு பேருக்கும் சேர்த்து. சோமா போச்சு, எனக்கு ஒரு ஒரு இடம் லீவ் ஆச்சுல்ல. எப்படி இருக்கிறீங்க? வா இருக்கீங்க, எப்படி இருக்கிறீங்க? கடை குட்டிச்சிங்க?
1: நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும்.
0: எங்கட ஊர், உங்களோட ஊர் எப்படி இருக்கு?
1: ஊர் சூடா இருக்கு.
0: மனம் எப்படி இருக்கு உங்களோட
1: மனம்? வெப்பமா இருக்கு.
0: வெப்பமா? கவலையா இருக்கா? இல்ல, என்ன ஜாலியா இருக்கல்ல? ஜாலி. என்ன பாட்டு என்ன சொல்லுங்க முதல்ல.
1: புதிய
0: விக்ரமா? பத்தல பத்தலன்னு ஆரம்பிக்கும்
1: அப்படிதானே?
0: சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களோட வச்சிருக்கிற வேணுமென்று நீங்க ஏங்குறது என்ன? எது?
1: சின்ன வீடு.
0: சின்ன வீடா வரட்டுமா? பெரிய துணிஞ்சு சொல்லிட்டீங்களே, இவ்வளவு பேர் வந்துட்டு போறாங்க, யாருமே சொல்ல இல்லையே. எனக்கு உங்களை உண்மையா பாரு, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு பாரு.
1: எப்படியா
0: நீங்க சொல்லுங்க அம்மா, நீங்க தானம்மா பழக்கி வச்சீங்க. யாராவது என்ன காப்பாற்ற வாங்கப்பா, இவர்கிட்ட இருந்து இந்த சின்ன பையன் இருந்து காப்பாற்ற வாங்கப்பா. நான் சொன்னேன் வரைக்கல முந்தி ஃபாருக்கு, உங்களுக்கு நீங்க ஞாபகம் இருந்தா இருக்க, பின்னால ஒருக்க அப்படியே பின்னால ஓடி போய் முந்தி ஆரம்பத்தை ஒருக்கா சிந்திச்சு பாருங்க. ஃபாரூக், ஃபாரூக், ஐயா பேசுங்க ஐயா. சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு வேணும் சொல்லுங்கம்மா. ஏன்னா வாய் திறந்து பேசுங்க ஐயா. சொல்றேன்னம்மா. இப்ப பார்த்தா நான் சின்ன வீடு வச்சுக்கிறேன்னு வாருங்க. இது தேவையா? வயல் வழியா இருக்க வேணும், நடுவுல ஒரு பெரிய மரம், ஆல மரமோ என்ன மரம் வந்தாலும் பரவாயில்ல, பெரிய அடர்ந்த மரம், அதுக்கு கீழே ஒரு ஓலையில ஒரு அழகான வீடு இருக்கணும் இல்லையா?
1: அழகான
0: சின்ன வீடு இருக்கு. அந்த சின்ன வீடு சின்ன வீட்டுக்குள்ள, வீட்டுக்குள்ள ஒரு சின்ன அழகா இருக்கணுமா, அதையும் சொல்லிருங்க. இப்ப
1: வீட்டுக்குள்ள சின்ன சின்ன பொண்ணு இருக்கு.
0: ஓ, சின்ன பொண்ணு, அது சரி, அது இது நியாயமானது. வீடு சும்மா இருக்க கூட, அதை கூட்டி கழுவி நல்ல எல்லாம் கிளீனா சமைச்சு வைக்கிறதுக்கு ஒரு சின்ன பொண்ணு தேவைதான் இல்ல? அது நல்லா. அந்த பொண்ணு பொண்ணோட அவரோட அந்த பொண்ணோட கணவனும் இருக்கலாம் இல்ல அந்த வீட்டுல? ஒரு சின்ன வீடு, அப்புறம் தள்ளி வைக்கிறது என்னது ஐயா? தள்ளி வைக்க தள்ளி வைக்கிறது
1: என்னத்தான்
0: பெரிய? ஐயோ ராஜ்குமார், நீங்க இல்லாம போயிட்டீங்களே இந்த ஃபாரூக்கோட கதைக்கு. இதுக்கெல்லாம் யாராவது ஒரு பதில் வந்து சொல்ல மாட்டீங்க. வாங்கப்பா, என்ன மீட்டு எடுத்துக்கொண்டு எனக்கு ஒரு ஒரு முடிவு தர்றேன் தாங்க, எனக்கு ஒரு ஓய்வு தான், இந்த பிள்ளையோட பேச

எங்களுடைய யாருடைய பாடல், அத்தைக்கு பிறந்தவளே என்ற பாடல், நான் எடுத்த பாடல் இது ராஜ்குமாரியுடையது. எங்களுடைய ராணியம்மா கேட்ட பாடல் காற்றடைக்கு வருகிறது, கேட்கலாம். அந்த பாடலை எடுத்து வருகிறேன்.

0: நேரம்
1: நிமிஷம் பாடல இடை நிறுத்தி. வணக்கம் ராஜ்குமார், என்ன இப்பதான் காப்பாற்ற வாரீங்க அந்த பையன் இருந்து?
2: அவன் போயிட்டாருமா? அவர் போயிட்டாரா தலைவர்?
1: இல்ல, நீங்க ரெண்டு கேள்வி கேக்குறீங்களா? நீங்க வரட்ட ஒருக்கா
2: ஐயா, அம்மா சொல்ற மாதிரி ஆலமரத்து அடியில இருந்தா எனக்கு சேர்த்து ஒரு வீடு
1: பாருங்க.
2: அடுத்த தோப்புல ஒண்ணு பாத்துருங்க, ஒரு தோப்பு அடுத்த தோப்பு.
1: இவர் கேட்டதெல்லாம் வேணுமா?
3: தேவைப்படுறவங்க வந்து தலைவரை தொடர்பு
1: கொள்ளலாம்.
2: ஆமா,
1: ஆனா ஒண்ணு இல்ல ராஜ்குமார், அவர் வந்து பெரிய வீட்டு தள்ளி வைக்கிறார், நீங்க சொல்ல இல்லையா? அப்படி
2: பெரிய வீடு தள்ளி வச்சா அப்புறம் யாரு சாப்பாடு போறது?
1: சின்ன வீடு சாப்பாடு
2: போடாது, நாம தான் சமையல் பண்ணி போடணும். நீங்க வேற, நாம தான் சமையல் பண்ணி போடணும்.
1: பெரிய
2: ஒண்ணு பேச்சுதான், அனுபவம்
3: இல்லன்னு
2: நினைக்கிறேன்.
1: அனுபவம் இல்ல, பாருங்க பாருங்க அவட்ட என்ன பாரு.
3: இல்ல, பெரிய வீட்டுக்கு அவ்வளவுதான் சமையல் பண்ணி போட்டு.
2: இல்லையா, அந்த இது தெரிஞ்சிருந்தா நான் என்னைக்கே தைரியம் வந்திருப்பேன்.
1: இல்ல, இப்ப அவர் இல்ல பாரு, நீங்க பெரிய வீட்டு யார் சமையல் பண்றது? சுத்தம் சுகம் தரும், அதனால அவர் துவைக்கிறாரு. நீங்க என்ன,
2: அதெல்லாம் நம்பி கொடுக்க மாட்டாங்க ஐயா. நம்ம கிட்ட கொடுத்தா கலர் போயிடுவாங்க, அதனால அவங்க வேற அவங்க பாத்துப்பாங்க.
1: அவங்க இல்ல இல்ல, அவங்கள்ட்ட அவங்க அவங்க மேல இருக்கிற கோபத்தை அடிச்சு தானே துவைக்கிறாங்க. இன்னியா நீ சொல்ற பொருள் வாரன்னு அடிக்கிறேன் கிழிஞ்சிடாது. எனக்கு ஒரு பகுதிய பாருங்க, அப்ப உங்களை நம்பி
2: என்ன, ரொம்ப ஆர்வமா இருந்த நமக்கு சேர்த்து பாக்க. அவர் ஒரு கேள்வி கேக்குறேன்னு சொன்னமா, அவர்கிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன், அந்த
1: கேள்விதான். அவ நல்லது ராஜ்குமார், நன்றி நன்றி நன்றி
2: நன்றி நன்றி
1: நன்றி ரெண்டு பேருக்கு நன்றி. எங்களுடைய ராணியம்மா மன்னிச்சு கொள்ளுங்க, உங்களுடைய பாடல் காட்சியை கெடுத்து வர்றேன். நல்ல ஒரு பாடல் நான் பாத்தீங்களா, நான் மாறி என்ன செய்யறது, ஒரு வருஷம் கூட கூட எல்லாம் மறந்து போகுது, பார்க்கலாம்.

சரியே, உங்களுடைய பாடலை எடுத்து வருகிறேன். சற்று தடுமாற்றம் பார்க்கலாம். ஒரு பாடலை எடுத்து வந்து நான் உங்களுடைய பாடலை மீண்டும் எடுத்து வருகிறேன்.